நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்று சக ஆண்டு 1948 ஜெயிஸ்த மாதம் 18 நாள், திருவள்ளுவாண்டு 2057 வைகாசி மாதம் 25 நாள், 2026 ஆண்டு ஜூன் மாதம் 8 நாள் திங்கட்கிழமை. ஆகாசவாணி தருமபுரி வானொலி நிலையம் 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 MHz இன் ஒளிபரப்பு இனிதே ஆரம்பமாகின்றன.

குரலோசை இன்னா செய்யாமை 32 அதிகாரம் 8 குரட்பா.

0: தன் உயிருக்கு துன்பமாதலை தான் அறிந்து வருந்தும் ஒருவர் மற்றைய உயிர்களுக்கு துன்பத்தை செய்தல் என்பது என்ன அறியாமையாலோ?
1: தன்

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இன்று உலாவர காத்திருக்கும் நிகழ்ச்சிகளின் முன்னோட்டம். காலை 6:05 ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை, 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க உடலினை உறுதி செய். வழங்குபவர் முனைவர் சு தில்லைவனம் அவர்கள். 6:15 பக்தி மாலை, 6:35 உழவர்களுக்கான அறிவிப்புகள், 6:45 மாநில செய்திகள். 6:55 தருமபுரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ் சேலம் மணிப்பால் மருத்துவமனையின் மழலை மொழி மழலையாக பங்கேற்கிறார் எஸ்பி போதகன். 7:00 காலை வணக்கம் நிகழ்ச்சியில் தருமபுரி JK குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர், தருமபுரி அரசு பட்டுக்கூடாங்காடியின் விளை நிலவரம் இனிதினிது ஆகியன இடம்பெற கேட்கலாம். 7:15 தமிழில் செய்திருக்கை. 7:25 தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி வழங்கும் நலம் தானே. 7:35 சந்தோஷ சாரல், 8:00 தருமபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று, வழங்குகிறார் முனைவர் கிருங்கை சேதுபதி அவர்கள். 8:05 பொன்னியின் புதுப்புணல். 8:30 தருமபுரி சீனிவாசா பொறியியல் கல்லூரி தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ் வழங்கும் சிந்தனை சிறைகள், வழங்குகிறார் முனைவர் கு ஞானசம்பந்தன் அவர்கள். 8:45 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல், வழங்குகிறார் தென்கட்சி கோ சாமிநாதன் அவர்கள். 9:00 தருமபுரி சங்கர்ஸ்கன் வழங்கும் இனிய சொல்லமுது, வழங்குகிறார்

0: திரு குன்றக்குடி பொன்னம்பல அடியிலார் அவர்கள். 9:05 வானலையில் வசந்தம். மூளை மற்றும் முதுகு தண்டுவட நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் பி ஜெயக்குமார் அவர்கள் பங்கேற்கும் நேரலை. 10:00 மத்தூர் கலைமகள் கலாலயா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி வழங்கும் நன்றே கேட்போம் இன்றே கேட்போம் வழங்குகிறார் முனைவர் சுந்தர ஆவுடியப்பன் அவர்கள். 10:05 நீங்கள் கேட்டவை, 10:45 வானொலிக்கு 90, 11:00 தருமபுரி இனிமே சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும், 11:05 பூவே பெண் பூவே, 12:05 ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை, 12:10 உங்கள் களம் ஏற்றம் தரும் எண்ணங்கள், மகிழ்வான முதுமைக்கு இது மட்டும் போதும் என்ற தலைப்பில் மருத்துவர் கு சிவராமன் அவர்கள் வழங்கும் உரையின் முதல் பகுதியினை கேட்கலாம், 12:40 தமிழில் செய்தி அறிக்கை, 12:50 திரையசை மெல்லிசை சூழல் காப்பம் இடம்பெற கேட்கலாம், 1:05 ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை, 1:10 நேயர் விருப்பம், 1:30 தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும், 1:45 மாநிலச் செய்திகள், 1:55 வானிலை அறிக்கை, 2:00 விவசாய அரங்கம் நிகழ்ச்சியில் எல் மற்றும் சூரியகாந்தி பயிர்களில் விதை உற்பத்தி தொழில்நுட்பங்கள் பற்றி திருவூர் வேளாண்மை அறிவியல் நிலைய இணை பேராசிரியர் முனைவர் பி யோகா மீனாட்சி அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம், 2:30 அறிவியல் மலர், 3:00 கச்சவில் கணக்கல் பாடல்கள், 4:00 விடைத்தடும் வினாக்கள், 5:00 மாலை தென்றல், 6:00 தருமபுரி ராதேகிருஷ்ணா ஜுவல்லரி வழங்கும் தினம்புரு திருக்கோயில், 6:05 ஆங்கிலத்தில் செய்திருக்கே, 6:10 பாட்டுத்தான், 6:30 மாநில செய்திகள், 6:40 வேலை காத்திருக்கு, 6:45 வானிலை அறிக்கை, 6:50 உள்ளூர் உலா, 6:55 சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ், தருமபுரி ஜே என் மருத்துவமனை வழங்கும் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள், 7:00 திரையசை, 7:10 மாவட்ட செய்திகள், 7:15 தமிழில் செய்திருக்கை, 7:25 வயல்வெளி, மா சாகுபடியில் நோய் மேலாண்மை உரை வழங்குகிறார் பையூர் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவன துணை பேராசிரியர் டாக்டர் எஸ் சுந்தரமூர்த்தி அவர்கள், தொடர்ந்து பணம் தரும் பன்னீர் கரும்பு நேர்முகம் பங்கேற்பவர் தருமபுரி கன்னிப்பட்டி சி முனியப்பன் அவர்கள், 8:00 சொல்லுக வெல்லுக இளம் தென்றல், 9:00 ஆங்கிலத்தில் செய்திருக்கை, 9:15 செய்தி சுடர், 9:30 இடைவிடாத எஸ்ஐ மலை, 10:00 சுகமான ராகங்கள் கேட்க தவறாதீர்கள் நேயர்களே, தொடர்வது டெல்லியிலிருந்து ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை
1: ஆகாஷ்வாணி தி நியூஸ் ரெட் பை ரேணுகட்டாரியா. West Bengal is set to become the 36th state to implement Ayushman Bharat Pradhan Mantri Jan Arogya Yojana ABPMJAY, which is the world's largest publicly funded health assurance scheme. National Health Authority and Government of West Bengal will sign a memorandum of understanding today for the implementation of ABPMJAY in the state. The MOU will be signed in New Delhi in presence of Union Minister for Health and Family Welfare JP Nadda and West Bengal Chief Minister Suvendu Adhikari. The development marks a major milestone in the journey towards achieving equitable and accessible healthcare for all citizens across the nation. The implementation of ABPMJAY in West Bengal is expected to extend financial protection against catastrophic health expenditure to millions of eligible beneficiaries in the state while enabling seamless portability of healthcare benefits across the country. It will also strengthen the state's healthcare ecosystem by enhancing access to quality and affordable healthcare services. Ayushman Bharat PMJAY provides health cover of up to 5 lakh rupees per family per year for secondary and tertiary care hospitalization to eligible beneficiaries. Since its launch, the scheme has emerged as a cornerstone of India's healthcare transformation, reducing out-of-pocket expenditure and improving access to quality treatment through a vast network of empaneled public and private hospitals. The National Testing Agency, NTA, has released the exam city intimation slip for the NEET UG 2026 re-examination scheduled to be held on 21st of this month. The re-examination will be conducted in pen and paper mode from 2 p.m. to 5:15 p.m. across 551 cities in India and 14 cities abroad. The NTA clarified that the exam city intimation slip is not the admit card and is being issued solely to inform candidates about the city where their examination center will be located. The NTA has urged candidates to stay updated through its official

0: நேரம் 6:10.
1: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க. இதில் உடலினை உறுதி செய். கருத்துக்களை வழங்குகிறார் முனைவர் சு தில்லைவனம் அவர்கள்.
2: உடல் இயக்கம் ஐம்புலன்களை சார்ந்ததே. உடம்பில் உள்ள ஐம்பொறிகள் என்பன மெய், வாய், கண், மூக்கு, செவி என்பன. இவற்றின் மூலம் பெறப்படும் உணர்வுகள் ஊறு, சுவை, ஒளி, மனம், ஒளி என்பன. இவற்றை மெய்ப்பாட்டியலில் தொல்காப்பியர் அறிவு நிலைக்கு உட்படுத்தி ஓரறி உயிர், இரண்டறி உயிர், மூன்றறி உயிர், நாலறி உயிர், ஐந்தறி உயிர் என்று வகைப்படுத்தி கூறுகின்றார். 6வதாக மனதையும் கூறியுள்ளார். ஐம்பொறிகளையும் ஆட்சி செய்வது மனமாகும். ஐம்பொறிகள் மூலம் வெளிப்படும் உணர்வுகள் சமூகத்தில் ஒரு மனிதனை எழுச்சிக்கும் வீழ்ச்சிக்கும் காரணமாக அமைந்து விடுகிறது. புலநடக்கத்தோடு வாழ்வதே சிறந்த வாழ்க்கை. சென்ற விளத்தால் செலவிடாது தீது ஒறி நன்றின்பால் உயிப்பது அறிவு. உடம்பை வளர்க்கும் உபாயம் என்பது உடம்பை பேணி வளர்த்தலாகும். உடம்பை பேணுவதற்கு தினமும் காலையில் நடைப்பயிற்சி, யோகாசனம் முதலியவற்றை செய்கின்றோம். நல்ல சத்தான ஆரோக்கியமான உணவை உண்கின்றோம். இவற்றை தொடர்ச்சியாக பின்பற்றி வருவது நம்முடைய உடலை மேம்படுத்துவதற்கு உகந்தது. உடல் உறுப்புகளில் சிறந்ததும் உன்னதமானதும் கண். கண்ணில் சிறந்த உறுப்பில்லை. உலகை பார்ப்பதற்கும் கல்வி கற்பதற்கும் நமக்கு முதன்மையான கருவியாக விளங்குவது கண்கள் தான். அத்தகைய கண்களை பாதுகாப்பதும் பராமரிப்பதும் நமது கடமையாகும். கண்களின் ஆரோக்கியத்திற்கு என்று பலவித பயிற்சிகள் இன்றைய மருத்துவத்துறையில் வந்துவிட்டன. கண்ணுக்கு அணிகளின் கண்ணோட்டம் என்பார் வள்ளுவர். வெறுமனை பார்ப்பதற்கும் படிப்பதற்கும் மட்டுமல்ல, உயிர்கள் எடுத்து கருணை செய்வதற்கும் கண்களே முதற்காரணியாக அமைந்து விடுகின்றது. அகத்தே தோன்றும் அத்தனை உணர்வுகளையும் மூடி மறைக்காமல் புறத்தை வெளிப்படுத்தும் கருவியாக விளங்கும் கண்களை கைபேசி, கணினி, சினிமா, தொலைக்காட்சி ஆகியவற்றுக்கு அடிமையாகாமல் பராமரிப்பது நமது கடமை. மானிட பிறப்பில் கேட்பு உறுப்பு செவியாகும்.

0: செவி செல்வமே உலக செல்வங்கள் அனைத்திற்கும் முதன்மையானது. செவிக்கு உள்ள தனிச்சிறப்பு என்னவென்றால், எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் எவ்வளவு செய்திகளையும் கருத்துக்களையும் அது கேட்டுக்கொண்டே இருக்கும். அதனால்தான் வள்ளுவர் செவிக்கு உணவில்லாத பொழுது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும் என்றார். இசை கேட்பதற்கும் அறிவு செல்வத்தை பெறுவதற்கும் ஆதாரமாக விளங்கும் செவிகளை மிகு ஒலிகளை புறக்கணித்து பராமரித்தல் நமது அறிவு செல்வத்தை பாதுகாப்பதற்கு சமமாகும். நல்லனவற்றை பார்க்க வேண்டும், நல்லனவற்றை கேட்க வேண்டும், நல்லனவற்றை பேச வேண்டும் என்னும் காந்தியடிகளின் கருத்துக்கள் ஐம்புறி ஆட்சிக்கு சிறந்த சான்றாகும். மூக்கு என்பது சுவாசத்திற்காக படைக்கப்பட்டிருந்தாலும் நுகர்ச்சிக்கும் பயன்படுகிறது. காற்றில் நறுமணம் கெட்ட மனம் இரண்டுமே கலந்துள்ளன. காற்றில் கலந்துள்ள கெட்ட மனம் நம்மை அணுகும் போது நாம் விலகி செல்கின்றோம். சுற்றுச்சூழலை பராமரித்தல் மூலமும் பிராணாயாமம் முதலான சுவாச பயிற்சியின் மூலமும் நாம் மூக்குறுப்பை தூய்மையாக வைத்துக் கொள்ளலாம். அடுத்ததாக முக்கியமானது வாய். வாய் என்பது உதடுகள், நாக்கு, பல், அன்னம் ஆகியவற்றை உள்ளடக்கிய பல உறுப்புகளின் கூட்டமைப்பு. வாய் உணவு உண்பதற்காக படைக்கப்பட்டிருந்தாலும் பேசுவதற்கும் படிப்பதற்கும் பயன்படுத்தப்படுகின்றது. வாய் உறுப்புகளில் நாக்கே பிரதானம். அதனால்தான் வள்ளுவர் யாகாவராயினம் நாகாக்க என்கின்றார். நாவடக்கம் என்பது உடலை நோக்கியும் அறிவை நோக்கியும் ஆரோக்கியத்தை நோக்கியும் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். எண்சான் உடம்புக்கும் சிறசே பிரதானம் என்பர். எதனால் இப்பழமொழி எழுந்தது என கவனித்தால், கண், மூக்கு, வாய், செவி என்னும் நான்கு உறுப்புகளும் தலையில் அமைந்ததாலேயே. மெய் என்பது கழுத்துக்கு கீழ் உள்ள உடம்பை குறித்தாலும் தலை முதல் கால் வரை உள்ள முழு உடம்பையும் குறிப்பதுதான் மெய் என்பதன் பொருள். உள்ளம் பெருங்கோயில், ஊன் உடம்பு ஆலயம், உடம்பினுள் உத்தமன் கோயில் கொண்டிருந்தான் என்பது அறிந்து உடம்பை வளர்த்தேன் உயிரை வளர்த்தேனே என்கிறார் திருமூலர். ஒழுக்கங்களில் புலனொழுக்கம் மேன்மை தரும். எனவே அவ்வொழுக்கமே உயிரை விட சிறந்தது.
1: இதுவரை எனைத்தானும் நல்லவை கேட்க, இதில் உடலினை உறுதி செய் கருத்துக்களை வழங்கினார் முனைவர் சு. தில்லைவனம் அவர்கள். படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம்.

வணக்கம் நேரலே. இசைப்பாக்களால் இறைவனை வணங்கும் நேரம் இது பக்தி மாலை. பக்தி மாலையோடு உங்கள் நண்பன் ஏரியூர் கே கார்த்திக். உங்களின் சிந்தனைகள் உங்களை உருவாக்குகின்றன, எனவே அவற்றை நேர்மறையாக மாற்றுங்கள். பக்தி மாலையில் முதல் பாடலாக ஒலிக்க வருகிறது எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில்

0: லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி 28 வருடமாகத்தான கல்வி சேவை, அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை, அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் நேரடியாக பிஇ சேர்ந்திடும் வாய்ப்பு, எம்என்சி நிறுவனங்களில் நிரந்தர வேலை வாய்ப்பினை பெற்றுத்தரும் லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி நல்லம்பள்ளி நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது.
1: காற்றின் திசையெங்கும் இறைமனம் பரப்பிக் கொண்டிருக்கும் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இல் இது பக்தி மாலை.

எண்ணங்களாலேயே ஆக்கப்பட்டிருக்கிறது. ஆக எப்பொழுதும் நல்லதையே எண்ணுவோம். பக்திமாலையில் அடுத்த பாடலாக ஒலிக்க வருகிறது நாகூர் ஈயம் அனிபா குரலில்.

0: கல்வி சேவையில் 90 ஆண்டுகளாக தமிழகத்தின் அடையாளம் செட்டிநாடு கல்வி நிறுவனங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர் CBSE பள்ளியில் உலகத்தரமான கல்வி, ஒழுக்கம், திறன் மேம்பாடு, விளையாட்டு பயிற்சிகள், பாதுகாப்பான விடுதி வசதி அனைத்தும் ஒரே வளாகத்தில். சேர்க்கை நடைபெற்று வருகிறது. இன்றே உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை உறுதி செய்யுங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர் கரூர். தொடர்புக்கு 9043533367.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் காலை 6:27. இது பக்தி மாலை. எதிர்காலம் தன்னைத்தானே கவனித்துக் கொள்ளும், எனவே நிகழ்காலத்தில் வாழுங்கள்.

0: எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி டிஃபார்ம் பிஃபார்மிற்கான நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் மற்றும் மகளிர் கலை அறிவியல் கல்லூரிகளின் இடை நிறுவனம் எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி தோக்கம்பட்டி. சேர்க்கைக்கு 9566723823.
1: இசையால் இறைமணம் பரவி கொண்டிருக்கும் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இது பக்தி மாலை. நேர்மை உண்மை கொண்டவர்களுக்கு துன்பம் தற்காலிகமானது. பக்தி மாலையில் அடுத்த பாடலாக வெளிக்கு வருகிறது டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன், எஸ் வரலட்சுமி குரலில்.

0: ஒழித்த இந்த பாடலோடு நிறைவுக்கு வருகிறது இன்றைய பக்தி மாலை. பக்தி மாலை பாடல்கள் ஒழித்த இடங்களிலெல்லாம் எல்லா வளமும் பெருகிட வாழ்த்துகிறது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் காலை 6:35. தொடர்ந்து கேட்கலாம்.
1: உழவர்களுக்கான அறிவிப்புகள் வழங்குகிறார் பி. சின்னசாமி.
2: விவசாய பெருமக்களுக்கு வணக்கம். வாழை மரங்களுக்கு முட்டு கொடுத்து தாங்கும் முறை அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். அதிவேகத்துடன் காற்று வீசும் இடங்களில் வாழை சாகுபடி செய்வதை தவிர்க்கணும். காற்றுடைய வேகம் மணிக்கு 30 கிலோமீட்டரை விட அதிகரிக்கும் போது மரங்களினுடைய ஆட்டத்தால் வேர்கள் அறுபட்டு சேதமடையும். இலைகள் நடுநரம்பின் இருபுறமும் குறைந்து 10 சென்டிமீட்டர் அகலத்தில் பட்டை பட்டையாக கிளியும். காற்றினுடைய வேகம் 45 கிலோமீட்டரை விட அதிகமாகும் போது இலைகள் 5 சென்டிமீட்டருக்கு குறைவான அகலத்தில் பட்டை பட்டையாக கிளியும். இதனால் வாழையினுடைய ஒளி சேர்க்கை நடைபெறுவது குறைவதால் வளர்ச்சியில் பாதிப்பு உண்டாகி குறிப்பிடத்தக்க மகசூல் இழப்பு ஏற்படுகிறது. காற்றினுடைய வேகம் 50 கிலோமீட்டரை விட அதிகமாகும் போது மரம் முழுவதும் வேரோடு சாய்ந்துவிடும் அல்லது தண்டு நடுப்பகுதி ஒடிந்து வீழ்ந்துவிடும். இதனால் அதிகமான பொருளாதார சேதம் ஏற்படுகிறது. குறிப்பாக தமிழ்நாட்டில் சித்திரை மாதத்தில் ஏப்ரல் மே மாதத்தில் சித்திரை சூழி எனப்படும் சூறாவளி காற்று வளிமண்டல மேலடுக்கில் ஏற்படும் வெப்ப மாற்றத்தால் அங்கும் இங்குமாக ஏற்படும். அச்சமயம் வாழை மரங்கள் மிக அதிக அளவில் அழிந்து வாழை விவசாயிகள் மிகப்பெரிய அளவில் பொருளாதார சிக்கலில் மாட்டிக்கொள்கிறார்கள். பொதுவாக தைப்பட்டத்தில் ஜனவரி பிப்ரவரியில் நடவு செய்யப்பட்ட வாழை மரங்கள் சித்திரை சூடி காற்றில் ஏற்படும் போது 2 மாத இதோடைய கன்றுகளாக இருப்பதால் இத்தகைய சேதத்திலிருந்து தப்பித்து விடுகின்றன. ஆகவே சித்திரை சூழியை கருத்தில் கொண்டு வாழை நடவு பருவத்தை மாற்றி அமைக்க வேண்டும். வாழை குலை தள்ளும்போது சற்று மிதமான காற்றை கூட தாங்காமல் வாழை மரங்கள் முறிந்து வீழ வாய்ப்புள்ளது. ஆகவே திடமான மூங்கில் அல்லது சவுக்கு கட்டைகளை கொண்டு குலைக்கு எதிர்ப்புறமாக முட்டு கட்ட வேண்டும். மேலும் மரத்தை சுற்றி மண் அணைக்க வேண்டும். வாழையில மூங்கில் அல்லது சவுக்கு கட்டைகளை கொண்டு முட்டு கொடுப்பதற்கு பதிலாக குறைந்த செலவில் கயிற்றை கொண்டு கட்டி வாழை மரங்களை ஒன்றோடு ஒன்று பாதுகாக்கலாம். இம்முறையில் வாழை மரங்களுக்கு நடுவில் ஆப்பு அடித்து அதனை சுற்றியுள்ள மரங்களை கயிற்றினால் இழுத்து கட்டலாம். அல்லது ஒரு மரத்தின் அடிப்பகுதியையும் அடுத்த மரத்தின் கழுத்து பகுதியையும் கயிற்றால் இணைத்து கட்டலாம். மாற்று முறையாக வாழை மரங்களுக்கிடையே கட்டு கம்பிகளை கட்டி மரங்கள் சாயாமல் தடுக்கும் முறை சிறந்த பலனை கொடுக்கும். இம்முறையில் முதல்ல ஒவ்வொரு மரத்தின் கழுத்து பகுதியை சுற்றி 7 அடி உயரத்தில் மணி கயிற்றை கட்டணும். பின்பு மரத்திற்கு மரம் 4 திசைகளிலும் 18 காட்சி கட்டு கம்பியை கட்டணும். அச்சமயம் கம்பிக்கு பதிலாக பிளாஸ்டிக் நாடாவை கூட பயன்படுத்துகின்றனர். கடைசியில் ஓரங்களில் உள்ள வாழை மரங்களை அடி ஆப்படி

0: வைத்து மின் கம்பிகள் உள்ள ஸ்டே கம்பியை பலமாக கட்டணும். இவ்வாறு செய்வதால் காற்று எத்து சேர்ந்து அடித்தாலும் மரங்கள் சாய்வதில்லை. இம்முறையானது வாழைத்தாரினுடைய எடை 15-18 கிலோ மிகாமல் இருக்கும். நேந்திரன், கதளி போன்ற ரகங்களுக்கு பொருத்தமாக இருக்கிறது. அடுத்து, இந்த பலா மரங்களில் பழ வெடிப்பை சரி செய்வது எப்படி? பொதுவாக இந்த காலகட்டத்தில் தான் முக்கணியில் ஒரு சேர சுவைக்க முடியும். மா பல ஆண்டுக்கு ஒரு முறை காய்க்கும் தன்மையுடையதாக பெரும்பாலும் இருக்கும். தற்போது இதிலும் சில ஒட்டு சேர்த்து ஆண்டுக்கு இருமுறை காய்க்கக்கூடிய பல்வேறு ராகங்களில் பலாவில் வந்துவிட்டது. பலா காய்க்க தொடங்கியவுடன் காய் உதிர்தல், பிஞ்சு கருகள் என பல்வேறு வகையான நோய்கள் பூஞ்சான பாக்டீரியா தொற்றால் ஏற்படக்கூடியவை. இந்த வகையில் பருவத்திற்கு வந்த காய்கள் காய் வெடிப்பாக வரும். மரத்தில் இருக்கும் காய்களை திடீர்ன வெடிப்பு, அருவாள் வெட்டு போன்று வரும். இதில் நோய் கிருமிகள் உடலே அந்த வெடிப்பில் தொற்றி விரைவாக கரும்பூஞ்சனமும் துர்நாற்றமும் வீசும். இது போன்ற வெடிப்பால் பலா சந்தைகளில் விற்பனை செய்ய முடியாது. கடைசியாக கால்நடைகளுக்கு தீவனமாக பயன்படுத்தப்படும். உரிய விலை கிடைக்காது. இது பொதுவான தாவர நோயாகும். இந்த வெடிப்பு நோய் உருவாக காரணம் என்ன? தீவிர வெப்பநிலை, முறையற்ற நீர்ப்பாசனம், கால்சியம் போரான் நுண்ணூட்டச்சத்துக்கள் பற்றாக்குறை, மண்ணில் அதிகமான தண்ணீர் தேங்குதல், முறையற்ற உர நிர்வாகம், இதெல்லாம் காரணம். இது தடுக்கிறதுக்கு என்ன செய்யணும்? நுண்ணூட்டச்சத்துக்கள் பற்றாக்குறை போக்கிட 1 லிட்டர் தண்ணீரில் 5 கிராம் கால்சியம், 2 கிராம் போரான் கலந்து தெளிக்கணும். மேலும் 1 லிட்டர் தண்ணீருக்கு 2.5 கிராம் காப்பர் ஆக்சி குளோரைடு கலந்து தெளிக்கணும். அல்லது 1 லிட்டர் தண்ணீரில் 1 கிராம் பெவிஸ்ரீன் கலந்து தெளிக்கலாம். பாதிக்கப்பட்ட காய்களை உடனடியாக அப்புறப்படுத்த வேண்டும். அடுத்தது, இந்த பூ பயிரில் பாதிக்கும் நூற்புழுக்கள். மலர்பயிர்கள் என்பவை பொருளாதாரம் மற்றும் அன்றாட வாழ்வில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. இந்தியா உலகளவில் மலர் உற்பத்தியில் 2வது பெரிய நாடாகும். இந்தியாவில் தமிழ்நாடு, மத்திய பிரதேசம், கர்நாடகம் ஆகியவை முக்கியமான மலர் உற்பத்தி மாநிலங்களாக விளங்குகின்றன. பொதுவாக ரோஜா மற்றும் செவந்தி போன்ற மலர்கள் அமெரிக்கா, நெதர்லாந்து, ஐக்கிய அரபு அமீரக நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. மலர் பயிர்கள் பல நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. உணவு பயிர்களை காட்டிலும் அதிக வருமானத்தையும் வழங்கும் முக்கியமான வணிக பயிர்களாக இருக்குது. மலர்களாவன அழகுபடுத்துதல், மத சடங்குகள், திருவிழாக்கள் மற்றும் அலங்கார தேவைகளிலும் பரவலாக பயன்படுத்தப்படுகின்றன. பெரும்பாலும் மலர் பயிர்களை பூச்சிகள், நோய்கள் மற்றும் நூற்புழுக்கள் அதிகமாக பாதிக்கின்றன. குறிப்பாக வேர்முடிச்சு நூற்புழு மற்றும் இலை நூற்புழு போன்றவை மகசூல் மற்றும் தரத்தை குறைத்து வேர் முடிச்சுகள் மற்றும் இலை உதிர்ச்சியை ஏற்படுத்துகின்றன. சம்மங்கி, ரோஜா, சாமந்தி, வெச்சி, மல்லிகை போன்ற மலர் பயிர்களை இவை பெரும் சேதத்தை உண்டாக்குகின்றன. இதனுடைய அறிகுறிகள் எப்படி இருக்கும்? செடிகள் குள்ளமாகவும் பழமையமாகவும் காணப்படும். இலைகள் மஞ்சளாக மாறும். மண்ணில் ஏற்பதும் இருந்தாலும் செடிகள் வாடுதல், மலர் தரமும் மலர் தொகையும் குறையுது. இலைகள் முன்கூட்டியே உதிர்தல், கணுக்கள் இடைவெளி குறைந்து செடி குத்து வடிவில் இருக்கும். இதுக்கு என்ன மேலாண்மை முறை? மலர் பயிர்களை நூற்புழு தாக்குதலை முழுமையாக கட்டுப்படுத்த பல்வேறு முறைகள் பின்பற்றப்படுகின்றன. அதில் வந்து பாரம்பரிய முறை, உயிரி கட்டுப்பாட்டு முறை, இயற்கை முறைகள் மற்றும் ரசாயன முறைகளை ஒருங்கிணைந்து பயன்படுத்துவது ஒருங்கிணைந்த நூற்புழு மேலாண்மை ஆகும். இதை ரசாயன முறையில் எப்படி கட்டுப்படுத்துறது? கடுமையாக தாக்குதலில் மட்டுமே பரிந்துரைக்கப்பட்ட நூற்குழி மருந்துகளை பயன்படுத்தணும். கார்போபிரான் அல்லது பிற பரிந்துரைக்கப்பட்ட மருந்துகளை சரியான அளவில் பயன்படுத்தணும். ரசாயன, உயிரியல் மற்றும் இயற்கை முறைகளுடன் இணைத்து பயன்படுத்தணும். நூற்புழுக்கள் தாக்குதலை தாங்கக்கூடிய அல்லது எதிர்ப்பு சக்தி கொண்ட ரகங்களை தேர்வு செய்யணும். ஆரோக்கியமான நடவு பொருட்களை பயன்படுத்தணும். மலர் பயிர்களில் நூற்புழுக்கள் மகசூல் மற்றும் மலர் தரத்தை பெரிதும் பாதிக்கின்றன. உயிரியல் கட்டுப்பாட்டு முறையில் பெர்சிலஸை உயிரியல் கட்டுப்பாட்டு பூஞ்சையாக பயன்படுத்தலாம். பொகோனியா, குளோமிடாஸ், போரியா, ட்ரைகோட்டர்மா விரிடி போன்ற நன்மை தரும் நுண்ணுயிர்களை முன்னில் சேர்க்கணும். உயிரியல் முகவர்களை தொழுவரம் அல்லது மக்கிய உரத்துடன் கலந்து பயன்படுத்தணும். இயற்பெயர் மூலம் மண் சூரிய ஒளி கிருமி நீக்கம் செய்யணும். கருவிகளை நீராவி அல்லது வெப்ப சிகிச்சை மூலம் கிருமி நீக்கம் செய்யலாம். மாற்று தயாரிப்பிடங்களை சுத்தமான சூழலை பராமரிக்கணும். இது மாதிரி கையாளும் போது மலர் சாகுபடியில் லாபத்தை எதிர்பார்க்க முடியும்.
1: நேர்கள்

0: இதுவரை உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள். வழங்கினார் பி சின்னசாமி.
1: நான் இன்ஜினியரிங் முடிச்சிட்டு HCLல வர்க் பண்ணிட்டு இருக்கேன்.
2: நான் இன்ஜினியரிங் முடிச்சிட்டு L&Tல வர்க் பண்றேன்.
1: நீங்க எங்க படிச்சீங்க?
3: அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ்.
4: சாமானியர்களையும் சாதனையாளராக்கும் அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ், an autonomous institution. NAAC A grade accredited, NBA accredited, Apple authorized training center, 3D printing facility னு எல்லா தரத்தையும் பெற்றிருக்கு. இங்க வர்க் பண்ற ஃபேக்கல்டீஸ்ல 50% members PhD degree holders. ICT enabled smart classrooms ஓட லேர்னிங்க என்ஹான்ஸ் பண்றாங்க. அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ், Green Main Road, Salem. Counseling code 2648. Call 9500-509984.
0: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
5: SM ஆறுமுகம் பாலிடெக்னிக் கல்லூரி, அதியமான் பைபாஸ் ரோட், தருமபுரி.
6: சிவில், மெக்கானிக்கல், EEE, ECE, CT.
5: நன்கொடை இல்லை, கவுன்சிலிங் இல்லை. SM ஆறுமுகம் பாலிடெக்னிக் கல்லூரி, அதியமான் பைபாஸ் ரோட், தருமபுரி.
7: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
8: ஸ்ரீனிவாசா பாலிடெக்னிக் கல்லூரி, போமடி. மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஆட்டோமொபைல் பாடப்பிரிவுகளுக்கு 2026-27 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
9: நிறைவுக்கு வருகிறது இன்றைய உழவர்களுக்கான அறிவிப்புகள். தொடர்வது மாநில செய்தி அறிக்கை, சென்னை அஞ்சலாக.
10: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதில் இளைஞர்களும் தொழில் முனைவோரும் முக்கிய பங்காற்ற வேண்டும் என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். நாட்டில் சமையல் எரிவாயு, பெட்ரோல் மற்றும் டீசல் தடையின்றி கிடைப்பதை உறுதி செய்ய அரசு தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பிரல்ஹத் ஜோஷி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்தின் சாத்தியக்கூறுகள் குறித்து மாநில அரசு ஆய்வு செய்து வருவதாக மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். தமிழகத்தில் 10 மாவட்டங்களுக்கு உட்பட்ட சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலக யோகாசன சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹீனா ராஜ்கோர் தங்கப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதில் இளைஞர்களும் தொழில் முனைவோரும் முக்கிய பங்காற்ற வேண்டும் என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், வளர்ச்சியின் பலன்கள் சமூகத்தின் அனைத்து பிரிவினரையும் சென்றடைய வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக கூறினார். வளங்களை உருவாக்குவதுடன் நன்னெறிகளையும் பின்பற்றும் போதுதான் நேர்மறையான சமூக மாற்றம் ஏற்படும் என்று அவர் தெரிவித்தார். கல்வி அறிவு, தொழில்நுட்ப திறன் ஆகியவற்றை கொண்ட இளைஞர்களே வளர்ச்சியடைந்த இந்தியாவின் அடித்தளம் என்று அவர் குறிப்பிட்டார். செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட நவீன தொழில்நுட்பங்களை இளைஞர்கள் அறிந்து செயல்பட வேண்டும் என்று அவர் கூறினார். இளைஞர்கள் வேலை தேடுவோராக இல்லாமல் வேலை வழங்குபவர்களாக மாற வேண்டும் என்று திரு ஓம் பிர்லா அறிவுறுத்தினார். நாட்டில் சமையல் எரிவாயு, பெட்ரோல் மற்றும் டீசல் தடையின்றி கிடைப்பதை உறுதி செய்ய அரசு தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக மத்திய நுகர்வோர் விவகாரங்கள் மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரல்ஹத் ஜோஷி தெரிவித்துள்ளார். கர்நாடகாவின் தார்வாடில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பிற நாடுகளை விட இந்தியாவில் பெட்ரோல், டீசல் மற்றும் சமையல் எரிவாயு விலை குறைவாகவே உள்ளது என்றார். கப்பல் போக்குவரத்து முறையாக நடைபெறாத சூழலிலும் சீரான எரிபொருள் விநியோகத்தை அரசு உறுதி செய்து வருவதாக அவர் தெரிவித்தார். இந்த சூழ்நிலையில் எரிவாயு சிலிண்டர் விலை உயர்வு தவிர்க்க முடியாதது என்று அவர் கூறினார். இதை விமர்சிப்பவர்கள் உலகளாவிய சூழலை புரிந்து கொள்ள வேண்டும் என்று திரு பிரல்ஹத் ஜோஷி தெரிவித்தார். தமிழகத்தில் ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்தின் சாத்தியக்கூறுகள் குறித்து மாநில அரசு ஆய்வு செய்து வருவதாக மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இத்திட்டத்தை மாநில அரசு கைவிட முடிவு செய்துள்ளதாக வெளியான தகவல்கள் தவறானவை என்று கூறினார்.
11: ஸ்மார்ட் மீட்டர் சம்பந்தமா இன்னைக்கு வந்து செய்தி வந்துட்டு, அது சம்பந்தமா நம்ம இதுவரைக்கும் எந்த முடிவுகளும் எடுக்கப்படலை. இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப ஹெவி இன்வெஸ்ட்மெண்ட், அந்த டெக்னாலஜிலும் நிறைய இஷ்யூஸ் இருக்க மாதிரி. ஏன்னா அது வந்து போடமும் சிம் கார்டும் சேர்ந்து வருது, நிறைய இடத்துல சிக்னல் இல்லாம இருக்கும். அது எல்லாத்துலயும் சாத்தியமானு ஃபர்ஸ்ட் பாக்கணும். ஸ்டேஜ் பை ஸ்டேஜா முதல்ல வந்து கவர்மெண்ட் பில்டிங்ஸ் எவ்வளவு இருக்கு நம்ம கணக்கெடும் பணிகள் பண்ணிட்டு வரோம். இந்த ஸ்மார்ட் மீட்டர்ஸ்ல எவ்வளவு 2% வரும், ஏன்னா நம்ம ரீப்ளேஸ்மெண்ட் நம்ம டெக்னாலஜி வந்து நம்ம அடாப்ட் பண்ண வேண்டியதா இருக்கும். பட் செலவு நீங்கள் ஹெவியா இருக்கு. பட் ஸ்டேஜ் பை ஸ்டேஜஸ் பண்ண முடியுமான்னு பார்க்கணும். அதுலயே வந்து இந்த டெக்னாலஜி லாங் டேர்ம் இருக்கும். அடுத்து வந்து ஒரு 5 வருஷத்துல மாறுற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த சிம் கார்டு இந்த சிம் கார்டும் இந்த மோடமும்

0: எப்படி சப்போர்ட்டிவா இருக்கும். நீங்க திரும்பவும் டெக்னாலஜி மாறிச்சு தான் எப்படி இருக்கும். அதனால ஃபுல் அசஸ்மெண்ட் வெளிநாடுகள் எப்படி பண்றாங்க, மற்ற மாநிலங்கள் எப்படி பண்றாங்க. ஏன்னா நமக்கு வந்து இவ்வளவு செலவினங்களும் செய்து டெக்னாலஜி வந்து ஒரு இதாயிடக்கூடாது.
1: கோயில்களில் பக்தர்கள் எளிதில் தரிசனம் செய்ய இணையதளம் மூலமாக சிறப்பு தரிசன டிக்கெட் வசதி அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாக மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் கூறியுள்ளார். கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இணையதளம் பயன்படுத்த தெரியாதவர்களுக்கு சிறப்பு மையங்கள் மூலம் இவற்றை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார்.
2: இந்து சமய அறநிலையத்துறையின் சார்பில் வந்து ஒரு வெப்சைட் இருக்கு. அந்த வெப்சைட்ல ஏற்கனவே வந்து ஆன்லைன் தரிசனத்திற்கான டோக்கன் புக் பண்றதுக்கான ஒரு வசதி இருக்கு. டெக்னாலஜிக்கலா இன்னும் இந்த காலத்திற்கு ஏற்றாறு போல பல்வேறு விஷயங்களை நம்ம மாடிஃபை பண்ண போறோம். என்ன அப்படின்னா, தரிசனத்திற்கான டோக்கன்கள் வழங்குவதோடு மட்டும் இல்லாம 60 வயதிற்கு மேற்பட்ட சீனியர் சிட்டிசன்ஸ் வந்து தரிசனம் செய்வதற்கான டோக்கன்களையும் அந்த இணையதளத்தின் மூலமாக எடுப்பதற்கு, பிரெக்னன்சி லேடிஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க கோவிலுக்கு வரும்போது அவங்களுக்கான தரிசன டோக்கன்களை வழங்குவதற்கு, 6 மாத கை குழந்தையோடு வரக்கூடிய குழந்தைகள் பேரண்ட்ஸை வந்து கோயிலுக்குள்ள கூட்டு போறதுக்கான, அதே போல வந்து மாற்றுத்திறனாளி நண்பர்கள் வந்து கோயிலுக்கு வரணும்னா அவங்கள வசியா கூட்டிட்டு போறதுக்கான டோக்கன்ஸ் வழங்குறது, இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை வந்து அதுல நம்ம ஆட் பண்ண போறோம். இணையதளம் பயன்படுத்த தெரியாதவர்களுக்காக கோவில்கள்லயே கவுண்டர்கள் அமைக்கப்பட்டு அவர்களுக்கான டோக்கன் வழங்குறதுக்கான நடைமுறைகளை பற்றி நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம்.
1: கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலைப்பகுதியில் நெடுஞ்சாலை மற்றும் விளையாட்டு உள்கட்டமைப்புகள் மேம்படுத்தப்படும் என்று மாநில நெடுஞ்சாலை மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். கள்ளக்குறிச்சியில் நேற்று நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நபார்டு வங்கி மற்றும் ஊரக வளர்ச்சித்துறையின் உதவியுடன் சாலைகள் மேம்படும் என்று கூறினார். கல்வராயன் மலைப்பகுதியில் 200 பேர் தங்கும் வகையில் விளையாட்டு வீரர்கள் விடுதி அமைக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்தார். தமிழகத்தில் திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி தற்போது இல்லை என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் கூறியுள்ளார். புதுக்கோட்டையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மக்கள் நலனுக்காக திமுகவுடன் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஒருங்கிணைந்து செயல்படும் என்று தெரிவித்தார். பிரச்சினைகளின் அடிப்படையில் தாவேக அரசுக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தமது நிலைப்பாட்டை எடுக்கும் என்று அவர் கூறினார். 717 மதுக்கடைகளை மூடும் மாநில அரசின் நடவடிக்கை வரவேற்கத்தக்கது என்று கூறிய திரு சண்முகம், மணமகிழ் மன்றங்களையும் அரசு அகற்ற வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். தமிழகத்தில் தாவேக அரசு மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்த்த நிலையில் மக்களுக்கு ஏமாற்றமே மிஞ்சியிருப்பதாக அமமுக பொதுச்செயலாளர் திரு டி டி வி தினகரன் தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தேர்தல் வாக்குறுதிகளுக்கு மாறாக தாவேக அரசு செயல்படுவதாக குற்றம் சாட்டினார். இதனால் விவசாயிகளும் பொதுமக்களும் அதிருப்தியில் உள்ளதாக அவர் தெரிவித்தார். வாக்குறுதிகளை நிறைவேற்ற கால அவகாசம் தேவைப்பட்டால் கூட சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுவதில் கால அவகாசத்தை கோரக்கூடாது என்று திரு டி டி வி தினகரன் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
3: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: தமிழகத்தின் சில இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நீலகிரி, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், கன்னியாகுமரி, ஈரோடு, சேலம், நெல்லை, கோவை, தென்காசி ஆகிய 10 மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக அந்த மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருவரிச் செய்திகள். பூட்டானின் புனாகா பகுதியில் நேற்று இரவு நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவில் 5.8 பதிவானது. கோவாவில் புதிய தேசிய கல்விக் கொள்கையின் அமலாக்கம் குறித்து அம்மாநில முதலமைச்சர் திரு பிரமோத் சாவந்த் தில்லியில் மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதானை சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டார். ஜார்க்கண்டிலிருந்து இங்கிலாந்துக்கு முதல் முறையாக மாம்பழங்கள் ஏற்றுமதி செய்யப்பட்டிருப்பது வேளாண் ஏற்றுமதியில் புதிய உத்வேகத்தை அளித்துள்ளதாக மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். திருப்பூர் மாவட்டத்தில் நடைபெற்று வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்து மாநில அமைச்சர் திரு செங்கோட்டையன் ஆய்வு மேற்கொண்டார். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் மரக்கன்று நடும் இயக்கத்தை மாநில அமைச்சர் திரு அருண்ராஜ் தொடங்கி வைத்தார். ராமநாதபுரத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கான நலத்திட்டங்கள் குறித்து மாநில சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு ராஜீவ் தலைமையில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையில் மாவட்ட ஆட்சியர் திருமதி துர்காமூர்த்தி ஆய்வு மேற்கொண்டார். நீதிமன்றத்தில் பணி

புரியும் பெண் ஊழியர்களுக்கு பணியிடங்களில் பாதுகாப்பு குறித்த சட்ட விழிப்புணர்வு முகாம் சட்டப்பணிகள் ஆணைக்குழு சார்பில் ராணிப்பேட்டையில் நடைபெற்றது. தூத்துக்குடி முத்தையாபுரம் பகுதியில் தடை செய்யப்பட்ட போதைப்பொருள் விற்பனையில் ஈடுபட்ட 5 பேர் கைது செய்யப்பட்டனர். சென்னை கொடுங்கையூர் குப்பை கொட்டும் தளத்தில் தீ தடுப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் நேற்று ஆய்வு மேற்கொண்டார். விளையாட்டுச் செய்தி. உலக யோகாசன சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹீனா ராஜ்கோர் தங்கப்பதக்கம் வென்றார். அகமதாபாத்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் சீனியர் மகளிர் பி பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 40 தங்கம், 8 வெள்ளி, 2 வெண்கலப் பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் முதலிடத்தில் உள்ளது. மொத்தம் 10 பதக்கங்களுடன் ஜப்பான் 2வது இடத்திலும், 3 பதக்கங்களுடன் சிங்கப்பூர் 3வது இடத்திலும் உள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதில் இளைஞர்களும் தொழில் முனைவோரும் முக்கிய பங்காற்ற வேண்டும் என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். நாட்டில் சமையல் எரிவாயு, பெட்ரோல் மற்றும் டீசல் தடையின்றி கிடைப்பதை உறுதி செய்ய அரசு தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பிரல்ஹத் ஜோஷி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்தின் சாத்தியக்கூறுகள் குறித்து மாநில அரசு ஆய்வு செய்து வருவதாக மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். தமிழகத்தில் 10 மாவட்டங்களுக்கு உட்பட்ட சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலக யோகாசன சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹீனா ராஜ்கோர் தங்கப்பதக்கம் வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: நிலையத்தில் நேரம் காலை 6:55. இன்று பிறந்த நாள் மற்றும் அந்நாள் காணும் அனைத்து உள்ளங்களையும் வாழ்த்துகிறது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. தொடர்ந்து கேட்கலாம்.
1: தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மற்றும் பாலக்கோடு ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ், சேலம் மணிப்பால் மருத்துவமனையின் மழலை மொழி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மற்றும் பாலக்கோடு ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ்.
2: காஞ்சிபுரம், தர்மாவரம், ஆரணி, கும்பகோணம், திருபுவனம், பனாரஸ் மற்றும் அனைத்து ஊருப்பட்டுகளையும் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட், சின்னசாமி நாயுடு தெரு, தர்மபுரி மற்றும் புதிய பஸ் நிலையம் எதிரில் பாலக்கோடு,
1: சேலம் மணிப்பால் மருத்துவமனை.
3: வணக்கம் நேயர்களே, சுட்டி குழந்தைகள் கொஞ்சி பேசிடும் மழலை மேல் நிகழ்ச்சி. இன்றைய மழலை மேல் நம்மோடு இணைகிறார் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளி வீரனூர் பள்ளி குழந்தை எஸ்பி போதகன். வணக்கம் போதகன்.
4: வணக்கம் சார்.
3: எப்படி இருக்கீங்க போதகன்?
4: நல்லா இருக்கேங்க சார்.
3: நல்லா இருக்கீங்க? பயங்கரமாக இருக்கீங்க, ஓட்ட சாட்டமா நல்லா தைரியமாக இருக்கீங்க. தைரியமாக நாளை என்ன பண்ணுவீங்க?
4: கொஞ்சம் விளையாடுவேன்.
3: சரி, உங்க ஊர்ல வீரனூர்ல பக்கமா பண்டிகை போட்டாங்களே, என்ன பண்டிகை போட்டாங்க?
4: கோயில் பண்டிகை.
3: பயங்கரமா கொண்டாடுனீங்களா
4: சார்?
3: என்ன பண்ணீங்க பண்டிகையில நீங்க
4: சார்? எல்லாத்தையும் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசினேங்க சார்.
3: வேற என்ன பண்ணீங்க பண்டிகையில சொல்லுங்க
4: சார். டான்ஸ் ஆடினேன், சாமி கும்பிட்டேன், கதவு இருக்கிறது எல்லாத்தையும் பார்த்தேங்க சார்.
3: ஓ, எல்லாத்தையும் பார்த்தீங்க. அப்புறம் முக்கியமான ஒண்ணு பண்ணீங்களாமே, கேள்விப்பட்டேன், என்ன பண்ணீங்க?
4: கறி சாப்பிட்டேன்.
3: கறி சாப்பிட்டேன்னு சொல்லும் போது மட்டும் சிரிக்கிறீங்களே, என்ன அப்படின்னா நிறைய சாப்பிட்டீங்களோ?
4: சார் கொஞ்சம்
3: கேள்விப்பட்டேன். லெக் பீஸ்னா 4-5 லெக் பீஸ் எடுத்து ஒரே டைம்ல
4: சாப்பிட்டீங்களா?
3: ஆமாப்பா, சொன்னாங்க கறி சாப்பிடணும், ரொம்ப பிடிக்குமா
4: சார்?
3: சார் பரவாயில்ல, விடுங்க, வெக்கப்படாதீங்க.
4: இன்னைக்கு கூட எங்க வீட்டுல கழித்தாங்க சார்.
3: டெய்லியும் செய்வீங்களா?
4: சார் எதோ நாள் தாங்க சார்.
3: சரி போதகன், பண்டிகைலாம் சிறப்பாக முடிஞ்சதா?
4: எஸ் சார்.
3: யாரெல்லாம் கூப்பிட்டீங்க பண்டிகைக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களை?
4: சார் எல்லாரையும் கும்பிட்டான, சிவானி நவேஷினி வந்தாங்க, ரச்சிதக்கா வந்துச்சு, தீசண்ணா மூணா நீதிசண்ணா வந்துச்சு, எங்க அண்ணா வந்துச்சு.
3: பண்டிகை எல்லாத்தையுமே கூப்பிட்டுருங்க, எல்லாமே வந்துருக்காங்க. வந்தவங்க என்ன கொடுத்தீங்க?
4: ஒண்ணுமே கொடுக்கல.
3: ஒண்ணுமே கொடுக்கல. கறி இருக்கு, சாப்பாடு இருக்கு, எல்லாரும் பாத்துட்டு போங்க, அது பூராத்தையும் நான் சாப்பிட்டுக்கிறேன், நீங்க போயிட்டு வாங்க
4: அப்படின்னு
3: சொல்லிட்டீங்களா? அப்புறம் என்ன என்ன ஒண்ணுமே கொடுக்கல, அப்புறம் அதான் சொல்லணும்.
4: சாப்பாடு போட்டோம்.
3: என்னமோ ஒரு மாதிரியே பண்டிகை கொண்டாடுறீங்க. சரி போதகன், என்ன சொல்ல போறீங்க?
4: சார் கத்தி காக்கு குடிப்பிடிக்க கத்து கொடுத்து யாரு?
3: சார் பாடுங்க.
4: கத்தி காக்கு குடிப்பிடிக்க கத்து கொடுத்து யாரு? இந்த கடலை கொட்டைக்கு முத்தி திப்பி போல மூடி வச்சது யாரு? இந்த வாசனை இல்லாத காகித பூவுக்கு வண்ணம் மடித்தது யாரு? ஆழ மரத்துக்கு அத்தனை ஊஞ்சல் ஆட கொடுத்தது யாரு? தொட்டால் செடிங்கிக்கு பட்டுன்னு மூடிக்க கட்டளை போட்டது

0: கூறு, அந்த இயற்கை என்னையாம் பாரு. நன்றி, வணக்கம்.
1: அதனுடைய இயற்கை என்னையாம் பாருன்னு சொல்லிட்டு அழகாக சொல்லிட்டீங்க. கிராமப்புறம்னாவே ஒரு இயற்கை காட்சி நிறைந்த ஊர். மரம் இருக்கும், செடி இருக்கும், கொடி இருக்கும், முயல் குட்டி ஓடும், மான் குட்டி வரும், யானைகள்லாம் விளையாடும். அந்த மாதிரி இயற்கை காட்சி நிறைந்த ஊர். உங்கள் கிராமத்தில் என்ன இயற்கை காட்சி இருக்குது சொல்லுங்கள், நீங்கள் என்ன பார்த்தீங்க
0: சார்? பெரிய பெரிய தென்னை மரம், பெரிய பெரிய ஆலமரம், பெரிய பெரிய வேப்ப மரம், பெரிய பெரிய இளநி மரம் எல்லாம் பார்த்தேங்க சார்.
1: பார்த்துறீங்களா? அந்த ஊஞ்சல்லாம் ஆடுவீங்களா, லீவ்லாம் ஆடிருப்பீங்களா? எந்த மரத்தில் ஊஞ்சல் கட்டி ஆடுனீங்க நீங்கள்
0: சார்? ஆலமரத்தில்.
1: ஆலமரத்தில் பெரிய ஊஞ்சலாக கட்டி மேலே கீழே போய் பறந்து பறந்து போயிட்டு
0: இருந்தீங்களா?
1: பயமா இல்லையா அவ்வளோ தூரம் பெரிய ஊஞ்சலில் போகிறதுக்கு?
0: சார் பயமாக தான் சார். அதுவும் வீட்டில் மாட்டு கொட்டையிலையும் வச்சு ஊஞ்சல் ஆனாங்க சார். அது எங்கள் அம்மா வேகமாட்டி விட்டுருச்சா, அதில் வேறு எனக்கு பயங்க சார்.
1: சரி, மாட்டு கொட்டையிலும் கட்டிருந்தீங்களே, மாட்டு கொட்டையில் ஊஞ்சல் ஆனது யார் மாடா?
0: சார் நான் தான் ஆடிட்டு இருந்தேன்.
1: நீங்க தான் ஆடிட்டு இருந்தீங்களா? மாடு தான் பிடிச்சி தள்ளி விடுமா, மா மேல போயிட்டு வா, மா கீழே போயிட்டு வா அப்படின்னு
0: சொல்லுமா மாடு? தள்ளி விட்டுக்கு ஒரு ஆள் இருப்பாங்க.
1: அதனால ஜாலியா ஊஞ்சல் ஆடி இருக்கீங்க.
0: அன்னைக்கே நான் வேசினி வந்து நான் ஊஞ்சல் ஆடுமா தள்ளி விட்டுருப்பா.
1: தள்ளி விட்ட அப்படியா? அப்புறம் என்ன ஆச்சு
0: சார்? தள்ளி விட்டுக்கிட்டு நான் ஆடிட்டு இருந்தேங்க சார். அவங்க எதுனா ஆடுறேன் அப்படின்னா அவளுக்கு ஆட கொடுத்து.
1: வெரி குட், வெரி குட். நீவ நல்லா என்ஜாய் பண்றீங்க. சரிங்க போதகன், இப்போ சின்ன பையனா இருக்கீங்கல்ல, சுட்டியா பேசிக்கிட்டு நல்லா கறி சாப்பிட்டுக்கிட்டு நாளைக்கு பட்டுச்சு ஒரு பெரிய பையன் அதுக்கப்புறம் நீங்க என்ன ஆசைப்படுறீங்க
0: சார்? டாக்டர்.
1: டாக்டரா என்ன பண்ண போறீங்க
0: சார்? ஊசி போட போறேன்.
1: யாருக்கு ஊசி போடுறீங்க
0: சார்? உடம்பு சரியா எங்களுக்குலாம் ஊசி போடுவேன்.
1: எதனால உடம்பு சரியில்லாம போகுது
0: சார்? கறி நிறையா திங்கிறாங்க.
1: சரிங்க போதகன், நீங்கள் படித்து ஒரு பெரிய பையனானதுக்கப்புறம் ஒரு சிறந்த மருத்துவராக மாற தருமரி பம்பளை 102 புள்ளியாய்ந்து உங்களை மனமாற வாழ்த்துக்கிறது. நன்றி, வணக்கம்.
0: நன்றி சார்.
1: இனையினே என்றைய மரளை முயற்சி சிறப்பித்தார் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளி மீரனூர் பள்ளி குழந்தை SP போதகன்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மற்றும் பாலக்கோடு ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ், சேலம் மணிப்பால் மருத்துவமனையின் மழலை மொழி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மற்றும் பாலக்கோடு ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ், சேலம் மணிப்பால் மருத்துவமனை.
3: சேலம் மணிப்பால் மருத்துவமனையில் தலை சிறந்த மருத்துவர்கள் ஒரே இடத்தில், மருத்துவர்களின் கனிவான ஆலோசனை மற்றும் சிகிச்சை.
4: முழு உடல் ஆரோக்கியமே எங்கள் லட்சியம். மணிப்பால் மருத்துவமனை, டால்மியா போர்டு, என்ன சோட், சேலம்.
3: சேலம் மணிப்பால் மருத்துவமனையில் தலை சிறந்த மருத்துவர்கள் ஒரே இடத்தில், மருத்துவர்களின் கனிவான ஆலோசனை மற்றும் சிகிச்சை.
4: முழு உடல் ஆரோக்கியமே எங்கள் லட்சியம். மணிப்பால் மருத்துவமனை, டால்மியா போர்டு, என்ன சோட், சேலம்.
5: உலகெங்கிலும் ஓங்கி ஒழித்துக் கொண்டிருக்கும் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் காலை 7 மணி. காலை வணக்கம் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் முதலாவதாக கேட்கலாம்
6: தருமபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள் தருமபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை.
7: JK குழந்தைகள் நல மருத்துவமனை குழந்தைகளுக்கான அனைத்து மருத்துவ வசதிகளுடன் கூடிய மருத்துவமனை. உங்கள் குழந்தைகளின் ஆரோக்கியமே எங்கள் மகிழ்ச்சி. JK குழந்தைகள் மருத்துவமனை, கலெக்டரேட் பஸ் ஸ்டாப், EB ஆபீஸ் வளைவில், தருமபுரி.
6: தருமபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர்.
8: இன்று June 8.
9: உயிரியல் அறிஞர், மரபியலாளர், இயற்பியல் அறிஞர், நரம்பு அறிவியலாளர், உயிர் வேதியியலாளர் என்று பன்முகம் கொண்டவர்.
10: அமெரிக்காவின் புகழ்பெற்ற கல்வி நிறுவனங்களில் பேராசிரியராக பணியாற்றியுள்ளார்.
9: உயிரினத்தின் தொழிற்பாட்டையும் விருத்தியையும் நிர்ணயிக்கும் மரபியல் சார் அறிவுறுத்தல்களை கொண்ட இனக்கீற்று அமிலம் என தமிழில் கூறப்படும் DNA அமைப்பு மற்றும் செயல் பற்றிய பணிக்காக 1962 மருத்துவத்திற்கான நோபல் பரிசை பகிர்ந்து கொண்டார்.
10: இங்கிலாந்து நாட்டைச் சேர்ந்த அறிவியல் விஞ்ஞானி பிரான்சிஸ் கிரிக் பிறந்த தினம் என்று.
9: ஆண்டு 1916.
10: கர்நாடக இசை பாடகர் மற்றும் மருத்துவர்.
9: நிறைய ஆன்மீக பாடல்கள் கொண்ட தொகுப்பை வெளியிட்டுள்ளார். திரைப்படங்களுக்கும் பாடல்களை பாடியுள்ளார்.
10: தமிழக அரசின் கலை மாமணி விருது, தமிழ் இசைவேந்தர், பத்மஸ்ரீ, இசைப்பேரறிஞர் ஆகிய விருதுகளுக்கு சொந்தக்காரர்.
9: சீர்காழி ஜி சிவசிதம்பரம் பிறந்த தினம் இன்று.
10: ஆண்டு 1959.
9: உலகளாவிய வலை, வேர்ல்ட் வைட் வெப், பொதுவாக வலை என சுருக்கமாக WWW என அழைக்கப்படுகிறது.
10: இணையத்தின் வழியாக அணுகப்படும், ஒன்றுக்கொன்று இணைக்கப்பட்ட

0: பட்ட மீயுரை ஆவணங்களை கொண்டுள்ள அமைப்பாகும்.
1: ஓர் வலை உலாவியை கொண்டு உரை, படங்கள், வீடியோக்கள் மற்றும் பிற வலைப்பக்கங்களை காணவும் ஒன்றிலிருந்து ஒன்றுக்கு செல்லவும் முடியும்.
0: இந்த WWW எனப்படும் உலகளாவிய வலையை கண்டுபிடித்த இங்கிலாந்தை சேர்ந்த கணினி பொறியாளர் இவர்.
1: இங்கிலாந்து நாட்டை சேர்ந்த கணினி பொறியாளர் டிம் பெர்னஸ் லீ பிறந்த தினம் இன்று.
0: ஆண்டு 1955.
1: கர்நாடக இசை உலகில் புகழ்பெற்ற இசை கலைஞர், ஸ்வரம் பாடுவதில் வல்லுநராக கருதப்படுபவர்.
0: சிறு வயதிலேயே கர்நாடக இசையை முறையாக கற்றுக்கொண்டார். தமிழ் மற்றும் ஆங்கில இலக்கியத்தின் தீவிர வாசகரும் ஆவார்.
1: ராக அலாபனைகளை இவர் பயன்படுத்தும் விதத்தால் பிரபலமடைந்த கீர்த்தனைகள் ஏராளம்.
0: சங்கீத கலாநிதி, சங்கீத நாடக அகாடமி, இசைப்பேரறிஞர் ஆகிய விருதுகளுக்கு சொந்தக்காரர்.
1: தமிழ்நாட்டின் மதுரையில் பிறந்த பிரபல கர்நாடக இசை கலைஞர் மதுரை மணி ஐயர் நினைவு தினம் இன்று.
0: ஆண்டு 1968.
1: கடல் மற்றும் கடல்சார் உயிரினங்களை பாதுகாப்பது பற்றியும் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக இந்த நாள் கடைபிடிக்கப்படுகிறது.
0: 1992 பிரேசில் நாட்டில் ரியோடி ஜெனிராவில் நடைபெற்ற புவி கருத்தரங்கில் இந்த தினம் கொண்டாட முடிவு எடுக்கப்பட்டது.
1: கடல் பல வகைகளில் மனித சமூகத்திற்கு பயன்பாட்டையும் வானிலை சமநிலைக்கும் முக்கிய காரணியாக விளங்குகிறது.
0: கடந்த 20 ஆண்டுகாலம் கடல் நீரின் மாசுபாடு அதிகரித்து வருகிறது.
1: கழிவு நீர் கடலில் கலப்பது, நெகிழி எண்ணெய் கழிவு உள்ளிட்ட காரணங்களால் கடல்வாழ் உயிரினங்கள் பாதிக்கப்படுகின்றன. இந்த நிலையிலிருந்து கடலை காக்கும் பொறுப்பு நமக்கு உண்டு என்பதை நினைவூட்டவே இந்த தினம் கொண்டாடப்படுகிறது. உலக பெருங்கடல் தினம் இன்று.
2: நேயர்கள், இதுவரை தர்மபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கிய நாள் மலர் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கியவர்கள் தர்மபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை.
3: JK குழந்தைகள் நல மருத்துவமனை குழந்தைகளுக்கான அனைத்து மருத்துவ வசதிகளுடன் கூடிய மருத்துவமனை. உங்கள் குழந்தைகளின் ஆரோக்கியமே எங்கள் மகிழ்ச்சி. JK குழந்தைகள் மருத்துவமனை, கலெக்டரேட் பஸ் ஸ்டாப், EB ஆபீஸ் வளைவில், தர்மபுரி.
4: ரிசல்ட் வந்தோட ஜாயின் பண்றதுக்கு பெஸ்டான காலேஜ் தேடிட்டு இருக்கீங்களா? கன்ஃபியூஷனே வேணாம். அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் அட்டோனமஸ் இன்ஸ்டிடியூஷன் தான் பெஸ்ட் சாய்ஸ். வைப்ரண்டான 10 மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் கிளப், ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் லேபரேட்டரி ஃபெசிலிட்டிஸ், தனித்தனியா எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்க்கும் இருக்கு, வெல் ஸ்டாக்ட் லைப்ரரி வித் 25,000+ புக்ஸ். சாமானியர்களையும் சாதனையாளராகும் அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் அட்டோனமஸ் இன்ஸ்டிடியூஷன், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648, கால் 9500509984.
5: என்ன, உங்க குழந்தைய ஹாஸ்டல்ல சேர்த்துட்டு ரொம்ப மிஸ் பண்றீங்களா?
6: நான் ஏன் அவங்க வீக்கெண்ட் ஆனா வீட்டுக்கு வந்துருவாங்களே, வீட்டையும் மிஸ் பண்ண கூடாதுன்னு வீக் லாங் போர்டிங்ல சேர்த்திருக்கேன்.
7: செட்டிநாடு வித்யா மந்திர், CBSE கரூர். 2026-27 கல்வியாண்டு சேர்க்கை நடைபெற்று வருகிறது. தொடர்புக்கு 9043533367.
8: பிளஸ் டூ முடிச்சாச்சு, அடுத்து என்ன படிக்கலாம்னு யோசிக்கிறீங்களா? ஓசூர் கோழியின உற்பத்தி மற்றும் மேலாண்மை கல்லூரியில 2026-2027 கல்வியாண்டிற்கான BTEC போல்ட்ரி டெக்னாலஜிக்கான சேர்க்கை தொடங்கிருச்சு. விண்ணப்பிக்க கடைசி நாள் June 17. adm.tanuvas.ac.in என்ற இணையதளத்தில் இன்றே விண்ணப்பிக்க தொடங்குங்கள்.
9: கிருஷ்ணகிரி, தர்மபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
10: SM ஆறுமுகம் பாலிடெக்னிக் கல்லூரி, அதியமான் பைபாஸ் ரோட், தர்மபுரி.
11: சிவில், மெக்கானிக்கல், EEE, ECE, CT.
10: நன்கொடை இல்லை, கவுன்சிலிங் இல்லை. SM ஆறுமுகம் பாலிடெக்னிக் கல்லூரி, அதியமான் பைபாஸ் ரோட், தர்மபுரி.
12: வித்யா விகாஸ் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி, ஊத்தங்கரை. தரமான விளையாட்டு மைதானம், இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, நவீன ஆய்வகங்கள் கொண்ட பள்ளி. அட்மிஷன் நடைபெறுகிறது.
13: காலை வணக்கம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக தர்மபுரி உழவர் சந்தையின் இன்றைய காய்கனி விலை நிலவரம். கிலோ ஒன்றுக்கான விலை நிலவரம்: தக்காளி 38 ரூபாய், கத்திரி 40 ரூபாய், வெண்டைக்காய் 15 ரூபாய், அவரைக்காய் 64 ரூபாய், கொத்தவரை 30 ரூபாய், முள்ளங்கி 14 ரூபாய், பச்சை மிளகாய் 45 ரூபாய், சுரைக்காய் 14 ரூபாய், வாழைக்காய் 7 ரூபாய், முருங்கைக்காய் 60 ரூபாய், புடலங்காய் 30 ரூபாய், பீர்க்கங்காய் 40 ரூபாய், சர்க்கரை பூசணி 15 ரூபாய், சின்ன வெங்காயம் 48 ரூபாய், பெரிய வெங்காயம் 30 ரூபாய், கேரட் 84 ரூபாய், பீட்ரூட் 48 ரூபாய், பீன்ஸ் 86 ரூபாய், முட்டைக்கோஸ் 44 ரூபாய், பூண்டு 192 ரூபாய், இஞ்சி 192 ரூபாய், மொச்சை

0: ரூபாய், பாகரக்காய் 40 ரூபாய், உருளைக்கிழங்கு 28 ரூபாய், காலிப்புலவர் 40 ரூபாய், குடைமிளகாய் 80 ரூபாய், தேங்காய் 64 ரூபாய், எலுமிச்சை பழம் 150 ரூபாய், ஏலக்கி வாழைப்பழம் 65 ரூபாய், கற்பூரவள்ளி வாழைப்பழம் 50 ரூபாய், கொய்யாப்பழம் 45 ரூபாய். இவையாவும் இன்றைய தருமபுரி உழவர் சந்தையின் காய்கனி விலை நிலவரங்கள். உழவர் சந்தைக்கு போகும்போது மறக்காம துணிப்பை எடுத்துட்டு போங்க, நெகிழிப்பைகளை தவறுங்கள். சுற்றுச்சூழல் பாதுகாப்பே நம் பாதுகாப்பு, நம் சந்ததிகளின் பாதுகாப்பு.
1: பாம்புக்கடி மற்றும் விஷமுறிவுக்கு 24 மணி நேரமும் ஸ்பெஷலிஸ்ட் மருத்துவர்கள் மூலம் உடனடி சிகிச்சைக்கு அணுகவும்
2: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, தருமபுரி.
3: தொடர்புக்கு 9500848420.

0: நிகழ்ச்சியில் ஒரு அறிவிப்பு. தமிழ்நாடு அரசின் பிற்படுத்தப்பட்டோர், மிக பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்மரபினர் நலத்துறையின் கீழ் செயல்படும் அரசு விடுதிகளில் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவ மாணவர்களுக்கான சேர்க்கை நடைபெறுகிறது. இந்த விடுதிகளில் சேர்வதற்கான தகுதி, பெற்றோர் ஆண்டு வருமானம் 2 லட்சத்திற்கு மிகாமல் இருக்க வேண்டும். பள்ளி கல்லூரி 8 கிலோமீட்டருக்கு மேல் தொலைவில் இருக்க வேண்டும். விண்ணப்பங்களை சம்பந்தப்பட்ட விடுதி காப்பாளர் அல்லது மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்மரபினர் நல அலுவலகத்தில் இலவசமாக பெற்றுக்கொள்ளலாம். விண்ணப்பம் வந்து சேர வேண்டிய கடைசி நாள் பள்ளி விடுதிகளுக்கு June 18, கல்லூரி விடுதிகளுக்கு வருகிற July 15.
1: காலை வணக்கம் நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்கலாம்.
2: இனிது இனிது வழங்குகிறார் JS லீல வினோதன்.
3: நமது விடுதலை போரில் நமது விடுதலை போர் மறவர்கள் சந்தித்த சவால்கள், சிந்திய ரத்தங்கள், சந்தித்த வறுமையின் கோரங்கள் எத்தனை எத்தனை. அதுவும் நம் பாரதி சந்தித்த சவால்கள் கொஞ்சம் அதிகமோ அதிகம். ஒரு நாள் பாரதியின் மகள் விளையாடி கொண்டிருந்தாள். எதிரிலே ஒரு ஏழை சிறுமி, அதுவும் மேல் சட்டை இல்லை, விளையாடி கொண்டிருந்தாள் அந்த ஏழை சிறுமி. ஏன் என்றார் பாரதி. சட்டை இல்லை என்றாள் அந்த சிறுமி. பக்கத்தில் இருந்த பாரதியின் மகள் ஓடிப்போய் வீட்டுக்குள் நுழைந்து தேடி ஒரு மேல் சட்டையை எடுத்து வந்து அந்த சிறுமிக்கு கொடுத்தாள். அந்த சிறுமியும் ஆவலுடன் ஆசையுடன் வாங்கி போட்டுக்கொண்டாள். ஏழை சிறுமியின் முகத்தில் அப்படி ஒரு மகிழ்ச்சி, எல்லையில்லா ஆனந்தம். பாரதியின் மனைவி செல்லம்மாள் கொஞ்சம் சோரை எடுத்து கொண்டு வந்தார் அந்த சிறுமிக்கு கொடுக்க. அந்த சிறுமிக்கு தான் மேல் சட்டை கொடுத்த செய்தியை பாரதியின் மகள் சொல்ல கோபப்பட்டார் செல்லம்மா. நமக்கே ஒண்ணுமில்லை, நாளைக்கு நீ பள்ளிக்கு அணிந்து செல்ல சட்டையில்லை, என்ன செய்வாய் என கடிந்து கொண்டாள் செல்லம்மா. தனக்கு போகத்தான் தான தர்மம் என்றார் பாரதியின் மகள். ஓடி போய் பாரதியிடம், அப்பா அப்பா, தர்மம் தலை காக்கும் என்று நீங்கள் தானே சொன்னீர்கள், தர்மம் செஞ்சா அம்மா திட்டா என்றாள் பாவம் அந்த பச்சிளம் சிறுமி. பாரதி கண்கள் கலங்கி நின்றன. அடுத்த நாள் 3 புது சட்டைகளை வாங்கி வந்தார் பாரதியின் உறவுக்காரர். எதற்காக தெரியுமா? பாரதியின் மகள் பிறந்த நாளுக்காக. அப்போது பாரதி சொன்னார், பார்த்தாயா பார்த்தாயா, நீ செய்த தர்மம்தான் இன்று உனக்கு 3 கவுன்கள் புதிதாக வந்துள்ளது என்று சிரித்தார். பாரதியுடன் பாரதியின் மகளும் சிரித்தாள். செல்லம்மாள் கணவனின் நல்ல குணத்தைக் கண்டு சிரிப்பதா, குடும்ப வறுமையை எண்ணி அழுவதா என்று சிரிப்பது போல் அழுதாள்.

0: வறுமையை செறித்தான் பாரதி. எதற்காக? வளமான பாரதத்தை உருவாக்க. அவர் உருவாக்கிய இந்த பாரதத்தை, சுதந்திர இந்தியாவை நாம் பாதுகாப்போம். இந்த எண்ணம் மட்டும் உங்கள் நெஞ்சில் உருவாகுமேயானால் இந்த நாள் இனிதிலும் இனிதாய் மாறும் என்பதில் ஐயமில்லை. மீண்டும் காற்றலையில் இதே நேரம் இதே நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை கொஞ்சம் சிந்திப்போம்.
1: இனிது இனிது கேட்டீர்கள். வழங்கினார் JS லீல வினோதன்.
2: சாலையில் பயணம் மேற்கொண்டிருக்கும் பயணிகளின் பயணம் சுகமாக அமைந்திட வாழ்த்துகிறது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேர்களை இன்று காலை 7:25 தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி வழங்கும் நலம் தானே. நிறைவுக்கு வருகிறது இன்றைய காலை வணக்கம் நிகழ்ச்சி. தொடர்வது தமிழில் செய்தியறிக்கை சென்னை அஞ்சலாக.

आकाशवाणी। செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். மத்திய அரசின் சீர்திருத்தங்களும் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்களும் புதிய வாய்ப்புகளை உருவாக்கி பொருளாதார வளர்ச்சியை விரைவுபடுத்தியுள்ளதாக வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். ஆயுஷ்மான் பாரத் திட்டம் மக்களின் மருத்துவ செலவு சுமைகளை பெருமளவு குறைத்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. தென்மேற்கு பருவமழை நாட்டின் வடகிழக்கு பகுதிகளில் தொடங்கியுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இஸ்ரேல் மீது ஏவுகணை தாக்குதலை ஈரான் தொடங்கியுள்ளது. பிரெஞ்ச் ஓபன் டென்னிஸ் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் ஜெர்மனியின் அலெக்சாண்டர் ஜெவ்ரேவ் பட்டம் வென்றார். இனி விரிவான செய்திகள். மத்திய அரசின் சீர்திருத்தங்களும் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்களும் புதிய வாய்ப்புகளை உருவாக்கி பொருளாதார வளர்ச்சியை விரைவுபடுத்தியுள்ளதாக வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். மும்பையில் வங்கிகளுக்கான விருது வழங்கும் நிகழ்ச்சியில் பேசிய அவர், அமெரிக்காவுடன் வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பான பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக கூறினார். ஐரோப்பிய யூனியனுடனும் மேற்கொள்ளப்பட்டுள்ள தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் இந்தியாவுக்கு பெரிய வாய்ப்புகளை வழங்கும் என்று அவர் கூறினார். இங்கிலாந்துடன் மேற்கொள்ளப்பட்டுள்ள தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தால் இரும்பு மற்றும் எஃகு ஏற்றுமதி அதிகரிக்கும் என்று அவர் குறிப்பிட்டார். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசின் செயல்திறன்மிக்க நிர்வாகம், வலுவான பொருளாதார அடித்தளம், பல்வேறு துறைகளில் ஏற்பட்டுள்ள நிலையான வளர்ச்சி ஆகியவற்றால் அதிக வாய்ப்புகளை கொண்ட நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளது என்று திரு பியூஷ் கோயல் தெரிவித்தார். ஆயுஷ்மான் பாரத் திட்டம் மக்களின் மருத்துவ செலவு சுமைகளை பெருமளவு குறைத்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. மேற்குவங்க மாநிலத்தில் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தை செயல்படுத்துவது குறித்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் புதுதில்லியில் இன்று கையெழுத்தாக உள்ளது. இது தொடர்பாக சுகாதாரத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், நீண்ட காலத்திற்கு பிறகு நாட்டின் கடைசி மாநிலமாக மேற்கு வங்கத்தில் இத்திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திடும் நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா, இணையமைச்சர்கள் திரு பிரதாப் ராவ் ஜாதவ், திருமதி அனுப்பிரியா பட்டேல், மேற்குவங்க முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி உள்ளிட்டோர் பங்கேற்க உள்ளதாக அதில் கூறப்பட்டுள்ளது. ஒரு குடும்பத்திற்கு ஆண்டுக்கு 5 லட்சம் ரூபாய் வரை மருத்துவ காப்பீடு வழங்கும் இத்திட்டத்தால் நாடு முழுவதும் நோயாளிகள் தங்களது சொந்த பணத்தை செலவழிக்கும் நிலை குறைந்துள்ளதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேற்குவங்கத்திலும் இத்திட்டம் தற்போது செயல்படுத்தப்படுவதால் அம்மாநிலத்தில் தகுதியான 500,000 பேர் பயனடைவார்கள் என்றும், அவர்களுக்கு சுகாதார செலவினங்களில் நிதி பாதுகாப்பு கிடைக்கும் என்றும் மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. காமன்வெல்த் நாடாளுமன்ற சங்கத்தின் இந்திய பகுதிக்கான வடக்கு மண்டல மாநாடு சண்டிகரில் இன்று தொடங்குகிறது. இந்த 2 நாள் மாநாட்டை மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா தொடங்கி வைக்க உள்ளார். இதில் மாநிலங்களவை துணைத்தலைவர்

0: திரு ஹரிவன்ஷ், ஹரியானா முதலமைச்சர் திரு நயாப் சிங் சைனி உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர். ஜம்மு காஷ்மீர், ஹிமாச்சல பிரதேசம், பஞ்சாப், ஹரியானா மற்றும் தில்லி சட்டப்பேரவைத் தலைவர்களும் அதன் உறுப்பினர்களும் இதில் பங்கேற்க உள்ளனர். ராஜஸ்தான், சத்தீஸ்கட், உத்தரப்பிரதேசம், ஆந்திரா, மகாராஷ்டிரா, சிக்கிம், கோவா ஆகிய மாநிலங்களின் சட்டப்பேரவைத் தலைவர்களும் இம்மாநாட்டில் சிறப்பு அழைப்பாளர்களாக பங்கேற்க அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதில் சட்டப்பேரவை உறுப்பினர்களின் பங்கு என்ற தலைப்பில் இந்த இரண்டு நாள் மாநாட்டில் விவாதங்கள் மேற்கொள்ளப்பட உள்ளன. மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா ஜம்மு காஷ்மீர் பாதுகாப்பு சூழல் குறித்து இன்று ஆய்வு மேற்கொள்கிறார். புதுதில்லியில் நடைபெறும் ஆய்வுக் கூட்டத்தில் ஜம்மு காஷ்மீர் துணைநிலை ஆளுநர் திரு மனோஜ் சின்ஹா மற்றும் மூத்த அதிகாரிகள் பங்கேற்க உள்ளனர். அமர்நாத் யாத்திரை தொடர்பான ஏற்பாடுகள் குறித்தும் இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்படுகிறது. யாத்திரைக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்தும் பல்வேறு அரசுத்துறை அமைப்புகளுக்கு இடையேயான ஒருங்கிணைப்பு குறித்தும் இக்கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட உள்ளது. சுற்றுச்சூழல் மற்றும் வனவிலங்குகள் பாதுகாப்புக்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்து வருவதாக மத்திய சுற்றுச்சூழல் துறை இணையமைச்சர் திரு கீர்த்தி வர்தன் சிங் கூறியுள்ளார். புதுதில்லி தேசிய வன உயிரியல் பூங்காவில் இணையதள அடிப்படையிலான டிக்கெட் முன்பதிவுக்கான செயலியை நேற்று அவர் தொடங்கி வைத்தார். இந்த வன உயிரியல் பூங்கா தொடர்பான டிஜிட்டல் வழிகாட்டியையும் அவர் தொடங்கி வைத்தார். புதிதாக தொடங்கப்பட்டுள்ள செயலியின் மூலம் மக்கள் எளிதில் நுழைவுச் சீட்டுகளை பெற்று இந்த பூங்காவை பார்வையிட முடியும் என்று அவர் குறிப்பிட்டார். வனவிலங்குகள் பாதுகாப்பில் இந்த உயிரியல் பூங்கா ஊழியர்களின் செயல்பாட்டுக்கு திரு கீர்த்தி வர்தன் சிங் பாராட்டு தெரிவித்தார். பறவைகள் கூடு மற்றும் சிங்கங்களின் வாழ்விட பகுதிக்கும் அவர் சென்று கோடைக்கால பராமரிப்பு ஏற்பாடுகள் குறித்து ஆய்வு செய்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: போதைப்பொருள் மற்றும் பயங்கரவாத அச்சுறுத்தலில் இருந்து ஜம்மு காஷ்மீரை விடுவிக்க அனைவரும் ஒருங்கிணைந்து செயலாற்ற வேண்டும் என்று துணைநிலை ஆளுநர் திரு மனோஜ் சின்ஹா கூறியுள்ளார். பூஞ்ச் பகுதியில் நடைபெற்ற போதைப்பொருள் எதிர்ப்பு தொடர்பான கூட்டத்தில் பேசிய அவர், காஷ்மீரின் 20 மாவட்டங்களிலும் போதைப்பொருள் எதிர்ப்பு தொடர்பான நடைப்பயணங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கூறினார். ஊராட்சி மற்றும் வார்டு நிலையில் இது தொடர்பான பிரச்சாரம் மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். போதைப்பொருள் கடத்தலை தடுக்கவும் இப்பழக்கத்தால் பாதிக்கப்பட்டவர்களின் மறுவாழ்வுக்காகவும் தீவிர நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் திரு மனோஜ் சின்ஹா கூறினார். மகாராஷ்டிராவில் பட்டாசு ஆலைகள் தொடர்பான சட்ட விதிகளில் திருத்தங்கள் மேற்கொள்ளப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னவிஸ் கூறியுள்ளார். மும்பையில் இது தொடர்பாக நேற்று நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர், வெடிப்பொருட்கள் உற்பத்தி நிறுவனங்களின் பாதுகாப்பை மேம்படுத்தவும் விபத்துகளை தடுக்கவும் இந்த திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட உள்ளதாக கூறினார். கடந்த சில வாரங்களில் நாக்பூர் மாவட்டத்தின் பட்டாசு ஆலைகளில் ஏற்பட்ட வெடி விபத்துகளை தொடர்ந்து இந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடிவு செய்யப்பட்டுள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. எதிர்க்கட்சிகளின் ஒருங்கிணைந்த கூட்டணி கட்சிகளின் பங்கேற்கும் கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறவுள்ளது. இதில் 23 கட்சிகள் பங்கேற்பதை உறுதி செய்துள்ளதாக காங்கிரஸ் பொதுச் செயலாளர் திரு ஜெயராம் ரமேஷ் கூறியுள்ளார். இக்கூட்டத்தில் பங்கேற்கப் போவதில்லை என்று திமுக ஏற்கனவே அறிவித்துள்ளது. இதனிடையே புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய பிஜேபி செய்தி தொடர்பாளர் திரு ஷஷாத் பூனாவாலா, இந்த கூட்டணிக்கு மக்கள் நலனில் அக்கறை இல்லை என்று குற்றம் சாட்டினார். கூட்டத்தில் பங்கேற்கப் போவதில்லை என்று திமுக வெளிப்படையாக அறிவித்துள்ள நிலையில் பல்வேறு மாநிலங்களில் காங்கிரசுக்கும் கூட்டணி கட்சிகளுக்கும் இடையே ஒற்றுமை இல்லாத சூழல் நிலவுவதாக அவர் தெரிவித்தார். மேற்கு வங்கத்தில் முந்தைய திரிணாமுல் காங்கிரஸ் ஆட்சிக் காலத்தில் அனைத்து துறைகளிலும் முறைகேடுகள் நிலவியதாக அம்மாநில முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி குற்றம் சாட்டியுள்ளார். கொல்கத்தாவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், கடந்த 15 ஆண்டுகளில் மாநிலத்தில் நிர்வாக சீர்கேடுகள் அதிகரித்து காணப்பட்டதாக தெரிவித்தார். மகளிருக்கு உதவித்தொகை வழங்கும் லக்ஷ்மீர் பந்தர் திட்டத்தில் 27 லட்சம் போலி பயனாளிகள் இருந்ததாக அவர் கூறினார். இத்திட்டத்திற்கு மாற்றாக தற்போது அன்னபூர்ணா திட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளது என்று அவர் குறிப்பிட்டார். தேர்தல்

வாக்குறுதிகள் அனைத்தையும் பிஜேபி அரசு நிறைவேற்றும் என்று திரு சுவேந்து அதிகாரி உறுதியளித்தார். இஸ்ரேல் மீது ஏவுகணை தாக்குதலை ஈரான் தொடங்கியுள்ளது. ஏப்ரல் 8 தேதிக்கு பின்னர் ஈரான் மீண்டும் தாக்குதலை நடத்தியுள்ளது. லெபனான் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலுக்கு பதிலடியாக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் தாக்குதலை நிறுத்திவிட்டு அமைதி பேச்சுவார்த்தைக்கு திரும்ப வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். அமைதி ஒப்பந்தம் ஏற்படும் வரை ஈரான் மீது எந்த தளர்வு நடவடிக்கையும் மேற்கொள்ளப்பட மாட்டாது என்றும் அவர் தெரிவித்தார். செய்தி நிறுவனம் ஒன்றுக்கு அவர் அளித்த பேட்டியில் அமைதி ஒப்பந்தத்தை இறுதி செய்ய

0: டொனால்ட் ட்ரம்ப் கூறியுள்ளார். அமைதி ஒப்பந்தம் ஏற்படும் வரை ஈரான் மீது எந்த தளர்வு நடவடிக்கையும் மேற்கொள்ளப்பட மாட்டாது என்றும் அவர் தெரிவித்தார். செய்தி நிறுவனம் ஒன்றுக்கு அவர் அளித்த பேட்டியில் அமைதி ஒப்பந்தத்தை இறுதி செய்ய ஈரான் ஆர்வம் காட்டவில்லை என்றும் ஒப்பந்தம் முடிவான பின்னரே அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து முடிவு மேற்கொள்ளப்படும் என்று அவர் தெரிவித்தார். ஈரானுடன் ஒப்பந்தம் ஏற்பட்டால் அந்நாட்டின் அணுசக்தி நடவடிக்கைகளை முடக்கும் பணியை அமெரிக்கா நேரடியாக மேற்பார்வையிடும் என்று திரு டொனால்ட் ட்ரம்ப் கூறினார். தென்மேற்கு பருவமழை நாட்டின் வடகிழக்கு பகுதிகளில் தொடங்கியுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மணிப்பூர், நாகாலாந்து, மிசோரம், திரிபுரா, அசாம், அருணாச்சல பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் பருவமழை நேற்று தொடங்கியதாக அந்த மையம் கூறியுள்ளது. அடுத்த சில நாட்களில் இது மேலும் தீவிரமடையும் என்று அந்த மையம் தெரிவித்துள்ளது. பிரெஞ்ச் ஓபன் டென்னிஸ் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் ஜெர்மனியின் அலெக்சாண்டர் ஜெவ்ரேவ் பட்டம் வென்றார். இறுதி ஆட்டத்தில் அவர் இத்தாலியின் ஃபிளாவ்லோ கோபாலியை 6-1, 4-6, 6-4, 6-7, 6-1 என்ற செட் கணக்கில் வென்றார். இதன் மூலம் 1937 ஆண்டுக்கு பின்னர் இப்பட்டத்தை வெல்லும் ஜெர்மனியைச் சேர்ந்த வீரர் என்ற பெருமையை அவர் பெற்றுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மத்திய அரசின் சீர்திருத்தங்களும் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்களும் புதிய வாய்ப்புகளை உருவாக்கி பொருளாதார வளர்ச்சியை விரைவுபடுத்தி உள்ளதாக வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். ஆயுஷ்மான் பாரத் திட்டம் மக்களின் மருத்துவ செலவு சுமைகளை பெருமளவு குறைத்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. தென்மேற்கு பருவமழை நாட்டின் வடகிழக்கு பகுதிகளில் தொடங்கியுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இஸ்ரேல் மீது ஏவுகணை தாக்குதலை ஈரான் தொடங்கியுள்ளது. பிரெஞ்ச் ஓபன் டென்னிஸ் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் ஜெர்மனியின் அலெக்சாண்டர் ஜெவ்ரேவ் பட்டம் வென்றார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் காலை 7:25.
2: லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி பல்கலைக்கழக அளவில் 55 தங்கப்பதக்கம், 322 ரேங்குகள் பெற்று தொடர் சாதனை. ஒழுக்கம் பாதுகாப்பிற்கு தனி கவனம். லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி தோக்கம்பட்டி. சேர்க்கை நடைபெறுகிறது.
3: கல்வி சேவையில் 90 ஆண்டுகளாக தமிழகத்தின் அடையாளம் செட்டிநாடு கல்வி நிறுவனங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர் CBSE பள்ளியில் உலகத்தரமான கல்வி, ஒழுக்கம், திறன் மேம்பாடு, விளையாட்டு பயிற்சிகள், பாதுகாப்பான விடுதி வசதி அனைத்தும் ஒரே வளாகத்தில். சேர்க்கை நடைபெற்று வருகிறது. இன்றைய உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை உறுதி செட்டிநாடு வித்யா மந்திர் கரூர். தொடர்புக்கு 9043533367.
4: கேம்பஸ் இன்டர்வியூ எல்லாம் தயக்கமே இல்லாம கான்பிடன்ஸ் அடைந்து பண்ற மாதிரியான ஒரு காலேஜ்ல சேரணும்.
5: அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ்ல சேருங்க. ஏன்னா இங்கதான் 100+ இண்டஸ்ட்ரி நெட்வொர்க், L&T எஜுடெக், குவி HCL மாதிரியான கம்பெனிஸோட இன்டெகிரேட்டட் கரிக்குலம் இந்த அகாடமிக் இயர்ல இருந்து சேலம் சரௌண்டிங் குள்ள ஃப்ரீ டிரான்ஸ்போர்டேஷனும் இருக்கு. அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648. கால் 9500509984.
6: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
7: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
8: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
9: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையில் இருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலை கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33999.
10: தர்மபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி வழங்கும் நலம் தானே. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர் தர்மபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி.
11: கோபி சிவகுமாரின் SS ஜுவல்லரி.
12: தர்மபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி.
11: 30 ஆண்டுகால தலைமுறைகளை தாண்டிய உறவுகளின் பந்தம். தங்கம், வெள்ளி, வைரம் உங்கள் எண்ணங்களுக்கு ஏற்ற டிசைன்களில் வாங்க கைராசியான இடம். தரம் என்றும் நிரந்தரம். கோபி மற்றும் சிவகுமாரின் SS ஜுவல்லரி, தர்மபுரி கடைவீதி மற்றும் பாரதிபுரம்.
13: யோகாவின் பயன்கள் குறித்து யோகா பயிற்சியாளர் பத்மாவதி அமுதன் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் கேட்கலாம்.
14: ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படிங்கிறது ஒரு போனுடைய மாஸ்லையும் டென்சிட்டி அடர்த்திலையும் குறைபாடுகளை உண்டு பண்றது தான் ஆஸ்டியோபோராசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம உடல் எலும்பு திசுக்களை வந்து அப்பப்பாறு புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்படி அது வந்து அந்த செல்ஸ் வந்துட்டு புதுப்பிக்காம பழைய எலும்புகள் வந்துட்டு அப்படியே இருந்து அந்த எலும்புகளே வந்து தன்னைத்தானே அழிச்சுக்கிட்டு அரிச்சுக்கிட்டு எலும்போட அடர்த்தி குறையிறது, ஓட்ட ஓட்டையா ஆகிறது, இதெல்லாம் தான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஆஸ்டியோபராசிஸ்ன்ற ஒரு கண்டிஷனா

0: சொல்லுவாங்க. இந்த கண்டிஷன் வந்து எப்படின்னா, நாம சரியான உணவு பழக்க வழக்கங்கள் இல்லாம இருக்கிறது. கால்சியம் ரொம்ப ரொம்ப அவசியம் எலும்புகளுக்கு. அந்த கால்சியம் நிறைஞ்சிருக்கிற உணவை சரியா எடுக்காம இருக்கிறது முதல் காரணமா வருது. அடுத்த காரணமா என்ன இருக்கும்னு பாத்தீங்கன்னா, நாம நிறைய சத்த சாப்பிடுவோம், ஆனா அதை உறிஞ்சக்கூடிய அளவுல நாம உடம்ப வச்சுக்காம இருக்கிறது தான். இதுல ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் என்னெல்லாம் பாத்தீங்கன்னா, இந்த ஆஸ்டியோபோராசிஸ் கண்டிஷன் இருக்குன்ட்டாங்கன்னா அவங்கள ரொம்ப ரொம்ப கவனமா பாத்துக்கணும். ஏன்னா நடக்கும்போது தடுமாறி விழுந்துட்டாங்கன்னா பிராக்சர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். இப்போ நம்ம ஒரு எலும்பு இருக்கு, அந்த எலும்போட ஒட்டி இருக்கிற மசில்ஸ் வந்து எப்படி ஸ்ட்ராங் ஆகும்னா, அது அந்த எலும்போட ஒட்டி இருந்தா தான் ஸ்ட்ராங் ஆகும். அந்த மசில்ஸை ஸ்ட்ரென்தன் பண்றது மூலியமா தான் நம்ம ஓவரால் பாடியவே நாம வந்துட்டு ஸ்ட்ரென்தன் பண்ண முடியும். மசில்ஸே வந்துட்டு பில்ட் பண்ணணும்னா அதுக்கு நல்ல உறுதியான எலும்புகள் வந்து நமக்கு தேவைப்படுது. எலும்புகளை வலுவடைய வைக்கிறதுல நாம வந்து ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். முறையான பயிற்சிகள் மூலமா வீக்கா இருக்கிற உடம்ப படிப்படியா ஸ்ட்ரென்தன் பண்ணி எடுத்துட்டு போகணும். இப்போ நம்ம உடம்புல வந்துட்டு கால்சியம் உறிஞ்சிற பொறுப்பை எந்த கிளாண்ட் பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா, தைராய்டு கிளாண்ட் தான் பண்ணுது. தைராய்டு கிளாண்டுக்கு ஆர்டர் போடுற இடத்துல பிட்யூட்டரி கிளாண்ட் இருக்கு. அந்த பிட்யூட்டரி கிளாண்ட் வந்து ஹைப்போதாலமஸ் அப்படிங்கறதோடைய கண்ட்ரோல்ல இருக்கு. சோ இப்போ நம்ம உடம்புல வந்து கால்சியம் ஒரு உணவை எடுத்துக்கிறீங்க, அப்போ உங்க தைராய்டு கிளாண்டு சரியா ஃபங்க்ஷன் பண்ணலன்னா நீங்க சாப்பிடுற உணவு வந்து வேஸ்டா தான் போகும். அதுல இருந்து கால்சியமை கண்டிப்பா உங்க உடல் உறிஞ்ச போறது கிடையாது. இந்த உறிஞ்சப்படாத கால்சியம் என்ன ஆகும்னா, கிட்னில கால்சியம் டெபாசிஷன் ஆகும், ஸ்டோன் டெபாசிஷன் ஆகும், இல்லைனா வந்துட்டு ஹார்ட் வால்வ்ஸ்ல எல்லாம் போயிட்டு பிளட் வெசல்ஸ்ல எல்லாம் போயிட்டு கரோனரி கால்சிபிகேஷன்னா மாறும். அங்க போயிட்டு பிளட்டோட சேர்ந்துட்டு பிளாக்ஸை உண்டு பண்ணும். இது மாதிரியான வேலைகள்ல தான் ஈடுபடும். ஸோ அப்ப இதை எப்படி தடுக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, யோக பயிற்சியில இதற்கான வழிமுறைகள் நிறையவே இருக்கு. முதல்ல சொன்ன மாதிரிதான், உடம்ப அடிப்படையில இருந்து நாம உடம்ப ப்ரிப்பேர் பண்றது, ப்ரிப்பரேட்டரி எக்ஸசைசஸ் மூலமா ப்ரிப்பேர் பண்ணணும். ஆரம்ப கட்டத்திலேயே எடுத்த உடனேயே யோகாவை ஜஸ்ட் லைக் தட்டுன்னு ஸ்டார்ட் பண்ணிட முடியாது. இந்த மாதிரி ஆஸ்டியோபராசிஸ் கண்டிஷன்ஸ் இருக்கிறவங்க கண்டிப்பா வந்து அவங்க ஒரு யோகா நிபுணருடைய ஹெல்ப் மூலமா கொஞ்சம் மேடை மாதிரியான இடங்கள்ல உட்காந்துதான் பயிற்சி பண்ணணும். தரையில இவங்கள உட்கார வச்சு பயிற்சி கொடுக்கவே கூடாது, ஏன்னா இவங்களுக்கு ஃபாலிங் பிரச்சனைகள் வந்து அதிகப்படியா இருக்கும். ஸோ இவங்க கட்டில் மாதிரியான இடம் இல்லைனா வந்து ஒரு மேடை மாதிரி அவங்கள வந்து உட்கார வச்சு அங்க இருந்து இனிஷியல் ஸ்டேஜஸ்ல அவங்களுக்கு வந்து ரொட்டேஷனல் எக்ஸசைசஸ், மசில்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ற மாதிரி எக்ஸசைசஸ் வந்து கொடுக்க ஆரம்பிக்கணும். இந்த மாதிரியான பயிற்சியை மேற்கொள்ளும் போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல மாற்றங்களை இது வந்து உண்டு பண்ணும்.
1: இதுவரை யோகாவின் பயன்கள் குறித்து யோகா பயிற்சியாளர் பத்மாவதி அமுதன் அவர்கள் வழங்கிய ஆலோசனைகள் கேட்டீர்கள்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது தர்மபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி வழங்கிய நலம்தானே கேட்டீர்கள்.
3: நமது ஹானங்களை அளித்தந்து கொண்டிருக்கும் தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7,
4: சேலம் மற்றும் திருச்சி மங்களன்மங்கள் மாபெரும் தங்கமாளிகை வழங்கும் சந்தோஷ சாரல் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் என்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன்மங்கள் மாபெரும் தங்கமாளிகை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: நிகழ்ச்சியோடு உங்கள் நண்பன் ஏரியோர் கே கார்த்திக். சந்தோஷ் தரலில் முதல் பாடலாக ஒலிக்க வருகிறது சத்யாவின் இசையில் நாம் முத்துக்குமார் பாடல் வரிகளுக்கு மதுஸ்ரீ குரலில் இவன் வேற மாதிரி என்ற திரைப்படத்திலிருந்து.

0: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையிலிருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலை கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33999.
1: விபத்து, எலும்பு முறிவு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கு அணுகவும்
2: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
3: தொடர்புக்கு 9500-84-8820.
4: ஸ்ரீனிவாசா பாலிடெக்னிக் கல்லூரி போமடி, தரமான கல்வியுடன் அனைவருக்கும் வேலை வாய்ப்பு பெற்றுத்தரும் கல்லூரி. 2026-27 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
5: நம்ம வீட்டுல எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் தானே, அப்புறம் இந்த ஆயில் எதுக்கு?
6: விலை கம்மியா இருந்துச்சுன்னு வாங்கின.
5: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
6: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
5: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
6: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
5: இத 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
7: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில்.
8: காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்,
9: 28 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். இன்ஜினியரிங் காலேஜ், பாலிடெக்னிக் காலேஜ், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், காலேஜஸ் ஆஃப் எஜுகேஷன், பார்மசி காலேஜ், பிசியோதெரபி காலேஜ், நர்சிங் காலேஜ் அண்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹெல்த் சயின்ஸ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம்
8: தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், மேச்சேரி, சேலம். தொடர்புக்கு 9524936156.

0: தருமபுரி அரசு கலைக்கல்லூரி முதல்வரிடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு. தருமபுரி அரசு கலைக்கல்லூரியில் 2026-2027 ஆண்டிற்கான இளநிலை படிப்பிற்கான சேர்க்கை கலந்தாய்வு கல்லூரி கலையரங்கத்தில் நடைபெற்று வருகிறது. இன்று காலை 10 மணிக்கு முதல் சுழற்சியில் கணிதம், இயற்பியல், வேதியியல், தாவரவியல், விலங்கியல், கணினி அறிவியல், கணினி பயன்பாடு, புள்ளியியல், மின்னணுவியல் ஆகிய பாடப்பிரிவுகளுக்கு கலந்தாய்வு நடைபெறுகிறது. இரண்டாம் சுழற்சியில் கணிதம், இயற்பியல், கணினி அறிவியல் பாடப்பிரிவுகளுக்கு நடைபெற உள்ளது என தெரிவித்துள்ளார்.
1: நாடி நரம்புகளில் நாதங்களை மீட்டிக் கொண்டிருக்கும் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் 7:39. சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கிக் கொண்டிருக்கும் சந்தோஷ் சரல் நிகழ்ச்சியில் இன்னைக்கு இடம்பெறக்கூடிய புதறிவு வினா, 23rd ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டி எங்கெங்கு நடைபெற உள்ளது? இந்த கேள்விக்கான பதிலை யோசிச்சுக்கிட்டு அடுத்த பாடலையும் கேட்டு ரசிப்போமா? சந்தோஷ் நாராயணன் இசையில யுகபாரதி பாடல் வரிகளுக்கு பிரதீப் குமார் குரல்ல ஜிப்சி திரைப்படத்திலிருந்து இதோ இந்த இனிய பாடல்.
2: காத்தெல்லாம்

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: SM ஆறுமுகம் பாலிடெக்னிக் கல்லூரி, அதியமான் பைபாஸ் ரோட், தருமபுரி.
3: சிவில், மெக்கானிக்கல், EEE, ECE, CT.
2: நன்கொடை இல்லை, கவுன்சிலிங் இல்லை. SM ஆறுமுகம் பாலிடெக்னிக் கல்லூரி, அதியமான் பைபாஸ் ரோட், தருமபுரி.
4: கிருஷ்ணகிரி ICICI வங்கி அருகில் JP நீரோ ஸ்பைன் மற்றும் வலி நிவாரணி மருத்துவமனை. மூளை, நரம்பியல், பக்கவாதம், வலிப்பு நோய்க்கு சிகிச்சை அளிக்கப்படும். 24 மணி நேரமும் முதுநிலை மூளை மற்றும் முதுகு தண்டுவட நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர் உள்ள ஒரே மருத்துவமனை JP மருத்துவமனை, ICICI வங்கி அருகில், கிருஷ்ணகிரி.
5: லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி 28 வருடமாகத்தான கல்வி சேவை, அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை, அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் நேரடியாக BE சேர்ந்திடும் வாய்ப்பு, MNC நிறுவனங்களில் நிரந்தர வேலை வாய்ப்பினை பெற்றுத்தரும் லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி நல்லம்பள்ளி நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது.

நேயர்களே, தருமபுரி புகையணுக்கள் காவிரி ஆற்றில் இன்று காலை 6 மணி நிலவரப்படி வினாடிக்கு சுமார் 1500 கனஅடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது.

0: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: சரி சரி. பெண்ணகரம் ரோடு, ஆட்டுக்காரன்பட்டி, ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பாலிடெக்னிக் மற்றும் கலை அறிவியல் கல்லூரி.
3: கம்ப்யூட்டர் சயின்ஸ் உள்ளிட்ட பாலிடெக்னிக் பாடப்பிரிவுகளுக்கும் கலை அறிவியல் பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது.
2: எங்களின் இணை நிறுவனம் ஸ்ரீ லட்சுமி நாராயண் பார்மசி அண்ட் நர்சிங் கல்லூரி. தொடர்புக்கு 7558137222.
4: எப்ப பார் அம்மா சமையல் தான் பிடிக்கும்னு சொன்னவருக்கு ஒரு நாள் ஆர்கிஜி மேல சமைச்சு கொடுங்க. உபயோகப்படுத்தினாலே கிடைச்சிருது. இது சுத்தமான பசுனைங்கிறதுனால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கணும். கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம் சொல்லுவோம்.
5: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.
6: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
7: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
6: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
3: சேலம் மற்றும் திருச்சி மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் சந்தோஷ சாரல் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை.
8: இதயத்தின் 4 அறைகளிலும் இசை நிரப்பி கொண்டிருக்கும் தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் 7:47. நேரில் இன்று காலை 8 தர்மபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று 1 நன்று வழங்குகிறார் முனைவர் கிருங்கை சேதுபதி அவர்கள். இதோ சந்தோஷ் சரலில் அடுத்த பாடலாக வெளிக்க வருகிறது திபு நினன் தாமஸ் குரலில், அதாவது இசையில அருண் ராஜா காமராஜ் பாடல் வரிகளுக்கு, சின்மை கே எஸ் ஹரி சங்கர் குரல்ல கொம்பு வச்ச சிங்கம் திரைப்படத்திலிருந்து இந்த பாடல்.

0: ஹெட் இன்ஜுரி, பக்கவாதம், மூளையில் கட்டி, ரத்த கசிவு மற்றும் தண்டுவட பிரச்சனைகளுக்கு அனுபவம் வாய்ந்த நியூரோ டீம் மூலம் 24 மணி நேரமும் உடனடி சிகிச்சைக்கு அணுகவும்.
1: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, பைசுவள்ளி, தர்மபுரி.
2: தொடர்புக்கு 9500848820.
3: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
4: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
3: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
5: அப்பப்பா பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
6: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடையை பத்தி தானே சொல்றீங்களா?
5: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள், பரிசு பொருட்கள், அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் பேக், ஷூ, செப்பல், மெத்தை விரிப்புகள், வாட்ச், செல்போன், சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், குக்கர், மிக்சி, கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்,
6: பர்னிச்சருக்குன்னு தனி ஃப்ளோர், டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான் மங்களன் மங்கள்ல.
5: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக், மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.

0: நிகழ்ச்சியில் ஒரு அறிவிப்பு. தருமபுரி மாவட்டம் பாப்பாரப்பட்டியில் உள்ள வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் 2026-2027 ஆண்டிற்கான ஓராண்டு வேளாண் இடுபொருள் பட்டய படிப்பு சேர்க்கை நடைபெறவுள்ளது. இந்த வகுப்பானது சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் நடைபெறும். இந்த வகுப்பிற்கு கட்டணமாக 25,100 ரூபாய் செலுத்த வேண்டும். 18 வயது பூர்த்தியான 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்கள் மற்றும் தேர்ச்சி பெறாதவர்கள் இந்த ஓராண்டு வேளாண் இடுபொருள் பட்டய படிப்பில் கலந்து கொள்ளலாம். மேலும் இது குறித்த விவரங்களுக்கு 96-77-56-52-20 என்ற தொலைபேசியில் தொடர்பு கொண்டு தெரிந்து கொள்ளலாம்.
1: நேர்களே, இன்று காலை 8:05 பொன்னியின் புதுப்புனல். இதுவரைக்கும் பண்பலையில் பேசாத அறிமு நேயர்களுக்கான நேரம் தாங்க அது. அறிமு நேயர்கள் அந்த நேரத்தில் அழைக்கலாம். 0-43-42 அப்படிங்கிற முன்னிணைப்போடு 24-40-30 அப்படிங்கிற எண்ணிலோ அல்லது 24-40-31 என்ற எண்ணிலோ வாட்ஸ்அப் வழியாக அறிமு நேயர்கள் பாடல் கேட்க 0-43-42-24-40-30 அப்படிங்கிற வாட்ஸ்அப்பின் இருக்கும். உங்களுக்கு பிடிச்ச பாட்டு, பாட்டு இடம்பெற்ற திரைப்படம், உங்கள் பெயர், உங்கள் ஊர் பெயரை டைப் செய்து அனுப்புங்கள். சந்தோஷரல் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக ஒலிக வருகிறது ஜி வி பிரகாஷ்குமார் இசையில கபிலன் பாடல். வரிகளுக்கு தனுஷ், அதிதி இவங்க குரல்ல ஜெயில் திரைப்படத்திலிருந்து இந்த பாடல்.

0: எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி டிஃபார்ம் பிஃபார்மிற்கான நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் மற்றும் மகளிர் கலை அறிவியல் கல்லூரிகளின் இடை நிறுவனம் எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி தோக்கம்பட்டி. சேர்க்கைக்கு 9566723823.
1: குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு PICU நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருகிறது. அனுபவம் வாய்ந்த பீடியாட்ரிக் இன்டென்சிவிஸ்ட் மூலம் கடுமையான காய்ச்சல், தீவிர டெங்கு, மூச்சு திணறல், ஆஸ்துமா, நிமோனியா போன்ற நோய் தொற்றுகளுக்கு வெண்டிலேட்டர் வசதியுடன் 24 மணி நேரமும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
2: தொடர்புக்கு 9500848420.
3: ஸ்ரீனிவாசா பாலிடெக்னிக் கல்லூரி போமடி. மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஆட்டோமொபைல் பாடப்பிரிவுகளுக்கு 2026-27 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
4: சந்தோஷாரல் நிகழ்ச்சியில நம்ம கேட்டிருந்த புதிரிவினா அதற்கான விடை, 23rd ஃபீஃபா உலக கோப்பை கால்பந்து போட்டி எங்கெங்கு நடைபெற உள்ளது அப்படின்னு கேட்டிருந்தோம். இந்த ஃபீஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டியானது கனடா, மெக்சிகோ, அமெரிக்கா ஆகிய நாடுகளில் June 11 தொடங்கி July 19 வரை நடைபெற உள்ளது. நேயர்கள் இதுவரை கேட்டது
5: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கிய சந்தோஷ சாரல். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் என்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: பண்பலையில் தொடர்ந்து கேட்கலாம்.
6: தருமபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
7: தர்மபுரியில் 30 ஆண்டுகளாக நம்பகமான ரத்த பரிசோதனை சேவைகளை செஞ்சுட்டு வர ஹெல்த் கேர் டயக்னோஸ்டிக் லேப்ஸ் இப்ப புதிய தொழில்நுட்பத்தோட அரோவா லேப்ஸா பெயர் மாற்றம் பண்ணிருக்கோம். பெயர் மாறினாலும் எங்க நோக்கம் ஒன்றுதான், உங்க ஆரோக்கியத்தை பாதுகாப்பது. அதே அனுபவம் உள்ள டெக்னீஷியன்ஸ், அதே துல்லியமான ரிப்போர்ட்ஸ். தர்மபுரி அரோவா ரத்த பரிசோதனை நிலையம், நேதாஜி பைபாஸ் ரோட், தர்மபுரி.
6: தர்மபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று. வழங்குகிறார் முனைவர் கிரங்கை சேதுபதி அவர்கள்.
8: இன்று June 8 ஆரம்ப சூரத்தனம் என்கிற ஒரு வார்த்தை அடிக்கடி எங்கள் கிராமத்தில் சொல்லுகிற வழக்கம் உண்டு. தொடங்குகிற பொழுது எல்லாம் விறுவிறுப்பாகவும் சுறுசுறுப்பாகவும் அமைந்துவிடும், போக போக அது கழுதை தேய்ந்து கட்டரும்பாகிவிட்ட நிலைதான் என்று சொல்லுவார்கள். அது என்ன கழுதை தேய்ந்து கட்டரும்பானது என்ற விளக்கம் அதை பின்னால் பார்த்துக் கொள்ளலாம். இந்த ஆரம்ப சூரத்தனத்தை பற்றித்தான் இன்றைக்கு ஆராய்ச்சி செய்ய வேண்டும் என்று எனக்கு தோன்றியது. விட்டகுறை தொட்டகுறையாக எத்தனையோ செயல்களை நாம் இடையில் விட்டிருக்கிறோம். ஆர்வமாக அடிக்கல் நாட்டி வீடு கட்டி எழுப்புகிற நிலையில் பாதியிலே விட்டு போய் குட்டி சுவர்களாக நிற்கக்கூடிய புது வீடுகளையும் கிராமங்களில் நான் பார்த்ததுண்டு. அதற்கு காரணம் அது தொடங்கிய நேரமோ செயல்பட்டிருக்கக்கூடிய முறையோ அல்லது விதியோ எனக்கு தெரியாது. எதையும் திட்டமிட்டு செய்யக்கூடிய அக்கறையும் ஈடுபாடு

0: பாடும் இல்லாமல் அவசரமாக செய்ததன் காரணம்தான் இப்படி இடையில் நின்று போயிருக்கக்கூடிய செயலாக இருக்கிறதோ என்று தோன்றுகிறது. வினைக்கண் வினைகடல் ஓம்பல் வினைக்குறை தீர்ந்தாரின் தீர்ந்தன்று உலகு என்று திருக்குறள் சொல்லுகிறது. ஒரு வினையை அல்லது செயலை தொடங்குகிற பொழுதே அது முடிப்பதற்கான நிலைகளையும் எண்ணிக்கொண்டு தொடங்க வேண்டும். அரைகுறையாக விட்டுவிட்டு போகிற இந்த தொழிலை செய்கிறவர்களை இந்த உலகமும் கைவிடும் என்று உள்ளுறுத்தி காட்டுகிறது வள்ளுவம். இதுபோன்ற அனுபவங்களை அடையாளம் கண்டுதானோ என்னவோ வள்ளுவ பெருந்தகை திருக்குறளின் மூலமாக இந்த உலகத்திற்கு தெளிவுபடுத்தினார். தொடக்கத்தில் ஆர்வமும் போக போக மெத்தனமும் கொண்டிருக்கக்கூடிய இந்த நிலையை பார்க்கிற பொழுதெல்லாம் என் தந்தையாரின் நண்பரும் அண்மையில் மறைந்த மாமாவாவும் ஆகிய சீதாராம் மாமா சொல்லுகிற வாசகம்தான் என் மனதில் இப்பொழுதும் நின்று வழிகாட்டி கொண்டிருக்கிறது. பச்சை தண்ணியில விளக்கெரியும் மாப்பிள தொடக்கத்துல போக போக மண்ணெண்ணை ஊற்றினாலும் எரியாது என்று அவர் வேடிக்கையாக சொல்லுவார். ஆர்வத்தின் மிகுதியினாலே எண்ணெய்க்கு பதிலாக தண்ணீரை ஊற்றினால் கூட எரியும். அது தொடக்கத்தின் ஊக்கம். காலம் போக போக என்ன முயற்சி செய்தாலும் அது அப்படியே கிடந்து விடுகிற நிலைதான். இதுபோல பல சம்பவங்களை வரலாற்றில் நாம் பார்க்க முடியும். அவசரமாகவும் ஆர்வமாகவும் எதையேனும் ஒன்றை தொடங்கிவிட்டு பாதியிலேயே விட்டு போயிருக்கக்கூடிய பணிகள் ஏராளமாக இருக்கின்றன. இது எழுத்துலகிலும் இருப்பதன் அடையாளத்தை நான் எண்ணி பார்ப்பதுண்டு. கவியரசு கண்ணதாசன் பெரிய நிலையில் காவியங்களை இயற்ற வேண்டும் என்று ஆசைப்பட்டார். பர்த்ருஹரி காவியம் என்று தன் இதழாகிய கண்ணதாசனில் தொடங்கினார். சில அத்தியாயங்களோடு நின்று போனது. ஆனால் இறுதி காலத்தில் அந்த குறையில்லாமல் தீர்த்து வைப்பதற்கு இயேசு காவியம் அவரை கொண்டு போய் நிறுத்தியது. அதுபோல மகாகவி பாரதி எழுத வேண்டும் என்று திட்டமிட்டு தொடங்கி பாதியில் நின்று போன படைப்புகளே நிறைய உண்டு. முற்று பெறாத பாரதியின் படைப்புகள் என்று கூட ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறேன். இது அவர்களுக்கு மட்டும்தானா என்ன? எனக்கும் எண்ணற்ற நண்பர்களுக்கும் பலருக்கும் தொடங்கிய நிலையிலேயே நின்று விடுகிற நூல்களும் பணிகளும் ஏராளமாக இருக்கின்றன. எனவே நண்பர்களே, ஆரம்ப சூரத்தனமாக பலவற்றை எடுத்துக்கொண்டு அவற்றை இடையிலே விட்டுவிட்டு நிறுத்திவிட்டு வேறு ஒன்றிற்கு மாறுகிற பொழுதெல்லாம் உள்ளே நின்று இது குத்துகிற முள்ளாக குடைந்து கொண்டிருக்கிறது. எனவே திட்டமிட்டு எதையும் தொடங்கி முடிப்பதற்கான முயற்சிகளை எடுத்துக்கொள்வதற்கு இன்று நன்று ஒன்று என்பதாக இந்த சம்பவங்களை நினைவுபடுத்தி நம்மை சரிப்படுத்திக் கொள்வதற்கு முயலலாமா என்று சிந்தித்து பார்க்கிறேன். இந்த அனுபவம் உங்களுக்கு இருக்குமெனில் இதிலிருந்து விடைபெற்றுக் கொள்ளவும் இத்தகைய குறைபாட்டிலிருந்து நம்மை விலக்கிக் கொள்ளவும் இது துணையாகலாம் என்கிற நிலையில் பரிந்துரைக்கிறேன்.
1: தர்மபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று வழங்கினார் முனைவர் கிருங்கை சேதுபதி அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம்.
2: நமது காணங்களை அளித்தந்து கொண்டிருக்கும் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.
3: ஆர்கேஜி நெய் வழங்கும் பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ஆர்கேஜி நெய், 90 ஆண்டுகளுக்கும் மேலாக பாரம்பரியத்தின் சுவை.
2: பொன்னியின் புதுப்புனல். ஆமாங்க, அப்படியே நேற்று எல்லாம் லீவில் இருந்திருப்பீங்க. இன்றைக்கி வந்து திங்கட்கிழமை, அப்படியே எல்லோரும் பரபரப்பாக இயங்கிட்டுருப்பீங்க. அதுவும் இல்லாமல் பள்ளிகளெல்லாம் திறந்துருச்சு இல்லையா? பள்ளி குழந்தைகளை ரெடி பண்ணி அப்படியே அனுப்புறதில் ரொம்ப களப்பாயிருப்பீங்க இல்லையா? பள்ளி குழந்தைகளும் நீங்களும், அதாவது இந்த வாரத்தில் ஃபஸ்ட் நாள் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் கோடை விடுமுறையெல்லாம் முடிச்சுட்டு போகக்கூடிய அந்த ஒரு சலிப்பு கூட இருக்கிற மாதிரி எல்லாம் கிளம்புறீங்க. இதையெல்லாம் போக்குறதுக்கு தாங்க அதாவது பொன்னியின் புதுப்புணல். இதுவரைக்கும் பண்பலையில் அறிமுகமாகாத நேயர்களுக்கான நேரம். சரி, பள்ளி குழந்தைகள்லாம் இன்றைக்கி என்னென்ன தேவை அப்படிங்கிறத சரியாக எடுத்து வச்சிட்டிங்களா அப்படின்னு ஒரு முறை பரிசோதனை பண்ணிக்காங்க. அறிமுக நேயர்கள் அழைக்கலாம். 0-43-42 அப்படிங்கிற முன்னிணைப்போட 24-40-30 அப்படிங்கிற எண்ணிலையோ அல்லது 24-40-31 என்ற எண்ணிலோ வாட்ஸ்அப் வழியாக அறிமுகமாகக்கூடிய நேயர்கள் 0-43-42-24-40-30 அப்படிங்கிற வாட்ஸ்அப் பண்ணியிருக்கு. உங்களுக்கு பிடிச்ச பாட்டு பாட்டு இடம்பெற்ற திரைப்படம், உங்கள் பெயர், உங்கள் ஊர் பெயரை டைப் செய்து அனுப்புங்கள்.
4: எப்ப பார் அம்மா சமையல் தான் பிடிக்கும்னு சொன்னவருக்கு ஒரு நாள் ஆர்கேஜி நெய்ல சமைச்சு கொடுத்தேன்.
5: ஆஹா, சம்ம வாசனை! அம்மா, எங்க?
4: அது நான் சமைச்சதுதான்னு சொன்னதும் அவரு ஆடியே போயிட்டாரு. இந்த வளர்ந்த பிள்ளைங்களோட

0: கைப்பக்கு எல்லாம் ஆர்கேஜி நெய் உபயோகப்படுத்தினாலே கிடைச்சிருது. இது சுத்தமான பசு நெய்ங்கிறதுனால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கும். கூடவே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம் சொல்லுவோம்.
1: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை. மேச்சேரி காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரியில் பிஏ தமிழ், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், மைக்ரோபயாலஜி, நியூட்ரிஷன் அண்ட் டயட்டடிக்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், பிகாம், பிகாம் சிஏ, பிசிஏ, பிபிஏ, எம்காம், எம்எஸ்சி மைக்ரோபயாலஜி, பிஎட் அண்ட் எம்எட்னு நிறைய கோர்சஸ் இருக்கு.
2: இப்பொழுது அட்மிஷன் நடைபெறுகிறது.
1: ஃபார் டீடைல்ஸ் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் மேச்சேரி சேலம், கான்டாக்ட் 9524936156.
3: இறைப்பை, குடல், கல்லீரல் மற்றும் கணைய பிரச்சனைகள், செரிமான கோளாறு, வயிற்றில் கட்டி, பித்தப்பை கற்கள், குடலிறக்கம், ஒட்டுக்குடல் மற்றும் பைல்ஸ் பிரச்சனைகளுக்கு அணுகவும்
4: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
5: தொடர்புக்கு 9500848820.
6: ஆர்கேஜி நெய் வழங்கும் பொன்னியின் புதுப்புணல் நிகழ்ச்சியில் அறிமுகமாகும் நேயர் வணக்கம். வணக்கம் வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்க? கருபை நல்லிலிருந்து. சீலா, சீலா என்ன பண்றீங்க சொல்லுங்க, தெளிவா சொல்லுங்க. தொடர்ந்து நல்லா படிங்க, உங்களுக்காக ஒரு இனிய பாடலை கொடுத்துடலாமா? சரிங்க.

0: எஸ்எம் ஆறுமுகம் பாலிடெக்னிக் கல்லூரி, அதியமான் பைபாஸ் ரோட், தருமபுரி.
1: சிவில், மெக்கானிக்கல், EEE, சிடி.
0: நன்கொடை இல்லை, கவுன்சிலிங் இல்லை. எஸ்எம் ஆறுமுகம் பாலிடெக்னிக் கல்லூரி, அதியமான் பைபாஸ் ரோட், தருமபுரி.
2: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக் மேளா. பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கான ஸ்கூல் பேக், காலேஜ் பேக் மற்றும் லேப்டாப் பேக் வகைகளை பல வண்ண மாடல்களில் நம்பர் ஒன் தரத்தில் 10% தள்ளுபடியுடன் இலவச அழகிய பவுச்சுடன் வாங்கிட மங்களன் மங்கள். அனைத்து வகையான ஸ்டேஷனரி பொருட்கள் மிக மிக குறைந்த விலையில்.
3: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் சேலம் மற்றும் திருச்சி.
2: வாங்கி செல்லுங்கள் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக்குகளை, தாங்கி செல்லுங்கள் உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை.
4: நிகழ்ச்சியில் ஒரு அறிவிப்பு. நாகப்பட்டினத்தில் உள்ள தமிழ்நாடு டாக்டர் ஜே ஜெயலலிதா மீன்வள பல்கலைக்கழகத்தில் 2026-2027 கல்வியாண்டின் இளநிலை படிப்புகளுக்கான மாணவர் சேர்க்கைக்கு விண்ணப்பிக்கலாம். இளநிலை மீன்வள அறிவியல், மீன்வள பொறியியல், உயிர் தொழில்நுட்பவியல், உணவு தொழில்நுட்பவியல், மீன்வள வணிக மேலாண்மை, தொழில்சார் படிப்புகள் ஆகிய பட்டப்படிப்புகள் உள்ளன. வருகிற ஜூன் 14 மாலை 6 www.admission.tnjfu.ac.in என்ற இணையதளத்தின் மூலம் விண்ணப்பிக்கலாம்.
5: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
6: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
5: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.

0: கமகம மனம் நலம் தரும் தினம் ஆர்கேஜி நெய் திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ் BE BTech எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் ECE கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி MEMTech டிசைன் என்ஜினியரிங் அண்ட் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் டேட்டா சயின்ஸ் MCA MBA போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முதலாம் ஆண்டு முதலே MNC கம்பெனிகளில் சேரவும் இங்கிலீஷ் ஃப்ளூவன்சிக்கும் சிவில் சர்வீசஸ் தேர்வுகளில் வெற்றி பெறவும் பர்சனாலிட்டி மேம்படவும் சிறப்பு பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன. உயர் மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு மற்றும் தேவையான தகுதியுடைய மாணவர்களுக்கு சிறப்பு ஸ்காலர்ஷிப் வசதியும் உண்டு. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு.
1: ஆர்கேஜி நெய் வழங்கும் பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்கொண்டிருப்போர் ஆர்கேஜி நெய்.
2: நேரிலே இன்று காலை 9:05 வானொலியில் வசந்தம். இன்று உலக மூளை கட்டி தினம். இதனை ஒட்டி நேரலையில் பங்கேற்கிறார் மூளை மற்றும் முதுகு தண்டுவட நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் பி ஜெயக்குமார் அவர்கள். ஆர்கேஜி நெய் வழங்கும் பொன்னியின் புதுப்புனல் நிகழ்ச்சியில அறிமுனையர்கள் பங்கேற்று தங்களுக்கு விருப்பமான பாடல்களை கேட்டு ரசிக்க 0 43 42 அப்படிங்கிற முன்னிணைப்போட 24 40 30 அப்படிங்கிற எண்ணிலோ அல்லது 24 40 31 என்ற எண்ணிலோ அழைக்கலாம். வாட்ஸ்அப் வழியாக அறிமுனையர்கள் தங்களுக்கு விருப்பமான பாடல்களை கேட்க 0 43 42 24 40 30 அப்படிங்கிற வாட்ஸ்அப் எண்ணிற்கு உங்களுக்கு பிடிச்ச பாட்டு இடம்பெற்ற

புகைப்படம், உங்கள் பெயர், உங்கள் ஊர் பெயரை குரல் பதிவு செய்து அனுப்புங்கள். அதாவது தட்டச்சு செய்ய அனுப்புங்க, 10 மணிக்கு குரல் பதிவு அனுப்பலாம். இதோ வாட்ஸ்அப் வழியாக அறிமுகமாகக்கூடிய நேயர் சேலம் மாவட்டம் ஓமலூர் முத்துநாயகம்பட்டி பகுதியைச் சேர்ந்த சுரேகா இவங்க கேட்டிருக்காங்க தக்லைப் திரைப்படத்திலிருந்து இந்த பாடல்.

0: வரும்
1: பெண்ணகரம் ரோடு ஆட்டக்காரன்பட்டி ஸ்ரீ லட்சுமி நாராயண் பார்மசி அண்ட் நர்சிங் கல்லூரி. பி ஃபார்ம், டி ஃபார்ம், பிஎஸ்சி நர்சிங், டிப்ளமோ நர்சிங், டிஎம்எல்டி, பிஎட் போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது.
2: எங்களின் இணை நிறுவனம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பாலிடெக்னிக் மற்றும் கலை அறிவியல் கல்லூரி. தொடர்புக்கு 7558137222.
3: ஆஹா, செம்ம வாசனை.
4: ஆர்கேஜி நெய்ல், இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ.
5: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.
6: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
7: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
6: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
8: குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு PICU, நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி.

0: மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருகிறது. அனுபவம் வாய்ந்த பீடியாட்ரிக் இன்டென்சிவிஸ்ட் மூலம் கடுமையான காய்ச்சல், தீவிர டெங்கு, மூச்சு திணறல், ஆஸ்துமா, நிமோனியா போன்ற நோய் தொற்றுகளுக்கு வென்டிலேட்டர் வசதியுடன் 24 மணி நேரமும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, பைசுவள்ளி, தருமபுரி.
1: தொடர்புக்கு 9500848820.
2: அதியனின் மண்ணிலிருந்து அகிலமெல்லாம் ஓங்கி வலித்துக் கொண்டிருக்கும் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம்

0: எங்கிருந்து பேசுறீங்க? எங்கிருந்து பேசுறீங்க?
1: கேரளாவிலிருந்து கிருஷ்ணன் ருக்மணி, திருச்சூர் மாவட்டம்.
0: கேரளாவிலிருந்து திருச்சூர்ல இருந்து கிருஷ்ணன் பேசுறீங்களா? எப்படி கேக்குறீங்க, எங்கிருந்து கேக்குதா?
1: என்ன
0: ரகம்
1: போட்டுருக்கீங்க?
0: சரி சரி, எப்படி கேரளா எப்படி இருக்கு? வெயிலா இருக்கா, குளிர்ச்சியா இருக்கா? மழை பெஞ்சிட்டு இருக்கா? கந்தக பூமியில மழை பெய்யுது, நல்லா இருக்கும். சரி சரி சரிங்க, ரொம்ப தொலைவுல இருந்து கூப்பிட்டுருக்கீங்க. என்ன பாடல் கொடுக்கலாம்?
1: புலி படத்துல ஒரு பாடல் போடுங்க.
0: சரி, உங்களுக்காக அந்த படத்துல இருந்து கொடுத்துடலாம், தொடர்ந்து கேளுங்க சரிங்களா?
1: நன்றி, வணக்கம்.

0: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையிலிருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரி, பச்சமுத்து எஜுகேஷன் கல்லூரி, பச்சமுத்து நர்சிங் கல்லூரி, பச்சமுத்து ஃபார்மசி கல்லூரி, பச்சமுத்து பிசியோதெரபி கல்லூரி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
1: எப்ப பார் அம்மா சமையல் தான் பிடிக்கும்னு சொன்னவருக்கு ஒரு நாள் ஆர்கிஜினில சமைச்சு கொடுக்க. உபயோகப்படுத்தினாலே கிடைச்சிருது. இது சுத்தமான பசு நீங்கிறதுனால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கும். கூடவே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம் நான் சொல்லுவோம்.
2: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.
3: ஸ்ரீனிவாசா பாலிடெக்னிக் கல்லூரி போமடி, தரமான கல்வியுடன் அனைவருக்கும் வேலை வாய்ப்பு பெற்றுத்தரும் கல்லூரி. 2026-2027 அட்மிஷன் நடைபெறுகிறது.
4: ஆர்கேஜி நெய் வழங்கும் பொன்னியின் புதுப்புனல் இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் ஆர்கேஜி நெய், 90 ஆண்டுகளுக்கு மேலாக பாரம்பரியத்தின் சுவை.
5: பண்பலையில் தொடர்ந்து கேட்கலாம்.
6: தர்மபுரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டனமஸ், தர்மபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ் வழங்கும் சிந்தனை சிறுக்குகள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்,
7: உங்கள் இல்ல விசேஷங்களுக்கு தேவையான
8: சுபமுகூர்த்த 10 ஜவுளி ரெடிமேட் ஆடைகள்
7: தரமாகவும் குறைந்த விலையிலும் இருக்க
8: என்றும் இனி என்றென்றும்
7: ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ்,
8: ஆறுமுக ஆட்டாரி தெரு மற்றும் டி கே சீனிவாசராவ் தெரு,
7: தர்மபுரி. உங்கள் இல்ல விசேஷங்களுக்கு தேவையான
8: சுபமுகூர்த்த 10 ஜவுளி ரெடிமேட் ஆடைகள்
7: தரமாகவும் குறைந்த விலையிலும் இருக்க
8: என்றும் இனி என்றென்றும்
7: ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ்,
8: ஆறுமுக ஆட்டாரி தெரு மற்றும் டி கே சீனிவாசராவ் தெரு,
7: தர்மபுரி.
6: தர்மபுரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டனமஸ், தர்மபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸின் சிந்தனை சிறுகுகள் வழங்குகிறார் பேராசிரியர் ஞான சம்பந்தன் அவர்கள்.
9: வணக்கம். தனிப்பாடல்கள் நிறைய அரிய செய்திகள்லாம் நம்ம பார்த்துக்கிட்டே வர்றோம். அது ஒரு அபூர்வமான தனிப்பாடல் திரட்டுங்கிறது ஒரு அபூர்வமான தொகுப்பு. பல்வேறு புலவர்கள் பல்வேறு காலங்களில் பல்வேறு சூழல்களில் இயற்றிய பாடல்களை தொகுத்து தனிப்பாடல் திரட்டாக வைத்திருக்கிறார்கள். இதில் சொல்லப்படுகின்ற செய்திகள் எல்லாம் இதற்கு ஏதாவது ஆதாரங்கள் இருக்கிறதா என்று கேட்டால் பாடல் நமக்கு கிடைத்திருக்கிறது. இவை தவிர இதில் வருகின்ற சம்பவங்கள் எல்லாம் உண்மையா இல்லையா என்று நமக்கு தெரியாது. ஏனென்றால் கால வேறுபாடுகள் எல்லாம் இருக்கத்தான் செய்கின்றன. உதாரணமாக இப்போது நான் ஒரு பாடலை சொல்கிறேன். தமிழ் திசை ஹிந்து பத்திரிகையில் நல்ல இலக்கிய செய்திகள் வரும். மகேஷ் அவர்கள் ஒரு அருமையான செய்தியை எழுதியிருந்தார், தனிப்பாடல் திரட்டிருந்து ஒரு செய்தி. அது என்ன அப்படின்னா, வரலாற்று ரீதியாக பார்க்கிற போது கடையெழுவர்களில் ஒருவர் யாருன்னு கேட்டால் பாரி. பாரி மூவேந்தர்களால் வெல்லப்படாத தன்மையுடையவராக இருந்தார். முல்லைக்கு தேர் தந்தவர்னு கேள்விப்படுறோம். அவருக்கு அங்கவை சங்கவைன்னு 2 பெண் குழந்தைகள் இருந்தன. அவர்கள் வளர்ந்த பிறகு அவங்க பாடின பாட்டும் சங்க இலக்கியத்தில் பெரும் புகழ் பெற்ற பாட்டு, அற்றை திங்கள் அப்படின்னு நல்லவங்கிற பாட்டு. இந்த மூவேந்தர்களும் பாரியினுடைய புகழை பொறுக்காமல் அவரை கொண்டு விட்டதாகவும், நாடிழந்து விட்டதாகவும், மன்னன் மறைந்து விட்டதாகவும் கேள்விப்பட்ட பிறகு அவர்கள் அங்கிருந்து தப்பிச் செல்கிறார்கள். அப்படி போகும்போதுதான் அவர்கள் மலையையும் நிலவையும் பார்த்து பாடிவிட்டு போவதாக அந்த பாடல் வருகிறது. அந்த 2 பேரையும் கபிலர், அதாவது பாரியினுடைய தோழராகிய கபிலர், சங்க இலக்கிய புலவராகிய கபிலர் அழைத்து கொண்டு திருக்கோவலூர் மலையமானுடைய மகனுக்கு திருமணம் செய்து வைக்க அழைத்து செல்வதாக நாம் பார்க்கின்றோம். இப்போது அந்த மன்னனும் சற்று தயங்கியதாகவும், பிறகு அங்கு வந்த அவ்வையார் விநாயகப் பெருமானிடத்திலே ஒரு வேண்டுதல் வைத்து, விநாயகப் பெருமானே, நீ இவர்களுடைய கல்யாண ஓலையை எழுதி கொடுத்தால் மூவேந்தர்கள் வருவார்கள். நீ அப்படி எழுதி கொடுக்கவில்லை என்று சொன்னால் நான் உன்னை சபித்து விடுவேன் அப்படின்னு சொல்வதாக ஒரு செய்தி வருது. இதில் எதுவரைக்கும் உண்மையாக இருக்கலாம்? பாரி உண்மை, அங்கவை செங்கவி உண்மை,

0: கபிலர் உண்மை. அதே போல் அவர்களை அழைத்து கொண்டு போய் திருக்கோவலூர் மன்னருக்கு திருமணம் செய்து வைத்த வரைக்கும் நமக்கு செய்திகள் தருகின்றன. அன்றைக்கு ஔவையார் இருந்தாரா என்றால் நான்கு ஔவையார்களை பார்க்கிறோம். ஏனென்றால் ஔவையார் எப்படி அதியமானிடத்திலே அன்பு கொண்டிருந்தாரோ அதுபோல பாரியிடத்திலும் சந்தித்து பேசியிருக்க வேண்டும். சரி, இந்த பாடல் ஔவையார் எழுதிய பாடலா நமக்கு தெரியவில்லை. ஏனென்றால் நான்குக்கு மேற்பட்ட ஔவையார்கள் இருந்திருக்கிறார்கள். சங்ககால ஔவையார், பக்தி கால ஔவையார், ஆத்திசூடி பாடிய ஔவையார் என்று பலர் வருகிறார்கள். இதில் இந்த ஔவையார் அந்த பெண்களுக்கு திருமணம் நடக்கும் பொருட்டு விநாயக பெருமானையே ஒரு மிரட்டு மிரட்டுவதாக, தமிழில் கடவுளை மிரட்ட முடியும் நாம் நினைத்தால், அப்படி தமிழில் மிரட்டுவதாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது. எப்படி அவர் இந்த பாடலை தொடங்குகின்றார் என்றால், ஒரு கொம்பு இரு செவி மும்மதத்து நால்வாய் கரியுருவை கங்காளன் காளாய் பறிவுடனே கண்ணால ஓலை கடிதெழுத வாராயில் தன்னாண்மை தீர்ப்பன் சபித்து. ஒரு கொம்பு இரு செவி மும்மதம் நால்வாய், நால்வாய்னா ஒன்றும் இல்லை, தொங்குகிற வாயின்னு அர்த்தம். இதனை உடைய யானையை தோலை விரித்து தனக்கு ஆடையாக விடுத்து கொண்ட சிவபெருமானின் மகனாகிய விநாயக பெருமானே, உன்னிடத்தில் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். இந்த பெண்களுக்கு திருமணம் நிகழ வேண்டும், நீ ஓலை எழுத வேண்டும். கண்ணால ஓலை அருமையாக இருக்குது, கண்ணாளங்கட்டிக்க அப்படின்னு நம்ம ஒரு வார்த்தை சொல்லுவோம். இந்த சொல் நமக்கு இலக்கியத்தில் இதில் கிடைக்குது. இந்த கண்ணாலை ஓலை நீ எழுதணும், அப்படி எழுதலைன்னா நான் உன்னை சபித்து விடுவேன் அப்படின்னு ஔவையார் சொல்வதாக இந்த பாடலை நம்ம பார்க்குறோம். இதில் ஔவையார் இந்த பாடலை பாடினாரா, இந்த செயல்கள் எல்லாம் நிகழ்ந்தனவா என்பதை காட்டிலும் தமிழுக்கு ஒரு பாடல் நமக்கு கிடைத்திருக்கிறது. தனிப்பாடல் திரட்டிலே இந்த பாடல் அமைந்திருக்கிறது. பாரி மகளிருக்கு திருமணம் நடந்தது நாம் வரலாற்றிலே பார்க்கின்றோம். இந்த பாடல் மூலமாக அந்த செய்தியை நாம் இணைத்து பார்த்து மகிழ்கிறோம். எனவே தனிப்பாடல் திரட்டில் வருகின்ற நல்ல அரிய பாடல்களை, அரிய செய்திகளை தொடர்ந்து பார்த்து வருவோம். நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம். நாளை சந்திப்போம்.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது தர்மபுரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டனமஸ் தர்மபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸின் சிந்தனை சிறகுகள். வழங்கினார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ்.
2: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
3: பிடெக், ஏஐடிஎஸ், ஐடி, அக்ரி, பிஇ பயோமெடிக்கல், சிஎஸ்இ, ட்ரிபிள் இ, இசிஇ, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எம்இ ஸ்ட்ரக்சரல் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மற்றும் எம்பிஏ.
2: தற்பொழுது அட்மிஷன் நடைபெறுகிறது. ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், பொம்மிடி, தர்மபுரி மாவட்டம். அட்மிஷன் கான்டாக்ட் 9025400159.
1: தர்மபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ்.
4: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.
5: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரிப்ஸ் வழங்கும் பொன்னியின் புதுப்புணல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரிப்ஸ். நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
2: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத் தரும் பாடப்பிரிவுகள்.
1: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
3: புற்றுநோய் கதிர்வீச்சு சிகிச்சை, ரேடியோ தெரப்பி, கீமோ தெரப்பி மற்றும் புற்றுநோய் அறுவை சிகிச்சை அனைத்தும் ஒரே இடத்தில் நம்ம ஊரில். அணுகவும் விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
4: தொடர்புக்கு 9500848820.
5: பொன்னியின் புதுப்புனல். இது வாட்ஸ்அப்லியாக அடுத்து அறிமுகக்கூடிய நேயர் சேலம் மாவட்டம் ஆத்தூர் கொதம்பாடி பகுதியிலிருந்து விஜயா செல்வம் இவங்க கேட்டிருக்காங்க. இட்லி கடை திரைப்படத்திலிருந்து இந்த பாடல்.

0: மேச்சேரி த காவேரி பாராமெடிக்கல் கேம்பஸ்
1: பிபிடி பிசியோதெரபி பிஎஸ்சி நர்சிங் பேச்சுலர் ஆஃப் பார்மசி டிப்ளமா இன் பார்மசி டிப்ளமா இன் ஜெனரல் நர்சிங் ஆகிய படிப்புகள் சிறந்த ஆசிரியர்களின் வழிகாட்டுதலின் படி மாணவர்களின் கற்றல் திறனை மேம்படுத்துகிறது.
0: த காவேரி பாராமெடிக்கல் கேம்பஸ், மேச்சேரி, சேலம். மேலும் விவரங்களுக்கு 9524936156.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி பல்கலைக்கழக அளவில் 55 தங்கப்பதக்கம், 322 ரேங்குகள் பெற்று தொடர் சாதனை. ஒழுக்கம் பாதுகாப்பிற்கு தனி கவனம். லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி தோக்கம்பட்டி சேர்க்கை நடைபெறுகிறது.
2: தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்திடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு, ஒருங்கிணைந்த தொழில்நுட்ப பணிகளுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. www.tnpsc.gov.in என்ற இணையதள முகவரியில் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்க கடைசி நாள் வருகிற ஜூன் மாதம் 25ஆம் தேதி.
3: ஏன் தெரியுமா? கலப்படம் எதுவும் இல்லாத 100% கடலை எண்ணெய். சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும். சாதாரண ஆயில் 3 ஸ்பூனுக்கு பதிலா மிஸ்டர் கோல்ட் கடலெண்ணெய் 2 ஸ்பூன் ஊத்துனா போதும். நீங்க சொன்ன எல்லாமே கரெக்ட்.
4: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய், எல்லாமே கரெக்ட்.
5: நடைபெறுகிறது
6: எங்களின் இணை நிறுவனம் ஸ்ரீ லட்சுமி நாராயண் பார்மசி அண்ட் நர்சிங் கல்லூரி. தொடர்புக்கு 7558137222.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் பொன்னியின் புதுப்புணல். இந்நிகழ்ச்சியை வழங்கொண்டிருப்போர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
2: நிலையத்தில் நேரம் 8:46. தொடர்ந்து கேட்கலாம்.
3: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
4: சைபால். சைபால்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: முகத்தில்
5: எண்பது வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்
4: சைபால்.
3: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல்.
6: ஒரு பெரிய தத்துவ சிந்தனையாளர் இருந்தார், சுவாங் சு அப்படின்னு பேர். அவருடைய மனைவி ஒரு நாள் திடீர்னு காலமாயிட்டாங்க. ஐயோ பாவம், அவர் ரொம்ப வருத்தப்படுவார், போய் ஆறுதலாக 4 வார்த்தை பேசிவிட்டு வரலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நிறைய பேர் அவரை தேடிட்டு வந்தாங்களாம். வந்தவங்களுக்கு ஆச்சரியம், ஏன்னா இவர் வருத்தப்பட்டுக்கிட்டு இருப்பார் அப்படின்னு தானே எதிர்பார்த்தாங்க. அப்படி இல்லை, தாளம் போட்டுக்கிட்டு உட்காந்துருக்கிறார், தாளத்துக்கு தகுந்த மாதிரி பாட்டு வேறு பாடிக்கிட்டு இருக்கிறார். என்ன மனுஷன் அவர், கொஞ்சம் கூட கவலை இல்லாமல் இப்படி இருக்கிறாரு அப்படின்னு நினச்சாங்க. ஒருத்தர் துணிஞ்சு அவர்கிட்ட கேட்டுவிட்டார், என்னங்க இது இப்படி அப்படின்னு. அதுக்கு அவர் என்ன சொன்னார் தெரியுமா? இதை பாருங்கள், என்னுடைய மனைவி பிறக்கிறதுக்கு முன்னாடி அவளுக்கு உயிரும் கிடையாது உடலும் கிடையாது, அதுக்கு பிறகு தான் உயிர் வந்தது உடல் வந்தது அந்த உருவம் வந்தது. இப்போ என்ன ஆச்சு, அந்த உருவமும் உயிரும் போயிட்டுது, அவ்வளவு தானே வந்தது போயிட்டுது. இளவேனில் காலம், இளவிதிர்காலம், பனிக்காலம், இப்படி பருவங்கள் வந்து மாறி மாறி வருது இல்லையா, அது மாதிரி பிறப்பும் இறப்பும் மாறி மாறி வருது, இது இயற்கை, இதுக்காக அழுதா அது எப்படி அப்படின்னாராம். ஞான தெளிவு அடைஞ்சவங்களுக்கு எல்லாமே சுகந்தான், திருவள்ளுவரும் அதை தான் சொல்கிறார், உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு. தூங்கிறதுக்கெல்லாம் நாம் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிறோமா, இன்றைக்கி தூங்க வேண்டியிருக்குதே, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நான் தூங்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லி யாராவது அழுதுகிட்டு இருப்பாங்களே. அதனால் இந்த உலக வாழ்க்கையினுடைய இயல்பை வந்து யதார்த்தத்தை நாம் தெளிவாக புரிஞ்சுக்கணும். அப்படி புரிஞ்சுக்கிட்டால் நாம் கவலை இல்லாமல் வாழ முடியும். ஒரு வயசான தாத்தா பாட்டி 60 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு கல்யாணம் ஆச்சு, ஒன்றாவே வாழ்ந்தாங்க, ஒன்றாவே இறந்து போனாங்க. இப்போ அவங்க ரெண்டு பேரும் சொர்க்கத்துக்கு போய் சேர்ந்தாங்க, அங்கே எல்லா வசதியும் இருந்தது, ஒரு பெரிய பங்களாவே இவங்களுக்கு ஒதுக்கி கொடுத்தாங்களாம். இதுக்கு எவ்வளவு வாடகைன்னு கேட்டார் தாத்தா. வாடகையெல்லாம் கிடையாது, இலவசம் அப்படின்னார் அங்கே இருந்தவர். அந்த வீட்டுக்கு பின்னாடி ஒரு பெரிய புல்வெளி இருந்தது, இதில் விளையாட ஏதாவது கட்டணம் உண்டான்னு கேட்டிருக்கார் தாத்தா. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நீங்கள் பாட்டுக்கு விளையாடலாம், பணம்லாம் கட்ட வேண்டியதில்லை அப்படின்னார் அவர். பக்கத்தில் ஹோட்டல் மாதிரி ஒரு பெரிய கட்டடம், உள்ளே சாப்பாட்டு மேஜைகள், அது மேலே விதவிதமான பலகாரங்கள், சாப்பாட்டுக்கெல்லாம் எவ்வளவு அப்படின்னு விசாரித்தாராம் தாத்தா. அதுதான் சொன்னேன்னு, இங்கே எல்லாமே இலவசம்தான், எது வேணும்னாலும் சாப்பிட்லாம், எவ்வளவு வேணும்னாலும் சாப்பிட்லாம் அப்படின்னாராம். நீங்கள் சொல்கிறீங்க அப்படி, ஆனால் நான் வந்து சர்க்கரை

0: எடுத்துக்க கூடாது, உப்பு சேர்த்துக்க கூடாது, பாட்டி கையால் எப்போவும் பத்திய சாப்பாடு தான் அப்படின்னாராம் தாத்தா. இதை பாருங்கள், இங்கே உங்களுக்கு அந்த கவலையும் வேண்டியதில்லை. இங்கே நீங்கள் ஸ்வீட்டு சாப்பிட்லாம், காரம் சாப்பிட்லாம், உங்களுக்கு எந்த நோயும் வராது அப்படின்னாராம் அங்கே சொர்க்கத்தில் இருந்தவர். இதை கேட்ட உடனே அந்த தாத்தா பக்கத்தில் நின்ன பாட்டியை பார்த்து கத்துனாராம், அடி பாவி, எல்லாத்தையும் கெடுத்துட்டியே, நீ எனக்கு பத்திய சாப்பாடு போடாமல் கண்டதை திங்கி விட்டுருந்தா 10 வருஷத்துக்கு முன்னாடியே நான் இங்கே வந்து சேர்ந்துருப்பேனே அப்படின்னாராம்.
1: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கிய தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: சைபால். சைபால்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: சைபால்
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது. சைபால்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: சைபால்
4: நிகழ்ச்சி எமது ஒலிகளஞ்சியத்தில் இருந்து ஒலிபரப்பு செய்யப்பட்டது.
5: இசை தென் சிந்தும் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இது பொன்னியின் புதுப்புனல். நேரிலே இன்று காலை 9:05 வானொலியில் வசந்தம், உலக மூளை கட்டி தினம் என்று. இதனை முன்னிட்டு நேரலையில் பங்கேற்கிறார் மூளை மற்றும் தண்டுவட நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் பி ஜெயக்குமார் அவர்கள். உங்களுக்கு எழும் சந்தேகங்களை அந்த நேரத்தில் அழைத்து தெளிவுபடுத்திக் கொள்ளலாம். பொன்னியின் புதுப்புணல் நிகழ்ச்சியில் அடுத்து வாட்ஸ்அப் வழியாக அறிமுகமாகக்கூடிய நேயர் கரூர் மாவட்டத்திலிருந்து பிரகாஷ் இவர் கேட்டிருக்கிறார் உயிரி திரைப்படத்திலிருந்து இந்த பாடல்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
2: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
1: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.

0: கமகம மனம் நலம் தரும் தினம் ஆர்கேஜி நெய்
1: ஸ்ரீனிவாசா பாலிடெக்னிக் கல்லூரி போமடி. மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஆட்டோமொபைல் பாடப்பிரிவுகளுக்கு 2026-27 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
2: 24 மணி நேரமும் ஹார்ட் அட்டாக் சிகிச்சை, ஆஞ்சியோகிராம் மற்றும் ஸ்டென்ட் சிகிச்சை அனுபவம் வாய்ந்த கார்டியாலஜிஸ்ட் மூலம் செய்யப்படும் ஒரே மருத்துவமனை விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, மைசூவள்ளி, தருமபுரி. தொடர்புக்கு 9500-84-8820.
3: இசை தென்சந்தம், தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இது பொன்னியின் புதுப்புணல் நிகழ்ச்சியில அடுத்த வாட்ஸ்அப் வழியாக அறிமுகமாகக்கூடிய நேயர் சேலம் மாவட்டத்திலிருந்து அமுதா. இவங்க கேட்டிருக்காங்க காந்தாரா 2-3 படத்திலிருந்து இந்த பாடல்.

திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் பிஇ பிடெக் எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் இசிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி எம்இ எம்டெக் டிசைன் இன்ஜினியரிங் அண்ட் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் டேட்டா சயின்ஸ் எம்சிஏ எம்பிஏ போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முதலாம் ஆண்டு முதலே எம்என்சி கம்பெனிகளில் சேரவும் இங்கிலீஷ் ஃப்ளூவன்சிக்கும் சிவில் சர்வீசஸ் தேர்வுகளில் வெற்றி பெறவும் பர்சனாலிட்டி மேம்படவும் சிறப்பு பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன. உயர் மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு மற்றும் தேவையான தகுதியுடைய மாணவர்களுக்கு சிறப்பு ஸ்காலர்ஷிப் வசதியும் உண்டு. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: சிறுநீரக கற்கள், சிறுநீர் தேக்கம், டயாலிசிஸ் மற்றும் கிட்னி பிரச்சனைகளுக்கு அணுகவும்
2: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, மைசூர் வள்ளி, தர்மபுரி.
3: தொடர்புக்கு 9500 84 8820.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கிய பொன்னியின் புதுப்புணல் இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான்.
2: பண்பலையில் தொடர்ந்து கேட்கலாம்.
3: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்சிங் இனிய சொல்லமது. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள் தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ்.
4: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் இப்பொழுது புது பொலிவுடன் அதியமான் ஆண்கள் மேல்நிலை பள்ளி அருகில். இங்கு அனைத்து வகையான அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன்களும் சிறப்பாக செய்யப்படும். எங்களது பேத்தாலஜி லேபில் நவீன தொழில்நுட்ப கருவிகளுடன் முழு உடல் சிடி ஸ்கேன், எஃப்என்ஏ மற்றும் பயாப்சி செய்து தரப்படும். தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் அதியமான் அரசு ஆண்கள் மேல்நிலை பள்ளி அருகில், நேதாஜி பைபாஸ் ரோடு, தர்மபுரி.
3: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் தொடர்புக்கு 7598216149. தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் இனிய சொல்லமது வழங்குகிறார் தவத்திரு குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் அவர்கள்.
5: காந்தியடிகள் தென்னாப்பிரிக்காவிற்கு இளம் வழக்கறிஞராகத்தான் போனார். இளம் வழக்கறிஞராக போன காந்தியடிகள் மிகப்பெரிய அகிம்சை போராளியாக சத்தியாகிரகியாக உருமாறி வருகிறார். காந்தியடிகள் சொல்கிறார், நான் இளம் வழக்கறிஞராகத்தான் இந்த தென்னாப்பிரிக்காவிற்குள் நுழைந்தேன். சத்தியாகிரகியாக இந்திய வரலாற்றை, விடுதலை வரலாற்றை எழுதுபவராக நான் உருமாறியதற்கு யார் காரணம்? தமிழர்கள்தான் காரணம் என்கிறார். தமிழர்கள் மீது எனக்கு தனிப்பட்ட அன்பு உண்டு என்று சொல்கிறார். தில்லையாடி வள்ளியம்மை என்ற பெண் விடுதலை போராட்டத்தில், தென்னாப்பிரிக்காவின் விடுதலை போராட்டத்தில் பங்கெடுத்து சிறைக்கு செல்கிறார். தென்னாப்பிரிக்காவின் விடுதலை போராட்டத்தில் பங்கெடுத்து சிறைக்கு சென்ற வள்ளியம்மை சில நாட்கள் கழித்து காந்தியடிகளிடம் குற்றுயிரும் குலைவுயிருமாக போர்வையில் சுருட்டி கொடுக்கிறார்கள். வள்ளியம்மையை போர்வையில் சுருட்டி கொடுத்தபோது கலங்கிய கண்களோடு காந்தியடிகள் வள்ளியம்மை காதில் கேட்கிறார், வள்ளியம்மை நீ சிறைக்கு சென்றதற்காக வருத்தப்படுகிறாயா என்று காந்தியடிகள் கேட்கிறார். மரணத்தின் கடைசி தருணத்தில் அந்த வீரமங்கை சொல்கிறார், சிறைக்கு சென்றதற்காக நான் ஒருபோதும் வருத்தப்படவில்லை. மீண்டும் சிறைக்கு செல்கிற சந்தர்ப்பம் கிடைத்தாலும் சிறைக்கு செல்ல சித்தமாயிருக்கிறேன். அங்கேயே

0: உயிரிவிடுகிற வாய்ப்பு கிடைத்தாலும் தேசத்திற்காக உயிரை தர தயாராக இருக்கிறேன் என்றார். சில நாட்களில் அந்த வீர மங்கை தன் வெளிகளை மூடிவிட்டாள். காந்தியடிகள் இப்போது எழுதுகிறார், தெல்லையாடி வள்ளியம்மை போன்ற பெருமக்கள் தான் என்னை சத்தியாகிரகியாக மாற்றினார்கள். அவர்களது போராட்ட வாழ்க்கைதான் என்னை அகிம்சை போராளியாக ஆக்கியது. அதனால்தான் தமிழர்கள் மீது எனக்கு தனிப்பட்ட பிரியம் உண்டு. அதற்காகவே நான் தமிழை கற்றுக்கொள்ள ஆசைப்பட்டேன். அதற்காகவே நான் திருக்குறளை கற்றுக்கொள்ள ஆசைப்பட்டேன். என் பணிச்சுமை காரணமாக திருக்குறளை கற்றுக்கொள்ள முடியாமல் போயிற்று என்று வருத்தமாய் காந்தியடிகள் சொன்னார். அந்த திருக்குறள் தான் காட்டு வழி பாதைக்கு கைவிளக்காய் வழிகாட்டுகிறது, கடல் வழி பாதைக்கு கலங்கரை விளக்காய் வழிகாட்டுகிறது, மலை வழி பாதைக்கு குன்றின் மேலிட்ட விளக்காய் வழிகாட்டுகிறது. அந்த ஒளிவெள்ளத்தை தான் மனித குலத்தின் தெளிவான பாதைக்கு வழிகாட்டுகிற நிலையைத்தான் நாம் எண்ணி பார்க்க வேண்டும்.
1: தருமபுரி சங்கர்ஸ் கேன்சின் இனிய சொல்லமது கேட்டீர்கள். வழங்கினார் தவத்திரு குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் அவர்கள். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கியவர்கள் தருமபுரி சங்கர்ஸ் கேன்ஸ்.
2: இனிய காலை வணக்கம் அன்பு நேயர்களே. நேரம் காலை 9:05. நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5 MHz மற்றும் ஏற்காடு பண்பலை 103.7 MHz.
3: ஏனா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
4: இப்போ புரிஞ்சண்டியா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு.

0: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: 24 மணி நேரமும் சுகப்பிரசவம், சிக்கலான பிரசவம், அவசர சிசேரியன் அறுவை சிகிச்சை மற்றும் பச்சிளங்குழந்தைகள் தீவிர சிகிச்சைக்கு அணுகவும் விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
2: தொடர்புக்கு 9500848420.
3: நான் இன்ஜினியரிங் முடிச்சிட்டு HCL ல வர்க் பண்ணிட்டு இருக்கேன்.
4: நான் இன்ஜினியரிங் முடிச்சிட்டு L&T ல வர்க் பண்றேன்.
3: நீங்க எங்க படிச்சீங்க?
5: அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ்.
6: சாமானியர்களையும் சாதனையாளராக்கும் அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ், an autonomous institution. NAAC A grade accredited, NBA accredited, Apple authorized training center, 3D printing facility னு எல்லா தரத்தையும் பெற்றிருக்கு. இங்க வர்க் பண்ற ஃபேக்கல்டீஸ்ல 50% members PhD degree holders. ICT enabled smart classrooms ஓட லேர்னிங்க என்ஹான்ஸ் பண்றாங்க. அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648. கால் 9500509984.
7: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேயர்கள் கேட்கவிருப்பது வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் ட்ரில்னு ஒரு ஏசி மேளா. இன்னைக்கு வானலையில் வசந்தம் நிகழ்ச்சியில எதை குறித்து பேச இருக்கோம் அப்படின்னா, இன்று உலக மூளை கட்டி தினமாக அனுசரிக்கப்படுகின்றது. இதை ஒட்டிதான் இன்றைய நிகழ்ச்சி அமைந்திருக்கிறது. மனித உடலின் கட்டுப்பாடு மையமான மூளையும் உடலின் தகவல் நெடுஞ்சாலையான முதுகு தண்டுவடமும் ஆரோக்கியமாக இருப்பது ரொம்பவே அவசியம். இதில் ஏற்படும் நோய்கள் மற்றும் காயங்களுக்கு நவீன மருத்துவ உலகில் பல்வேறு நரம்பியல் அறுவை சிகிச்சைகள் வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டும் வருகின்றது. சரியான நேரத்தில் நோயை கண்டறிதலும் தகுந்த சிகிச்சையும் பல உயிர்களை காப்பாற்றும் என்பதில் எந்த விதமான ஐயமும் கிடையாது. அதனால் மூளை கட்டி தினமான இன்று இதை குறித்து நம்ம பேச இருக்கிறோம். இன்னைக்கு நம்மளோட வானொலியில் நிகழ்ச்சியில் JP நியூரோ மற்றும் ஸ்பைன் மற்றும் பெயின் மேனேஜ்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கிருஷ்ணகிரியில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த மருத்துவமனையிலிருந்து மூளை மற்றும் முதுகு தண்டுவட நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் பி ஜெயக்குமார் அவர்கள் நேரலையில் நம்முடன் இணைஞ்சிருக்கிறாரு. நம்ம அவர்கிட்ட மூளை கட்டி குறித்தும் மூளை சம்பந்தமான நோய்கள் குறித்தும் சிகிச்சை முறைகள் குறித்தும் நிறைய பேச இருக்கிறோம். நேர்களாகிய நீங்களும் பங்கேற்று உங்களுடைய சந்தேகங்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம். அழைக்க வேண்டிய நம் நிலைய எண்கள் 0434242 என்ற முன்னிணைப்போடு 24 40 30, மற்றொரின் 24 40 31 என்ற எண்களில் அழைக்கலாம். 94 86 81 10 25 என்ற எண்ணிலோ, அல்லது 94 86 65 20 25 என்ற எண்ணிலோ

0: அழைத்து உங்களுடைய சந்தேகங்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம். நம்ம தொடர்ந்து மருத்துவர்கிட்ட பேசலாம். ஐயா வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம்
0: ஐயா. இன்னைக்கு உலக மூளை கட்டி தினமாக அனுசரிக்கப்படுகிறது. இப்போது ஏதாவது ஒரு நாள் நம்ம அனுசரிக்கிறோம் அப்படின்னா அது வந்து நம்ம உலகத்திலேயே ரொம்ப அச்சுறுத்தக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் பொழுது தான், ஒரு கொண்டாட்டமாக கொண்டாட்டமாக இருக்கும் போது அதை நம்ம அதிகமாக எடுத்துக்கணும் அப்படிங்கிறது ஒன்று. அனுசரிக்கிறோம் அப்படின்னா அது அச்சுறுத்தக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் அப்படிங்கிறது. ஏன் இந்த தினம் நம்ம அனுசரிக்கணும், அதை கொடுத்த முக்கியத்துவம் சொல்லுங்களேன்.
1: ஆக்சுவலாக வந்து மெயினாக இன்றைக்கி வந்து நமக்கு June 8 வந்து நம்ம யூஸ்வலாக வேர்ல்டு பிரெயின் டியூமர் டேன்ட்டு வந்து நம்ம கொண்டாடுறோம். ஸோ இது இன்ஷியலாக வந்து ஃபஸ்ட்டு வந்து ஜெர்மன் பிரெயின் டியூமர் அசோசியேஷன் தான் வந்து 2000 நம்ம ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ மெயின் திங்னா இப்போ எல்லாருக்குமே வந்து பரவலான ஒரு விஷயம் என்னென்னா, மூளையில் கட்டி அப்படின்னாவே எல்லாருக்கும் ஒரு பதற்றம், ஒரு பயம், அதுக்கு எப்படி என்ன செய்யணும் அப்படின்றது ஒரு அவேர்னஸ் வந்து நிறைய பேருக்கு இல்லாமல் இருக்குது. அது வந்தவே எல்லோரும் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ என்ன பண்ணுறதுன்னு, ஸோ மெயின் திங் இந்த இன்றைக்குடைய தீம் பார்த்தா க்ளோசர் லுக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ என்னென்னா, ஒரு நோயை வந்து நம்ம இயர்லியாக நம்ம டயக்னோஸ் பண்ணுறது மூலமும், அதேமாதிரி இயர்லியாக நமக்கு வந்து அவங்களோட சிம்டம்ஸ் ஃபஸ்ட்டு நான் அறிஞ்சு அதுக்கு இயர்லியாக டயக்னோஸ் பண்ணுற மூலமும், பேஷண்ட் கரெக்டாக ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுனால அவங்களோட பேஷண்ட்ஸ் அவுட்கம் வந்து நமக்கு நல்லபடியாக கொண்டு வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுதான் இந்த அவேர்னஸ் வரணுன்றதுக்கு தான் இன்றைக்கி வந்து நம்ம வேர்ல்டு பிரெயின் டியூமர் டேன்றது நம்ம கொண்டாடுறோம் நமக்கு.
0: சரிங்க சார். இப்போது என்னென்ன மாதிரியான நோய்கள் மூளையில் ஏற்படும் அதை சொல்லுங்களேன்.
1: என்னென்ன நோய்கள்லாம் ஆக்சுவலாக அது
0: கட்டி அப்படிங்கிறத தாண்டி வேறு என்ன மாதிரியான பிரச்சனைகள் நம்ம மூளையில் ஏற்படும்?
1: பொதுவாக மோஸ்ட்லி பார்த்தோன்னா நமக்கு வந்து காமனாக வந்து ஸ்ட்ரோக் வரலாம் நமக்கு, அடுத்து வந்து ஏதாச்சும் பிரெயின் இன்ஃபெக்ஷன்ஸ் மாதிரி வரலாம். ஸோ வந்து மூளை கட்டி நமக்கு சாதாரண வரலாம். ஸோ இதை தவிர வந்து பார்த்தோன்னா மூளைக்கு வந்து சப்போஸ் ரத்தம் பாஸ் ஆகும் போது, சப்போஸ் முன்னாடி செயல்பாடு கம்மியாகும் போது வரலாம். ஸோ சம்டைம்ஸ் ஃபிட்ஸ் மாதிரி வரலாம், சீசர் வரலாம், அந்த மூளையுடைய எந்த பகுதியை நம்ம பாதிக்கிறதுனால. ஸோ அந்த மாதிரி நிறைய இருக்குது நமக்கு.
0: ஓகே சார். இப்போ இவ்வளோ பிரச்சனைகள் மூளையில் மட்டுமே நமக்கு ஏற்படுது அப்படின்னும் பொழுது இதுக்கான அறிகுறிகள் என்னென்னலாம் இருக்கும், எப்படியெல்லாம் இருக்கும், அதை குறித்து கொஞ்சம் சொல்லுங்களேன்.
1: ஆக்சுவலாக வந்து பார்த்தோன்னா இப்போ அது காமனாக நமக்கு இப்போ மூளை கேன்சர் அப்படின்ட்டு பார்க்கும்போது, இல்லை மூளை கட்டியலோ, இல்லை சம்திங் வந்து பார்த்திங்கன்னா காமனாக பார்த்தோன்னா அவங்களுக்கு சிம்டம்ஸ் பார்த்தோன்னா நம்ம எல்லோரும் நினைப்போம் தலைவலி காமனாக எல்லாருக்கும் இருக்குது நமக்கு. பட் ஆனால் தலைவலின்றது நாள்பட்ட தலைவலி ரொம்ப நாளாக இருக்குது. அது எக்ஸ்பெஷலி ஃபார் பார்க்கணும் வந்து தலைவலின்றது வந்து இயர்லி மன ஹெட் ஏக் சொல்லுவாங்க. விடியகாலையில் தலைவலி அவங்களுக்கு அதிகமாக இருக்கும், மற்ற தலைவலியோட அவங்களுக்கு விடியகால தலைவலி அதிகமாக இருக்குது. அது கூட அசிஸ்டர் வந்து பார்த்தோன்னா அவங்க வாமிட்டிங் இருந்துகிட்டே இருக்குது, கண்டினியூஸாக வாமிட்டிங் இருந்துகிட்டே இருக்குது. சம்டைம்ஸ் வந்து அந்த ஹெட் ஏக் மட்டும் இல்லாமல், வாமிட்டிங் மட்டும் இல்லாமல், சம்டைம்ஸ் ஒரு சில இப்போ வலிப்பு நோய் வரலாம். ஸோ வலிப்பு நோய் வருது அப்படின்ற போது, ஸோ நம்ம வலிப்பு நோய் தான் அப்படின்றது அசல்ட்டாக எடுத்துக்க வேண்டாம் நமக்கு. ஸோ அது எதனால் வருது அப்படின்னு நம்ம டயக்னோஸ் பண்ணுறது நல்லது, பண்ணுறது நல்லது. நிறைய பேருக்கு இன்னொரு சொல்ல போனால் ஒரு சிலருக்கு பக்கவாதம் மாதிரி இருக்கும், ஒரு பக்கம் கை கால் வராமல் போகலாம். நம்ம எல்லாருக்கும் காமனாக பார்த்தோன்னா நமக்கு கை கால் ஒரு பக்கம் வரல அப்படின் போது காமனாக எல்லோரும் திங்க் வந்து ஸ்ட்ரோக் தான் அப்படின்னு சொல்லிட்டு, இது ரீசெண்டாக கூட ஒரு பேஷண்ட்ஸு நான் ரீசெண்டாக ட்ரீட் பண்ணேன். அவங்க அப்படின்னா அவங்களுக்கு பக்கவாதம்னு சொல்ல ஒரு பக்கம் கை கால் வரல, ரைட் சைடு கை கால் வரல. பட் அவங்க பார்த்தோன்னா ஆல்மோஸ்ட் 6 மந்த் வந்து ஜென்ரல் டாக்டர் பார்த்துருக்காங்க. ஸோ அவருக்கு பார்க்கும்போது பார்த்தோன்னா ஸ்ட்ரோக்னு வச்சு அது மாதிரி ட்ரீட் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் அவருக்கு வந்து பிரெயினில் ஒரு ரஃப்லி ஒரு 1 to 1.5 cm வந்து கட்டியிருந்துருக்கு. கரெக்டாக அந்த கட்டிங்கன்னா அந்த கை கால் ரைட் சைடு கை கால் வர நிரம மேலே கட்டியிருக்கனால தான் அவருக்கு வந்து இந்த பக்கம் கை கால் வரல. பட் அவரும் மாத்திரம் வந்து இருக்கோம் இம்ப்ரூவ்னு சொல்லிட்டு 6 மந்த் கழிச்சு எங்கிட்ட வந்தாங்க. ஸோ நம்ம ப்ராப்பராக நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது, ஸ்கேன் எடுத்து திருப்பி டீட்டெயிலாக பார்க்கும்போது, இந்த கட்டினால் தான் அவர் கை கால் வரல அப்படின்றது அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி அவர் சர்ஜரி பண்ண பின்னாடி இப்போ நான் நல்லா பெட்டராக இருக்கார், அந்த பக்கவாதம் இல்லாமல் இருக்காங்க. ஸோ ஒரு சிலருக்கு வந்து இன்னொரு சொல்ல போனால் சொல்லுவாங்க வந்து அதுக்கு கட்டி வந்து எந்த இடத்துல இருக்கிறத பொறுத்து அதோடைய அறிகுறி இருக்கும். சப்போஸ் பின் மூலையில் சிறுமூலையில் கட்டி வருது அப்படின்னா அவன் நடக்கும் போது தடுமாற்றம் வந்து வரலாம். சப்போஸ் முன்மொழியில் கட்டி இருக்கும்போது அப்படின்னா அவங்களோட பேச்சு மோ சம்டைம்ஸ் வந்து கண் பார்வை மங்களாக தெரியுதோ, ஸோ அந்த மாதிரி ஏதாவது வரலாம். சப்போஸ் அந்த காது நிறம் பக்கத்தில் இருக்கும்போது ஒரு சிலருக்கு வந்து காது கேட்கறது தன்மை வந்து குறைவாக இருக்கிறதோ, இல்லை வந்து ஃபேஸ் வந்து டிவிஷன் சொல்லுவோம் நமக்கு, ஃபேஸில் பல்சி மாதிரி இருக்கும் நமக்கு, முகம் வகனை மாறுற மாதிரி இருக்கும். ஸோ அதை கட்டி வந்து எந்த இடத்துல இருக்கிறத பொறுத்து அதோடைய அறிகுறிகள் வந்து நமக்கு தெரிஞ்சிடலாம் நமக்கு.
0: ஓகே சார். நேயர் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசுவோம். வணக்கம்.
2: ஹலோ.
0: வணக்கம். யாரங்க இருந்து?
2: வணக்கம். தருமபுரி மாவட்டம் சாமியார்பட்டிலிருந்து சிவகாந்தி பேசுறேன்.
0: கேளுங்கம்மா, உங்களோட கேள்வி டாக்டர் கிட்ட கேளுங்க.
2: 1.5 வருஷம் ஆகுதுங்க, எனக்கு பேரன் ஒன்று மூத்தார் பேரன் சுனாமியில்.

0: சரிம்மா.
1: கட்டி வந்து தலையில கீதனும் இளங்கோட்டாட்டு வந்து சேர்த்துங்கிறாங்க மேடம். அது சார் சொன்னாதான் அது எப்படின்னு புரிஞ்சுக்கலாம்.
2: என்ன தெரிஞ்சுக்கணும்
0: என்ன பகுதியில் இருக்கு, அதே மாதிரி என்ன சைஸ்ல இருக்கு, ஸோ வந்து அதோட பேஷன்ஸ் என்ன அறிகுறி இருக்கு, ஸோ அது ஃபர்ஸ்ட் நம்ம அனலைஸ் பண்ணுவோம். நமக்கு பார்த்துட்டு நமக்கு சப்போஸ் இல்லை கட்டினாவே இல்லை ஒரு பயக்கூடிய விஷயம் இருக்கு. பட் என்னன்னா பொதுவாக 75% பார்த்தோன்னா மூளை கட்டியிருந்தால் அதனால வந்து எந்த ஒரு பாதிப்பு பெருசாக ஒன்றும் இருக்குது பாதிப்புனா நம்ம சப்போஸ் அறுவை சிகிச்சை பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கப்புறம் அவளுக்கு எந்த ஒரு தொந்தரவும் எதுவும் வர வாய்ப்பு இல்லை. ஒரு 20-25% தான் நம்ம வந்து கட்டி தான் கொஞ்சம் வீரியத்தன்மை இருக்கும், அதுதான் கொஞ்சம் பிரச்சனை கூட கட்டியாக இருக்கும். அப்படியே இருந்தாலும் அதுக்கு ப்ராப்பராக நம்ம வைத்தியம் பண்ணோம் அப்படின்னா அதுலேருந்து கூட கொண்டு வர வாய்ப்பு இருக்குது, நமக்கு முழுமையாக அவங்க நல்லபடியாக வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது நமக்கு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ப்ராப்பராக ஒரு நரம்பியல் டாக்டர் கரெக்டாக அனுசரிங்க, அனுசரிச்சுட்டு ஸோ இந்த கட்டி வந்து எந்த இடத்துல இருக்குது, இது வந்து என்ன பண்ணலாம் அப்படின்றது. ஒரு சில கட்டி பார்த்தோன்னா நமக்கு சர்ஜரி தான் ஆப்ஷன் அப்படின்றதும் இல்லாமல், ஸோ ஒரு சில நேரத்தில் பார்க்கும்போது நிறைய இது இருக்குது நமக்கு. ஸோ ஜஸ்ட் பயாப்சி மட்டும், ஸோ அந்த கட்டிலேருந்து ஒரு சின்ன டிஷ்யூ மட்டும் எடுத்துகிட்டு சம்டைம்ஸ் அது சாதாரண கட்டி கூட இருக்கலாம், சப்போஸ் பார்த்தோன்னா டிபி கட்டி கூட இருக்கலாம் நமக்கு. சப்போஸ் அந்த மாதிரி தெரிஞ்சிச்சு அப்படின்னா சப்போஸ் நமக்கு வந்து மாத்திரை எடுத்தாவே கூட போதும், ஆப்ரேஷன் பண்ணவும் கூட அவசியம் இல்லை, மாத்திரை எடுத்தாவே போதும், அதுலேயே வந்து குணமாக இருக்குது. அதுவும் டிபி கட்டினா சர்ஜரி பயாப்சின்றது கூட தேவையில்லை, நமக்கு வந்து ஸ்கேன் பார்க்கவே தெரியும். ஸோ அவங்களை பார்த்த உடனே இது டிபி கட்டி தான் தெரிஞ்சு நம்ம நிறைய பேஷண்ட்ஸ் ட்ரீட் பண்ணியிருக்கோம். ஸோ அது வந்து நம்ம மாத்திரை வந்து எடுத்தாவே அதுலேயே முழுமையாக குணமாக வாய்ப்பு இருக்குது நமக்கு. ஸோ அதனால் ப்ராப்பராக ஒரு நிறமில் டாக்டர் பாருங்கள், பார்த்துட்டு அவருடைய ஆலன்ஸ் அப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நமக்கு.
2: சரிங்க டாக்டர், அடுத்த நேயர் இருக்காங்க. வணக்கம்
3: மேடம். வணக்கம் மேடம்.
2: வணக்கம் சொல்பவர்.
3: நான் மலையில ஒரு கண்ணப்பண்ணாகலேருந்து கண்ணாடி தங்கராஜ் பேசுகிறேங்க.
2: கேளுங்க உங்களோட கேள்வி.
3: மேடம் இது எங்கள் அம்மாவுக்கு வந்து அடிக்கடி தலைவலி வந்துட்டு இருக்குது.
0: சரிப்பா.
3: அது சார் வந்து அதாவது எங்கள் அம்மாவுக்கு அடிக்கடி தலைவலி வந்துருக்குது. டாக்டர் போய் பார்த்தா ட்ரீட்மெண்ட் பார்க்குறாங்க, அது அப்பப்போ மருந்து மாத்திரை கொடுக்குறாங்க, மறுபடியும் வந்துட்டு இருக்குது தலைவலி.
0: சரிப்பா.
3: அதாங்க சார் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி.
0: எவ்வளோ நாள் இப்போ தலைவலி இருக்கு?
3: அது இப்போ ஒரு 4-5 வருஷமாக அப்படி சொல்லிட்டு இருக்கு சார். இப்போ அடிக்கடி போய் பார்த்துட்டு இருக்குது, கொஞ்ச நாளைக்கு நல்லா இருக்குது, திருப்பி தலைவலி வருது.
0: ஓகே ஓகே ஓகே. சரிப்பா சரிப்பா. சரிப்பா 4-5 வருஷமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஆக்சுவலாக வந்து மோஸ்ட்லி தலைவலினா ரொம்ப மேஜராக ஒன்றும் இருக்காது நமக்கு மோஸ்ட்லி. ஸோ அது என்ன வகை தலைன்னு பார்க்கணும் நமக்கு. இது காலையில் வர தலைவலி இருக்கா, அது கூட ஏதாவது வாந்தி ஏதாவது வருதா, இல்லை அதனால் அவங்களுக்கு வேறு ஏதாவது சம்திங் வேறு சிம்டம்ஸ் இருக்கான்னு ஃபஸ்ட்டு நம்ம அனலைஸ் பண்ணணும் நமக்கு. ப்ராப்பராக நிறைய டாக்டர் பார்த்தோன்னா அவங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அனலைஸ் பண்ணிட்டு தேவைப்பட்டால் நம்ம ஸ்கேன் எடுத்து பார்க்குற மாதிரி இருக்கும். ஏன்னா 4-5 வருஷம்ன்ற போது கண்டிப்பாக ரொம்ப ஸ்கேன் அட்லீஸ்ட் ஒரு முறை பண்ணி பார்க்குற நல்லது. பார்த்துட்டு இது சாதாரண தலைவலி சப்போஸ் மைக்ரைனாக இருக்கலாம், ஸோ வேறு எதாவது இருக்கலாம், அதை ப்ராப்பராக ட்ரீட்மெண்ட் பண்ணி அவங்க இதனால் வருது அப்படின்றது நம்ம அதை கண்ட்ரோல் பண்ணவே நமக்கு வந்து முழுசாக குணமடைய வாய்ப்பு இருக்கணும்.
2: அவங்க வயசு என்ன ஆகுது? நிகழ்ச்சியோட நிறைவில் டாக்டர் ஐயா அவருடைய நம்பர் கொடுப்பாரு, உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் நீங்கள் அவரையும் அவருடைய மருத்துவமனையை கூட நீங்கள் போய் பார்க்கலாம். சரிங்க,
3: நன்றி மேடம்.
2: அடுத்த நேயர் ஒருத்தர் இருக்காங்க. வணக்கம். இணைப்புலேருந்து விடுபட்டுட்டாங்க. சரி டாக்டர், நம்ம தொடர்ந்து பேசலாம், ஒரு விளம்பரத்தை எடுத்து பேசலாம்.
4: என்ன உங்க குழந்தைய ஹாஸ்டல்ல சேர்த்துட்டு ரொம்ப மிஸ் பண்றீங்களா?
5: நான் ஏன் மிஸ் பண்றேன், அவங்க வீக்கெண்ட் ஆனா வீட்டுக்கு வந்துருவாங்களே, வீட்டையும் மிஸ் பண்ண கூடாதுன்னு தான் வீக் லாங் போர்டிங்ல சேர்த்திருக்கேன்.
6: செட்டிநாடு வித்யா மந்திர் CBSE கரூர் 2026-27 கல்வியாண்டு சேர்க்கை நடைபெற்று வருகிறது. தொடர்புக்கு 9043533367.
7: கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்த் & கோ.
8: வித்யா விகாஸ் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி ஊத்தங்கரை, தரமான விளையாட்டு மைதானம், இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, நவீன ஆய்வகங்கள் கொண்ட பள்ளி. அட்மிஷன் நடைபெறுகிறது.
9: வலி உங்க வாழ்க்கைய பாதிக்குதா? தலைவலி, முதுகு, கழுத்து, நரம்பு சம்பந்தப்பட்ட வலிகளுக்கு அறுவை சிகிச்சை இல்லாம

0: தரம் வாய்ந்த ரேடியோ பிரீக்வன்சி மற்றும் ரீஜெனரேட்டிவ் மருத்துவம் அளிக்கப்படும் JP நியூரோ ஸ்பைன் மற்றும் வலி நிவாரணி மருத்துவமனை, ICICI வங்கி அருகில், கிருஷ்ணகிரி.
1: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையிலிருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
2: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
3: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலக தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
4: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி, சேலம்.
5: லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி, 28 வருட மகத்தான கல்வி சேவை, அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை, அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் நேரடியாக BE சேர்ந்திடும் வாய்ப்பு, MNC நிறுவனங்களில் நிரந்தர வேலை வாய்ப்பினை பெற்றுத்தரும் லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி நல்லம்பள்ளி நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது.
6: ஏனா புது AC எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
7: இப்போ புரிஞ்சண்டியா, எப்பவுமே வசந்த் & கோ தான் சரின்னு.
8: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் & கோ.
9: சரி சரி.
10: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் கேட்டுக் கொண்டிருப்பது வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் & கோவின் ஜில்லுன்னு ஒரு AC மேளா.

0: ஏன்னா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
1: இப்போ புரிஞ்சியா, எப்பவுமே வசந்த் & கோ தான் சரின்னுட்டு.
2: சரி சரி சரி சரி
3: வசந்த் & கோ, சரி சரி சரி அனைத்திலும் சரி சரி வசந்த் & கோ.
4: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் & கோ.
3: சரி சரி.
5: மேச்சேரி காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரியில் BA தமிழ், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், மைக்ரோபயாலஜி, நியூட்ரிஷன் அண்ட் டயட்டெடிக்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், BCOM, BCOM CA, BCA, BBA, MCOM, MSc மைக்ரோபயாலஜி, BEd and MEd னு நிறைய கோர்சஸ் இருக்கு.
0: இப்பொழுது அட்மிஷன் நடைபெறுகிறது.
5: For details, the Kaveri Educational Institutions, Mecheri, Salem. Contact 9524936156.
6: Vitya Vikas Matric Higher Secondary School, Oothangarai. Robotics, Activity, KG Playing, Smart Class, Experienced and Caring Teachers, Pre-KG 2 Plus 2 வரை அட்மிஷன் நடைபெறுகிறது.
7: பிளஸ் டூ முடிச்சாச்சு, அடுத்து என்ன படிக்கலாம்னு யோசிக்கிறீங்களா? ஓசூர் கோழியின உற்பத்தி மற்றும் மேலாண்மை கல்லூரியில 2026-2027 கல்வியாண்டிற்கான பிடெக் பவுல்ட்ரி டெக்னாலஜிக்கான சேர்க்கை தொடங்கிருச்சு. விண்ணப்பிக்க கடைசி நாள் June 17. adm.tanuvas.ac.in என்ற இணையதளத்தில் இன்றே விண்ணப்பிக்க தொடங்குங்கள்.
8: 24 மணி நேரமும் விபத்து மற்றும் அவசர சிகிச்சைக்கு ICU வசதியுடன் 50 படுக்கை கொண்ட உலகத்தரம் வாய்ந்த அதிநவீன கருவிகள் உள்ள மருத்துவமனை, எலும்பு முறிவு, மூட்டு மாற்று மற்றும் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் இஸ்மாயில் மாலிக் அவர்களின் லைஃப் கேர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, கிருஷ்ணகிரி சேலம் பைபாஸ் ரோடு ஜங்ஷனில் புதிய புள்ளியுடன் உதயமாகியுள்ளது.
9: ஸ்ரீனிவாசா பாலிடெக்னிக் கல்லூரி, போமடி. தரமான கல்வியுடன் அனைவருக்கும் வேலை வாய்ப்பு பெற்றுத்தரும் கல்லூரி. 2026-2027 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
10: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
11: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
12: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
13: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
12: ஃபார் அட்மிஷன்ஸ் கான்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
14: ஈஸியா ஏசி வாங்க வசந்த் & கோவுக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டிற்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்து செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்த் & கோ.
15: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் & கோவின் ஜில்லனூர் ஏசி மேளா வழங்கும் வானலையில் வசந்தம். இன்னைக்கு நிகழ்ச்சியில மூளை மற்றும் முதுகு தண்டுவட நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் பி ஜெயக்குமார் அவர்களுடன் நேரலையில நம்மளுடைய சந்தேகங்களுக்கு அவர் பதிலளிச்சிட்டு இருக்கிறாரு. தொடர்ந்து மூளை சம்பந்தமான நோய்களும் அதனுடைய சிகிச்சைகளும் குறித்து பேசுவோம். சார், இப்போ ஒரு குழந்தைக்கு கேட்டிருந்தாங்க, 1.5 வயசு குழந்தைக்கு மூளை பிரச்சனை இருக்கு, கட்டி இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்படின்னு. இப்போ இந்த மூளை கட்டிக்கு வயது வித்தியாசங்கள் எதுவும் இல்லை அப்படிங்கிறது இதுல இருந்து தெரியுது. இப்போ குழந்தைங்களுக்குலாம் என்ன மாதிரியான அறிகுறிகள் இருக்கும், பிறந்த குழந்தைங்களுக்கு கூட இருக்குமா, அது குறித்து கொஞ்சம் சொல்லுங்களேன்.
16: நல்ல கேள்விதாமா. ஆக்சுவலாக வந்து பார்த்தோம்னா மூளை கட்டி பொறுத்த வரைக்கும் என்னன்னா வயது விரும்பு வந்து எதுவும் பெருசாக இந்த இது வயசுலாம் வரும் அப்படின்னு கரெக்டாக நம்ம எதுவும் ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. ஸோ எந்த ஏஜ்ல வரலாம் சொல்லப்போனால் நான் பேஷண்ட் பார்த்தோன்னா அட் பர்த்லே பார்த்துருக்கோம் நாங்கள். ஸோ பிறந்த 26 குழந்தைக்கு வந்து பார்த்தோன்னா அவளுக்கு மூளையில் கட்டி இருந்தது. ஸோ அந்த மாதிரி பார்த்துருக்கோம். ஸோ நம்ம வந்து 86-90 இயர்ஸ் ஏஜ் பீப்புளுக்கும் பார்த்துருக்கோம். ஸோ மோஸ்ட்லாக பார்க்கும்போது பிறக்கிற குழந்தைங்களுக்கு பார்க்கும்போது

0: ஸோ எப்படி எந்த மாதிரி அறிகுறி இருக்கும் அப்படின்னா, பொதுவாக குழந்தை பிறந்தோன்னா தலை கொஞ்சம் பெருசாக இருக்கலாம், குழந்தை ரொம்ப சோர்வு வந்துகிட்டே இருக்கும், சரியாக பால் குடிக்காது, கை கால் அசைவு கம்மியாக இருக்கும் அப்படின்ற போது நம்ம ஸ்கேன் எடுத்து பார்க்கும்போது அந்த முள்ளில் கட்டி இருந்தது தெரிய வந்தது. அதுக்கப்புறம் ஆப்ரேஷன் பண்ணி அந்த குழந்தை இப்போ வந்து முழு நலமுடன் இருக்குது நமக்கு. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்துருக்கோம் நமக்கு அந்த மாதிரி கேஸு. பட் அதே மாதிரி பார்த்தோன்னா வயசானவங்களுக்கும் நமக்கு இந்த ஏஜ் தான் அப்படின்றது வந்து நம்ம பண்ணணுமா, அது எக்ஸ்பெஷலி ஃபார் வந்து ரொம்ப மோசமான கட்டி பார்த்தோன்னா வயசுக்கு மேலே 75 வயசுக்கு அந்த மேலே 80 வயசுக்குள்ள நமக்கு வரலாம் நமக்கு.
1: ஓகே சார், இப்போ நிறைய இப்போ இந்த மாதிரியான மூளை சம்மந்தமான பிரச்சனைகளுக்கு இன்வெஸ்டிகேஷன் இதை எப்படி நம்ம டயக்னோஸ் பண்ணுறது அது குறித்து கொஞ்சம் சொல்லுங்களேன்.
0: இப்போ காமனாக வந்து நமக்கு ஒரு காமனாக நம்ம எல்லாமே பண்ணக்கூடிய விஷயம் என்ன, நமக்கு ஹெட்ஏக் ரொம்ப க்ரானிக்காக ஹெட்ஏக் இருந்துட்டு இருக்குது, கூட வந்து வாமிட்டிங் இருந்துகிட்டு இருக்குது அப்படின்றப்போ வந்து யூஸ்வல் நம்ம சிடி ஸ்கேன் எடுக்கிறோம். சிடி ஸ்கேன் எடுக்கும்போது சம்டைம்ஸ் மோஸ்ட் ஆஃப் டியூமர் வேறு பெரிய சைஸ்னால் அதிலே நம்ம டிடெக்ட் பண்ண முடியுது நமக்கு. சப்போஸ் ரொம்ப ஸ்மால் சைஸ் டியூமர் இருக்குது, அதெல்லாம் நம்ம சிடி ஸ்கேன் மிஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கும்போது அதில் வந்து நமக்கு வந்து தெளிவாக தெரிய வாய்ப்பு இருக்குது நமக்கு. அதுவும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எம்ஆர்ஐலேயே வந்து இன்னும் அட்வான்ஸ்டு எம்ஆர்ஐ நிறைய வந்திருக்கு. என்ன சொல்லணும் அப்படின்னா, ஸோ அந்த டியூமர் வந்து அதோடைய தன்மை, அந்த இது வந்து வீரிய உள்ள டியூமரா இல்லை வந்து கட்டியா இல்லை வந்து வீரிய கம்மியான கட்டியா அப்படின்றத வந்து கூட நம்ம அந்த எம்ஆர்ஐ ஸ்கேன்லேயே வந்து நம்ம டயக்னோஸ் பண்ண முடியும். அதிலன்னு பார்த்தோன்னா இப்போ இந்த கட்டி என்ன தெரிஞ்சு வந்துச்சுன்னா இன்னும் அட்வான்ஸாக சொல்ல போனால், இப்போ எங்களுக்கு நாங்கள் மூளை நிறைவு சிகிச்சைனால நாங்கள் பிளான் பண்ணுறோம், சப்போஸ் ஒருத்தர் கட்டின்னு தெரிய வந்துச்சு. ஸோ நாங்கள் இன்னும் அட்வான்ஸாக வந்து நாங்கள் அடுத்த ஸ்டேஜ் போவோம். எம்ஆர்ஐ ஸ்கேன்லேயே பார்க்கும்போது டிராக்டோகிராஃபின்னு ஸ்கேன் இருக்குது, அப்புறம் வந்து ஃபங்க்ஷனல் எம்ஆர்ஐன்னு இது இருக்குது. ஸோ எப்படின்னா இப்போ அந்த ஃபங்க்ஷனல் எம்ஆர்ஐ அப்படின்ற போது எப்படின்னா பேஷண்ட் வந்து நாங்கள் ஸ்கேன் எடுக்கும்போது பேச சொல்லுவோம். ஸோ பேச சொல்லுவோம், கை கால் அசைக்க சொல்லுவோம். ஸோ ஒவ்வொரு ஃபங்க்ஷனாக வந்து நம்முடைய ஜென்ரலாக நார்மலாக பண்ணக்கூடிய விஷயத்தை வந்து டெய்லியும் பண்ண சொல்லுவோம், பண்ணக்கூடிய விஷயத்தை பண்ண சொல்லுவோம். பண்ண சொல்லும்போது வந்து அந்த கட்டிக்கும் அந்த நம்முடைய ஃபங்க்ஷனல் ஏரியா, ஸோ இப்போ கை காலுக்கு உடைய நரம்புக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படின்னு கூட நம்ம டயக்னோஸ் பண்ணலாம், எத்தனை மில்லி மீட்டர் கேப்பில் இருக்குது. அதே மாதிரி வந்து நம்ம டிராக்டோகிராஃபின் போது அந்த நரம்பு வந்து அந்த கட்டிக்கு உள்ளே போய் வெளியே வருதான், இல்லை அந்த நரம்பு கட்டி அந்த நரம்புக்கும் அந்த கட்டிக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படின்னு நம்ம டயக்னோஸ் பண்ணோம் அப்படின்னா, நாங்கள் சர்ஜரி பண்ணும்போது ஸோ அந்த நரம்பு பாதிக்க இல்லாமல் நம்ம சர்ஜரி பண்ண நமக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி அட்வான்ஸ்டு எம்ஆர்ஐ நிறைய இருக்குது நமக்கு.
1: ஓகே சார், இப்போ டியூமர் அப்படிங்கும் போது ஏதாவது சைஸ் க்ரைட்டீரியா இருக்கா? இப்போ இந்த சைஸுக்கு மேலே இருக்கிறது தான் டியூமர், அது கீழே இருக்கிறதெல்லாம் ஒரு நார்மல் இதுதான் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது க்ரைட்டீரியாஸ் இருக்கா?
0: இல்லை அப்படி இது இல்லாமல் அந்த மாதிரி சைஸு வச்சு நம்ம இது சொன்னது பிரெயின் பத்திருக்கும், ஸோ ஏதாவது கட்டி இதுக்கு இந்த சைஸ். ஏன்னா சம்டைம்ஸ் வந்து டியூபர்குலோம்னு சொல்லுவாங்க, சின்ன கட்டி தான் இருக்கும், ரஃப்லி பார்த்தோம்னா மில்லி மீட்டர் சைஸில் இருக்கும், 2-3 mm இருக்கும். ஸோ அதே பார்த்தோன்னா சம்டைம்ஸ் வந்து ஃபிட்ஸ் கூட காசு பண்ணணும் நமக்கு. ஸோ இந்த சைஸ் அப்படின்றத நம்ம வந்து நம்ம இது பண்ண முடியாது. பட் கட்டி சைஸை பொறுத்து நமக்கு பேஷண்ட் அவுட்கம் வந்து நமக்கு வந்து வேறுபடும். நமக்கு ஸ்மால் சைஸ் டியூபர் இருக்கணும் என்னென்னா இதெல்லாம் அப்படின்னா சின்ன சைஸ் ஈஸியாக நமக்கு வந்து டோட்டலாக ரூம் பண்ணலாம், பெரிய சத டியூமர் வந்து எடுக்கும்போது. ஸோ மோஸ்ட்லி அது ரொம்ப லாங் டேர்மாக இருந்திருக்கும். ஸோ இதனால வந்து முக்கியமான நரம்புகள்லாம் வந்து அதோட அட்டாச்மெண்ட் இருக்கும். ஸோ எடுக்கும்போது அந்த நரம்பு பாதிப்பு வர வாய்ப்பு இருக்குது. ஸோ கட்டி சைஸ் பெருசு பொறுத்த வரைக்கும் அது ப்ரோக்னோசிஸ் பேஷண்டோடைய அவுட்கம் வந்து கொஞ்சம் வேறுபடு வர வாய்ப்பு இருக்குது.
1: ஓகே சார், இப்போ நேர் ஒருத்தர் இருக்காங்க பேசுவோம். வணக்கம், இணைப்பிலிருந்து விடுபட்டாங்க. நேர்கள் நீங்களும் அழைச்சு நம்ம மருத்துவர்கிட்ட உங்களுடைய சந்தேகங்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம். அழைக்க வேண்டிய நம் நிலைய எண்கள் 0-4-3-4-2 என்ற முன்னிணைப்போடு 24-40-30, மற்றொரு எண் 24-40-31 என்ற எண்ணிலும் அழைக்கலாம். அதே போல 94-86-81-10-25 என்ற எண்ணிலும், 94-86-65-20-25 என்ற எண்ணிலும் அழைத்து உங்களுடைய சந்தேகங்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம். நிகழ்ச்சியில் ஒரு நேயர், வணக்கம்.
2: ஹலோ,
1: வணக்கம், யாருங்கிறது?
2: வணக்கம், நான் பாப்பரப்பட்டில இருந்து நவீன் பேசுறேன்.
1: சொல்லுங்க, உங்களுடைய கேள்வி கேளுங்க மருத்துவர்கிட்ட.
2: சிறப்பு வணக்கம். மூளையில வந்து இப்ப நிறைய உடல் உறுப்பு மாற்று சிகிச்சை டிரான்ஸ்பிளேஷன் எல்லாம் பண்றாங்க இல்லையா, அந்த மாதிரி மூளையிலே அது மாதிரியான வாய்ப்பு எல்லாம் இருக்குதா, அதை பத்தி ஒரு தகவல் சொல்லுங்க.
0: நல்ல கேள்விங்க. பட் ஆனா ஹலோ, ஓகே,
1: என்ன
0: விட்டாலும் பரவாயில்லைங்க, நல்ல கேள்வி தாங்க. பட் ஆனால் மற்ற உறுப்பு மாற்றம் பண்ணாலும் பட் மூளைன்றது வந்து அது வாய்ப்பு ரொம்ப ரொம்ப சாத்தியம் கம்மிங்கயா. பட் ஆனால் அது ரிசர்ச் போயிட்டு தான் இருக்குது. பட் என்னென்னா நமக்கு வந்து அந்த பிளட் ஃப்ளோ டு த பிரெயின் டூரிங் சர்ஜரி வந்து நமக்கு வந்து அது குறையும் போது அது பிரெயின் டெத் செல்ஸ் வந்து டெத்தாக வாய்ப்பு இருக்குது நமக்கு. ஸோ அதனால வந்தாலும் அவுட்கம் வந்து நமக்கு வந்து நம்ம நினைக்கிற மாதிரி வந்து வர வாய்ப்பு கம்மி தான் நமக்கு. ஸோ அதனால் வந்து அந்த டிரான்ஸ்பிளேஷன்ஸ் வந்து சர்ஜரி வந்து நமக்கு வந்து மூளை இப்போ

0: இருக்கும் வாய்ப்பு ரொம்ப கம்மி தாங்க. அதுக்கு
1: நிறைய திரைப்படங்கள் இதற்கு காரணமாக இருக்கு இந்த கேள்விக்கு.
0: கண்டிப்பாக அது வந்து ஆக்சுவலாக ரிசர்ச் போயிட்டு இருக்குமா? ஸோ அது போயிட்டு இருக்கு, பட் ஹைலி அது கம்ப்ளீட் சர்ஜரி, பட் ஆனால் அது அவுட்கம் வந்து அந்த அளவுக்கு இது இல்லாமல். பட் என்ன ஒரு சில பார்த்தீங்கன்னா ரெட்டை தலையோட பிறக்கிறாங்க. ஸோ அவங்களுக்குலாம் நம்ம அது நம்ம பிரித்து, ஸோ அதுக்கு முன்னாடி வந்து அதை கரெக்டாக ப்ராப்பராக நம்ம அனலைஸ் பண்ணி ப்ராப்பராக டயக்னோஸ் பண்ணி அது சர்ஜரி பண்ணி நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துக்கும். ஸோ ரெட்டை குழந்தை தலையை ஒட்டி இருக்க பிறந்தவர்களுக்குலாம் வந்து பண்ணியிருக்கும், அந்த மாதிரி பண்ணிருக்கோம். பட் ஆனால் டிரான்ஸ்பிளான்டேஷன் சர்ஜரின்றது வந்து நமக்கு
1: சாத்தியம்
0: இல்லை. இல்லைம்மா.
1: ஓகே சார், அடுத்த நேயர் இருக்காங்க உங்ககிட்ட பேசுவோம். வணக்கம். வணக்கம், யாருங்க இருது? இணைப்புலேருந்து விடுபட்டுட்டாங்க. 9:35 வானலையில் வசந்தம் இந்த நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கிட்டுருக்கவங்க இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ ஜில்லனு ஒரு ஏசி மேளம். தருமபுரி பண்பலை 102.5 மற்றும் ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் இதுவரை கேட்டது வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோவின் ஜில்லனு ஒரு ஏசி மேளா.
2: ஏசியா ஏசி வாங்க வசந்தன் கோவுக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்தம் புதிய ஏசியை உங்கள் வீட்டிற்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்தன் கோ.
3: The Kaveri Engineering College, Autonomous.
4: Biomedical, Civil and Computer Science Engineering, Electrical and Electronics Engineering, Electronics and Communication Engineering, Mechanical Engineering, B.Tech, Artificial Intelligence and Data Science, Information Technology, Chemical Engineering and Agricultural Engineering, PhD, Electrical and Electronics Engineering, MCA, MBA போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
3: The Kaveri Engineering College, Autonomous, Mecheri, Salem. Call 952-493-6156.
5: தீராத தலைவலி, கழுத்து வழியா, இனி கவலை வேண்டாம். பெரிய அறுவை சிகிச்சை இல்லாமல் நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை. ரிஜிஸ்டர் ஆபீசர்கள் கிருஷ்ணகிரி.
6: ரிசல்ட் வந்தவுடன் ஜாயின் பண்றதுக்கு பெஸ்டான காலேஜ் தேடிட்டு இருக்கீங்களா? கன்ஃபியூஷனே வேணாம். அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் அட்டோனமஸ் இன்ஸ்டிடியூஷன் தான் பெஸ்ட் சாய்ஸ். வைப்ரண்டான 10 மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் கிளப், ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் லேபரேட்டரி ஃபெசிலிட்டிஸ் தனித்தனியா எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்க்கும் இருக்கு. வெல் ஸ்டாக்ட் லைப்ரரி வித் 25,000+ புக்ஸ். சாமானியர்களையும் சாதனையாளராகும் அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் அட்டோனமஸ் இன்ஸ்டிடியூஷன், சந்தகிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648. கால் 9500509984.

0: ஆர்கேஜி நெய்.
1: பெண்ணகரம் ரோடு, ஆட்டுக்காரன்பட்டி, ஸ்ரீ லட்சுமி நாராயண் பார்மசி அண்ட் நர்சிங் கல்லூரி. பி ஃபார்ம், டி ஃபார்ம், பிஎஸ்சி நர்சிங், டிப்ளமோ நர்சிங், டிஎம்எல்டி, பிஎட் போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது.
2: எங்களின் இணை நிறுவனம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பாலிடெக்னிக் மற்றும் கலை அறிவியல் கல்லூரி. தொடர்புக்கு 7558137222.
3: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் வானொலியில் வசந்தம் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடியில். இன்னைக்கு வானொலியில் வசந்தம் நிகழ்ச்சியில மூளை மற்றும் முதுகு தண்டுவட நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் பி ஜெயக்குமார் அவர்களோடு நேரலையில் பேசிக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கும் மூளை குறித்தான சந்தேகங்களே இருக்கும், அதை குறித்து நீங்கள் கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம நிலைய எண்களுக்கு அழைச்சு நீங்கள் கேட்கலாம், மருத்துவர்கிட்ட பேசலாம். அழைக்க வேண்டிய நம் நிலைய எண்கள் 0414-42 என்ற முன்னிணைப்போடு 24-40-30, மற்றொரு எண் 24-40-31, மற்றொரு எண்ணாக 94-86-81-10-25 என்ற எண்ணிலோ அல்லது 94-86-65-20-25 என்ற எண்ணிலோ அழைத்து பேசலாம். நிகழ்ச்சியில நேயிருக்காங்க, பேசுவோம். வணக்கம். வணக்கம், யார் எங்கிருந்து? கேளுங்க உங்களோட கேள்வி.
4: வணக்கம் ஐயா. வணக்கம்
5: ஐயா. வணக்கம். எங்களுக்கு வந்து அந்த லெஃப்ட் சைட்ல ஒரு சுமாரண ஒரு சோள சைஸ் ஒரு கட்டி இருக்குது, அது வந்து வந்துட்டே இருக்குது. டாக்டர் கேட்டா எந்த தொந்தரவும் இல்லைன்னு சொல்றாங்க. அது எல்லாம் பெருசா ஆகுமா இல்ல ஏன்னா வழி வருமாங்க?
4: லெஃப்ட் சைட் என்ன இங்க மூலையிலயே இல்ல வேற எங்க இடத்துலயோ? எந்த இடத்துல?
5: இடுப்பு இடுப்புல வயிற்று பக்கத்துல சைட்ல லெஃப்ட்ல இருக்குதுங்க.
4: இடுப்பு பக்கத்துல இருக்கீங்க? ஓகே ஓகே. இடுப்பு பக்கத்துல வயிற்று பக்கம் இருக்கு. அது எவ்வளவு இங்க இருக்கு?
5: சும்மா ஒரு சோளம் சோடு இருக்குது, சின்னதா.

0: சரிங்க சரி.
1: எவ்வளவு நாளா இருக்குன்னு கேக்க,
0: எவ்வளவு நாளா இருக்கீங்க? அது
2: இருக்கும்
0: அதே சைஸ்ல இருக்கு, பெருசாகல, பெருசா வலி இல்லை அப்படின்னா ஒன்றும் நத்திங் டு வரீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது மோஸ்ட்லி அது கொழுப் கட்டியே தான் இருக்கும் அது, பட் அது கரெக்டாக மற்ற பார்க்கும் சொன்னது அது ஒன்றும் பயப்பட தேவையில்லை நமக்கு, அவங்க கரெக்டாக ஆலோசனை வழங்குவாங்க உங்களுக்கு.
1: அடுத்த நேயர் வணக்கம்.
3: அம்மா வணக்கம், மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியிலேருந்து சந்திரசேகர் பேசுறேம்மா.
1: கேளுங்க உங்களோட கேள்வி.
3: கண்டிப்பா டாக்டர், எனக்கு என்ன கேள்வினா, இந்த முதுகு தண்டுவடம், அது மிக நீண்ட நேரம் உட்கார்ந்து வேலை செய்பவர்களுக்கு அதுல வலி அப்படிங்கிற ஒரு விஷயம் ஏற்படுது, அவங்க என்ன மாதிரியான ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் பண்ணலாம், அண்ட் அந்த மூளையில ஏதாவது ஒரு சில கட்டி அது மாதிரி எல்லாம் வர்றது அப்படின்னா அத அறிகுறியாக தென்படுவதற்கு வாய்ப்பு இருக்கா, அல்லது டெஸ்ட் மூலியமா தான் இதை உறுதிப்படுத்த முடியுமா? இந்த ரெண்டு கேள்விகளுக்கும் கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியா?
0: நல்ல கேள்விமா. மூளையில கட்டின்ற போது நமக்கு மோஸ்ட்லி நமக்கு அறிகுறி பார்த்தோன்னா காமனாக எல்லாருக்கும் நான் என்ன சொல்றதுக்கு சிவியர் ஹெட்டேக் இருக்கும், நார்மல் ஹெட்டேக் இருக்கும், சிவியர் ஹெட்டேக் இருக்கலாம். அது பார்த்தோன்னா மார்னிங் டைம், ஏர்லி மார்னிங் டைம் வந்து ரொம்ப ஹெட்டேக் இருக்கலாம், கூட ஏதாவது வாமிட்டிங், இல்லை சம்டைம்ஸ் ரொம்ப தலஸ்தலம் அந்த மாதிரி இருக்கலாம். மோஸ்ட்லி பார்த்தோன்னா ஃபிட்ஸ் மாதிரி வலிப்பு வரலாம். ஒரு சில பக்கம் அந்த கட்டி தன்மை பொறுத்து, அந்த எந்த இடத்துல இருக்கிற மூளையில் பகுதியை பொறுத்து ஒரு சிலருக்கு அறிகுறி மாறலாம். ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுது, கை கால் பலவீனமாக்கலாம், ஸ்ட்ரோக் மாதிரி இருக்கலாம். சப்போஸ் பின் மூளை அப்படின்னா நமக்கு நடக்கிறது சிரமம் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி நமக்கு, ஸோ இந்த மூளையில் கட்டி இருக்கிற இடத்த பொறுத்து அந்த அறிகுறி வந்து இதாகும் நமக்கு. ஸோ நமக்கு அதே மாதிரி முதுகு தடவன் கேட்டிங்க, முதுகு தடவன் வந்து அந்த பெயின் இருக்கும்போது, ஸோ ஃபஸ்ட்டு திங் மோஸ்ட் காமனாக பார்த்தீங்கன்னா எல்லாமே வெயிட் தான், வெயிட் கெயின், வெயின் கெயின் ஆகிறதால தான் உங்களுக்கு நிறைய முதுகு பிரச்சனை வருது. ரெண்டாவது நமக்கு ப்ராப்பராக வந்து ஏதாச்சும் இப்போ வெயிட் லிஃப்ட் பண்ணுறோம் நமக்கு, இப்போ வந்து பாஸ்சர் மெயின்டைன் பண்ணாமல் வெயிட் லிஃப்ட் பண்ணுறதுனாலையோ, சடனாக ஸ்ட்ரெச்சிங் பண்ணுறதுனாலையோ, அப்புறம் லாங் ட்ராவல் பைக் ரைடிங் பண்ணுறதுனாலையும் ஹோஸ்டலுக்கு வரலாம். ஸோ மெயின் திங் இது கொஞ்சம் நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெச்சிங் சீசன் வந்து பண்ணலாம், ரஃப்லி ஒரு நாள் 24. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெச்சிங் சீசன் நான் எல்லாருக்கும் அட்வைஸ் பண்ணுறோம், பட் யாரும் பண்ணுறதில்ல. பட் என்ன சொல்ல போனால், ஈஸியில் பண்ண ஒரு நாள் 24 hours இருக்குது, மார்னிங் ஒரு 15 minutes அண்ட் ஈவினிங் 15 minutes அந்த மாதிரி நமக்கு பண்ணலாம். பண்ணும் போது கண்டிப்பாக வந்து சதை வந்து நமக்கு நல்லா வலுவடையும். ஸோ இதனால் வரக்கூடிய பிரச்சனை, வலி பிரச்சனை வந்து நமக்கு குறைய வாய்ப்பு இருக்கும் நமக்கு.
1: சரிங்க, அடுத்த நேயர் ஒருத்தருக்காக பேசுவோம். வணக்கம்.
4: ஹலோ,
1: வணக்கம். யார் இருந்து?
4: வணக்கம், இளஞ்சிலையன் திரும்பரும் மாவட்டம்.
1: கேளுங்க உங்களோட கேள்வி மருத்துவர்கிட்ட.
4: ஹலோ
0: வணக்கம்,
1: கேளுங்க, கேக்குது, நீங்க பேசுறீங்க.
0: வணக்கம், சொல்லுங்க ஐயா, கேளுங்க
4: சார். எனக்கு ஸ்ட்ரோக் வந்து 1.5 வருஷம் மேல ஆயிடுச்சுங்க.
0: சரிங்க,
4: இப்ப நல்லா ஆயிட்டு வருதுங்க.
0: சரிங்க,
4: கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லாம் பார்த்துட்டு இருக்கேங்க சார்.
0: சரிங்க, ரொம்ப சந்தோஷங்க.
4: ஆனால் கை காலெல்லாம் மருந்து போகுதுங்க, வெயிட் அதிகமாகலாம், வெயிட்டாக இருக்கிற மாதிரி தெரியுதுங்க.
0: வெயிட்டாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க?
4: ஆமாங்க.
0: சரிங்க சரிங்க, ஓகேங்க ஓகேங்க. சரிங்க, ரெண்டு விஷயம் தான் ஐயா, ஒன்றும் இல்லை. நீங்கள் ஸ்ட்ரோக்கு வந்து 1.5 இயர்ஸ் அது இம்ப்ரூவ் ஆகிட்டு சொல்லுங்கள். மெயின் திங் வந்து நல்லா ஃபிசியோதெரபி, ஜஸ்ட் டெய்லியும் வாக்கிங் ஃபிசியோதெரபி கொஞ்சம் நல்லா பண்ணுங்கய்யா. ஸோ அந்த நரம்பு போகிற ரத்தோட்டம் நல்லா சீராக இருந்தாவே நமக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து வராமல் திறக்கலாம். கரெக்டாக அந்த கொடுக்குற மாத்திரையும் வந்து கரெக்டாக நீ உட்கொண்டு வந்தாவே, ஸோ உங்களுக்கு நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி திருப்பியும் ரெக்கரண்ட் ஸ்ட்ரோக், திரும்ப மறுபடியும் ஸ்ட்ரோக் வராமல் நம்ம தடுக்க வாய்ப்பு இருக்குது நமக்கு. ஸோ அதனால் வந்து அதே சமயத்தில் வந்து இந்த ஸ்ட்ரோக் எதனால் வந்துச்சு அப்படின்றது நம்ம ப்ராப்பரான அனலைஸும் பண்ணணும் நமக்கு. சப்போஸ் சுகர்னாலேயா, பிபினாலேயா, இல்லை கொலஸ்ட்ரால்னாலேயா அப்படின்னு அதுவும் பார்த்துட்டு அதுக்கு கரெக்டாக நம்ம கண்ட்ரோலாக வச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி திரும்பி வராமல் தடுக்கலாம். அதுமாரி வந்து அதோடைய தன்மையும் நமக்கு வந்து நல்லா குறையும் வாய்ப்பு இருக்குது, நம்ம இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிற வாய்ப்பு இருக்குது நமக்கு.
4: சரிங்க சார். சார், இது டெய்லியும் வாக்கிங் போகிறாங்க.
0: சரிங்க,
4: சுகர் மாத்திரை பிபி மாத்திரை எடுக்கங்க.
0: சரிங்க,
4: வெயிட் மாத்திரை இருக்குங்க, டாக்டர் கொடுக்குற ஃபிட்ஸ் மாத்திரை சாப்பிடுறேங்க.
0: சரிங்க சரிங்க,
4: அதனால
1: வெயிட் வெயிட் வருமான்னு கேக்குறீங்களா, என்ன கேக்குறீங்க?
4: கையில வெயிட் இருக்கு, மறுத்து போகுது.
0: மறுத்து போகுது, அது ஒன்றும் இல்லை. நீங்கள் டெய்லி ரெகுலராக வாக்கிங் போங்க, எக்ஸசைஸ் பண்ணுங்கள். பண்ண நாள் பண்ணப்பட நமக்கு இம்ப்ரூவ் ஆக வாய்ப்பு இருக்குது நமக்கு. ஸோ அது என்ன, அது எந்த இடத்துல மூளையில் பாதிப்பு பொறுத்து நமக்கு அது தன்மை வந்து மாறுங்க நமக்கு. ஸோ எந்த இடத்துல பாதிப்பு இருக்குது, ஸோ எந்த அளவுக்கு பாதிப்பு அந்த

0: வந்தப்போ எந்த அளவுக்கு பாதிப்பு இருந்து அதை பொறுத்து நமக்கு வந்து அந்த நமக்கு என்ன சொல்கிறது இம்ப்ரூவ்மெண்ட் வந்து கொஞ்சம் டிலே ஆகலாம் நமக்கு.
1: அதுதான் டாக்டர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் ரத்த ஓட்டம் சீர்படுத்துறதுக்கான முயற்சியை செஞ்சிங்கனாலே மோஸ்ட்லி நீங்கள் சொல்கிற பிரச்சனை குணமாகும் அப்படின்றது தான். அதுக்கான முயற்சிகளை பண்ணுங்கய்யா. நன்றி இணைப்பில் வந்தமைக்கு. அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம்.
2: ஹலோ.
1: வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசுங்க.
2: அம்மா நாங்கள் மினிஸ்டர் பேசுகிறேங்கம்மா.
1: யார்?
2: அனிதா. அனிதா பேசுகிறேங்கம்மா.
1: சொல்லுங்கம்மா, உங்களோட கேள்வி கேளுங்க. உங்களோட இணைப்பு சரியா இல்லை. அனிதா, உங்களோட இணைப்பு சரியா இல்லை. கொஞ்சம் இணைப்பு கிடைக்கிற இடத்துல தள்ளி வந்து பேசுறீங்களா?
2: சரிங்கம்மா,
1: சொல்லுங்க என்ன கேள்வி.
2: எனக்கு வந்து ஒரு 5 மந்த்ஸாங்க மேம் தலைவலி வருதுங்க. அப்படியே உடம்பெல்லாம் மறுத்துருதுங்க மேம். பிக் வந்த மாதிரிலாம் நிறைய இருந்துதான் இருக்கு. ஆனா பார்த்துட்டு எம்ஆர்ஐ சிபிசிலாம் பார்த்துட்டு பார்த்துட்டுங்க மேம், என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிக்க முடியல அப்படின்னுட்டு பிக் மாத்திரை கொடுக்குறேங்க மேம். மாத்திரை சாப்பிட்டே இருக்கு, தூக்கமாவே இருக்கு.
1: ஓகே.
2: அந்த மாத்திரை சாப்பிட்றதுனால வந்து உடம்பு சோர்வு இருக்குங்களா அப்படின்னு கேட்கிறேன்.
1: எந்த வேலையும் செய்ய முடியல.
0: ஓகே ஓகேம்மா. ஆக்சுவலாக ஸ்கேனில் நார்மல் தான் இருக்கு அப்படிதானே? ஸ்கேன் அதர் டெஸ்ட்ல நார்மலாக இருக்கு.
2: ஆமாங்க மேம், நார்மலாக தான் இருக்கு. ஆனால் கழுத்து கிட்ட ஒரு பிளாக் இருக்கு, இடுப்பு கிட்ட ஒரு பிளாக் இருக்குன்னு சொன்னாங்க.
0: ஓகே ஓகே ஓகே.
2: ஆனால் வந்து அதனால பிரச்சனை இல்லம்மா. நான் அதிகமாக வந்து இடுப்பு ஸ்ட்ரெயின் அதிகமாக இருக்கு.
0: ஓகே.
2: கழுத்தும் வலி இருக்கு.
0: ஓகே.
2: தலைவலி வாமிட் அடிக்கடி வரும்.
0: ஓகே ஓகே ஓகே ஓகே. சரிம்மா, ஆக்சுவலாக வந்து ஃபிட்ஸ் மாதிரி வருதுன்னு சொல்லி ஃபிட்ஸ் மாத்திரை கொடுத்துருக்காங்க. சப்போஸ் என்ன நிறைய வகையான ஃபிட்ஸ் மாத்திரை இருக்குமா? ஸோ ஒரு சிலருக்கு ஒரு சில பக்கவில் கொடுக்கும் நமக்கு. நீங்கள் சொல்லுற சோர்வாக இருக்குது, வெயிட் கெயின் ஏறுது அப்படின்னா நீங்கள் கரெக்டாக திருப்பியும் நரம்பியல் டாக்டர் நீங்கள் அணுகும் போது அவங்களுக்கு அந்த சைட் எஃபெக்ட் கம்மியாக உள்ள மாத்திரை நிறைய இருக்குமா? ஸோ உங்களுடைய பாடி கண்டிஷன் எப்படி இருக்குது பார்த்துட்டு அதர் சிம்டம்ஸ்லாம் வேறு என்ன இருக்குது பார்த்துட்டு அந்த மாதிரி கொடுக்க வாய்ப்பு இருக்குமா? ஸோ அந்த ஒரு சில மாத்திரை எடுக்கும்போது இதை விட்டு அடுத்த ஸ்டேஜ் மாத்திரை எடுக்கும்போது உங்களுக்கு இந்த மாதிரி சைட் எஃபெக்ட் இல்லாமல் பக்கத்தில் குறைவாக மற்றபடி உங்களுக்கு தொந்தரவும் குறையிற மாதிரி பண்ண வாய்ப்பு இருக்கும் நமக்கு. பார்த்து ப்ராப்பராக நீங்கள் நார்மல் டாக்டர் பார்க்கும்போது அவங்க அட்வைஸ் பண்ணுவாங்க கண்டிப்பாக.
1: சரிங்க, அடுத்த நேயர் இருக்காங்க. வணக்கம்.
3: வணக்கம். வாழ்க வளமுடன்.
1: யார், எங்கிருந்து பேசுறீங்க?
3: எகூர் செல்வராஜ் பேசுறேங்க.
1: கேளுங்க, உங்களோட கேள்வி கேளுங்க.
3: காலை வணக்கம் ஐயா.
0: வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம், சொல்லுங்க.
3: மூளை கட்டி வந்து ஏதாவது தொற்று நோய் மாதிரி கூட உருவாகுமா? உணவு பழக்க வழக்கத்தால் ஆகுதா? அது வயது வரம்பு ஏதாவது பழக்க வழக்கம் இருந்தா யோகா எல்லாம் பண்ணா அது வராம இருக்குமா சொல்லுங்க ஐயா. வணக்கம்.
0: நல்ல கேள்விங்கய்யா. ஆக்சுவலாக இந்த மூளை கட்டுவதற்கு வயது வரும்புன்றது நம்ம கரெக்டாக சொல்ல முடியாது. நமக்கு எந்த வயதுலாம் வரல வந்து சொல்லலாம். பறக்க குழந்தை கூட பார்த்துருக்கோம், வயசானவங்களுக்கு வரைக்கும் பார்த்துருக்கோம் நமக்கு. ஸோ இந்த வயசுலாம் வரும் அப்படின்ற நம்ம சொல்ல முடியாது. நமக்கு எந்த வயதுலாம் வரலாம் நமக்கு ஒன்று. ரெண்டாவது இது வந்து தொற்று நோய் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்ல முடியாதுங்க. எப்போனா ஒரு சிலருக்கு வந்துட்டு அந்த டிவி கட்டி ஸோ டிபர்குலோமா அப்படின்ற போது ஸோ அது காமனாக வரும் நமக்கு. யாருக்கு உடம்பு எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கோ ஸோ சப்போஸ் இருக்கோம்னா அது அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி வரலாம் நமக்கு அந்த மாதிரி.
1: சரிங்க, அடுத்த ஒரு நேயர் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசுவோம்.
4: வணக்கம் மேடம்.
1: வணக்கம்.
4: மூர்த்தி பேசுறேன்.
1: சொல்லுங்க மூர்த்தி, உங்களுடைய கேள்வி என்ன?
4: மேடம், நாங்க வந்து விவசாய வேலை மாதிரி ரோடு வேலை தான் எப்பயுமே தனிக்கு வேலை தான் செய்யறோம்.
1: சரி,
4: வந்து தோள்பட்டு வலி இதெல்லாம் வந்து அது வந்து சிதை காரணம், தோள்பட்டு எலும்பு காரணம்.
1: அவர் ஜென்ரலாக கேட்டிருக்காரு.
0: அதான் இல்லை, நமக்கு வேலை செய்கிறனால நமக்கு வந்து ஜென்ரலாக வந்து சதை தளர்வுனால நமக்கு வழி வரலாம் நமக்கு. ரெண்டாவது லாங் டர்மாக இருக்கும்போது நமக்கு எலும்பு பிரச்சனையும் வரலாம் நமக்கு. ஸோ நம்ம உடம்பு வந்து எதிர்ப்பு கம்மியாக இருக்கும்போது, உடம்பு வீக் போன் வீக்காக இருக்கும்போது, நாள்பட்டு நமக்கு வேலை செஞ்சுட்டே இருக்கும்போது போன் வீக்னாலையும் நமக்கு வந்து பெயின் வரலாம் ஐயா. நம்ம அதே மாதிரி வந்து மசில் நமக்கு வந்து வீக்னஸ்னாலையும் நமக்கு வந்து பெயின் வரலாம் நமக்கு.
1: சரிங்க, ஒரு விளம்பரத்தை தொடர்ந்து நம்ம மீண்டும் பேசுவோம். சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் வானலையில் வசந்தம் இந்நிகழ்ச்சி வழங்கிக் கொண்டிருப்போர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை.
5: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசுப் பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. Cheese.

0: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
1: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
0: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ் பொம்மிடி தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
2: சிறுநீரக கற்கள், சிறுநீர் தேக்கம், டயாலிசிஸ் மற்றும் கிட்னி பிரச்சனைகளுக்கு அணுகவும்
3: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, மைசூவள்ளி, தர்மபுரி.
4: தொடர்புக்கு 9500848420.
5: எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி டிஃபார்ம் பிஃபார்மிற்கான நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் மற்றும் மகளிர் கலை அறிவியல் கல்லூரிகளின் இடை நிறுவனம் எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி தோக்கம்பட்டி. சேர்க்கைக்கு 9566723823.
6: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
7: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
8: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் வானலில் வசந்தம். இன்னைக்கு நிகழ்ச்சியில் மூளை மற்றும் முதுகு தண்டுவட நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் பி ஜெயக்குமார் அவர்களுடன் பேசிகிட்டு இருக்கோம். தொடர்ந்து பேசலாம் டாக்டர். இப்போது நம்ம இந்திய மருத்துவம் வந்து பெரிய அளவில் வளர்ந்துக்கிட்டே வருது உலக அளவில் பார்த்தீங்கன்னா. அப்படி இருக்கும்பொழுது இந்த மூளை கட்டி சம்பந்தமான, இந்த மூளை சம்பந்தமான அறுவை சிகிச்சைகள் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு, என்னென்ன மாதிரியான அறுவை சிகிச்சைகள் அட்வான்ஸ்டாக இருக்குது, அதை குறித்து கொஞ்சம் சொல்லுங்களேன்.
9: ஓகேம்மா. ஆக்சுவலாக நம்ம இந்தியா பார்த்துருக்கோம், இப்போ கம்பேர் டு நமக்கு ஃபாரின் கண்ட்ரி பார்க்கும்போது நமக்கு நல்லாவே வளர்ந்துருக்கு நமக்கு. ஸோ எப்படின்னா நமக்கு மற்ற பார்ட் ஆஃப் சர்ஜரி விட பிரெயின் சர்ஜரி பார்த்தீங்கன்னா நிறைய அட்வான்ஸ் இருக்குது. ஸோ இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா பிரெயின் டியூமர் அப்படின்னு போகும்போது எல்லாமே வந்து அண்டர் மைக்ரோஸ்கோப்பில் தான் பண்ணிட்டுருக்கோம். ஸோ இன்னும் பார்த்தோன்னா இன்னும் அட்வான்ஸாக பார்த்தோன்னா, ஸோ முன்னாடிலாம் வந்து பிரெயின் டியூமர் சர்ஜரி பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஹோல் பார்ட் ஆஃப் ஸ்கல் எடுத்துட்டு, ஒரு பார்ட் ஆஃப் ஸ்கல் ஃபுல்லாக எடுத்துட்டு, மேஜர் பார்ட் ஆஃப் ஸ்கல்லாம் எடுத்துகிட்டு சர்ஜரி பண்ணுற மாதிரி. இப்போ கீ ஹோல் சர்ஜரினு சொல்லுவாங்க. ஸோ எந்த இடத்துல கட்டி இருக்குது, அதுக்கு எந்த அளவுக்கு பண்ணால் போதும் அப்படின்ட்டு சின்ன மினிமல் இன்வேசிவ் சர்ஜரி மாதிரி கூட வந்திருக்கும் டெவலப் இருக்கு. அதே மாதிரி தவிர இன்னும் எண்டோஸ்கோபிக் சர்ஜரி மூலமாகவும் எண்டோனேஸ்னல் மூக்கு வெளியாகவே போயிட்டு நமக்கு மூளையில் இருக்கிற கட்டியை வந்து நம்ம எடுக்க அந்த அளவுக்கு நமக்கு நல்லா டெவலப் ஆயிருக்குமா. ஸோ இதில் என்னன்னா வெளியே தலைமை தெரியாது அவருக்கு, பார்த்தோன்னா மூளையில் ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்களா அப்படின்றதே ஒரு கேள்விக்குறியாக இருக்கும். ஸோ அதே மாதிரி மூக்கு வெளியே போயிட்டு பல கட்டியை நாங்கள் ரிமூவ் பண்ணியிருக்கோம். ஸோ இதனால் வந்து பார்த்தோன்னா அவருடைய அவுட்கமும் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். ஏன்னா வந்து மூக்குலேயே போகும்போது பார்க்கும்போது நிறைய கட்டி பார்க்கும்போது, ஸோ மூளை நம்ம டேமேஜ் பெருசாக வந்து இருக்காது. ஸோ கட்டியை மட்டும் போயிட்டு நேரேற்ற அந்த மாதிரி இருக்கும் நமக்கு, அந்த மாதிரி பண்ணலாம். இன்னும் அட்வான்ஸ் பண்ணால் நியூரோ நேவிகேஷன்ஸ் இருக்குமா. நியூரோ நேவிகேஷனா, ஸோ மூளை கட்டி எந்த இடத்துல இருக்குது, எவ்வளோ டெப்த்தில் இருக்குது, என்ன சைஸில் இருக்குன்னு முன்னாடியே வந்து ப்ரிசைஸாக நம்ம டயக்னோஸ் பண்ணி, ஸோ அந்த மூலம் சர்ஜரி போகும்போது ஸோ கரெக்டாக எந்த அளவில் இருக்கும்போது அந்த அளவுக்கு மட்டும் அந்த இளம்பு எடுத்துகிட்டு உள்ளே போய் சர்ஜரி பண்ணிட்டு வந்துடலாம். அதில் பார்த்தீங்கன்னா இன்னும் அட்வான்ஸாக பார்க்கும் சொல்ல போனால் நமக்கு வந்து இதெல்லாமே நம்ம இதுலேயே நம்ம ஊர்லேயே வந்து பண்ணிட்டு தான் இருக்கும் நமக்கு. ஸோ நம்ம இடத்துல நடந்து தான் இருக்குது. ஸோ இன்ட்ராப் நியூரோ மானிட்டரிங், ஸோ பேஷண்ட்ஸ்க்கு வந்து சர்ஜரி பண்ணும்போதே அந்த மேப்பிங், பிரெயின் மேப்பிங்ன்றது இது இருக்குமா, அது மேலே அடைச்சு பண்ணிட்டு சர்ஜரி பண்ணும்போது ஸோ அவங்க கை கால் நேரம் எந்தளவு டிஸ்டன்ஸ் இருக்குது, அதே சமயத்தில் வந்து இந்த வேற இலக்குடைய ரெஸ்பீச் ஏரியா பக்கத்தில் இந்த கட்டிக்கும் எவ்வளோ தூரத்து இருக்குது. ஸோ நம்ம எல்லாம் அனலைஸ் பண்ணி நம்ம சர்ஜரி பண்ணலாம். இன்னும் அட்வான்ஸாக சொல்ல போனால் அவே கிரியேட்டிவ்னு ஒன்று புதுசாக நம்ம பண்ணிட்டு இருக்கோம், ரீசெண்டாக போயிட்டுருக்கு. அவே கிரியேட்டிவ்னா பேஷண்ட் வந்து நம்ம சர்ஜரி பண்ணும்போது அவங்கள பேச வச்சே சர்ஜரி பண்ணிட்டுருக்கோம். ஸோ அவங்களுக்கு வந்து மயக்கமே நம்ம கொடுக்க மாட்டோம் ஆப்ரேஷன் பண்ணும்போது. ஸோ மற்ற பார்ட் ஆஃப் சர்ஜரி இப்போ வேறு இது பண்ணுறோம், மற்ற சர்ஜரி பண்ணோம்னா அவங்களுக்கு மயக்க வரது கொடுத்து அவங்களுக்கு வலி தெரியாமல் தான் சர்ஜரி பண்ணுவோம். பட் அவே கிரியேட்டிவ்ல பார்க்கும்போது அவளுக்கு மயக்கமே நம்ம தெளிவிச்சிடும். ஃபஸ்ட்டு மயக்க நம்ம பொது நம்ம யூஸ்வலாக பண்ணால் பிரெயின் வந்து பெயின்லெஸ் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவாங்க, அதில் வந்து வலின்றது உணர்வு இருக்காது. ஸோ மேலே நம்ம ஸ்கின் லெவல் மட்டும் ஸ்கின் எலும்பு மட்டும் தான் பெயின்ஃபுல் ஸ்ட்ரக்சர் சொல்லுவோம். ஸோ அது வரைக்கும் மயக்க வரது கொடுப்போம். ஸோ ஒன்ஸ் தாண்டி பிரெயின்குள்ளே போகும்போது டோட்டலாகவே அனசியா ஃபுல்லாகவே நம்ம ஸ்டாப் பண்ணிடுவோம். ஸ்டாப் பண்ணிவிட்டு ஸோ பேஷண்ட்டுக்கு வந்து பேச வச்சுட்டே சர்ஜரி பண்ணுவோம். எப்படி சொல்ல போனால் பேஷண்ட் வந்து இதை கிட்டார் கொடுத்து நம்ம வாசிக்க சொல்லுவோம், இல்லை பேஷண்ட் பேசி வச்சுட்டே சர்ஜரி பண்ணுவோம். கைக்கால் அசைக்க சொல்லுவோம். ஸோ அசைக்கும் போது சப்போஸ் அந்த கட்டி நம்ம நியர் கை, இப்போ கை பேஷண்ட்ஸ் சொல்லுவான் சார் கை தூக்க முடியல அப்படின்போது அந்த நம்ம நியர் கை வரைக்கும் நம்ம ரீச் ஆகிட்டோன்னு சொல்லிட்டு ஸோ சர்ஜரி நம்ம ஸ்டாப் பண்ணிடுவோம், உடனே ஸ்டாப் பண்ணிடுவோம். ஸோ அந்த மாதிரி வந்து நமக்கு பேஷண்ட்ஸ் வந்து அலை அவேக்காக பண்ணுறதுக்கு சர்ஜரி வந்து நமக்கு பிரெயின் சர்ஜரி பண்ணக்கூட வாய்ப்பு இருக்குமா,
8: அந்த அளவுக்கு அட்வான்ஸ்டாக இருக்குது. இப்போ போஸ்ட் ஆப்ரேஷன், போஸ்ட் சர்ஜரி, அதுக்கப்புறம் அவங்கள அவங்க எப்படி பார்த்துக்கணும், இந்த பிரெயின் டியூமர் சிகிச்சை எடுத்தவங்களோ இல்லை மூளை சம்பந்தமான அறுவை சிகிச்சைகள் எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் போஸ்ட் சர்ஜரி அவங்கள எப்படி பார்த்துக்கணுங்கிறத பற்றி ஒரு ஜென்ரலாக உங்களுடைய சஜஷன்ஸ்

0: சொல்லுங்கள்.
1: கண்டிப்பாக. ஆக்சுவலாக வந்து நமக்கு நம்ம சர்ஜரி பண்ண முடிஞ்ச முன்னாடி ஃபஸ்ட்டு அது என்ன டைப் ஆஃப் டியூமர்னு டயக்னோஸ் பண்ணுமா, ஸோ என்ன டைப் ஆஃப் டியூமர் அண்ட் தென் என்ன ஸ்டேஜ் ஆஃப் டியூமர்னு டயக்னோஸ் பண்ணுவோம். மோஸ்ட்லி நம்ம பிரெயின் டியூமர்லாம் எல்லோரும் பயப்பட தேவையில்லாமா, மோஸ்ட்லாம் 75% பார்த்தோம்னா நம்ம வந்து பினைன் டியூமர் சொல்லுவாங்க. ஸோ அதனால் நமக்கு வந்து பெரிய பாதிப்பும் இல்லை, நமக்கு ஒன்ஸ் அந்த கட்டி மட்டும் எடுத்தாவே போதும் நமக்கு. ஸோ எடுத்து முடிச்ச போதும் அவனுக்கு வந்து லைஃப் டைம் வந்து திருப்பி தொந்தரவு வர வாய்ப்பு இல்லை. ஸோ சப்போஸ் அந்த ஸ்டேஜ் ஒன், அடுத்து பார்த்தீங்கன்னா கேன்சர் டியூமர் சொல்லுவோம். கேன்சர் டியூமரே பார்த்தோம்னா வந்து மெலிகன் டியூமர் சொல்லுவோம். அதில் வந்து ஸ்டேஜ் 1, 2, 3, 4 சொல்லுவோம். நமக்கு ஸ்டேஜ் 1 அப்படியே நம்ம எடுத்தாலும் ஒன்றும் பயப்பட தேவையில்லை. ஸ்டேஜ் 2 வந்து அவங்களுக்கு வந்து கட்டி முழுசாக நம்ம எடுத்துட்டாலும் ஒன்றும் பயப்படுத்தலை. ஃப்ரீக்வெண்ட் ஃபாலோஅப் மட்டும் பண்ணணும் நமக்கு. சப்போஸ் ஸ்டேஜ் 2 போகிறாங்க அப்படின்னா நமக்கு வந்து ஃபஸ்ட்டு ஆஃப்டர் சர்ஜரி 1 மந்த் கழிச்சு ஸ்கேன் பண்ணி பார்ப்போம். ஸோ கட்டி ஏதாவது திருப்பி வந்திருக்கலன்னு பார்ப்போம். அடுத்தது வந்து ஸ்கேன் மட்டும் கொஞ்சம் ரிப்பீட்டாக பண்ணி பார்க்குறோம். அப்புறம் 3 மந்த்ஸ் ஒன்ஸ், அப்புறம் 6 மந்த் ஒன்ஸ், ஒரு 1 இயர் சொந்தம் இருப்போம். அப்புறம் வந்து 3 இயர்ஸ் ஒன்ஸ் பண்ணிட்டு இருப்போம். சப்போஸ் அது திருப்பி வருதா இல்லையான்னு மட்டும் செக் பண்ணி பார்ப்போம். அதே ஸ்டேஜ் 3, ஸ்டேஜ் 4 சொல்லுவோம். ஸ்டேஜ் 4லாம் போச்சுனா கண்டிப்பாக வந்து அடுத்தது அட்வான்ஸ் தெரப்பி, கீமோதெரப்பி, ரேடியோ தெரப்பிலாம் போகிற மாதிரி இருக்கும். ஸ்டேஜ் 3க்கும் அந்த மாதிரி போகிற மாதிரி இருக்கும் கீமோதெரப்பி, ரேடியோ தெரப்பி. ஸோ என்ன அது என்ன டைப் ஆஃப் டியூமர் அண்ட் சைஸ் ஆஃப் டியூமர் பொறுத்து நமக்கு அது கரெக்டாக ஃபாலோ பண்ணுவோம்.
0: சரி, ஓகே சார். இப்போ அடுத்த ஒரு நேயர் இருக்காங்க, அவங்ககிட்டயும் பேசுவோம். வணக்கம். இணைப்புலேருந்து விடுபட்டுட்டாங்க. சார், இப்போது நிறைய பேருக்கு கண் பார்வை பிரச்சனைன்னு சொல்லிட்டு கண் சம்மந்தமாக ஏதோ நமக்கு இஷ்யூவாக இருக்கும், ஐசைட் பிரச்சனை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஆனால் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா பிரெயின் சம்மந்தமான பிரச்சனைகளுக்கும் கண் பார்வை வந்து மங்களாக தெரியறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஆனால் அந்த மாதிரி நிஜமாகவே இருக்கா, இல்லை அது எப்படி சார் நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறது?
1: இப்போ நல்ல கேள்வி இருந்தோமா. இப்போ ரீசெண்டாக கூட ஒரு பேஷண்ட்ஸ் வந்தாங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பார் வந்து பார்க்குறாங்க, பாதி பார் முடித்தது பாதி தெரியல. ஸோ வந்து அவங்க இன்ஸ்டில் பார்த்தோம்னா அங்கே லோக்கல் டாக்டர்ஸ் பார்த்துருக்காங்க, அதே சமயம் வந்து விஷன் ஐ டாக்டர் பார்த்துருக்காங்க. ஸோ பார்த்துட்டு ஃபஸ்ட்டு இன்ஸ்டில் பார்க்கும்போது பவர் கம்மியாக இருக்கு சொல்லிட்டு ஸ்பெக்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. பேஷண்ட்ஸ் இம்ப்ரூவ் ஆகவே இல்லை. திருப்பி திருப்பி வந்து செகண்ட் மந்த் வந்தாங்க. ஸோ நமக்கு வந்து பேஷண்ட்ஸ் சார் இன்னும் பார் வந்து இம்ப்ரூவ் ஆகலை, பட் ஸ்டில் வந்து ஒர்சனிங் ஆகிட்டே தான் இருக்குன்னு சொல்லிட்டு வந்தாங்க. ஸோ நம்ம ஸ்கேன் எடுத்து பார்க்கும்போது தெரியுது மூலையில் வந்து கட்டி இருக்கு தெரிந்தது. ஸோ அந்த கட்டி நம்ம ரிமூவ் பண்ண பண்ணி பேஷண்ட்ஸ் வந்து இப்போ அந்த பார் வந்து நமக்கு பலபடியும் வர வாய்ப்பு இருந்தது அவருக்கு.
0: ஓகே.
1: ஸோ நமக்கு கண் பார்வை தெரியலனா ஃபஸ்ட்டு இன்ஷியலாக வந்து கண்ணு இஷ்யூனால தான் நமக்கு பார்வை இதாக இருக்கும். ஸோ சப்போஸ் லாங் டேர்மாக நம்ம எல்லாமே அது கண்ணுக்கு தேவையான ட்ரீட்மெண்ட் எடுத்தும் நமக்கு இம்ப்ரூவ் ஆகலாம். பெட்டர் திங் ஒரு நரம்பு டாக்டர் பார்க்கறது நல்லதுமா. பார்க்கும்போது நமக்கு அது என்ன இது மூளையில் கட்டினால வரதா, வேறு என்ன ரீசன் தெரிஞ்சிச்சுன்னா நம்ம அது வச்சு நம்ம ப்ராப்பராக ட்ரீட்மெண்ட் பண்ணால் அவங்களுக்கு குணமாக வாய்ப்பு இருக்குது.
0: ஓகே சார், இப்போது நம்ம ஃபேமிலி டாக்டரே கூட என்ன சொன்னார்னா, ஒரு விஷயத்துக்காக அதாவது இந்த கழுத்து கீழே என்ன பிரச்சனைனாலும் ஐ வில் டேக் கேர், ஒன்றும் பிரச்சனை பயப்படவே பயப்படாதீங்க, ஆனால் கழுத்துக்கு மேலே அதாவது நம்ம பிரெயின் இதில் இஷ்யூ வந்தால் மட்டும்தான் கொஞ்சம் ரிஸ்க்கு, நம்ம காப்பாற்றுறதும் கூட ரிஸ்க்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அப்போது மூளை வந்து எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறது நம்ம அந்த மாதிரி வார்த்தைகள்லேயே தெரிஞ்சுக்க முடியுது. நம்ம மூளையை நாம் சரியாக பாதுகாக்கணும், நம்ம க்ளீனாக வச்சுக்கணும், சரியாக வச்சுக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும், பொதுவாக நம்ம எப்படி இருக்கணும், அதை குறித்து கொஞ்சம் சொல்லுங்களேன்.
1: கண்டிப்பாக நல்ல கிளம்பமாக நமக்கு என்னென்னா நமக்கு ஆக்சுவலாக வந்து அது முன்னாடி நமக்கு அந்த மாதிரி இருந்தது, பட் இப்போ எல்லாமே ஹைலி அட்வான்ஸ் டெக்னாலஜி நிறைய வந்துருச்சு. ஸோ என்ன டைப் ஆஃப் சிம்டம்ஸ் நமக்கு இருக்குது அதுக்கு நம்ம அதை வச்சு நம்ம ஃபஸ்ட்டு வந்து நம்ம கரெக்டாக நார்மல் டாக்டர் பார்க்கும்போது ஸோ அதை வச்சு நம்ம அனலைஸ் பண்ணலாம். ஸோ இதுக்கு வந்து சாதாரண சிம்டம்ஸ் தானா, இல்லை வந்து மூளை வந்து நல்லா பாதிக்கூடிய சிம்டம்ஸ்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ப்ராப்பராக டயக்னோஸ் பண்ண தேவைப்பட சூழ்நிலை இருக்குமா. அப்படி ப்ராப்பர் டயக்னோஸ் பண்ணும்போது நமக்கு அதை வச்சு நம்ம ஸோ அவங்களுக்கு நம்ம எப்படி கொண்டு போகிறதுன்றது டைப் ஆஃப் ட்ரீட்மெண்ட்டு. ஸோ மெடிக்கல் மேனேஜ்மெண்ட்லேயே வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணலாமா, இல்லை வந்து சர்ஜரி தான் தேவையா. ஒரு சில பார்த்தோம்னா அதுவும் கட்டி ஒரு சில மூளை கட்டி தெரிஞ்சால் கூட நம்ம சர்ஜரி பண்ணாமல் கூட நமக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது. சொல்ல போனால் நம்ம டிபிஎஸ் சொல்லுவோம், டிபி கட்டி லிம்ஃபோமா சொல்லுவோம். ஸோ அதெல்லாம் பார்த்தோம்னா நமக்கு என்னென்ன ஒரு சில பார்த்தோம்னா நம்ம முதுகு தண்டு வரத்துலேயே நம்ம நீர் எடுத்து அதில் நம்ம கேன்சர் டைப் ஆஃப் செல்ஸ் நம்ம டயக்னோஸ் பண்ணி அந்த மாதிரி டயக்னோஸ் பண்ணோன்னா அதுக்காக வந்து நம்ம ரேடியேஷன் தெரப்பி மட்டும் கொடுத்து கூட பண்ணிடலாம். அந்த மாதிரி ஸோ அந்த மாதிரிலாம் நிறைய அட்வான்ஸ் இருக்குது நமக்கு. நம்ம ப்ராப்பராக ட்ரீட்மெண்ட் நம்ம டயக்னோஸ் பண்ணுறத வச்சு நம்ம
0: என்ன அப்படின்னா, இப்போ அதிகமாக நம்ம செல்ஃபோன் அதிகமாக யூஸ் பண்ணுறோம், ஸ்க்ரீன் டைம் ஜாஸ்தி ஆயிடுச்சு, அதனாலேயே நரம்பு தளர்ச்சி ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதனால் மட்டும் கிடையாது, எதுவும் ஒரு காரணமாக இருக்குது. அதே மாதிரி இப்போ இருக்க ஃபுட்டு, வெளியில் இருக்க சொசைட்டிக்கல் கல்ச்சர், நம்ம அதெல்லாமே சேர்த்து பார்க்கும்பொழுது நம்ம யோசிக்கிறது, சிந்தனை, அது எல்லாமே கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக இது படுற மாதிரி இருக்குது. அதனாலேயும் நமக்கு மூளை பாதிப்பு ஏற்பட காரணமாக இருக்குது இல்லையா?

0: அது எல்லாமே கொஞ்சம் தவிர்க்கணும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்தாக இருக்குது. நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க?
1: இல்லை கண்டிப்பாக என்னென்னா அது நம்ம டேரக்டாக இன்டெரக்டாக வந்து கண்டிப்பாக மூளை பாதிப்பு வர வாய்ப்பு இருக்குமா? எக்ஸ்க்யூஸ்ல நிறைய பேர் ஸ்க்ரீன் டைம் நிறைய பேர் வந்து நிறைய இப்போ காமனாக வந்து எக்ஸ்க்யூஸ்ல ஃபார் யங் ஃபீமேல் நிறைய பேஷண்ட்ஸ் பார்க்குறோம். ஸோ பார்த்தீங்கன்னா கிரானிக் ஹெட்டேக், சிம்பிளாக சொல்லுவேன், ஃபோன் வந்து 8 மணிக்கு மேலே யூஸ் பண்ணாதீங்க, தேசம் எடுத்து தரீங்க, அவ்வளோதான், எடுத்து வச்சா போதும் உங்களுக்கு பல தலைவலிக்கு கம்மியாகும். ஏன்னா ஸ்க்ரீன் டைம் என்ன பண்ணுறோம், நைட்டு 12 மணி வரைக்கும் பார்க்குறாங்க, பார்க்குறதுனா சி அது வந்து இட்ஸ் எமிட் ப்ளூ லைட் எமிட் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு போய் தூங்கணும்னு அந்த ஆழ்ந்த தூக்கம்ன்றது வந்து இருக்கிறதில்ல. ஸோ அந்த டீப் ஸ்லீப் டியூரேஷன் டீப் ஸ்லீப் வந்து ரொம்ப கம்மியாகுது. இதே வந்து அவங்களுக்கு க்ரானிக்காக ஹீட்டேக் அண்ட் அதர் சிம்டம்ஸ் வந்து வர வாய்ப்பு இருக்குது நமக்கு. ஸோ அதேமாதிரி வந்து நிறைய பேர் ஃபோன் வந்து ஹெட் தலைகாணி பக்கத்தில் வச்சு தூங்குறது, ஸோ அந்தெல்லாம் ரேடியேஷன் எக்ஸ்போசர் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதெல்லாம் முடிஞ்சிருக்கு நம்ம அவாய்ட் பண்ணுறது நல்லது நமக்கு.
0: ஓகே சார், ஓகே, ரொம்ப நன்றி சார். ரொம்ப நிறைய க்வெஷ்சன்ஸ்க்கு ரொம்ப பொறுமையாக ரொம்ப ஈஸியாக ரொம்ப சூப்பராக புரிஞ்சுக்கிற மாதிரி அவங்களுடைய பதில்கள் எல்லாமே இருந்தது. நேயர்களும் நிறைய கேட்டு தெரிஞ்சுட்டு இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்போது இது குறித்த சந்தேகங்களும் மேலும் நிறைய சந்தேகங்களும் இருக்கும், இல்லை உங்களை மீட் பண்ணணும்னு நினைப்பாங்க அப்படின்னா என்ன, உங்களை தொடர்பு கொள்ளணும்னா அவங்களுடைய எண் கொடுக்கலாமா?
1: ஆ கண்டிப்பாம்மா, என்னுடைய எண்மா 7397055234மா.
0: ஸோ
1: 7397055234மா. ஸோ எனி ரிலேட்டட் டு பிரெயின் இஷ்யூ, எனி ஸ்பைனல் கார்ட் இஷ்யூ, ஸோ எனி திங்னா எனி டைம் வந்து காண்டாக்ட் பண்ணி கேட்கலாம் நமக்கு.
0: ஓகே சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். இன்றைக்கி பிரெயின் டியூமர் டே, வேர்ல்டு பிரெயின் டியூமர் டே அனுசரிக்கிற இந்த தருணத்தில் இன்றைக்கி நம்மளுடைய நிகழ்ச்சிக்கு வந்து பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளிச்சிங்க, ரொம்ப நன்றி.
1: நன்றி மேம், நன்றி.
0: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கிய வானலையில் வசந்தம் இன்னைக்கு நிகழ்ச்சியில் ஜேபி நியூரோ மற்றும் ஸ்பைன் அண்ட் பெயின் மேனேஜ்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கிருஷ்ணகிரியில் அமைஞ்சிருக்கக்கூடிய மருத்துவமனையிலிருந்து மூளை மற்றும் முதுகு தண்டுபட நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் பி ஜெயக்குமார் அவர்களுடன் நேரலையில் நம்மளுடைய கேள்விகளை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். அவர் நேரலையில் பங்கேற்று பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளித்தார். இந்த நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி விலையில் நிறைவு பெற்றது இன்றைய வானலில் வசந்தம். நேர்களினை கேட்கலாம்.
2: மத்தூர் கலைமகள் கலாலயா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியின் நன்றே கேட்போம் இன்றே கேட்போம் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: மத்தூர் கலைமகள் கலாலயா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி. சாதாரண மாணவர்களையும் சாதனையாளர்களாக்கும் பள்ளி. ஒழுக்கம் மற்றும் பாதுகாப்புடன் கூடிய கல்வி முறை, சிறந்த ஆசிரியர்கள், தரமான ஆய்வக வசதிகள், விளையாட்டு சாதனங்களுடன் கூடிய பள்ளி. கலைமகள் கலாலயா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி மத்தூர் கிருஷ்ணகிரி. அட்மிஷன் நடைபெறுகிறது.
2: மத்தூர் கலைமகள் கலாலயா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியின் நன்றே கேட்போம் இன்றே கேட்போம் வழங்குகிறார் முனைவர் சுந்தர ஆவடியப்பன் அவர்கள்.
4: நான் அழகாக இருக்கிறேனா? இந்த கேள்வியை நாம் குழந்தையாக இருக்கும் காலம் தொட்டு முதுமை அடையும் காலம் வரை ஒவ்வொரு நாளும் கேட்டுக்கொண்டேதான் இருக்கின்றோம். ஒன்று நமக்கு நாமே அல்லது அடுத்தவரிடம். வாழும் காலத்தில் நம்மை அழகுபடுத்திக் கொள்ள செலவழிக்கும் நேரம் அதிகம் என்று ஒரு கணக்கெடுப்பு சொல்லுகிறது. எனக்கு ஒரு நண்பர் இருக்கிறார். அவர் நாள்தோறும் தூங்கப் போகும்போது நன்றாக தலைவாரி முகத்தில் பவுடர் போட்டுக்கொண்டே தூங்கப் போவார். ஏன் இப்படி? அவரிடம் கேட்டேன். தூங்கும்போது கனவு வரும், கனவிலும் நான் அழகாக இருக்க வேண்டுமே, அதற்காகத்தான் என்று அமைதியாக பதில் சொன்னார். அழகு என்பது நம் அங்கங்களிலா இருக்கிறது? இல்லை, நாம் அணிகிற ஆடை அணிமணிகளிலா இருக்கிறது? செய்து கொள்கிற அலங்காரங்களிலா இருக்கிறது? நல்ல கேள்வி இது. ராமாயணத்தில் ஒரு கிளை கதை. ராம ராவண யுத்தம் இலங்கையில் முடிந்தது. சீதையை அழைத்து கொண்டு பட்டாபிஷேகம் செய்து கொள்ள அயோத்தி திரும்புவதற்கு புஷ்பக விமானம் தயாராக நின்றிருந்தது. ராமன், லக்ஷ்மணன், சீதை, அனுமன் போன்றோரெல்லாம் தங்களுக்கு உதவி செய்த வானரப்படையோடு விமானத்தில் ஏறினர். அப்போது போர் வீரர்களாக வந்திருந்த வானரப்படை ராமனிடம் ஒரு விண்ணப்பத்தை வைத்தன. அரசே, நாங்கள் உங்கள் வெற்றிக்கு உதவினோம். இப்போது உங்களோடு விமானத்தில் வந்து நீங்கள் அரசேற்கும் பட்டாபிஷேக நிகழ்ச்சியையும் காணப்போகிறோம். ஒரு சிறு விண்ணப்பம், எங்கள் மனைவி குரங்குகளெல்லாம் இப்போது கிஷ்கிந்தையில் இருக்கின்றன. அவற்றை பிரிந்து எங்களுக்கு வெகு காலமாயிற்று. விமானம் அயோத்தி செல்லும் போது போகும் வழியில் கொஞ்சம் தாழ்வாக கிஷ்கிந்தையை கடக்கும் போது பறந்தால் போதும், எங்கள் மந்திகளெல்லாம் விமானத்தை தொற்றிக்கொண்டு ஏறிவிடும். எங்கள் பரமனின்

0: பட்டாபிஷேக நிகழ்ச்சியை எங்களோடு சேர்ந்து எங்கள் மனைவிமார்களும் கண்ணார கண்டு மகிழ்வர். எங்களுக்கும் பெருமையாக இருக்கும். திருவருள் புரியுங்கள் சாமி என்று விண்ணப்பித்தன. ராமரும் சரி என்று சொன்னார். கிஷ்கிந்தை மந்திகளும் ஏறிக்கொண்டன. அயோத்தியை நோக்கி புஷ்பக விமானம் பயணம். ஆண் குரங்குகள் எல்லாம் தங்கள் மனைவி மந்திகளை அருகில் அழைத்து ராமனையும் லக்ஷ்மணனையும் சீதையையும் காட்டி அறிமுகம் செய்தன. அவர்தான் ராமர், அவர்தான் அவர் தம்பி லக்ஷ்மணன், அவர்தான் சீதா பிராட்டி, அவரை மீட்பதற்காகத்தான் இவ்வளவு பெரிய சண்டையே நடந்தது என்றெல்லாம் சொல்லி மகிழ்ந்தன. சீதையை பார்த்ததும் கிஷ்கிந்தை பெண் குரங்குகளுக்கு சப்பென்று போய்விட்டதாம். இவர்தான் சீதையா? இவருக்காகத்தான் இவ்வளவு பெரிய சண்டையா? இவர் என்ன அப்படி பிரமாதமான அழகா என்ன? மூக்கெல்லாம் எங்களைப் போல் சப்பையாக இல்லாமல் அசிங்கமாக நீட்டிக்கொண்டிருக்கிறது. அவருக்கு எங்களைப் போல முடிகள் எல்லாம் இல்லை உடம்பில். இது என்ன, இவர் ஒன்றும் அப்படி அழகாக இல்லையே என்று கூறினவாம். பார்த்தீர்களா, அழகு என்பது அளவெடுத்த அங்கங்களில் இல்லை. அது பார்ப்பவர் மனநிலையை பொறுத்து ஒருவருக்கொருவர் மாறுபடும். எல்லாரும் அழகு என்பதை தன்னிலிருந்தே அளந்து பார்க்கின்றனர். சரி, நிலைத்த அழகு என்பது எது? நாம் அழகாக இருக்கிறோம் என்று ஒவ்வொருவரும் நம்பினால்தான் மனத்தில் நம்பிக்கை பிறக்கும். ஆனால் நிலைத்த அழகு எது? மனத்தால், அறிவால், செயலால் நாம் அழகாக இருந்தால் நம் உடம்பில் எந்த ஒப்பனையுமின்றி உலகின் அத்தனை அழகுகளும் அவையாகவே வந்து அமர்ந்து கொள்ளும். நம்புவோம் நாளையும் நமதே.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது மத்தூர் கலைமகள் கலாலயா மெட்ரிக் மேல்நிலை பள்ளியின் நன்றே கேட்போம் இன்றே கேட்போம்.
2: வணக்கம் நேரல நிலையத்தில் நேரம் 10:06. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.
3: சேலம் மற்றும் திருச்சி மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சேலம் மற்றும் திருச்சி மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
5: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
6: குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு PICU நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருகிறது. அனுபவம் வாய்ந்த பீடியாட்ரிக் இன்டென்சிவிஸ்ட் மூலம் கடுமையான காய்ச்சல், தீவிர டெங்கு, மூச்சு திணறல், ஆஸ்துமா, நிமோனியா போன்ற நோய் தொற்றுகளுக்கு வெண்டிலேட்டர் வசதியுடன் 24 மணி நேரமும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, பைசுவள்ளி, தருமபுரி.
7: தொடர்புக்கு 9500 8420.
8: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
9: மிஷின்ல துணியை போடுறதுக்கு முன்னாடி செக் பண்ணலையா?
8: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
10: இப்போது அருகில் உள்ள வங்கி கிளைக்கு சென்று கிழிந்த பழைய நோட்டுகளை மாற்றுங்கள். வங்கி ஏற்க மறுத்தால் RBI குறை தீர்ப்பாளரிடம் புகார் அளியுங்கள். RBI சொல்கிறது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

0: கம கம மனம் நலம் தரும் தினம் ஆர்கேஜி நெய்.
1: வணக்கம் நேயர்களே, இது நீங்கள் கேட்டவை. நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில உங்கள் விருப்ப பாடலும் உங்கள் குரலில் பதிவு செய்து கேட்கலாம். 0 43 42 24 40 30 அப்படிங்கிற நமது நிலைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு உங்களுக்கு பிடிச்ச பாட்டு, பாட்டு இடம்பெற்ற திரைப்படம், உங்கள் பெயர், உங்கள் ஊர் பெயரை குரல் பதிவு செய்து அனுப்புங்கள். உங்கள் குரலோடு நீங்கள் விரும்பும் பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சிக்கு குரல் பதிவு அனுப்பியிருக்கும் நேயர்,
2: வணக்கம். நான் எரப்பட்டியிலிருந்து சின்ன தம்பி பேசுறேன். இன்னைக்கு என் ஃப்ரெண்டு சுரேஷ்க்கு வெட்டிங் டே. அவங்களுக்கும் அவங்க ஒய்ஃபுக்கும் நான் வாழ்த்தி 100 வருஷம் இந்த மாப்பிள்ளையும் பொண்ணு தான். இந்த சாங்கை வந்து டெடிகேட் பண்றேன். தேங்க்யூ.

0: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: விபத்து, எலும்பு முறிவு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கு அணுகவும்
2: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
3: தொடர்புக்கு 9500848420.
4: எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி டி ஃபார்ம் பி ஃபார்மிற்கான நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் மற்றும் மகளிர் கலை அறிவியல்

0: பொருட்களின் இடை நிறுவனம் எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி தோக்கம்பட்டி. சேர்க்கைக்கு 9566723823.
1: தாட்கோ மேலாண்மை இயக்குநரிடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு: தமிழ்நாடு ஆதி திராவிடர் வீட்டு வசதி மற்றும் மேம்பாட்டு கழகம் சார்பாக ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின இளைஞர்களுக்கு பல்வேறு திறன் அடிப்படையிலான பயிற்சிகள் வழங்கப்படுகிறது. தாட்கோ மற்றும் தனியார் நிறுவனம் இணைந்து ஜவுளி வடிவமைப்பு உற்பத்தி மற்றும் துணிகளுக்கு சாயம், ஓவியம் மற்றும் அச்சிடுதல் போன்ற பயிற்சிகள் வழங்கப்பட உள்ளது. இந்த பயிற்சியினை பெற ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினராக இருக்க வேண்டும், 12ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெற்றவராகவும், வயது வரம்பு 18 முதல் 35 வயதிற்குள்ளும் இருக்க வேண்டும், குடும்ப வருமானம் ஆண்டிற்கு 3 லட்சத்திற்குள் இருக்க வேண்டும். இந்த பயிற்சியில் சேர்வதற்கு தாட்கோ இணையதளமான www.தாட்கோ.com என்ற முகவரியில் பதிவு செய்து கொள்ளலாம் என தெரிவித்துள்ளார்.
2: ஆர்கேஜி நெய் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
3: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையிலிருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
4: அப்பப்பா பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
5: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடையை பத்தி தானே சொல்றீங்களா?
4: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள் பரிசு பொருட்கள் அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் பேக் ஷூ செப்பல் மெத்தை விரிப்புகள் வாட்ச் செல்போன் சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் குக்கர் மிக்சி கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்.
5: பர்னிச்சருக்கு தனி ஃப்ளோர், டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான் மங்களன் மங்கள்ல.
4: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.
1: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள்.
6: நேரிலே இன்று காலை 11 மணிக்கு தருமபுரி இனிமே சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும். நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் உங்கள் விருப்ப பாடலும் இடம்பெற 0-43-42-24-40-30 அப்படிங்கிற வாட்ஸ்அப் எண்ணிற்கு உங்களுக்கு பிடிச்ச பாட்டு, பாட்டு இடம்பெற்ற திரைப்படம், உங்கள் பெயர், உங்கள் ஊர் பெயரை குரல் பதிவு செய்து அனுப்புங்கள். நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் அடுத்த பாடலுக்கு தனது குரல் பதிவு அனுப்பியிருக்கும் நேயர்:
7: வணக்கம், என் பேர் பிரியா, நான் தர்மபுரியிலிருந்து பேசுறேன். எனக்கு சூரியம்சம் படத்திலிருந்து ரோஜாப்பூ சின்ன ரோஜாப்பூ பாடல் போடுங்க. நன்றி, வணக்கம்.

0: ஸ்ரீனிவாசா பாலிடெக்னிக் கல்லூரி போமடி, தரமான கல்வியுடன் அனைவருக்கும் வேலை வாய்ப்பு பெற்றுத்தரும் கல்லூரி. 2026-27 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
1: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
2: யோஜனா உன் நவஜவானோ கே லியே ஹை, தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே, ஆப்கோ கபீ கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே, ஆப் அப்னா புடாபா பி கௌரவ் கே சாத் பிதா சகோ.
1: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 8,85,00,000 பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18-40 வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.
3: காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்
4: 28 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். இன்ஜினியரிங் காலேஜ், பாலிடெக்னிக் காலேஜ், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், காலேஜஸ் ஆஃப் எஜுகேஷன், பார்மசி காலேஜ், பிசியோதெரபி காலேஜ், நர்சிங் காலேஜ் அண்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹெல்த் சயின்ஸ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம்
3: தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், மேச்சேரி, சேலம். தொடர்புக்கு 9524936156.
5: கடலெண்ணெய்
6: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
7: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
6: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
8: சிவியோரம் சந்தம் பாடிக்கொண்டிருக்கும் தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இது நீங்கள் கேட்டவை. நிலையத்தில் நேரம் 10:24. நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் உங்கள் விருப்ப பாடலும் உங்கள் குரலில் பதிவு செய்து கேட்கலாம். 0-43-42-24-40-30 அப்படிங்கிற வாட்ஸ்அப் எண்ணிற்கு உங்களுக்கு பிடிச்ச பாட்டு, பாட்டு இடம்பெற்ற திரைப்படம், உங்கள் பெயர், உங்கள் ஊர் பெயரை குரல் பதிவு செய்து அனுப்புங்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பாடலுக்கு தனது குரல் பதிவு அனுப்பியிருக்கும் நேயர்
9: அறிவிப்பாளர் அவர்களுக்கு வணக்கம். படம் அயன் பாடல் விழி மூடி யோசித்தால். பாடலுக்கு விருப்பம் எடப்பாடி பூலாம்பட்டி தங்கவேல்.

0: பண்றேன். அவங்க வீக்கெண்ட் ஆனா வீட்டுக்கு வந்துருவாங்களே, வீட்டையும் மிஸ் பண்ண கூடாதுன்னு தான் வீக் லாங் போர்டிங்ல சேர்த்திருக்கேன்.
1: செட்டிநாடு வித்யா மந்திர் CBSE கரூர் 2026-27 கல்வியாண்டு சேர்க்கை நடைபெற்று வருகிறது. தொடர்புக்கு 9043533367.
2: பிளஸ் டூ முடிச்சாச்சு, அடுத்து என்ன படிக்கலான்னு யோசிக்கிறீங்களா? ஓசூர் கோழியின உற்பத்தி மற்றும் மேலாண்மை கல்லூரியில 2026-2027 கல்வியாண்டிற்கான பிடெக் பவுல்ட்ரி டெக்னாலஜிக்கான சேர்க்கை தொடங்கிருச்சு. விண்ணப்பிக்க கடைசி நாள் June 17. adm.tanuvas.ac.in என்ற இணையதளத்தில் இன்றே விண்ணப்பிக்க தொடங்குங்கள்.
0: பாம்புக்கடி மற்றும் விஷமுறிவுக்கு 24 மணி நேரமும் ஸ்பெஷலிஸ்ட் மருத்துவர்கள் மூலம் உடனடி சிகிச்சைக்கு அணுகவும்
3: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
4: தொடர்புக்கு 9500-84820.
5: லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி 28 வருடமாகத்தான கல்வி சேவை, அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை, அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் நேரடியாக பிஇ சேர்ந்திடும் வாய்ப்பு, MNC நிறுவனங்களில் நிரந்தர வேலை வாய்ப்பினை பெற்றுத்தரும் லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி நல்லம்பள்ளி நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது.
6: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
7: சேலம் மற்றும் திருச்சி மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சேலம் மற்றும் திருச்சி மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
8: நேர்களே, இன்று காலை 11:05 பூவே பின் பூவே இன்றைய நிகழ்ச்சி கொண்டு வருகிறது நம்முடன் வானொலி. அகில இந்திய வானொலி இன்றுடன் 90 ஆண்டுகள் நிறைவு செய்கிறது. அமர்களே, இன்று காலை 11:05 பூவே பெண் பூவேவில் நம்முடன் வானொலி. நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் அடுத்த பாடலுக்கு தனது குரல் பதிவு அனுப்பியிருக்கும் நேயர்,
9: ஹலோ வணக்கம், நான் கமலாபேட்டில இருந்து கீர்த்தி பேசுறேன். எனக்கு வானத்தை போல படத்துல இருந்து ஏதாவது ஒரு பாடல்

0: என் பையனை பெஸ்ட் எஜுகேஷன் படிச்சு முடிச்ச உடனே நல்ல கம்பெனில வேலை கிடைக்கிற மாதிரி அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ்ல சேர்த்து விட்டேன்.
1: சரியான சாய்ஸ். ஏன்னா ஃபர்ஸ்ட் இயர்லயே எம்ப்ளாயபிலிட்டி என்ஹான்ஸ்மெண்ட் ட்ரைனிங், கம்யூனிகேஷன், பிஹேவியரல் ஆப்டிடியூட் அண்ட் டெக்னிக்கல் ட்ரைனிங்கோட ஃபைனல் இயர்ல கம்பெனி ஸ்பெசிபிக் இன்டர்வியூ ப்ரிப்பரேஷனும் தராங்க. அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648. கால் 9500509984.
2: எப்ப பார் அம்மா சமையல் தான் பிடிக்கும்னு சொன்னவருக்கு ஒரு நாள் ஆர்கே ஜெனியில சமைச்சு கொடுத்தேன். உபயோகப்படுத்தினாலே கிடைச்சிருது. இது சுத்தமான பசு நேங்கிறதுனால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கும். ரொம்பவே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம் நான் சொல்லுவோம்.
3: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.
4: தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவரிடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு. தமிழ்நாடு தொழில் முதலீட்டுக் கழகம் தருமபுரி கிளை அலுவலகத்தில் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில்களுக்கான சிறப்பு தொழில் கடன் முகாம் June 30 வரை நடைபெறுகிறது. இந்த முகாம் காலத்தில் சமர்ப்பிக்கும் கடன் விண்ணப்பங்களுக்கு ஆய்வு கட்டணத்தில் இருந்து முழு விலக்கு அளிக்கப்படும். இந்த அரிய வாய்ப்பினை புதிய தொழில் முனைவோர், தொழில் அதிபர்கள் பயன்படுத்தி தொழில் திட்டங்களுடன் வருகை தந்து தொழில் கடன் மற்றும் மத்திய மாநில அரசுகளின் மானிய சேவைகளை பயன்படுத்திக் கொள்ளலாம். மேலும் இது குறித்த தகவல்களுக்கு 9444-39-68-89 என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொண்டு தெரிந்து கொள்ளலாம் என தெரிவித்துள்ளார்.
5: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
6: மெஷின்ல துணிய போடுறதுக்கு முன்னாடி செக் பண்ணலையா?
5: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
7: இப்போது அருகில் உள்ள வங்கி கிளைக்கு சென்று கிழிந்த பழைய நோட்டுகளை மாற்றுங்கள். வங்கி ஏற்க மறுத்தால் RBI குறை தீர்ப்பாளரிடம் புகார் அளியுங்கள். RBI சொல்கிறது, விவரமாயிருங்க, எச்சரிக்கையாயிருங்க.
8: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
9: இருக்காதா பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்
8: மாபெரும்
10: தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.

0: இசை தேன் சிந்தும் தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இது நீங்கள் கேட்டவை. நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் அடுத்த பாடலுக்கு தனது குரல் பதிவு அனுப்பியிருக்கும் நேயர்
1: பேர் செல்வம், மேல்நாய்க்குமட்டி. நட்புக்காக படத்திலிருந்து சின்ன சின்ன முந்திரியா பாடல்.

0: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
1: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
0: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.

0: மத்திய பணியாளர் தேர்வாணையத்திடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு, மத்திய அரசில் காலியாக உள்ள பல்வேறு பணியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இந்த பணிக்கான கல்வித் தகுதி ஏதாவது ஒரு பட்டப்படிப்பு முடித்திருக்க வேண்டும். வயது வரம்பு 18 வயது முதல் 32 வயதிற்குள் இருக்க வேண்டும். விண்ணப்பிக்க கடைசி நாள் வருகிற June 22. மேலும் இதுகுறித்த விவரங்களுக்கு www.ssc.gov.in என்ற இணையதளத்தின் மூலம் தெரிந்து கொள்ளலாம்.
1: நேர்களே, இன்று 11/5 பூவே பெண் பூவே இன்று கொண்டு வருகிறது நம்முடன் வானொலி. நினைவுக்கு வருகிறது இன்றைய நீங்கள் கேட்டவாய். பண்பலையில் தொடர்ந்து கேட்கலாம்.
2: ஆகாஷ்வாணி வானொலிக்கு 90.
3: நேர்கள் எல்லாருக்கும் வணக்கம்.
4: எப்பயும் வந்து இதமான பாடல்களை ரொம்ப நல்ல ரேடியோ ஜாக்கிஸ் எல்லாருமே அதுல வந்து பேசக்கூடியவர்கள் அத்தனை பேரும் ரொம்ப நல்ல தமிழ்ல ரொம்ப அழகா பிரமாதமா அந்த பண்பலைய சிறப்பா எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள்.
5: மாவட்டங்கள், 2.5 கோடி நேயர்கள், இவர்களுடன் நானும் ஒருவன். நண்பனி நண்பன், எனக்கும் நண்பனே, என் நண்பனாகிய பண்பலைக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்.
6: வானொலிக்கு 90. காற்றின் முகவரியாய், கானங்களின் கவிதையாய், ஸ்வரங்களின் நாதமாய், இதயங்களில் தாளமிடும் வானொலிக்கு 90.
7: கண்கள் மூடி மயங்கும் பொழுதும் காது வழியே இதயம் புகுவது, ஐம்புலன்களையும் ஒன்று கூட்டி செவிகளில் கொண்டு சேர்ப்பது, இதயம் திறக்கும் இலக்கியம், உயிர் சிலிர்க்கும் மெல்லிசை,
8: சந்திரனும் சூரியனும் அஞ்சல்காரர்கள், எப்பொழுதும் அஞ்சல்
7: மூளை வளர்க்கும் அறிவியல், உங்கள் ஒவ்வொரு நிமிடத்தையும் தேனில் நனைத்து தித்திக்க தருவது வானொலி கேட்கும் நேரம், உங்கள் வாழ்வின் உன்னத நேரம்.
9: மெல்லிய இசையின் மென்மையில் வல்லிய இதயமும் வழிந்திடும், தெம்மாங்கு பாடலின் தென்னிசையில் தெவிட்டாத இன்பம் பெருகி, தேவராக பாடலின் தேனிசையில் தெய்வீக மனம் பரப்பி, இன்னிசை மழையின் இனிய சாரலில் இன்பம் பொங்க வைப்பது வானொலி. அவ்வானொலிக்கு வயது 90. இன்றைய வானொலிக்கு 90 இசையோடு அசையும் தமிழ், இயற்கையோடு இணையும் இசை, இலக்கியமும் இலக்கணமும் உரைநடையும் செந்தமிழும் என தித்திக்கும் வெள்ளத்தில் பொங்கல் பொங்குவது போல தமிழ்துறை பேராசிரியர்களின் ஒளி நுகர் பதிவுகளோடு நம் செவி நுகர வருகிறது வானொலிக்கு.

0: அனைவருக்கும் அன்பு வணக்கம். முனைவர் ரேவதி, வானொலிக்கு 90.
1: காற்றலையாய் வந்து காலந்தோறும் கண்ணியத்தோடு கடமையாற்றிய வானொலிக்கு வாழ்த்து. பல்லாண்டு வாழ பாவையவள் வாழ்த்துகிறேன். நன்றி.
2: நேயர்கள் இணைந்திருப்பது ஆகாஷவாணி.
3: வானொலிக்கு வயது 90. வாழ்த்துக்களுடன் தி சொர்ணமாலா. அந்த ஆகாசம் உள்ளவரை ஆகாஷ்வாணியின் புகழும் நிலைத்திருக்கும். வாழ்த்துக்களுடன் சி சொர்ணமாலா.
4: இது ஆகாசவாணிக்கு நேஹாவின் நேசமிகு வாழ்த்துக்கள். 9 10 பெருகிட, 100 நோக்கி விரைந்து ஓடிட, 90 என்னும் அகவையை எட்டி பிடித்தது ஆகாசவாணி. இணையத்தில் உன் பெயரின் பொருள் தேடினேன். ஆகாயத்தின் குரலாம் ஆகாசவாணி. பின் சிரிப்பு ஒன்றை சிதறி அக்கணமே உணர்ந்தேன், என் வாழ்வின் குரலும் ஆகா

0: முனைவர் ரா ஏஞ்சல் அவர்கள்.
1: வானொலி வயது 90. சீரழமை தமிழ் போல் முதிர்பருவம் அடையா தாய்த்தமிழ் போல் 9 பெருக்கத்து 10 90 ஆண்டுகள் நான் உனக்கு வாழ்த்தொலி கூறுகின்றேன். 90 இன்னுமாய் பெருகட்டும் 100 என்று. நன்றி, வணக்கம்.

0: இசையோடும் இலக்கிய தமிழோடும் இணைந்திருக்கிறோம். ஆகாஷவாணி வானொலிக்கு 90.
1: முனைவர் சி. அன்புராணி அவர்கள்.
2: காற்றின் வழி கதை பேசிய வானொலிக்கு அகவை 90. அகிலத்தை ஆண்ட அழகியலுக்கு அகவை 90. மனச்சிறையில் கவிச்சரம் தொடுத்து செவிப்பறையில் இசை மழை தூவி இந்த நாள் இனிய நாள் என்று ஒவ்வொரு நாளையும் இனிமையாக்கி தேன் கிண்ணத்தில் திரை இசையை பருக வைத்து புதுமை பொலிவுடன் செவியை வருடி செல்லும் ஆகாசவாணிக்கு அன்பு வாழ்த்துக்கள். அன்பு ராணியின் இதயபூர்வமான வாழ்த்துக்கள்.

0: முனைவர் லே அலமேலு. வானொலிக்கு 90 வார்த்தைகளை வார்த்து வாழ்த்துவதற்கான வாய்ப்பு. வாசமிகு வார்த்தைகளால் வண்ணமிகு வாழ்த்துக்கள். செறிவாக, சிறப்பாக, செம்மையாக, சீராக கொண்டு வருவதில் வானொலிக்கு நிகர் வானொலிதான். வானொலி தொடக்கத்தில் விதை, வளர்ச்சியில் விருட்சம், பயன் தருவதில் கனி, நிலைப்பதில் வேர், நீடிப்பதில் உறுதி. நிகழ்ச்சிகளில் அலை, கவின்மிகு கலை, கற்றுத்தருவதில் ஆலை, சூட்டுவோம் சொல் மாலை. ஏற்றம் காணும் வானொலிக்கு 90 தொடரட்டும் வரலாறு. வாழ்த்துக்கள் பல நூறு.
1: இதயத்தின் இன்ப மொழி, உணர்வின் உயிரோட்டம், மனதில் மலரும் கவிதை, நினைவில் நின்றாடும் நிழல், எப்போதும் நம்மோடு பயணிக்கும் இசையோடு இன்முகம் காட்டி இனிதே விடைபெறுகிறது வானொலிக்கு 90. நிகழ்ச்சி அமைப்பில் உறுதுணை சுதா ஜெகன். நிகழ்ச்சி அமைப்பு, நிகழ்ச்சி பொறுப்பாளர் விக்னேஸ்வரன். படைப்பு ஆகாஷவாணி,
2: கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம்.

இசைத்தேன் செந்தம் தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நேரிலே இன்று 11/5 பூவே பெண் பூவே இன்று கொண்டு வருகிறது நம்முடன் வானொலி அகில இந்திய வானொலி இன்றுடன் 90 ஆண்டுகள் நிறைவு செய்கிறது. அம்நேர்களே இன்று 11/5 நம்முடன் வானொலி

நேரிலே இன்று 12:10 உங்கள் களம் ஏற்றம் தரும் எண்ணங்கள், மகிழ்வான முதுமைக்கு இது மட்டும் போதும் என்ற தலைப்பில் மருத்துவர் கு சிவராமன் அவர்கள் வழங்கும் உரையின் முதல் பகுதி கேட்கலாம். மீண்டும் மற்றொரு நாள் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் நண்பன் ஏரியோர் கே கார்த்திக். நன்றி. நேரில் நிலையத்தில் நேரம் 11:00 தொடர்ந்து கேட்கலாம்.

0: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தர்மபுரி.
1: தர்மபுரி கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும்.
2: சில டிஷ்ஷஸ்லாம் வந்து கேட்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ரொம்ப டெம்ட் ஆகுது, நாக்கில் எச்சு ஊறுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு சில டிஷ்ஷஸ் தான் உங்களுக்காக நான் சொல்ல வந்திருக்கேன். இன்னைக்கு கேட்டால் சுவைக்கும் நிகழ்ச்சியில் நாம தெரிஞ்சுக்க இருக்கக்கூடிய ரெசிபி காரசாரமான தக்காளி அவல். பொதுவாக நம்ம அவல் எல்லாருமே சாப்பிட்ருப்போம், ஊற வச்சு அது கூட நம்ம தேங்காய் துருவி போட்டு இனிப்பாக சாப்பிட்ருப்போம். இன்னும் பார்த்தீங்கன்னா கோவில்கள்லாம் பிரசாதமாக கொடுப்பாங்க, அவலில் வச்சு தோசைலாம் சுட்டு தருவாங்க, அவல் ரொட்டி, இந்த மாதிரி நிறைய டிஷ்ஷஸ் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் இன்னைக்கு இந்த அவலை வச்சு காரசாரமான தக்காளி அவல் எப்படி செய்யறது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாமா? இது செய்யறதுக்கு ஒரே 10 நிமிஷம் இருந்தா போதுங்க. சரி, இது செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் என்னென்ன அப்படின்றத பாத்துருவோமா? முதல்ல அவல் 1 கப் எடுத்துக்கலாம், ரொம்ப தடிமனா இருக்கு இல்லையா அந்த அவல் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் 2 தக்காளி சின்ன சின்னதா நறுக்கிக்கலாம், 1 பெரிய வெங்காயம் இதையும் பொடுசு பொடுசா நறுக்கிக்கலாம், 1 பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் நம்ம தாளிக்க கடுகு உளுத்தம்பருப்பு இதெல்லாம் 1 கால் ஸ்பூன் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். அடுத்து மஞ்சள் தூள் வந்து 1 கால் ஸ்பூன், மிளகாய் தூள் 1/2 ஸ்பூன் எடுத்துக்கலாம். அப்புறம் நம்ம தாளிப்புக்காக பயன்படுத்தக்கூடிய கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் வேற என்ன இருக்கு, எண்ணெய், உப்பு இவ்வளவுதாங்க. இது நமக்கு தேவையான அளவு எடுத்துக்க போறோம். சரி, எப்படி செய்யறது அப்படின்னு தெரிஞ்சுப்போமா? அவல ஒரு பாத்திரத்துல போட்டு தண்ணி ஊத்தி நல்ல 1-2 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தண்ணி எல்லாம் வடிகட்டி தனியா எடுத்து வச்சுக்கலாம். இப்போ கடாயில வந்து நம்ம எண்ணெய் ஊத்தி சூடானதும் கடுகு உளுத்தம்பருப்பு கருவேப்பிலை போட்டு தாளிச்சுக்கலாம். அடுத்துதான் நம்ம பொடுசு பொடுசா நறுக்கணும் இல்லையா வெங்காயம், அதை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா பச்சை மிளகாய் சேர்த்து பொன் நிறமா வர அளவுக்கு நம்ம வணக்கி எடுத்துக்கலாம். இப்போ இது கூட தக்காளி சேர்த்து, தக்காளி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சாஃப்ட் ஆகுற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கக்கூடிய மஞ்சள் தூள், மிளகாய் தூள், உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். கடைசியா நம்ம வந்து ஊற வச்சு எடுத்து வச்சோம் இல்லைங்களா அவல், இதை வந்து இந்த கலவையில சேர்த்தி ரொம்ப மிதமான தீ தான் இருக்கணும். இந்த தீயில வந்து 1-3 நிமிஷம் நம்ம கிளறி அதுக்கப்புறம் கொத்தமல்லி தூவி எடுத்தோம் அப்படின்னா சுவையான காரசாரமான தக்காளி அவல் ரெடி ஆயிடுது. குழந்தைங்களாம் இதை விரும்பி சாப்பிடுவாங்க. சில நேரங்கள்ல நமக்கு ஏதாச்சும் காரமா சாப்பிட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு தோணும் இல்லையா, அதுவும் இல்லாம பாத்தீங்கன்னா கொஞ்சம் இந்த மழைக்காலங்களையோ இல்ல இந்த மாலை நேரங்கள்லயோ வந்து இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட ரொம்ப ஒரு பொருத்தமான ரெசிபி அப்படின்னே சொல்லலாம் இந்த காரசாரமான தக்காளி அவல. நீங்களும் ஒரு நாளைக்கு ட்ரை பண்ணி பாருங்க. சரி, ஒரு ரெசிபி தானா அப்படின்னு யோசிக்கிறீங்களா? அடுத்து உங்களுக்காக இன்னொரு ரெசிபி கூட இருக்குங்க. என்னன்னு தெரிஞ்சுப்போமா? பாலக் சப்பாத்தி தாங்க, பாலக் பரோட்டா அப்படின்னே சொல்லலாம். நம்ம வழக்கமாக என்ன செய்வோம், சப்பாத்தி மாவு பிசைவோம் இல்லை பரோட்டாவுக்கு மாவு பிசைவோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாலக்கீரையை சேர்த்து எப்படி செய்கிறது அப்படின்ற தகவலை தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இது எப்படி செய்யலாம் அப்படின்னா, பாலக்கீரை வந்து 1 கட்டு நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ சுத்தம் பண்ண அந்த பாலக்கீரையை 1 மிக்சி ஜாரில் போட்டு 1 துண்டு இஞ்சி, அப்புறம் பூண்டு, கொஞ்சமாக சீரகம், ஓமம் கூட கொஞ்சமாக சேர்த்துக்கிறதுனா சேர்த்துக்கலாம். இதெல்லாம் வந்து போட்டு மையை அரைச்சிக்கலாம். எப்படின்னா 1 கூழ் மாதிரி மையை அரைச்சிட்டு அதுக்கப்புறமா இதை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சப்பாத்தி மாவு பிசைய என்ன பண்ணுவோம், கோதுமை மாவு எடுத்துப்போம், அது கூட உப்பு சேர்த்துப்போம் இல்லையா. அதுக்கப்புறமா தண்ணிக்கு பதிலாக நாம் இந்த அரைச்சி வச்சோம் இல்லையா இந்த கீரை பேஸ்ட்டு, இதை வந்து சேர்த்து பிசைஞ்சோம் அப்படின்னா நம்ம அந்த சப்பாத்தி வந்து பார்த்திங்கன்னா பச்சை கலர்லேயும் வரும், அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு ஹெல்த்தியான டிஷ்ஷாகவும் இருக்கும். வழக்கமாக சப்பாத்தினா நம்ம கோதுமை மாவு, மைதா மாவுல செய்வோம், பரோட்டாவும் அந்த மாதிரி தான். ஆனா வந்து பாத்தீங்கன்னா வழக்கமா அந்த வெள்ளை கலரோ அந்த பிரவுனிஷ் கலருக்கு பதிலாவோ இந்த கீரையை அரைச்சி அந்த தண்ணியில பிசைஞ்சு நம்ம செஞ்சோம் அப்படின்னா பார்க்க வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ரொம்ப கலர்ஃபுல்லா ஒரு பச்சை கலர்ல சப்பாத்தி, பூரி இந்த மாதிரி கிடைக்கும். குழந்தைங்களாம் வந்து என்ன இது கலராக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு விரும்பி சாப்பிடுவாங்க. அது மட்டும் இல்லை, இதில் வந்து நம்ம கீரை சேர்த்துறதுனால நிறைய சத்துக்கள் வந்து நமக்கு கிடைக்குது. வழக்கமாக செய்கிற ஒரு டிஷ்ஷில் நாம் இந்த மாதிரி ஒரு புதுமையை புகுத்தினோம் அப்படின்னா குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் ஒரு நாளைக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். என்ன நேயர்களே, ரொம்ப ஈஸியான டிஷ்ஷஸ் தான் நான் சொல்லியிருக்கேன், கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நன்றி.
1: தர்மபுரி கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கிய கேட்

0: நேரம் 11:05. இது தருமபுரி பைசொல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் பூவே பெண் பூவே. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தருமபுரி பைசொல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு.
1: கல்வி சேவையில் 90 ஆண்டுகளாக தமிழகத்தின் அடையாளம் செட்டிநாடு கல்வி நிறுவனங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர் CBSE பள்ளியில் உலகத்தரமான கல்வி, ஒழுக்கம், திறன் மேம்பாடு, விளையாட்டு பயிற்சிகள், பாதுகாப்பான விடுதி வசதி அனைத்தும் ஒரே வளாகத்தில். சேர்க்கை நடைபெற்று வருகிறது. இன்றே உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை உறுதி செய்யுங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர் கரூர். தொடர்புக்கு
2: 9043533367. ஜெனரல் நர்சிங் ஆகிய படிப்புகள் சிறந்த ஆசிரியர்களின் வழிகாட்டுதலின் படி மாணவர்களின் கற்றல் திறனை மேம்படுத்துகிறது.
3: தி காவேரி பாராமெடிக்கல் கேம்பஸ், மேச்சேரி, சேலம். மேலும் விவரங்களுக்கு 9524936156.
4: சிறுநீரக கற்கள், சிறுநீர் தேக்கம், டயாலிசிஸ் மற்றும் கிட்னி பிரச்சனைகளுக்கு அணுகவும்
5: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, பைசுவள்ளி, தருமபுரி.
6: தொடர்புக்கு 9500848420.
7: தருமபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
8: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
7: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தருமபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
0: வானலையில் வர்ணஜாலம் படைக்கும் தருமபுரி பண்பலை 102.5 மற்றும் ஏற்காடு பண்பலை 103.7. இது தருமபுரி பைசொல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் பூவே பெண் பூவே. இன்னைக்கு நிகழ்ச்சியில் நம்ம என்ன தலைப்பில் பேச இருக்கிறோம் அப்படின்னா, அதற்கு முன்னாடி ஒரு கவிதையை அந்த தலைப்பு குறித்து, காற்றலைகளில் கரங்களில் வந்து, காற்றலைகளின் கரங்களில் வந்து, காதுகளின் வாசலில் நின்று, கனவுகளையும் கதைகளையும் கலந்துரைக்கும் தோழனாக தோழியாக வானொலி, காலை பொழுதின் நம்பிக்கையாக, மாலையின் இனிய நினைவாக, தொலைவில் இருந்தாலும் மனதிற்கு அருகில் தொடர்ந்து பேசும் நண்பன் வானொலி, பாடல்களில் பாசம் விதைத்து, பேச்சுகளில் அறிவை வளர்த்து, மக்களின் மனம் கலந்திடும் மந்திர குரல் நமது வானொலி. எத்தனை தொழில்நுட்பம் வந்தாலும், எத்தனை மாற்றங்கள் நடந்தாலும், என்றும் அழியாத அன்பின் மொழியாக இதயங்களில் ஒலிக்கும் வானொலி. காணாமல் பேசும் கலைஞன் வானொலி, கேட்போரின் மனதில் வாழும் நிரந்தர நண்பன் நம் வானொலி என்றால் அது மிகையல்ல என்றே சொல்ல வேண்டும். ஆம்நேயர்களே, இன்று நமது அகில இந்திய வானொலி ஆகாஷவாணி நிறுவி 90 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளது. 90 ஆண்டுகளை கடந்து ஒலிக்க காத்து கொண்டிருக்கும் நமது வானொலிக்கு இன்று நாம் ஒரு நாளை சமர்ப்பணம் செய்யும் விதமாக நம்முடன் வானொலி என்ற தலைப்பில் பேச இருக்கிறோம். பெண் தோழிகள் நீங்கள் அழைத்து பேசலாம். வானொலி உங்களுக்கு எந்த வகையில் நெருக்கமாக இருக்குது, அதனுடைய சந்தோஷங்கள் என்ன, அதை கேட்கும் பொழுது உங்களுக்கு வரக்கூடிய சந்தோஷங்கள் என்ன, வானொலி குறித்து உங்களுடைய எண்ணங்கள் என்ன என்பதை எங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம். நீங்கள் அழைக்க வேண்டிய நம் நிலைய எண்கள் 0434342 என்ற முன்னணிப்போடு 24 40 30, மற்றொரு எண் 24 40 31 என்ற எண்களில் அழைக்கலாம். மற்றொரு எண்ணாக 94 86 81 10 25 என்ற எண்ணிலோ, அல்லது 94 86 65 20 25 என்ற எண்ணிலோ அழைத்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். இன்று நாம் பேச இருக்கும் தலைப்பு நம்முடன் வானொலி.

0: முதல் தோழியாக நம்முடன் இணைகிறார். வணக்கம், யார் எங்கிருந்து?
1: ஹலோ,
0: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க? தனலட்சுமி சொல்லுங்க. இன்னைக்கு தலைப்பு கேட்டீங்களா இல்லையா? கேட்டீங்க. என்ன தலைப்பு சொல்லுங்க, கேட்போம்.
1: வானொலி 90 வருஷம் ஆச்சு. சங்கடமா இருந்தாலும் சரி, அது 10 நிமிஷம்.

0: அதாவது உட்காந்து கேட்டதாமா நிம்மதியா இருக்கு.
1: நிம்மதியா இருக்கு. என்ன நிகழ்ச்சி விரும்பி கேப்பீங்க?
0: பூ தென்புவே நல்லா நிகழ்ச்சி கேக்குமா.
1: அப்படியா? எத்தனை வருஷமா நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க வானொலி?
0: ஒரு 8 வருஷமா கேட்டதுமா.
1: 8 வருஷமா? நம்ம தர்மபுரி பண்பலை தான்.
0: ஆமா, வேற எல்லாம் கேக்குறதுல.
1: வேற என்னென்ன, எத்தனை தடவை பங்கேற்று இருக்கீங்க நிகழ்ச்சியில, நேரலை நிகழ்ச்சியில?
0: ஒரு வருஷமா நான் கொஞ்சம் தொடர்பு கொள்ள
1: முடியல.
0: இப்பதான் வரேன.
1: இப்பதான் வரீங்க. சரி, இன்னைக்கு என்ன சமைச்சீங்க வீட்டுல?
0: இன்னைக்கு இட்லி சாம்பார்.
1: மத்தியானத்துக்கு இன்னும் செய்யலையா? செய்யணுமா?
0: தோசை செஞ்சுக்கலாம்.
1: ஓகே ஓகே, சரிம்மா. ரொம்ப அருமையா பேசுறீங்க தனலட்சுமி. தொடர்ந்து இணைப்புக்கு வாங்க. நம்ம 90 வருடங்கள் மட்டும் இல்ல, 900 ஆண்டுகள் கடந்து நம்ம ஒழிக்க வைக்கணும். உங்களை மாதிரி நேயர்கள் தான் உறுதுணையா இருக்காங்க வானொலிக்கு. எப்பவுமே ஒரு முதுகெலும்பு அப்படின்னா நேயர்கள் தான் வானொலிக்கு. ரொம்ப நன்றி இணைப்பில் வந்தமைக்கு. கிடைக்கும் இந்த மாதிரி நீங்க முயற்சி
0: செஞ்சீங்கன்னா.
1: சரிம்மா, வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் இணைப்பில் வந்தமைக்கு. அடுத்த நேயர், அடுத்த பெண் தோழி, வணக்கம். யார் இங்கிருந்து? வணக்கம் சொல்பவர்
2: நிகழ்ச்சியிலும் பங்கெடுத்துக்குவேன். அப்புறம் இது வந்து பாத்தீங்கன்னா, ஒரு நம்ம வந்து சோர்வா இருக்கும் போது கேட்டோம்னா அது ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கும்.
1: சரி,
2: குழந்தைங்களும் கேக்குறாங்கம்மா, எங்க பேரன் பேத்தி எல்லாம் கேக்குறாங்க.
1: இப்ப நீங்க அடுத்த தலைமுறையும் வளர்த்து விட்டுருக்கீங்க.
2: ஆமாங்கம்மா, அதுல பங்கெடுத்துக்கோங்க.
1: சரி சரி சரிம்மா. எத்தனை வருஷமா நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க?
2: நான் 10 வருஷமா கேக்குறேன்.
1: 10 வருஷமா? என்னென்ன நிகழ்ச்சி எல்லாம் பங்கேற்று இருக்கீங்க? இப்ப பூவே பெண் பூவே எனக்கு தெரிஞ்சு நீங்க பங்கேற்கிறீங்க. இதை தாண்டி வேற என்ன நம்ம நிகழ்ச்சி
2: பங்கெடுத்துக்குவேன்?
1: 9 மணி வானலையில் வசந்தம்ல.
2: அப்புறம் மத்தியானம் அந்த பாட்டு கேக்குற நிகழ்ச்சியிலயும்
1: பங்கெடுத்துக்குவேன்.
2: இரவு நிகழ்ச்சியிலயும் பாட்டு கேக்குற நிகழ்ச்சியில் பங்கெடுத்துக்குவேன். அப்புறம் 8 மணி நிகழ்ச்சியிலயும் பங்கெடுத்துக்குவோம்மா.
1: அப்படிங்களா? சரிம்மா. என்ன நிகழ்ச்சி ரொம்ப மனதுக்கு நெருக்கமான நிகழ்ச்சினா எதை சொல்லுவீங்க?
2: ரொம்ப நெருக்கமான நிகழ்ச்சின்னா காலையில 9 மணி நிகழ்ச்சி. இப்ப பாத்தீங்கன்னா பூவே பெண் பூவே.
1: சரி,
2: இரவு 8 மணி நிகழ்ச்சி.
1: வாழ்த்துக்கள் இணைப்பில் வந்தமைக்கு. தொடர்ந்து நம்மளுடைய வானொலிக்கு உங்களுடைய துணை தேவை கேட்டுக்கொண்டே இருங்க. வாழ்த்துக்கள். அடுத்த பெண் தோழி, வணக்கம். யார் இங்க இருந்து? இது தர்மபுரி. யார் பேசுறீங்கம்மா?
3: லட்சுமிங்கம்மா.
1: ஏன் ஒரே தனலட்சுமி லட்சுமி லட்சுமினே வந்துட்டு இருக்காங்களே?
3: லட்சுமியாவே வருதுங்கம்மா.
1: ஆமா, எங்களுக்கும் கொஞ்சம் லட்சுமி வந்தா நல்லா இருக்கும்.
3: சொல்லுங்க, லட்சுமி இருந்தாதான் நம்ம செல்வாக்கா இருக்க முடியும். சொல்லுங்க,
1: எங்க இந்த இந்த லட்சுமி எந்த இடத்துல இருந்து பேசுறீங்க?
3: பாப்பாரப்பட்டில இருந்து பேசுறேன்.
1: பாப்பாரப்பட்டி. சரிம்மா, எத்தனை வருஷமா கேட்டுட்டு இருக்கீங்க?
3: நான் எனக்கு சின்ன பிள்ளையில இருந்தே, எனக்கு 60 வருஷம் ஆகுதுன்னா சின்ன 6-7 வருஷத்துல இருந்தே கேப்பேம்மா.
1: சரி,
3: பாட்டு
1: பாடி பாடியே ஆகணும் இன்னைக்கு. வேற வானொலிக்கு 90 வருஷம் ஆயிருக்கு இன்னைக்கு
3: கூட,
1: அதனால இன்னைக்கு ஒரு பாட்டு பாடி ஆகணும்.
3: பாட்டு பாடி ஆகணும்.
1: ஆமா,
3: நான் பேச நினைத்ததெல்லாம் நீ பேச வேண்டும்.

0: அருமை அருமை, வாழ்த்துக்கள். சூப்பரா பாடுனீங்க. நீங்க சொல்றது மாதிரியேதான், நீங்க நினைக்கிறது எல்லாமே நாங்க பேசுறோம். எங்களுடைய உலகம் நீங்க பாக்குற மாதிரி எங்களோட உலகத்தை உங்களுக்கு காமிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. உண்மைதானே?
1: எனக்கு சின்ன வயசுல இருந்து எந்த பழைய பாடல் பாடுறாலையும் பின்னாடி கூடவே பாடுவோம், முழுசா பாடிட்டு தான் இருப்பேன். அதுதான் எனக்கு தானே நினைச்சிக்கல.
0: அருமை, தொடர்ந்து கேளுங்க. இன்னும் அடுத்த தலைமுறைக்கும் எங்களுடைய நம்மளுடைய வானொலியை எடுத்து போங்க.
1: எங்க பேசிங்கல கூட நான் சொல்லுவோம்மா, எப்பங்களா இணையுங்க, பேசுங்க, கேளுங்க அப்படின்னு சொல்லி செல்ல முடிய வச்சிருவேன்.
0: சரி, சொல்லிட்டு தாங்க போகுது. சரி, இனிப்பில் வந்த மைக்கு நன்றி.
1: நன்றிங்கம்மா, நன்றிங்கம்மா.

நேரம் 11:15. இது தருமபுரி பைசுவள்ளி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் பூவே பெண் பூவே இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தருமபுரி பைசுவள்ளி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.

0: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி பல்கலைக்கழக அளவில் 55 தங்கப்பதக்கம், 322 ரேங்குகள் பெற்று தொடர் சாதனை. ஒழுக்கம் பாதுகாப்பிற்கு தனி கவனம். லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி தோக்கம்பட்டி சேர்க்கை நடைபெறுகிறது.

0: கமகம மனம் நலம் பெறும் தினம் ஆர்கேஜி நெய்.
1: நான் இன்ஜினியரிங் முடிச்சிட்டு HCL ல வர்க் பண்ணிட்டு இருக்கேன்.
2: நான் இன்ஜினியரிங் முடிச்சிட்டு L&T ல வர்க் பண்றேன்.
1: நீங்க எங்க படிச்சீங்க?
3: அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ்.
4: சாமானியர்களையும் சாதனையாளராக்கும் அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ், an autonomous institution. NAAC A grade accredited, NBA accredited, Apple authorized training center, 3D printing facility ன எல்லா தரத்தையும் பெற்றிருக்கு. இங்க வர்க் பண்ற ஃபேக்கல்டீஸ்ல 50% members PhD degree holders. ICT enabled smart classrooms ஓட லேர்னிங்க என்ஹான்ஸ் பண்றாங்க. அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ், Sangagiri Main Road, Salem. Counseling code 2648. Call 9500509984.
5: நம்ம வீட்ல எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில் தானே, அப்புறம் இந்த ஆயில் எதுக்கு?
6: விலை கம்மியா இருந்துச்சுன்னு வாங்கினேன்.
5: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
6: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
5: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
6: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
5: இத 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
0: மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில்,
7: பெண்ணகரம் ரோடு, ஆட்டுக்காரன்பட்டி, ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பாலிடெக்னிக் மற்றும் கலை அறிவியல் கல்லூரி.
8: கம்ப்யூட்டர் சயின்ஸ் உள்ளிட்ட பாலிடெக்னிக் பாடப்பிரிவுகளுக்கும் கலை அறிவியல் பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது.
7: எங்களின் இணை நிறுவனம் ஸ்ரீ லட்சுமி நாராயண் ஃபார்மசி அண்ட் நர்சிங் கல்லூரி. தொடர்புக்கு 7558137222.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
3: நான் எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் கடல எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? கலப்படம் எதுவும் இல்லாத 100% கடல எண்ணெய்.
4: சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும். சாதாரண ஆயில் 3 ஸ்பூனுக்கு பதிலா மிஸ்டர் கோல்ட் கடல எண்ணெய் 2 ஸ்பூன் ஊத்துனா போதும்.
3: நீங்க சொன்ன எல்லாமே கரெக்ட்.
5: மிஸ்டர் கோல்ட் 100% கடல எண்ணெய், எல்லாமே கரெக்ட்.
6: கிருஷ்ணகிரி ICICI வங்கி அருகில் 24 மணி நேரமும் இயங்கும் JP நீரோ ஸ்பைன் மற்றும் வலி நிவாரணி மருத்துவமனை. எங்களிடம் முதுகுத்தண்டு மற்றும் நரம்பு பிரச்சனைகள், டி மூளையில் இரத்த கசிவுகள் ஆகியவற்றிற்கு மைக்ரோஸ்கோபிக் மற்றும் எண்டோஸ்கோபிக் மூலம் சிகிச்சை அளிக்கப்படும். JP மருத்துவமனை, கிருஷ்ணகிரி.
7: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையில் இருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரி, பச்சமுத்து எஜுகேஷன் கல்லூரி, பச்சமுத்து நர்சிங் கல்லூரி, பச்சமுத்து ஃபார்மசி கல்லூரி, பச்சமுத்து பிசியோதெரபி கல்லூரி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வியாண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச

0: இருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33999.
1: மூட்டுமாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
2: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டுமாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
3: NIC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மென்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
4: நேரம் 11:25. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தருமபுரி வைசுவள்ளி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் பூவே பெண் பூவே. இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சி

0: குறித்து உங்களுடைய எண்ணங்கள் என்ன, இது குறித்த பல நினைவுகள் உங்களுக்கு இருக்கும், அந்த நினைவுகளை எங்க கூட பகிர்ந்து கொள்ளலாம். பகிர்ந்து கொள்ள பெண் தோழிகள் அழைக்க வேண்டிய நம் நிலைய எண்கள் 0-4-3-4-2 என்ற முன்னிணைப்போடு 24-40-30, மற்றொரு எண் 24-40-31 என்ற எண்ணிலும் அழைக்கலாம். அல்லது 94-86-81-10-25 என்ற எண்ணிலோ, அல்லது 94-86-65-20-25 என்ற எண்ணிலும் அழைத்து உங்களுடைய நினைவுகளை நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். நம்ம அடுத்த தோழிகிட்ட பேசுறதுக்கு முன்னாடி வானொலி பற்றிய ஒரு சிறு கவிதை. விடியலின் முதல் கதிரோடு விழித்தெழும் குரல் நமது வானொலி, விண்வெளியின் அலைகளில் மிதந்து வரும் தோழனாக தோழியாக நமது வானொலி, பாடலால் புன்னகை பூக்க வைக்கும் மந்திரம், பேச்சால் பல மனங்களை இணைக்கும் பாலம்தான் நம வானொலி. வயல்வெளி முதல் நகர வீதி வரை, வாழ்க்கையின் எல்லை பாதை வரையிலும் எங்கும் ஒலித்து உறவாகும் என்றும் உள்ள இனிய நண்பனாக நமது வானொலி நம்மிடையே இருக்கின்றது. கண்கள் காணா தூரத்திலும், காதுகள் கேட்கும் அருகாமையிலும், மனங்களை வருடி மகிழ்விக்கும் மகத்தான கலைஞன்தான் நம் வானொலி. காலங்கள் மாறினாலும், கருவிகள் புதியதாய் வந்தாலும், கேட்போர் நெஞ்சில் நிலைத்திருக்கும் காதல் பெயரே நம் வானொலி. ஒலியால் உலகை இணைப்பது வானொலி, உணர்வால் இதயங்களை வெல்வது வானொலி. நம்முடன் வானொலி இந்த தலைப்புல அடுத்த நினைவுகளை பகிர்ந்து கொள்ள வராங்க. வணக்கம். வணக்கம், யார் இங்க இருந்து?
1: கிருஷ்ணகிரி மாவட்டம் கெங்காவரம் தேன்மொழி சகோதரி. நலமாக்குறீங்களா?
0: அனைவரும் நலமம்மா. தேன்மொழி சொல்லுங்க, உங்களுக்கு வானொலி குறித்த நினைவுகள் கருத்துக்கள்.
1: என் சின்ன வயசு, நாங்கெல்லாம் பிறக்கிறதுக்கு முன்னே எங்க தாத்தா வீட்டுல இருந்திருக்குமா. நாங்கெல்லாம் நடக்க செய்யும் போதே அதான் எங்க தாத்தா கேட்டு அப்பயே பண்ணுவாங்க.
0: சரி,
1: அதனால எங்களுக்கு எல்லாம் சின்ன வயசுல இருந்தே அதனுடைய அனுபவம் ஒட்டி வாழ்ற வாழ்க்கை எங்களுக்கு கிடைச்சிச்சுமா.
0: அருமை. பிடிச்சிருக்கா உங்களுக்கு வானொலி கேக்குறது? எவ்வளவு பிடிச்சிருக்கு?
1: ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குமா. நம்ம மூச்சு காத்து எப்படியோ, நம்ம பிள்ளைங்க எப்படியோ, அந்த மாதிரிதான். அது ஒரு உயிர் மூச்சு. நம்ம நண்பனாவும் இருக்குது, தோழியாவும் இருக்குது, நம்மளுக்குள்ள ஒரு கருத்துள்ள ஒரு ஆசிரியராவும் இருக்குது.
0: சரிமா,
1: வகையிலே அது ஒரு உற்று துணையா இருக்குதுமா. அதுக்காக ஒரு கவிதை
0: சொல்லுங்க.
1: வானொலி நீ அருவி, அதை ரசிக்க 1000 கோடி மனங்கள், வானில் இரவில் நீ நிலவாய் வாழ்கிறாய், உன்னுடன் காணாமல் இருக்க வாழ்க்கை இல்லை.
0: அவ்வளவுதானா? அருமை, ரொம்ப அருமையான வரிகள் போட்டு நீங்களே எழுதினதா அந்த கவிதை?
1: ஆமாமா, இப்ப உங்களுடைய நிகழ்ச்சி பேரை கேட்ட பின்னாடி
0: எழுதினது. அருமை. ஒரு ஒரு கவி கவிஞர் கலைஞர் எல்லாம் நம்ம வானொலி கேட்டு ரசிச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது எங்களுக்கு ஒரு பெருமையா இருக்கு. வாழ்த்துக்கள் தேன்மொழி, நீங்கள் இணைப்பில் வந்தமைக்கும். சரி, தொடர்ந்து வானொலி கேளுங்க. எங்கள் வானொலிக்கு, நம்ம வானொலிக்கு உங்களுடைய துணை எப்பொழுதுமே தேவை. அடுத்த தலைமுறைக்கு இதை கொண்டு செல்றதுக்கான ஒரு முயற்சியும் நீங்கள் எடுப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. வாழ்த்துக்கள்.
1: நன்றிமா.
0: அடுத்த தோழி வணக்கம், யார் இங்கிருந்து?
2: காலை வணக்கம் தோழி.
0: காலை வணக்கம் சொல்பவர்
2: என்ஜோகாலிலிருந்து ராணி.
0: சொல்லுங்கம்மா. என்னுடன் நம்முடன்
2: வாழும் போது அது எங்களோட ஒரு பலமா இருக்குதுமா. அதுவே எங்களுக்கு பெரிய பலம்.
0: சரி,
2: எல்லாரும் ஸ்கூல் கிளம்பிடுவாங்க பிள்ளைங்களா, வீட்டுல யாருமே இருக்க மாட்டோம். எனி டைம் அது என்னோடய இருக்கும்.
0: ஓகே ஓகே, யாரோ பேசிக்கிட்டே இருக்க மாதிரி, நம்ம கூடவே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும்.
2: எல்லா நிகழ்ச்சியும் கலந்துருக்க, முடிஞ்ச அளவுக்கு எல்லா நிகழ்ச்சியும் கலந்துக்குவேன். இருந்தாலும் ஒரு அத தனிமையா இருக்கும் போது எதை எதையோ யோசிக்க தோணும் இல்லைங்களா.
0: ஆமா,
2: அதுக்கு பதில் இது நாம கேட்டுட்டே இருந்தோம்னா அது மறந்துருவோம்.
0: நாங்க
2: நம்ம
0: ஆல் இந்தியா ரேடியோ ஆரம்பிச்சு 90 வருடங்கள் ஆயிருக்கு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?
2: நிறைய தோழிகள் அறிமுகப்படுத்தி இருக்குது, நிறைய அறிவிப்பாளர்கள் அறிமுகமாயிருக்காங்க. எங்களையும் பேச வச்சு நீங்க கேக்குறீங்களே, அதுவே ஒரு பெருசு இல்லையாமா.
0: நீங்க பேசுறது அழகா இருக்கு, அதனாலதான் கேக்குறோம்.
2: ஐயோ, அத மட்டும் சொல்லிடாதீங்க.
0: என்ன இப்படி சொல்லிட்டீங்க?
2: ஒரு வாய்ப்பு குடுக்குறீங்களா, அதுவே ஒரு சந்தோஷம் தானே. நீங்க நல்லா இருக்கும்.
0: நீங்க உண்மையே பேசுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு.
2: நிஜமாவே தான், நாங்க பேசி நீங்க கேக்குறதே பெருசு தானே.
0: இல்லைம்மா, அனைவருமே ரொம்ப, இங்கே வரக்கூடிய அனைத்து நேர்மையே ரொம்ப அருமையான நேர்கள், அழகாக பேசக்கூடிய நேர்கள்.

0: உங்களுடைய பாக்கியம் நீங்க பேசுறது
1: மகிழ்ச்சிமா
0: கேட்கறது.
1: மகிழ்ச்சிமா.
0: வாழ்த்துக்கள். அடுத்த பெண் தோழி, வணக்கம். யார் இங்கிறது?
1: இனிமையான முற்பகல் வணக்கங்கம்மா.
0: முற்பகல் வணக்கம் சொல்பவர் யார்?
1: ஐம்பதுல இருந்து கலை சொல்றீங்கம்மா.
0: சொல்லுங்கம்மா, எத்தனை வருஷமா நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நம்முடன் வானொலி? இது குறித்து உங்களுடைய கருத்துக்கள்.
1: 2005 இருந்து கேட்டுட்டு இருக்கேங்கம்மா.
0: சரி,
1: நம்மளோட தர்மபுரி பண்பலை வந்து 2011 இருந்து கேட்டுட்டு இருக்கேங்கம்மா.
0: சரிங்கம்மா, உங்களோட நினைவுகள் பகிர்ந்துக்கோங்க.
1: 15-16 ஆண்டுகளா நம்மளோட தர்மபுரி பண்பலை கேட்டுட்டு வரேங்கம்மா. மௌன மொழி பேசும் ஐநா நம் 102.5 பண்பலை 90 ஆண்டுகளை நிறைவடைந்து 90 அகவை முடிந்து அடியெடுத்து வைக்கும் வானொலிக்கு என் இதயம் கனிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேங்கம்மா, அகில இந்திய வானொலிக்கு.
0: நன்றிமா, நன்றி. வாழ்த்துக்கள் இணைப்பில் வந்தமைக்கு.
1: நிறைய நிகழ்ச்சிகள் எல்லாமே கேட்டோங்கம்மா. நம்ம பந்தலையில பாத்தீங்கன்னா காலை முதல் பக்தி பாடல் இருந்து மழலை மொழி, அப்புறம் இனிது இனிது, அப்படியே 9 மணிக்கு வானொலியில் வசந்தம், இப்படியே நான் பூவே தென்பூவே இப்படியே கேட்டோங்கம்மா. எனக்கு ரொம்ப ரொம்ப எல்லா நிகழ்ச்சிகளுமே, நான் உடல் என்றால் வானொலி உயிருங்கம்மா.
0: சரிம்மா, உங்களை மாதிரி ரசிகர்கள் இருக்க வரைக்கும் அடிச்சுக்க முடியாது. சரிங்கம்மா, வாழ்த்துக்கள் உங்களோட கருத்துக்களை பகிர்ந்து
1: கொள்ளுங்க.
0: அடுத்த தோழி கிட்ட பேசலாம். தொடர்ந்து நீங்க கேட்டுக்கிட்டே இருங்க நம்மளுடைய வானொலிய. தர்மபுரி வைசாலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிய பூவே பெண் பூவே நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தர்மபுரி வைசாலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு.
2: சிறுநீரக கற்கள், சிறுநீர் தேக்கம், டயாலிசிஸ் மற்றும் கிட்னி பிரச்சனைகளுக்கு அணுகவும்
3: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வைசுவள்ளி தர்மபுரி.
4: தொடர்புக்கு 9500-84820.
2: தர்மபுரி பண்பலை 102.5 MHz, ஏற்காடு பண்பலை 103.7 MHz அலைவரிசைகளில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலமற்றம் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி, தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: வித்யா விகாஸ் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஊத்தங்கரை, ரோபோட்டிக்ஸ் ஆக்டிவிட்டி, கேஜி பிளேயிங், ஸ்மார்ட் கிளாஸ், எக்ஸ்பீரியன்ஸ்டு அண்ட் கேரிங் டீச்சர்ஸ், PKG 2+2 வரை அட்மிஷன் நடைபெறுகிறது.
6: RKG நெய் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.

மற்றும் மகளிர் கலை அறிவியல் கல்லூரிகளின் இடை நிறுவனம் எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி தோக்கம்பட்டி. சேர்க்கைக்கு 9566-723-8255.

0: ஆர்கேஜி நெய்.
1: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
2: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாட பிரிவுகள்.
1: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
3: தர்மபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
4: வித்ய விகாஸ் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஊத்தங்கரை. ரோபோட்டிக்ஸ், ஆக்டிவிட்டி, கேஜி பிளேயிங், ஸ்மார்ட் கிளாஸ், எக்ஸ்பீரியன்ஸ்டு அண்ட் கேரிங் டீச்சர்ஸ். ப்ரீ கேஜி 2+2 வரை அட்மிஷன் நடைபெறுகிறது.
5: விபத்து, எலும்பு முறிவு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கு அணுகவும்
6: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
7: தொடர்புக்கு 9500848420.
8: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம்.
4: ஆர்கேஜி நெய் வழங்கும் பூவே பெண் பூவே இந்நிகழ்ச்சியை வழங்குவோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஆர்கேஜி நெய், 90 ஆண்டுகளுக்கும் மேலாக பாரம்பரியத்தின் சுவை.

0: இன்னைக்கு பூவே பெண் பூவே நிகழ்ச்சியில நம்முடன் வானொலி என்ற தலைப்புல பேசிட்டு இருக்கோம். பெண் தோழிகள் அழைத்து உங்களுடைய நினைவுகளை கருத்துக்களை வானொலி குறித்த சம்பந்தமான நினைவுகள்லாம் என்ன இருக்கு, கருத்துக்கள் என்ன இருக்கு அப்படிங்கறத பகிர்ந்து கொள்ளலாம். அடுத்த தோழி இணைப்புல இருக்காங்க, யாருங்கிறது அப்படிங்கறத பேசிடுவோம். வணக்கம். வணக்கம். சொல்பவர் யார்?
1: தருமபுரி மாவட்டம்.
0: யார் பேசுறீங்கம்மா? உங்க பேர் சொல்லும்போது மட்டும் கட் ஆயிடுச்சு. எஸ் செல்வி.
1: வானவலினா ஒரு ஆறுதல் அம்மானே சொல்லிக்கலாம் மேடம். ஒரு பெத்த பிள்ளைங்களுக்கு ஒரு அம்மா பற்றி ஒரு நல்ல சொல்றாங்க.
0: எத்தனை வருஷமா கேட்டுட்டு இருக்கீங்க செல்வி நீங்க?
1: ரெண்டு வருஷமா கேட்டது ரெயின் பிடிச்சி நெளிச்சிட்டு இருக்கிறேன். அதுல இருந்து ஒரு நாலு வருஷமா எத்தனை
0: கேட்டுட்டு இருக்கீங்க. சரிம்மா, இப்போ 90 ஆண்டுகள் ஆயிருக்கு, இத பத்தி என்ன நினைக்கிறீங்க நீங்க? சந்தோஷமா இருக்கா?
1: எல்லாமே தெரிஞ்சுக்கலாம் மேடம், வெளியில என்ன நடக்குது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம்.
0: சரிம்மா, வாழ்த்துக்கள். தொடர்ந்து வாங்க, இணைப்புக்கு வாங்க, பேசுங்க.
1: ஏரிவேலிக்கு போனா கூட உங்களுக்கு கேக்குவான்
0: கேப்பீங்க. சரி, தொடர்ந்து கேளுங்க, தொடர்ந்து இணைப்புக்கும் வாங்க, அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போங்க நம்ம வானொலிய. வாழ்த்துக்கள். அடுத்த பெண் தோழி யாரு இங்கிருந்து? வணக்கம். யாரு இங்கிருந்து? சுதா சொல்லுங்க. எத்தனை வருஷமா கேட்டுட்டு இருக்கீங்க உங்களோட வானொலி எப்படி? சுதா சொல்லுங்க. எத்தனை வருஷமா? 5 வருஷமா கேட்டுட்டு இருக்கீங்க. சரி, எந்த நிகழ்ச்சி ரொம்ப பிடிக்கும் உங்க மனசுக்கு நெருக்கமான நிகழ்ச்சினா எது சொல்வீங்க?
1: பாட்டு கேட்கற நிகழ்ச்சி பிடிக்குங்க மேம். நாங்க வந்து விவசாய வேலைக்கு போறேங்க மேம்.
0: சரி.
1: ஃபுல்டேவும் 9 மணிலிருந்து சாயந்தரம் 5 மணி வரைக்கும் டைம்ல கேட்குவோங்க மேம். அதுக்கப்புறம் நைட்டு 11 மணிக்கு வந்து 11 மணி வரைக்கும் வீட்டுல இருந்து கேட்குவோங்க.
0: வீட்டுல இருந்து கேட்பீங்க?
1: டிவில இல்லைங்க மேம். அதனால அப்பறம் தான் உயிரின்னு கூட சொல்லலாம்.
0: சரி சரி, எந்த நிகழ்ச்சி ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு? பாட்டு கேக்குறது. அது முன்னே சொன்னீங்க. சரி மாசுதர், தொடர்ந்து கேளுங்க, தொடர்ந்து இன்னைக்கும் வாங்க. சரிங்கம்மா, இல்ல சொல்றதே எங்க கடமை, அதனால சொல்றோம். சரிங்கம்மா, சரி. வாழ்த்துக்கள் சுதா, இனிப்பில் வந்தமைக்கு. அடுத்த பெண் தோழி வணக்கம், யாருங்கிறது?
2: ஹலோ, வணக்கம்மா.
0: வணக்கம் சொல்பவர்.
2: ஆரம்பிச்சு 11 மணி வரை எல்லா நிகழ்ச்சியுமே
0: கேப்பேன்.
2: எனக்கு எல்லா நிகழ்ச்சியுமே பிடிக்கும். நம்ம தர்மபுரி பந்தலை, தங்க பந்தலை, பாசமுள்ள பந்தலைக்கு ஒரு வாழ்த்துக்கள்.
0: நன்றி.
2: நான் இந்த அளவுக்கு பேசுறேன், இந்த அளவுக்கு எல்லா நிகழ்ச்சியுமே கேக்குறேன், எனக்கு ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு அளவு இல்ல, அது ஒரு சோகம். அதனால எல்லா நிகழ்ச்சியும் கேட்கும் போது இந்த அளவுக்கு நான் மகிழ்ச்சியா இருக்கேன். நம்ம வானொலி 90 பத்தி
0: வழங்கும் பூவே பெண் பூவே இந்நிகழ்ச்சியை வழங்கி கொண்டு வருபோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஆர்கேஜி நெய். இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்முடன் வானொலி என்ற தலைப்புல பேசிட்டு இருக்கோம். வானொலி குறித்த அவங்களுடைய நினைவுகளையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டுட்டு இருக்காங்க நம்ம பெண் தோழிகள். அடுத்த தோழி யாரெங்கிறது அப்படிங்கறத கேட்போம். வணக்கம், யாரெங்கிறது?
3: இனிய முற்பகல் வணக்கம். பன்னம்பூர்ல இருந்து கே ராஜேஸ்வரிம்மா.
0: சொல்லுங்கம்மா ராஜேஸ்வரிம்மா.
3: நான் வந்து 1970ல இருந்து வானொலி கேக்குறேம்மா.
0: 1970ல இருந்து
3: படிக்கும் போது இருந்து எங்க அப்பா வீட்டுல கேட்டுட்டு இருந்தேன்.
0: சரி.
3: அப்புறம் 70ல கேட்டது, மறுபடியும் 75ல மேரேஜ் ஆயிடுச்சு. அப்புறமா இங்க வந்து டிரான்ஸ்ஃபர் ஒண்ணு வாங்கி கொடுத்தேன். அதுலதான் இப்ப ஓடிக்கிட்டு நம்ம தருமபுரி எஃப்எம் வந்து 2020ல இருந்து பேச
0: ஆரம்பிச்சேன்.
3: ரொம்ப சந்தோஷம்.
0: சரிங்க.
3: எல்லாம் பாட்டு கேட்கறது எல்லா நிகழ்ச்சியுமே ரொம்ப பிடிக்குமா.
0: சரிங்க.
3: ஒரு இது கவிதை ஒன்று சொல்லிடலாமா?
0: சொல்லுங்க.
3: மின்திரை வருவதற்கு முன்னே மனங்களை வென்றாய் வானொலியே, பாட்டில் மகிழ்ச்சி தந்தாய், பேச்சில் அறிவு தந்தாய், உரத்தில் இருந்தாலும் அருகில் இருப்பாய், உயரத்தில் இருந்தாலும் துணையாய் நிற்பாய் என்றும் எங்கள் உள்ளத்தில் இனிய உயிர் தோழி வானொலி 90 ஆண்டுகள் நிறைவு கண்ட உனக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள்.

அருமையா அருமையான கவிதையை சொல்லியிருக்கீங்க ராஜேஸ்வரி அம்மா. வாழ்த்துக்கள், தொடர்ந்து இணைப்புக்கு வாங்க, பேசுங்க, சந்தோஷமாக. நன்றி. நிகழ்ச்சியில் ஒரு பாடலை தொடர்ந்து மீண்டும் சந்திக்கலாம். பெண் தோழிகளை இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கோம் நம்முடன் வானொலி என்ற தலைப்பில்.

0: என்ன, உங்க குழந்தைய ஹாஸ்டல்ல சேர்த்துட்டு ரொம்ப மிஸ் பண்றீங்களா?
1: நான் ஏன் மிஸ் பண்றேன்? அவங்க வீக்கெண்ட் ஆனா வீட்டுக்கு வந்துருவாங்களே, வீட்டையும் மிஸ் பண்ண கூடாதுன்னு தான் வீக் லாங் போர்டிங்ல சேர்த்திருக்கேன்.
2: செட்டிநாடு வித்யா மந்திர் CBSE கரூர் 2026-27 கல்வியாண்டு சேர்க்கை நடைபெற்று வருகிறது. தொடர்புக்கு 9043533367.
3: ரிசல்ட் வந்தவுடன் ஜாயின் பண்றதுக்கு பெஸ்டான காலேஜ் தேடிட்டு இருக்கீங்களா? கன்ஃபியூஷனே வேணாம். அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் அட்டோனமஸ் இன்ஸ்டிடியூஷன் தான் பெஸ்ட் சாய்ஸ்.
4: வைப்ரண்டான 10க்கும் மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் கிளப், ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் லேபரேட்டரி ஃபெசிலிட்டிஸ் தனித்தனியா எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்க்கும் இருக்கு. வெல் ஸ்டாக்ட் லைப்ரரி வித் 25,000 பிளஸ் புக்ஸ்.
3: சாமானியர்களையும் சாதனையாளராக்கும் அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் அட்டோனமஸ் இன்ஸ்டிடியூஷன், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648. கால் 9500509984.
5: தீராத தலைவலி கழுத்து வழியா? இனி கவலை வேண்டாம். பெரிய அறுவை சிகிச்சை இல்லாமல் நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபிசர்கள் கிருஷ்ணகிரி.
6: கானம் பாடும் எங்கள் வானம்பாடி தர்மபுரி பண்பலை 102.5 மற்றும் ஏற்க

0: பண்பலை 103.7. இது ஆர்கே ஜி வழங்கும் பூவே பெண் பூவே நிகழ்ச்சியை வழங்கி கொண்டிருப்போம். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஆர்கே ஜி. இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம நம்முடன் வானொலி என்ற தலைப்புல பேசிட்டு இருக்கோம். வானொலி அதாவது ஆகாஷ்வாணி ஆல் இண்டியா ரேடியோ தொடங்கி 90 ஆண்டுகள் நிறைவடைந்திருக்குது. இதனை சிறப்பிக்கும் விதமாக இன்றைய தலைப்பு நம்முடன் வானொலி என்ற தலைப்பில் உங்களுடைய நினைவுகளை பகிர்ந்துகிட்டு இருக்கிறீங்க. பெண் தோழிகள் அழைச்சி நீங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டிய நம் நிலைய எண்கள் 043-342 என்ற முன்னிணைப்போடு 24-40-30 மற்றொரு 24-40-31 என்ற எண்களிலையும் 94-86-81-10-25 என்ற எண்ணிலோ அல்லது 94-86-65-20-25 என்ற எண்ணிலும் அழைத்து உங்களுடைய நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். இதோ இணைப்பில் அடுத்த தோழி இருக்காங்க, அவங்க கிட்ட பேசிடுவோம். வணக்கம், யார் இங்கிருந்து?
1: வணக்கம், ஏறுவாடி.
0: சொல்லுங்க மராஜேஸ்வரி அம்மா, உங்களுடைய நினைவுகள்.
1: வானொலிக்கு வயது 90 இல்லை, இளமை என்னைக்குமே இளமை. வானொலி இல்லாம எனக்கு வந்து எல்லா நிகழ்ச்சியும் பிடிக்கும். காலையில வந்து வந்தே மாதிரி மாதிரி ஆரம்பிச்சு உறங்கும்னு ஒரு சிந்தனை ஒன்று கேட்டுட்டு இருப்பேன்.
0: சரி,
1: விடுதேடு வினா வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். தேடுதல் வந்து ரொம்ப பிடிக்கும். ஏதாவது முடிஞ்ச வந்து முயற்சி கிடைக்கும் கிடைக்காது, செப்பரேட்டா சொல்லிட்டு வருவோம். காலையில 9 மணிக்கு வாழ வசந்தா கருத்து சொல்றதெல்லாம் நிறைய பிடிக்கும். இந்த மாதிரி
0: வானொலி
1: இந்த கருத்து சொல்ல வந்துதான் நான் ஆரம்பிச்சு. இந்த வானொலி வசந்தா ரொம்ப பிடிச்சி டெய்லி அட்டன் பண்ணி அதை ஆரம்பிச்சு இந்த வழி அதெல்லாம் விடவே மாட்ட முயற்சி பண்ணுவேன். கிடைக்கிறது இல்ல, இருந்தாலும் முயற்சி நம்ம கையிலன்ற மாதிரி முயற்சி செஞ்சுட்டே இருப்பேன். தமிழ்நாடுல சங்கீதம்னா அத வானொலி தாங்க சொல்லுவேன். வானொலிக்கு வயது 90னா 100,000 ஆண்டு வாழணும்னு சொல்லிட்டு வாழ்த்துக்கள். நன்றி.
0: நன்றிமா, உங்களுடைய வாழ்த்துக்களுக்கு நன்றி. இணைப்பில் வந்தமைக்கும் நன்றி. தொடர்ந்து இணைப்புக்கு வாங்க, உங்களுடைய துணை எப்பொழுதுமே வானொலிக்கு தேவை. அடுத்த தலைமுறைக்கும் கொண்டு செல்லுங்க. அடுத்த தோழி வணக்கம், யார் இங்கிருந்து? வணக்கம்
2: மேடம்.
0: வணக்கம்.
2: மாவட்டம் சாமியார்கிட்ட சிவகாமி பேசுறேன் மேடம்.
0: சிவகாமி அம்மா சொல்லுங்க.
2: நல்லா இருக்குது மேடம். எங்க அப்பங்க அம்மா செத்து போயிட்டு கூட எனக்கு எப்பாம் அவ்வளவு சந்தோஷம் போற பக்கத்துலயே ஒலி அறியுது. கொட்டாயில படுத்து நீ எப்பாம் கூட பேசுனது உங்களுக்கு நல்ல ரெயின் கேட்டுன்னு எங்க கொட்டாயில அப்படியே என்னை பாராட்டுறாங்க போ மேடம்.
0: அப்படியா?
2: இந்த ஞாயிற்றுக்கிழமை அந்த புள்ளிகளுக்கு தான் புடிச்சு கொடுக்கறது. வாடா எப்பாம் ரெயின்
0: கட்டிச்சுன்னு
2: அதுங்கதான் ஒரு குஷி. பெரியம்மா கட்டுறதுச்சா வாங்கடா வாங்கடா எல்லா புள்ளிங்களும் ஒரு குஷி. அதுங்களுக்கு எல்லாம்
0: எப்பாம்னா
2: அதுங்களுக்கு அந்த காலத்துல மாதிரி அவனுக்கு குஷியா ஓடியாருதுங்க எங்கிட்டே.
0: அதெல்லாம் நீங்க இருக்க நீங்க எல்லாம் இந்த மாதிரி கேட்டு நீங்க ரசிக்கிறதுனாலதான் அடுத்த தலைமுறையும் ரசிக்கிறாங்க. தொடர்ந்து இந்த மாதிரி விஷயங்களை செய்யுங்க.
2: ரெண்டாவது 1வது படிக்கிற புள்ளி எல்லாம் என் மேல எவ்வளவு பாசம். பெரியம்மா சிவகாமி பெரியம்மா வாங்கடா டே எஃப்எம் கட்சி பெரியம்மா ஓடி வருதுங்க.
0: எஃப்எம்னால நீங்க ப்ராப்ளம் ஆயிட்டீங்க.
2: ஆமா ஆமா ஆமா.
0: சரிமா, வாழ்த்துக்கள். தொடர்ந்து இணைப்புக்கு வாங்க, பேசுங்க, சந்தோஷமா இருங்க எஃப்எம் கேட்டு. அடுத்த தோழி வணக்கம், யார் இங்கிருந்து? நேரம் 11:55. வணக்கம்.
3: வணக்கம், திருப்பூர் கணக்கம்பாளையத்துல இருந்து சசிகலாங்க.
0: சசிகலா சொல்லுங்கம்மா, நம்முடன் வானொலி.
3: நான் சின்ன வயசுல இருந்து வானொலி கேட்டுட்டு இருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்சது.
0: சரி,
3: வீட்லயே கம்பெனியும் வச்சு தச்சிட்டு இருக்கேன். கம்பெனில வானொலி போட்டிருக்கேன். சமையல் கட்டுல ஸ்பீக்கர் வச்சு கேட்டுட்டே தான் இருப்பேன். கேட்டுட்டே தான் வேலை செஞ்சுட்டே இருப்பேன்.
0: ஓகே. இப்போ திருப்பூர்னா நீங்க கார்மெண்ட்ஸ்ல வர்க் பண்றீங்களா?
3: ஆமாங்க. வீட்லயே வந்து ஓவர்லாக் மிஷின் போட்டுருக்கேன்.
0: ஓ,
3: போட்டு கட்டின வெட்டி கொடுப்பாங்க துணி, அதை அங்க எடுத்துட்டு வந்து தைச்சு கொடுக்கறது.
0: ஓகே.
3: அந்த வேலை செஞ்சுட்டு இருக்கேன். நான் எப்பவும் காலையில எழுந்தேனே ரேடியோ போட்டுவேன். போட்டுட்டு தான் சமையல் வேலையும் செஞ்சுட்டு கம்பெனி வேலையும் பாத்துக்குவேன்.
0: சரிங்கம்மா, எத்தனை வருஷமா நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க? உங்க நினைவு தெரிஞ்சு எவ்வளவு நாளா?
3: எனக்கு விவரம் தெரிஞ்சாலும் இருந்தே நான் வானொலி தான் கேட்டுட்டு இருக்கேன். அதிகமா வானொலி தான்.
0: சரி,
3: ஸ்கூல் படிக்கும் போது டிவி எல்லாம் இல்ல, எப்பவுமே வானொலி தான். வானொலி தான் கேட்பேன்.
0: என்ன நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப நெருக்கம்?
3: எனக்கு 2 மணிக்கு போற அந்த விவசாயிகள் பத்தி பேசுறாங்க, அது பிடிக்குங்க. அப்புறம் 2:30 புதன்கிழமை நாடகம் போடுறது, அப்புறம் வியாழக்கிழமை பன்மொழி பாடல்கள்,
0: வியாழக்கிழமை பன்மொழி பாடல்கள் 2:30 மணிக்கு, அதே மாதிரி நாடகம் புதன்கிழமை, விவசாய நிகழ்ச்சிகள் பிடிச்சிருக்கும் அப்படின்னு. அது அதுவே எங்களுக்கு ஒரு பெருமையாவும் ஒரு சந்தோஷமாவும் இருக்கு.
3: இப்பதான் 3 மணிக்கு வாட்ஸ்அப்ல பாட்டு கேட்டிருக்கேன். 2 டைம் போட்டிருக்கீங்க.

0: நான் இப்பதான் கொஞ்ச நாளா அவங்க நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கேன். நல்லா இருக்கு நிகழ்ச்சி, இங்க நல்லா கேக்குது.
1: சரிம்மா, வாழ்த்துக்கள், தொடர்ந்து கேளுங்க,
0: வாழ்த்துக்கள்,
1: கேட்டு சந்தோஷமா இருங்க. ரொம்ப அருமையா சொன்னீங்க, வாழ்த்துக்கள். அடுத்த தோழி வணக்கம், யார் இங்கிருந்து?
2: அம்மா வணக்கம். அம்மா
1: வணக்கம் சொல்பவர்
2: தருமபுரி மாவட்டம் கொளகத்துல இருந்து முனியம்மாள் முனுசாமிங்கம்மா.
1: முனியம்மாள் முனுசாமி சொல்லுங்கம்மா. வானொலி, நம்முடன் வானொலி.
2: நம்முடன் வானொலி, வானொலி வந்து எனக்கு உற்ற தோழிங்கம்மா, நண்பனுக்கு நண்பன், தாய் தந்தை எல்லாமே எனக்கு வானொலி கிட்ட வந்த பின்னாடிதான் எல்லாமே ஓரளவுக்கு எனக்கு நல்லா தெரிஞ்சிருக்குது.
1: சரிங்க,
2: அறிமுகம். அதாவது வந்து எத்தனை ஊடகங்கள் வந்தாலும் நம்ம வானொலி மாதிரி இருக்காதுங்கம்மா. வானொலியில வந்து நல்ல கருத்துள்ள விவசாயம், மகளிருக்கு சுயோதிய குழுல இந்தந்த வேலை செய்யலாம், கைத்தொழில் அப்படின்றது.
1: இதுல தெரிஞ்சுக்கும் போது உங்களுக்கு ரொம்ப அறிவு சார்ந்த தகவல்கள் கிடைக்குது அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் இருக்கு.
2: ஆமாமா, இயற்கையா நம்ம என்னென்ன தயாரிக்கலாம்ன்றது வந்து இது மூலமா நிறைய பயனடைஞ்சிருக்கிறோம்மா.
1: சரிம்மா,
2: மகளிர்
1: நன்றிமா, வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். தொடர்ந்து கேளுங்க எஃப்எம், தொடர்ந்து இனிப்புக்கும் வாங்க.

0: ஆர்கேஜி நெய்.
1: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
2: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
1: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
3: குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு PICU நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருகிறது. அனுபவம் வாய்ந்த பீடியாட்ரிக் இன்டென்சிவிஸ்ட் மூலம் கடுமையான காய்ச்சல், தீவிர டெங்கு, மூச்சு திணறல், ஆஸ்துமா, நிமோனியா போன்ற நோய் தொற்றுகளுக்கு வென்டிலேட்டர் வசதியுடன் 24 மணி நேரமும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, பைசுவள்ளி, தர்மபுரி.
4: தொடர்புக்கு 9500848420.

இந்திய மக்களின் குரலாகவும் தகவல் தொடர்பின் நம்பகமான ஊடகமாகவும் விளங்கி வருகின்றது ஆல் இண்டியா ரேடியோ ஆகாஷ்வாணி. தனது 90 ஆண்டுகால பயணத்தை பெருமையுடன் கொண்டாடி கொண்டிருக்கின்றது. 1936 தொடங்கப்பட்ட அகில இந்திய வானொலி செய்தி, கல்வி, கலை, இலக்கியம், இசை மற்றும் கலாச்சார நிகழ்ச்சிகளை மக்களிடம் கொண்டு சேர்த்து நாட்டின் வளர்ச்சியில் முக்கிய பங்காற்றி வருகின்றது என்றால் அது மிகையல்ல. நகரங்கள் முதல் கிராமங்கள் வரை கோடிக்கணக்கான மக்களின் அன்றாட வாழ்வில் வானொலி ஒரு அங்கமாக இருக்கிறது. சுதந்திர போராட்ட காலம் முதல் நவீன டிஜிட்டல் யுகம் வரை உண்மையான தகவல்களையும் தரமான நிகழ்ச்சிகளையும் வழங்கி மக்களின் நம்பிக்கை பெற்ற ஊடகமாக அகில இந்திய வானொலி ஆகாஷ்வாணி திகழ்கின்றது. பல தலைமுறைகளின் நினைவுகளையும் உணர்வுகளையும் தாங்கி நிற்கும் இந்த வானொலி சேவை இந்தியாவின் பண்பாட்டு பாரம்பரியத்தை பாதுகாத்து வரும் ஒரு பெரும் பொக்கிஷம். 90 ஆண்டுகள் மக்களின் மனதோடு இணைந்த குரல், இந்தியாவின் இதய துடிப்பு என்ற பெருமையுடன் அகில இந்திய வானொலி தனது சேவையை தொடர்ந்து வருகின்றது. இதை கேட்டு ரசிக்கும் நேயர் நெஞ்சங்கள் இருக்கும் வரை 90 ஆண்டுகள் மட்டுமல்ல 900 ஆண்டுகள் கடந்தும் ஒலித்து கொண்டே இருக்கும் என்ற நம்பிக்கையுடன் இன்றைய நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறோம். இன்று ஆர்கேஜி நெய் வழங்கிய பூவே பெண் பூவே, இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஆர்கேஜி நெய், 90 ஆண்டுகளுக்கும் மேலாக பாரம்பரியத்தின் சுவை. ஆர்கேஜி நெய் வழங்கிய இந்த நிகழ்ச்சியில் நம்முடன் வானொலி என்ற தலைப்பில் பேசணும். பேசிய பகிர்ந்து கொண்ட அனைத்து தோழிகளுக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும்.

தருமபுரி பண்பலை 102.5 மற்றும் ஏற்காடு பண்பலை 103.7. நேர்கள் இனி கேட்கலாம் இனி பண்பலையில் ஒலி உலா வரும் நிகழ்ச்சி பற்றிய தகவல்கள். 12:10 உங்கள் களம் இன்று

தரும் எண்ணங்கள். இன்றைய நிகழ்ச்சியில் மகிழ்வான முதுமைக்கு இது மட்டும் போதும் என்ற தலைப்பில் மருத்துவர் கு சிவராமன் அவர்கள் வழங்கும் உரையின் முதல் பகுதியினை கேட்கலாம். 12:40 தமிழில் செய்தி அறிக்கை, 12:50 திரை இசை, அதனைத் தொடர்ந்து சூழல் காப்பும் மெல்லிசை ஆகியன இடம்பெறும். 1:05 ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை, 1:10 நேயர் விருப்பம், 1:30 தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும், 1:45 மாநில செய்திகள், 1:55 வானிலை அறிக்கை, 2:00 விவசாய அரங்கம். இன்றைய நிகழ்ச்சியில் எள் மற்றும் சூரியகாந்தி பயிர்களில் விதை உற்பத்தி தொழில்நுட்பங்கள் குறித்து, திரூர் வேளாண்மை அறிவியல் நிலைய இணை பேராசிரியர் முனைவர் பி யோகா மீனாட்சி அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம். 2:30 அறிவியல் மலர், 3:00 கச்சவியல் கலக்கல் பாடல்கள், 4:00 விடை தேடும் வினாக்கள், 5:00 மாலை தென்றல், 6:00 தருமபுரி ராதைகிருஷ்ணா ஜுவல்லரி வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில், 6:05 ஆங்கிலத்தில் செய்திருக்கை, 6:10 பாட்டுத்தான், 6:30 மாநில செய்திகள், 6:40 வேலை காத்திருக்கு, 6:45 வானிலை அறிக்கை, 6:50 உள்ளூர் உலா, 6:55 சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் தருமபுரி ஜெயன் மருத்துவமனை இணைந்து வழங்கும் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள், 7:00 திரை இசை, 7:10 மாவட்ட செய்திகள், 7:15 தமிழில் செய்தியறிக்கை, 7:25 வயல்வெளி. இன்றைய வயல்வெளி நிகழ்ச்சியில் மா சாகுபடியில் நோய் மேலாண்மை குறித்து பையூர் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவன துணை பேராசிரியர் டாக்டர் எஸ் சுந்தரமூர்த்தி அவர்களின் உரை, அதனைத் தொடர்ந்து பணம் தரும் பன்னீர் கரும்பு இது குறித்து தருமபுரி கன்னிப்பட்டி சி முனியப்பன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். 8:00 இளந்தென்றல் இன்று சொல்லுக வெல்லுக, 9:00 ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை, 9:15 செய்தி சுடர், 9:30 இடைவிடாத இசைமழை, 10:00 சுகமான ராகங்கள். இன்றைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் தருமபுரி மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடல் ஒலிக்கும். 11:05 ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை, 11:45 நாளைய நிகழ்ச்சி குறிப்பு காந்திய சிந்தனையாகின இடம்பெறும். நிகழ்ச்சி இன்று பகல் 3:00 கச்சவியில் கலக்கல் பாடல்கள். உங்களுடைய விருப்ப பாடலை கச்சவி மூலமாக கேட்டு ரசிக்கலாம். நீங்கள் செய்ய வேண்டியது 0434224433 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்களுடைய பெயர் ஊர் ஆகியன டைப் செய்து அனுப்பி வையுங்கள். நிகழ்ச்சியில் 3:00 நிகழ்ச்சியில் கேட்டு ரசிக்கலாம். இவையாவும் இன்று தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இனி ஒலி உலா வரும் நிகழ்ச்சி குறித்த தகவல்கள். இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை, டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

இருக்கிறது. ஏனென்றால் ஒட்டுமொத்த இந்திய சமூகத்தில் அந்த காலகட்டத்தில் உடம்பு பொய், உடம்பு மாயை என்று இருந்த காலத்தில் இல்லை, உடம்பு மெய், உடம்பால் அழியில் உயிரால் அழிவர், உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேனே உயிர் வளர்த்தேனே என்று திருமூலர் அன்றைக்கு தாந்திரீக தத்துவத்தோடு இந்த உடம்பு மெய்யானது, இந்த உடலை மிகச்சரியாக செய்து கொண்டால் மட்டும்தான் நாம் ஆன்மீக பாதையில் சரியாக செல்ல முடியும். இந்த ஞான வாழ்க்கைக்கு சரியாக செல்ல வேண்டும் என்றால் உடலை சரியாக பேண வேண்டும். ஆரோக்கியமான உடலில்தான் ஆரோக்கியமான சிந்தனைகள், ஆரோக்கியமான பாதை, ஆரோக்கியமான ஞான வாழ்வுக்கான தேடல் எல்லாம் அமையும் என்று அந்த முதல் முதலில் தமிழ் சமூகத்தில் சொன்ன குரல் தான் திருமூலரின் திருமந்திரத்தில் சொன்ன உடம்பால் அழியில் உயிரால் அழிவர், திறம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டர், உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேனே உயிர் வளர்த்தேனே என்ற பாடல். அந்த அடிப்படையில் ஆரோக்கியம் பற்றிய ஒரு அடிப்படையான ஒரு புரிதல், ஒரு மகிழ்வான ஒரு முதுமையான வாழ்வில் எனக்கு ஞான வாழ்வை தேட வேண்டும் என்கிற ஒரு சிந்தனை இருக்கிறது, என் அந்த பாதைக்கு செல்வதற்கு என் உடல் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் நாம் எல்லாம் கூடி சில மணித்துளிகள் அதை பற்றி எப்படி அந்த ஆரோக்கியமான முதுமையை வைத்துக் கொள்ளலாம், ஒரு மகிழ்வான முதுமையை வைத்துக் கொள்ளலாம் என்று நாம் பார்க்கலாம். அந்த வகையில் பல இடங்கள்லையும் நம்ம மேலே உயர்ந்துட்டு வரோம். அதுக்கு பெரிய அடையாளம் வந்து முதுமை கூடிக்கொண்டே இருப்பது தான். இந்தியா சுதந்திரம் அடையும் போது நம்முடைய சராசரி ஆயுட்காலம் வெறும் 37 தான். நம்முடைய சராசரி ஆயுட்காலம் 37 வயசு தான். இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய சராசரி ஆயுட்காலம் எடுத்திங்கன்னா 72 இதுக்கு மேலே. இன்னும் ஒரு சில ஆண்டுகளில், ஒரு 5-10 ஆண்டுகளில் மிகச்சரியாக 80 மேலே சராசரி ஆயுட்காலம் வந்துருங்கிறது பெரிய கணிப்பு. இன்னைக்கு லெவலில் இன்னைக்கு இல்லை, 2011 சென்சஸில் வெறும் 14 கோடி தான் வந்து முதியோர்கள், 14 கோடி 2011. அப்போ வந்து நம்மளுடைய மக்கள் தொகை 120 or 110 தான் இருந்தது, 100 கோடி கிட்ட தான் இருந்திருக்கும். இன்னைக்குள்ள மக்கள் தொகையை இப்போ வருகிற 2031 சென்சஸ் வரும்போது கிட்டத்தட்ட 35 கோடி முதியோர்கள் இருப்பாங்க அப்படின்னு ஒரு கணக்கு புள்ளிவரங்கள் சொல்லுது. நான் காலையில் திருப்பூரில் இருந்து வரேன். திருப்பூரில் நிறைய நண்பர்களில் நிறைய பின்னலாடை செய்கிறவங்க, துணி செய்கிறவங்க, யான் செய்கிறவங்கெல்லாம் பேசிக்கொண்டு இருக்கிற வாய்ப்பு கிடைச்சிது. காலை நேர நடைப்பயணத்தில் தற்செயலாக அங்கே நிறைய நண்பர்கள் கூடினாங்க, அவங்களெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தோம். ஒரு செய்தி பேசும்போது தெரிஞ்சது, இந்த எல்லாரும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சில்வர் எக்கானமி அப்படின்னு ஒன்று பேசுகிறாங்க. சில்வர் எக்கானமின்னொடனே வெள்ளி விலையேறத, வெள்ளியை பற்றியானா வெள்ளி இல்லை, அது இல்லை. சில்வர் எக்கானமினா நம்ம முடி நரைக்குது இல்லையா, நம்ம நரை முடியவாருக்கான ஒரு எக்கானமி உலகம் முழுக்க குறிப்பாக இந்தியாவில் அதிகம் பேசப்படுது. என்ன அப்படின்னா, இந்த ஒட்டுமொத்த வணிகமும் முதியோர்களை மையப்படுத்தி இவர்களுக்கான வாழ்விற்கு, முதிய வாழ்விற்கு தேவையான பொருட்களுக்கான ஒரு மிகப்பெரிய சிந்தனை ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியா முழுக்க அந்த பொருளாதாரத்தை நகர்த்தி கொண்டிருக்கிறது. மருத்துவமனைகளெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, மருத்துவமனைகள் எல்லாமே வந்து ஏஜிங் பாப்புலேஷன், ஏஜ்டு பாப்புலேஷனுக்கான நோய்களுக்கு சிகிச்சை அளிக்கக்கூடிய மருத்துவமனைகள் தான் பெரிய அளவில் பெருகி கொண்டிருக்கிறது. சமீபத்தில் சென்னையில் ஒரு மருத்துவமனை வந்து அவங்க அறிவிக்க போகிறாங்க, கிட்டத்தட்ட 500 பெட் உள்ள ஜீரியாட்ரிக் ஹாஸ்பிட்டல் அவங்க ஆரம்பிக்கிறாங்க. 100 பெட்டு 200 பெட்டுன்னு ஆரம்பித்தாங்க, பத்த மாட்டேங்குது, 500 பெட்டு ஆரம்பிக்கிறாங்க. அதோட சேர்ந்து ஜீரியாட்ரிக் ஹோம் மாதிரி அதுலேயே ஒரு அசிஸ்டன்ட் லிவிங் இப்படி அவங்க பெருக்கிக் கொண்டே போகிறாங்க. தமிழ்நாடு முழுக்க உள்ள பெரிய கார்பரேட் பிக் மருத்துவமனைகள் எல்லாமே வந்து முதியோர்களுக்கான மருத்துவமனைகளை பெருக்கிக் கொண்டே இருக்குது. இன்னைக்கு திருப்பூரில் பேசும்போது கிடைச்ச செய்தி ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. சார், நல்லா யோசிச்சு பாருங்கள், 70 வயசுக்கு மேலே பனியன் போடுறது கஷ்டமாக இருக்கும் சார். பனியனை இப்படி தூக்கி இப்படி கையை கொண்டு சொருகி போடுறது கஷ்டமாக இருக்கும். கையை இப்படி மேலே உயர்த்துறதுக்கு பல பேருக்கு ஒரு ஃப்ரோசன் ஷோல்டர் இருக்கலாம், இல்லைன்னா வந்து ஒரு பெரிய ஆர்த்ரைட்டிஸ்லாம் வந்தால் கையை இப்படி தூக்கி போடலாம், கையை பின்னாடி கொக்கியை மாட்டுறதுக்கான கஷ்டம் இருக்கலாம், பேண்ட்டை கீழே விடி எடுத்தோ இல்லை உள்ளாடைகளை காலில் எடுத்து மாட்டுறதுக்கான சிரமங்கள் பெரிய அளவில் வரும். அப்போ அதுக்கு எப்படி ஆடை, ஆனால் அதுக்காக பனியன் போடாமல் இருக்க முடியாது, உள்ளாடைகள் வேணும், பேண்ட் போட்டு பெல்ட் கட்டி அந்த பெல்ட்டை வந்து ஹூக்குக்குள்ளே மாட்டுறதுக்கான
ஒரு சூழல் வந்து 90 வயது முதியோருக்கு

சிறு நடுக்கம் இருக்கலாம். அவர் அந்த நேரத்தில் அதுக்குன்னு யாரையும் உதவி கேட்க முடியாது. அப்போ அவங்க எப்படியான பேண்ட் போட முடியும், அவங்க எப்படியான பனியன் போட முடியும்லாம் யோசிக்கிறாங்க. ஆச்சரியமா இருந்தது, ரொம்ப பரவாயில்ல இப்படிலாம் யோசிக்கிறாங்க நம்ம மக்கள். லெகின்ஸ் மாதிரி பேண்ட் போடலாமா, பெண்கள் வந்து லெகின்ஸ் அப்படி போடுறாங்க, அதுக்கு கூட குனிஞ்சு காலை மடைச்சு மாட்ட முடியுமா, உட்காந்துட்டு ஒரு சேர்ல உட்காந்துட்டு மாட்ட முடியும், இப்படிலாம் சிந்திக்கிறாங்க. எர்கானமிக்ஸா எப்படி அவங்களுக்கு இருக்க இருக்கணும், எப்படி அந்த ஆடையை போடுவதற்கு சிறு சிரமம் இல்லாமல் போடணும், இப்படி எல்லாம் வணிகம் சிந்திக்கிறது. முதுமையில அவங்களுக்கு உதவி செய்யறதுக்கான ஒரு பொருளை உற்பத்தி செய்யணும். ஏன் அவங்க யோசிக்கிறாங்க, மிகப்பெரிய அளவில் இதற்கான தேவை கூடும் என்று அனுமானித்திருக்கிறாங்க. இங்க மட்டும் இல்ல, உலகம் எல்லாம் யோசிக்கிறாங்க. இந்தியால, தமிழ்நாட்டில், நம்ம ஊருக்கு பக்கத்துல இப்படி எல்லாம் யோசிக்கிறாங்க அப்படின்னு யோசிக்கும் போது நாமும் நம் முதுமைக்கு தயாராகணும். அவர்கள் ஆடையை கொண்டு வரலாம், புதிய மருந்துகள் வரலாம், மருத்துவமனைகள் வரலாம், இதெல்லாம் ஒரு பக்கம் வரட்டும், அதெல்லாம் வேணும், நம்ம தேவைப்படும் போது பயன்படுத்திக்கலாம். அதற்கு முன்னாடி ஒரு சிரமம் இல்லாமல், ஒரு சிறு சிறு பிசகுகள் இல்லாமல், ஒரு வலி இல்லாமல், ஒரு நெருக்கடிகள் இல்லாமல் நம்மளுடைய முதுமை இருக்க வேண்டுங்கிறத இப்ப இருந்தே முடிவு பண்ணணும். நம்ம இங்க இருக்க பார்க்கும் போது, என் கண்ணில் படும்போது நிறைய பேர் 50 தாண்டியவர்கள் இருக்கீங்க. நிச்சயமா ஒரு முதுமை காலம்ங்கிறத 60 மேலன்னு அரசாங்கம் சொல்லுது. அரசாங்கம் மருத்துவ உலகம்லாம் 60+, அதை வந்து ஜீரியாட்ரிக் எடுப்பாங்க. 60-70 யங் அடல்ட் அப்படிப்பாங்க, 70-80 வந்து மாடரேட் அடல்ட்டுப்பாங்க, 80-90 ஓல்டு அடல்ட் அப்படிம்பாங்க, ரொம்ப முதுமையான முதுமை அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்படிதான் மருத்துவ உலகம் அந்த முதுமையை பிரித்து பிரித்து பார்க்கிறது. ஆனால் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, 40-45 வயது முதலே முதுமைக்காக நாம் முயற்சி செய்ய ஆரம்பித்தோம். நம்முடைய புதிய காலத்தில் நம் உடல் ஆரோக்கியத்திற்கான மெனக்கெடல், அதற்கான அக்கறை, அதற்கான கரிசனங்கள் நம்ம 40களிலேயே தொடங்கணும். ஏன்னா 60 அப்புறம் நம்ம மாற்றிக்கலாம் அப்படின்னு நினச்சோம்னா நிறைய விஷயங்களை மாற்ற முடியாது. இப்போ 55 ஒருத்தர் இருக்கீங்க, இல்லை ஒரு 60களில் இருக்கும். இப்போ இருந்தே நம்ம உடலை ஒரு 70-75 சிக்கல்கள் வராமல் பார்த்து கொள்வதற்கான அக்கறைகளை இன்றிலிருந்தே துவங்கணும். அது ரொம்ப ரொம்ப அடிப்படையான விஷயம். முதுமை கால நோய்களுக்கான தீர்வில் ப்ரிவென்டிவ் ஹெல்த் தான் ரொம்ப முக்கியம். ப்ரிவென்டிவ் அண்ட் ப்ரோஆக்டிவ் ஹெல்த், நாம் நோய் வராமல் பார்த்து கொள்வதற்கான ஒரு வாழ்வியலை சொல்லணும். மொத்தத்தில் ரொம்ப முக்கியமான விஷயம்னா, ஒரு நம்மளுடைய 8 பேர் மக்கள் ஒரு தோராயமாக வச்சுக்கிட்டோம்னா, மருத்துவ ரீதியாக பார்க்கும்போது ஒரு நம்பர் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. என்னது அப்படின்னா, கிட்டத்தட்ட 1 பேர் சர்க்கரை நோயாளிகளாக இருக்கும். என்ன சார், 1 நாங்கள் படித்த மாதிரி இல்லையே அப்படின்னா, டயாபெட்டிஸ் பாப்புலேஷனும் டயாபெட்டிக் வருமா அப்படின்னு இருக்கக்கூடிய IGT-மாங்க, இம்பேர்டு குளுக்கோஸ் டாலரன்ஸ், சர்க்கரை வருவதற்கான வாசலில் எட்டி பார்த்துட்டு இருக்கிற உங்களும் 2 சேர்த்தா கிட்டத்தட்ட 1 பேர் டயாபெட்டிக்கில் இருக்காங்க. ஆனால் 1 பேர் டயாபெட்டிக்கில் இருக்காங்களே, இந்த 1 பேரும் சர்க்கரையை மிகச்சிறப்பாக கையாண்டு கொண்டு இருக்கிறார்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளவு பேர் டயபெட்டிக்கை பெர்ஃபெக்டாக கண்ட்ரோலில் வச்சுருப்பாங்க அப்படின்னு யோசிக்கேன், வெறும் 10% தான். 10% பேர் தான் எனக்கு டயபெட்டிக்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நான் ஒரு 6.5 HbA1c கீழே வச்சுக்கிட்டு 6 வச்சுட்டு இருக்கிறவங்க 10% தான். சில பேர் எனக்கு இந்த நம்பர்லாம் நம்பிக்கையே கிடையாது, நான் ஃபிட்டாக இருக்கேன், ஐ எம் டூயிங் குட். நீங்கள் சும்மா நம்பரை மாற்றிக்கிட்டே இருப்பீங்க மருந்து விற்கிறதுக்காக, அப்படி கூட இப்படி கூட, அது எப்படி சார், நான் நல்லா தானே இருக்கேன், ஐ எம் டூயிங் குட் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அப்படி ஒரு குரூப், நான் கவலையே படலை. அவங்கெல்லாம் வந்து ICU போனதுக்கு அப்புறம்தான் அதை பற்றின சிந்தனையே யோசிக்க ஆரம்பிப்பாங்க ரிவர்ஸில். ஸோ இது இந்த மாதிரி சர்க்கரை கட்டுப்பாடு இல்லாதவர்கள் கூட்டம் மிகப்பெரிதாக தமிழ்நாட்டில் இருக்கு. நண்பர்களே, உங்களுக்கு தெரியுமா, சர்க்கரை நோயினால் சிறுநீரக நோய்கள் அதிகரிக்கக்கூடிய தேசம் நம்ம நாடு தான். நம்ம நாட்டில் தான் சிறுநீரக சர்க்கரையினால் சிறுநீரக நோய் அதிகமாக, டயாபெட்டிக் CKD அப்படிம்பாங்க. கிரானிக் கிட்னி டிசீஸ் வந்து டயாபெட்டிக்னால வரக்கூடியதும் ஹைப்பர் டென்ஷன்னால வரக்கூடியதும் நம்ம ஊரில் மிகப்பெரிய அளவில் இருக்கு. காரணம், சர்க்கரையை நம்ம கட்டுப்பாடாக வைத்து கொள்ளாது தான் முதல் காரணம். நான் HbA1c வந்தப்புறம் பார்த்துக்கிறேன், யூரின்ல லேசாக புரதம் போகுது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு பார்த்துக்கலாம். அப்போ எனக்கு இந்த ஒரு தமிழ் சினிமாவில் ஒரு சினிமா ஹீரோ யாரோ ஒருத்தர் சொல்லுவான், எனக்கு ரொம்ப பிடிச்ச பிரச்சனமான நேரத்தில் எனக்கு பிடிச்சமான வார்த்தை என்ன தெரியுமா, பார்த்துக்கலாம் அப்படிம்பாங்க.

என்ன பொறுத்த வரைக்கு ஆக தவறான வார்த்தை பார்த்துக்கலாம். பார்த்துக்கலான்னு சொன்னா யூ டோன்ட் ஹாவ் மெட்டிகுலஸ் பிளானிங் அர்த்தம். உங்ககிட்ட திட்டமிடல் இல்லைங்கிறவங்க தான் பார்த்துக்கலாம், வந்தா பார்த்துக்கலாம், வந்தா பார்க்க முடியாது. அதான் உண்மை. சர்க்கரையிலையோ ரத்த குதிப்புலையோ ஒரு நோயினுடைய தீவிரத்துக்குள்ள போனதுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது மற்றவங்க தான் நம்மளை பார்த்துக்கலாம், நம்மளை நாம பார்க்க முடியாது. அப்படியான ஒரு சூழல்ல தான் நம்மளுடைய நோய் கூட்டங்கள் கூடிக்கொண்டே இருக்கு. முதுமையில் நண்பர்களே, முதுமையில் மிக மிக கவனமா இருக்க வேண்டிய விஷயம் சர்க்கரையை மிகச்சிறப்பாக கையாளணும். சர்க்கரை நோய் இல்லாமல் இருக்க முடியுமா? சிறு வயதுல வந்துருச்சு, இதில் நீங்கள் இருக்கிறதுல நீங்கள் ஒரு 300-400 பேர் இருக்கீங்கன்னா உறுதியாக கையெழுத்து போட்டு, நான் யாருக்கும் டெஸ்ட் பண்ணலை, உறுதியாக இங்கே வந்து ஒரு 30% ஆஃப் பீப்புள் டயபெட்டிக் உறுதியாக இருப்பீங்க. கையெழுத்து போட்டு தரலாம், டெஸ்டே பண்ணலை ஆனாலும் சொல்ல முடியும், ஏன்னா புள்ளி உரங்கள் அதுதான் சொல்லுது. ஆனால் என்ன அழகாக சர்க்கரை வியாதி வந்துருச்சுன்னு அவ்வளோதானா? கிடையவே கிடையாது. நான் குடியிருந்த வீட்டில், நான் ஒரு வீட்டில் வாடகைக்கு குடியிருந்தேன். அந்த வீட்டில் எனக்கு கூட இருந்த அந்த ஓனர் வந்து ஒரு ஐஏஎஸ் அதிகாரி, கிட்டத்தட்ட 55 வருஷம் அவருக்கு டயபெட்டிக், 92 வயதில் அவர் மரணம் அடைந்தார். அவர் வந்து நானும் அவரும் ஒவ்வொரு நாளும் அவர்கிட்ட பேசிகிட்டு இருப்பேன். காலையில் 5:30 வந்து டொக் டொக்குன்னு கதை தடுவார், டாக்டர் போலாமா வாக்கிங், காலையில் 5:30. அன்னைக்கு நான் ராத்திரி 11 மணிக்கு வந்திருப்பேன். எப்படியாவது நான் ஒரு அரை மணி நேரம் தூக்கிட மாட்டோமா அப்படின்னா, நீங்கள் ஊர்லாம் சொல்லிட்டு நீங்கள் 5:30 நடக்கலைன்னா? அப்படித்தான் எனக்கு நடையை அவர் வந்து உறுதிப்படுத்தினார். 15 வருஷத்துக்கு முன்னாடி அவர் வந்து டொக்கு டொக்குன்னு தட்டுவார். மழை பெஞ்சதுன்னா அவர் ரெண்டு கூட எடுத்துகிட்டு வருவார், டாக்டர் இந்த அப்படிங்க குடை பிடிச்சிட்டே பேசிட்டே போவோம். அந்த கீழ்பா கார்டன் ஏரியாவில் குடையை பிடிச்சிட்டு வாக்கிங் போன ரெண்டு பேர் நாங்கள் மட்டும்தான்.

அவருடைய முதுமை 85 வயசுல அவங்க பிள்ளைங்க எல்லாம் சேர்ந்து இவர் அங்கெல்லாம் போய் விழுந்துறாரு, கீழே எங்கேயா விழுந்துறாரு. வீட்டை விட்டு நீங்க நடக்கூடாது, வீட்லயே இருந்து நடங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் வீட்டுக்குள்ளேயே அந்த ரூமை ஸ்கொயர் ஃபீட் கணக்கு வச்சுக்கிட்டு எப்படியாவது இதுக்குள்ள நான் மொத்தமா 1.5 கிலோமீட்டர் வந்துருச்சு டாக்டர் நடந்துட்டேன் அப்படிம்பாரு. 90 வயது வரைக்கும் அவருடைய ஆரோக்கியம் மிகச்சிறப்பாரு. 92 வயசுல ஒரு அழகான எக்ஸிட், போன் பண்ணி டாக்டர் அனைமா ஹாஸ்பிட்டல் போறேன் எப்படி வரேன்னு தெரியல, ஐ லிவ்ட் மை லைஃப் வெரி வெல். அவருடைய பிள்ளைங்கள்லாம் மிகச்சிறப்பாக இருக்காங்க, குழந்தைகள் அவருக்கு அவ்வளவு ஒரு நிறைவான ஒரு வாழ்க்கை. 92 வயசில் குட் பை எக்ஸிட், அழகாக டாட்டா சொல்லிவிட்டு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிவிட்டு ஃபோன் பண்ணி எல்லாருக்கும் தேங்க் பண்ணிவிட்டு ஹாஸ்பிட்டல் போனார், அப்புறம் வரல. நம்ம வாழ்க்கை எப்படி தான் இருக்கணும், மிகச்சிறப்பாக சந்தோஷமான எக்ஸிட் வந்து அவ்வளோ மகிழ்ச்சியாக பை பை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒரு நாள் மரணம் அடைய போகிறோம். ஆனால் அந்த மரணத்தில் வந்து அப்படியே ஒரு டியூப்லேயும் இதுலேயும் மாட்டிக்கிட்டு கஷ்டப்பட்டுட்டு பிரச்சனை பண்ணி அப்படி இருக்கக்கூடாது. குவாலிட்டி ஆஃப் லைஃபை பற்றி பேசுகிற மாதிரி இன்றைக்கு குவாலிட்டி ஆஃப் டெத்தை பற்றி பேசுகிறாங்க. நம்முடைய மரணம் ஆகச்சிறந்ததாக அமையணும்னு. ஆனால் அதே சமயத்தில் அதுக்கான பயம் தேவையில்லை. ஏன்னா இன்னைக்கு மருத்துவ உலகம் பெரிய அளவில் வளர்ந்துருக்குறது. கூகுளில் இருந்து ஒரு இது போட்டிருக்கலாம், ஒரு ரொம்ப அழகான வார்த்தை. அந்த வார்த்தை என்ன சொல்லலாம்னா, டெத் இஸ் ஆப்ஷனல். இனிமேல் 2050 டெத் இஸ் ஆப்ஷனல் அப்படிங்கிறான். சிறுநீரகம் போயிடுச்சா கிட்னியை மாற்றிக்கோ, ஹார்ட் போயிடுச்சா ஹார்ட்டை மாற்றிக்கோ, உனக்கு லிவரில் பிரச்சனையா லிவரை மாற்றிக்கோ, பிளட்டில் ஏதாச்சும் பிளட்டை மாற்றிக்கோ, எல்லாத்தையும் மாற்றி நீ வந்து கடைசி வரைக்கும் உயிர் வாழ முடியும். ரொம்ப போர் அடிக்குதுடா ரைட்டு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷனலாக டெத்தை எடுக்கக்கூடிய அளவில் மருத்துவ உலகம் வளர்ந்து கொண்டு இருக்கிறது. அன்றைக்கு ஒரு சிறு மாரடைப்புக்கு நம்ம பயந்த காலம் உண்டு. 20 வருஷம் முன்னாடி நெஞ்சை பிடிச்சி தான் தமிழ் சினிமாவில் பல ஹீரோக்கள் வந்து ஐயோ அப்படின்னோடனே பின்னாடி 1000 வயலின் வாசிக்கும். இன்றைக்கி வந்து ஒரு மாரடைப்பு ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. மிகச்சிறப்பான ஒரு மருத்துவங்கள் வந்துருச்சு. ஒரு ஸ்டென்ட் வச்சுக்கலாம், இல்லைன்னா ஒரு சிஏபிஜி பண்ணிக்கலாம். என்னுடைய நண்பர் அவர் ஒரு மருத்துவர் தான். திடீர்னு ஒரு நாள் காலையில் 7 மணிக்கு ஃபோன் பண்ணுறாரு, மச்சான் உன்னை பார்க்கணும்டா, எப்போ வர, சாயந்தரம் கிளினிக்கில் முடிஞ்சு பார்க்கலாம், எங்க நீ எதுக்கு வந்திருக்க, வண்டியை கொஞ்சம் ஓவர் ஆயில் பண்ணிட்டு சர்வீஸ் விட்டு கொஞ்சம் பிளம்பிங்லாம் பிரச்சனையாக இருக்குது, பார்க்க வந்திருக்கேண்ணா. டேய் சேலத்தில் இல்லாத வண்டி பிரச்சனை, அதுக்கேற்க சென்னை வரைக்கும் வந்திருக்கேண்ணா. நான் வண்டினா என்னைய சொன்னேன்டா, ஒரு லைட்டாக ஒரு 4 இடத்துல அடைச்சிருக்கு, அப்படியே வந்துட்டு ஓவர் ஆயில் பண்ணிட்டு போகிறேன் அப்படின்னு ஃபோன் பண்ணுறான். நான் வந்து பதறி போய் என்னடா இப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நேற்று போனேன்டா போய் பார்த்தேன், ஸ்டெண்ட்டை போட்டுக்கலான்னு பார்த்தேன், அங்கே 5 பிளாக்கு. அவர் ரொம்ப பயப்படுறாரு, நான் போட முடியுமா போடுங்க அப்படின்னா, இல்லை இல்லை நீங்கள் பைபாஸ் பண்ணிக்கோங்கன்ட்டாரு. நான் வந்து இங்கே அட்மிட் ஆகிட்டேன் அப்படிங்கிறான். ரொம்ப சாதாரணமாக உலகம் மருத்துவ உலகம். 15 நாளில் அவர் அடுத்த வேலைக்கு போய் இவர் அவர் இப்போ ஆப்ரேஷன்லாம் பண்ணிக்கிட்டு ஜாலியாக இருக்கார், எந்த பிரச்சனையும் இல்லை. மருத்துவ உலகம் மிகப்பெரிய அளவில் வளர்ந்து இருக்கிறது, அது ஒரு பக்கம் உண்மை. ஆனால் எல்லாராலையும் அது மாதிரியான ஒரு நோய்க்குள்ளே போய் சிகிச்சை எடுத்து அதுக்குரிய பொருளாதார வசதியோடு ஆகச்சிறந்த சிகிச்சையை எடுத்துக்கொண்டு உடனடியாக திரும்ப முடியுமான்னு கேட்டால் நம்ம எல்லாருக்கும் அப்படி சொல்ல முடியாது. அப்போ நம்ம இதுக்கெல்லாம் முதல் விஷயம் என்னென்னா, இந்த நோய்க்கூட்டத்திற்குள் சிக்காமல் பார்த்துக்கணும். சர்க்கரை இருக்குது, அதை மிகச்சிறப்பாக கையாளணும். இரத்த கொதிப்பு இருக்குது, ஆகச்சிறப்பாக கையாண்டு அதிலிருந்து அது ஒரு சிறுநீரக நோயோ அது ஒரு ஸ்ட்ரோக்கையோ உருவாக்காத அளவுக்கு நம் வாழ்க்கையை வைத்துக் கொள்ளணும். எல்லாத்த விட இன்னைக்கு மிகப்பெரிய அளவில் பெருகி கொண்டிருக்கிறது புற்றுநோய் கூட்டங்கள்.

முன்னாடி எல்லாம் தமிழ் சினிமாவுடைய கடைசி சீன்ல தான் புற்றுநோய் வந்துட்டு இருந்துச்சு. ஒரு ஹீரோ ரெண்டு ஹீரோயினை லவ் பண்ணிட்டு இருப்பான், டக்குன்னு ஒருத்திய போட்டாதான் அடுத்த நிமிஷம் படம் சுபம்னு பிடிக்க முடியும். திடீர்னு கிளைமாக்ஸ்ல வேன ரத்தமா வாஞ்சி எடுத்து அவன் வயலினை போட்டு அவளுக்கு புற்றுநோய் அப்படின்னாங்க. அப்பதான் ஓ அப்படியா, வாழ்வே மாயம்னு ஒரு படம் பார்த்தோம். அப்பவும் அப்படிதான் இருந்துச்சு. நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது பயணங்கள் முடிவதில்லை அப்படின்னு ஒரு படம், எப்படி அந்த படத்தை முடிக்க போறான் அப்படின்னு பார்த்தா டக்குன்னு அவளுக்கு கேன்சர் அவனுக்கு கேன்சர் அப்படின்னு சொல்லி முடிச்சான். அப்படி யாருக்கோ எங்கேயோ கேட்ட வார்த்தையாக இருந்த புற்றுநோய் இன்றைக்கு எங்கு திரும்பினாலும் நம் வீட்டில், நம் அருகாமையில், நம்ம குடும்பத்தில், நமக்கு உறவினரில், நம் அலுவலகத்தில் பக்கத்தில் வேலை செய்யக்கூடிய பலருக்கும் வரக்கூடிய நோயாக மாறி இருக்கு. ஒரு ஆங்காலஜிஸ்ட் ஒருத்தட நான் பேசுவேன், அவர்கிட்ட அவர் ஒரு நாளைக்கு 250 பேஷண்ட் பார்ப்பார். நான் கேட்பேன், சார் ஏன் சார் இத்தனை பேஷண்ட், 250 பேர் பார்க்கணுமா? பல பேஷண்ட் உங்கள்கிட்ட ரொம்ப நேரம் நீங்கள் பேச மாட்டேங்கிங்கன்னு திட்டுறாங்க, நீங்கள் கொஞ்சம் அட்லீஸ்ட் ஒரு குறைச்சிக்கலாமே அப்படின்ட்டு அவர் சொல்லுவார். நான் குறைச்சிக்கலாம், நான் உங்கள் சென்னை மாதிரி இடத்துல உட்காந்து நான் ஒரு பேஷண்ட்டுக்கு 500 ரூபாய் 1000 ரூபாய் சார்ஜ் பண்ணேன்னா 100 ரூபாய்க்கு 100 பேஷண்ட் பார்க்கலாம். நான் இருப்பது ஒரு கிராமத்து பகுதி பக்கத்தில், அங்கே 50 ரூபா கன்சல்டேஷன் வாங்கிட்டு நான் பார்க்குறேன். நான் ஒருவேளை 50 ரூபாய்க்கு நான் அதை பார்க்கவில்லை என்றால் அந்த 250 பேரில் 100 பேர் இறந்து போயிடுவாங்க, அதனால் நான் 250 பேர் பார்க்கேன் அப்படிம்பார். அவ்வளவு சந்தோஷமாக இருக்கும் அவர் சொன்ன உடனே. அப்போ நான் அடுத்த கேள்வி அவர்கிட்ட கேட்டேன், சார் உண்மையிலேயே இவ்வளவு நோய் கூடுத, இந்த நோயை முதல்லையே கணிக்கக்கூடிய உத்திகள் நிறைய வந்துட்டதுனால, ஏர்லி டயக்னோசிஸ் வந்ததுனால கேன்சர் அதிகமாக இருக்க மாதிரி தெரியுதா, இல்லை உண்மையிலேயே நம்பர் கூடியிருக்கா அப்படின்னு கேட்டால், இல்லை 100% நோய் கூடியிருக்கிறது, முன்ன இருந்ததை விட நிறைய பேருக்கு அதிகம் வருகிறது. நாங்கள்லாம் படிக்கிற காலத்தில் குடல்ல புற்றுநோயோ இறைப்பை புற்றுநோயோ இந்தியாவிலலாம் யாருக்கும் வராது. ஏன்னா நம்ம சாம்பார் சாப்பிட்றோம், எல்லாத்துலேயும் மஞ்சள் போடுறோம், நிறைய மஞ்சள் செய்கிறோம், நிறைய ஸ்பைசஸ் இருக்கிறதுனால நமக்கெல்லாம் குடல் புற்றுநோய் இறைப்பை புற்றுநோய் வராதுன்னு. துரதிருஷ்டவசமாக ஆண்களுக்கு இன்றைக்கு அதிகம் வரக்கூடிய புற்றுநோய்களில் குடலும் இறைப்பை புற்றுநோயும் கூடிக்கொண்டே இருக்கிறது. உணவு குழலினுடைய கடைசி, த லோயர் 1/3 ஆஃப் ஈசோஃபேகஸ்பாங்க, உணவு குழலினுடைய கடைசிலையும் இறைப்பையிலையும் மலக்குடலையும் வரக்கூடிய புற்றுநோய்கள் கூடிக்கொண்டே இருக்கிறது. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நான் சொல்றது புள்ளி உரம் ஆண்களுக்கு. பெண்களை பொறுத்த வரைக்கும் நாங்க படிக்கிற காலத்துல பெண்களுக்கு மார்பக புற்றுநோய் யாருக்கு வரும் அப்படின்னு ஒரு கேள்வி உண்டு, ஹூ ஆர் சசப்டபிள் ஃபார் பிரஸ்ட் கேன்சர். அதுக்கு ஒரே பதில் தான், நன்ஸ் அண்ட் நான் லாக்டேட்டிங் மதர்ஸ் அப்படின்னு எழுதுவோம். அதாவது பாலூட்டாத, ஏதோ ஒரு காரணத்திற்காக திருமணம் செய்யாத, இல்லை என்றால் குழந்தை பேர் இல்லாதனால பாலூட்டாததுனால அவர்களுடைய முதுமையில ஒருவேளை அவர்களுடைய மரபில் புற்றுநோய் இருந்தால் அவங்களுக்கு வரலாம். பெண்களுக்கு வரக்கூடிய புற்றுநோய், 100 பெண்கள் கேன்சர் பேஷண்ட் அப்படின்னா அந்த 100 ஃபீமேல் கேன்சர் பேஷண்ட்ல 28-30% மார்பக புற்றுநோய். என்னாச்சு, சர்க்கரை கூடுது, இரத்த கொதிப்பு கூடுது, புற்றுநோய்கள் கூடுது, ஏன் இவையெல்லாம் கூடிக்கொண்டே இருக்கு? வளர்ச்சிக்கான ஒரு அடையாளமா நம்ம இந்தியா பெரிய அளவில் வளர்ந்துட்டு இருக்குன்னு சந்தோஷமா சொன்னீங்களே. ஆமா, வளர்ந்து கொண்டிருக்கிறோம், கூடவே நோயும் வளர்ந்து கொண்டிருக்கிறது. ஒரு தொழில் ரீதியாக, வாழ்வியல் ரீதியாக, படிப்பு ரீதியாக, எல்லா வகையிலும் வளர்ந்து வரக்கூடிய மாநிலங்கள் எல்லாத்துலேயும் இந்த நோயும் கூட இருக்கு. என்ன அர்த்தம் அப்படின்னா, வளர்ச்சி பொருளாதார ரீதியாக வளர்ந்த அளவில் உளவியல் ரீதியாக, மனம் ரீதியாக மகிழ்வாக நாம் இல்லையோ அப்படின்னு ஒரு கேள்வி நமக்குள்ள வருது. நண்பர்களே, ஆன்மீகத்தில் ஆனந்தம் அப்படிங்கிற அந்த வார்த்தையை நான் பல நேரம் யோசிச்சு பார்த்தேன், எதுக்காக இப்படி வச்சிருக்காங்க? ஆன்மீகத்தில் ஞானம் இருக்கலாம், ஆன்மீகத்தில் முழுமை இருக்கலாம், ஆன்மீகத்தில் தியானம் இருக்கலாம், ஆன்மீகத்தின் வழியாக தியானம், ஆன்மீகத்தின் வழியாக ஆனந்தம் என்கிற வார்த்தை கொடுத்த அந்த ஆனந்தம் வார்த்தை மிக மிக முக்கியமான வார்த்தை. நீங்க எப்படி இருந்தாலும் ஒரு மகிழ்வான மனம் இருந்தால் மட்டும்தான் எந்த நோயும் ஜெயிக்க முடியும். அது அதுக்கான ஒரு வழியாக, ஆன்மீகத்தின் வழியாக அந்த ஆனந்தத்தை பெறுவது தான் இந்த அமைப்பினுடைய அடிநாதமாக இருக்கிறது. அப்ப அந்த ஆனந்தத்தை ஆன்மீகத்தின் வழியாக பெறணும்னா ஆரோக்கியம் மிக மிக அடிப்படையான விஷயம், நம்ம அப்படியே தள்ளிட்டு போயிட முடியாது. இந்த புள்ளி விவரங்கள் எல்லாம் நமக்கு சொல்லக்கூடிய விஷயம், ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு நம்மை நாம் தயார்படுத்திக் கொள்ளணும். பழைய காலம் மாதிரி இல்லை இன்னைக்கு உலகம். இன்றைய உலகத்தில் நம்முடைய குழந்தைகள் நம்மை விட மிக வேகமாக ஓட வேண்டிய காலகட்டத்தில் இருக்காங்க. முன்னாடி எங்கள் தாத்தாலாம், எனக்கு ஞாபகம் இருக்கு, எங்கள் தாத்தாலாம் ஈசிச்சு

0: தினமணி பேப்பரை படிச்சுக்கிட்டு இண்டு பேப்பரை படிச்சுட்டு அவருடைய ரிட்டையர்மெண்ட் லைஃப் அப்படியே இருப்பார். எல்லா மாமாக்கள் சித்தப்பாக்கள்லாம் வந்து, அப்பா காபி குடிச்சிங்களா, அப்பா நீங்க சாப்பாடு சாப்பிட்டீங்களா, வரீங்களா ஆஸ்பத்திரிக்கு போகலாமா, கேட்ராக்டுக்கு கொண்டு போவா அப்படின்னு சொல்லி ஒரு வீட்டில் யாரோ ஒருத்தர் ரொட்டியேஷனில் போட்டு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க தாத்தாக்களுக்கு. ஆனால் நமக்கு அப்படியான ஒரு சுத்தி கித்தி நம்ம பிள்ளை சித்து பொண்ணு பையன் மருமக மருமகள்லாம் நம்மளை கூப்பிட்டு வாங்கம்மா உங்களுக்கு கேட்ராக்டாக இருக்கா நம்ம போய் பார்த்துட்டு வரலாம், வாங்க இன்னைக்கு போய் எச்பிஎம்சி என்ன இருக்குன்னு பார்க்க கூட்டுறதுக்கு போகிறதுக்கு எவரும் இருக்க மாட்டார். ஐயோ அவங்கெல்லாம் நான் உனக்கு கஷ்டப்பட்டு படிக்க வச்சேன், அவனை இப்படி ஆக்குறேன், அவன் என் கூட இல்லையேன்னு நம்ம சொன்னோன்னா நம்ம தான் முட்டாள். அவர்களுக்கு அதை விட ஒரு நெருக்கடியான வாழ்க்கை இருக்கு, அவங்க ஓடிக்கொண்டே இருக்க வேண்டிய சூழல் இருக்கு. அப்ப அவர்களை எதிர்பார்க்காமல் நம் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கான வாழ்வியல் தான் ரொம்ப ரொம்ப அக்கறையான. நான் ஒரு பேஷண்ட்டுக்கு ஒரு தைலம் எழுதியிருக்கேன், அவங்களுக்கு காலில் சோரியாசிஸ் மாதிரி இருக்கு, வெட்பாலை தைலம் எழுதியிருக்கேன். அந்த தைலத்தை எழுதிட்டு போகும்போது அடுத்த தடவை வரும்போது, சார் தைலம் போட முடியல அப்படின்னு திருப்பி எடுத்துட்டு வந்தாங்க. என்னம்மா தைலம் போடுறதுக்கு என்னம்மா, காலில் அப்படியே லேசாக போட்டுக்க வேண்டியதானே, கையில் போட்டுக்க வேண்டியதானே அப்படின்னா, இல்லை இல்லை நான் வெளிநாட்டுக்கு போனேன், அங்கே தைலம் போட்டு குளிச்சோன்னா பாத்ரூமில் எல்லாம் அந்த எண்ணெய் ஆகுதுன்னு போடக்கூடாதுன்ட்டாங்க. அப்போ எனக்கு ரொம்ப வேதனையாக இருந்துச்சு, சார் ஒரு தைலம் போடுறதுக்கு கூட முடியாதுன்னு ஒரு குடும்பத்தில் எப்படி இருக்காங்களே அப்படின்னா, யோசிச்சு பார்த்தா அவங்க நாட்டில் என்ன சட்டம் இருக்குது எப்படி இருக்குன்னு தெரியாது. ஆனால் வாழ்க்கை எப்படி தான், நமக்கு நாம் நினைத்த விஷயங்களை, நமக்கான விஷயங்களை நாம் செய்வதற்கான ஒரு சூழல், ஒரு ஈகோ சிஸ்டம், ஒரு என்விரான்மெண்ட் நமக்கு இருக்குமான்னு தெரியாது. அப்போ திரும்ப திரும்ப எந்த புள்ளிக்கு நம்ம வரணும் அப்படின்னா, இந்த நோய் கூட்டங்களினுடைய இறுக்கமான பிடிக்குள் சிக்கக்கூடாது.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது உங்கள் களம், இன்று ஏற்றம் தரும் எண்ணங்கள். மகிழ்வான முதுமைக்கு இது மட்டும் போதும். மருத்துவர் கு சிவராமன் அவர்கள் வழங்கிய உரையின் முதல் பகுதி கேட்டீர்கள்.

வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். ஏழைகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த தொழில்நுட்பத்தின் பங்கு முக்கியமானது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் 4 கோடி வீடுகள் கட்டப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு மனோகர்லால் தெரிவித்துள்ளார். இந்தியா இந்தோனேஷியா இடையே ஒருங்கிணைந்த பாதுகாப்பு ஒப்பந்தங்கள் மேலும் வலுப்படுத்தப்படும் என்று வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். ஈரானுக்கு எதிரான ராணுவ தாக்குதலை இஸ்ரேல் தீவிரப்படுத்தியுள்ளது. இந்தியாவுக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் ஃபாலோ ஆன் செய்த ஆப்கானிஸ்தான் பேட்டிங் செய்து வருகிறது. இனி விரிவான செய்திகள். ஏழைகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த தொழில்நுட்பத்தின் பங்கு முக்கியமானது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், கடந்த 12 ஆண்டுகளில் மத்திய அரசு ஏழைகளின் நலனுக்காக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக தெரிவித்துள்ளார். பிரதமரின் ஜன்தன் வங்கிக் கணக்கு திட்டம், தூய்மை இந்தியா இயக்கம், பிரதமரின் வீட்டு வசதி திட்டம், ஜல்ஜீவன் திட்டம், ஆயுஷ்மான் பாரத் திட்டங்கள் மக்களின் நலனுக்காக செயல்படுத்தப்பட்டு வருவதாக தெரிவித்தார். பயனாளிகளின் வங்கிக் கணக்குகளில் நேரடியாக உதவித்தொகை அளிக்கும் திட்டம் மூலம் திட்டங்களின் பலன்கள் வெளிப்படைத்தன்மையுடனும் நேரடியாகவும் மக்களை சென்றடைவதாக தெரிவித்தார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட இந்த திட்டங்கள் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக திரு நரேந்திரமோடி கூறினார். பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் 4 கோடி வீடுகள் கட்டப்பட்டுள்ளதாக மத்திய வீட்டு வசதித்துறை அமைச்சர் திரு மனோகர்லால்

0: தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இந்த வீடுகளில் கழிவறைகள், குடிநீர் இணைப்பு, சமையல் எரிவாயு இணைப்பு போன்ற அடிப்படை வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். வீட்டு வசதி துறையில் புரட்சிகரமான மாற்றங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசு கடந்த 12 ஆண்டுகளில் மேற்கொண்டுள்ள நலத்திட்டங்கள் மூலம் ஏழைகளின் வாழ்வாதாரம் மேம்பட்டுள்ளதாக திரு மனோகர்லால் கூறினார். இந்தியா இந்தோனேஷியா இடையே ஒருங்கிணைந்த பாதுகாப்பு ஒப்பந்தங்கள் மேலும் வலுப்படுத்தப்படும் என்று வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். இந்தியா வந்துள்ள இந்தோனேஷிய வெளியுறவு அமைச்சர் சுகியோனோவை சந்தித்து பேசிய அவர், இரு நாடுகளுக்கு இடையேயான பரஸ்பர செயல்திட்டங்கள் குறித்து ஆலோசனை மேற்கொண்டார். இந்தியாவின் கிழக்கத்திய நாடுகளுடனான உறவுகளை மேம்படுத்த அரசு முன்னுரிமை அளித்து செயல்படுவதாக கூறினார். இதன் ஒரு பகுதியாக நேற்று இந்தியா இந்தோனேஷியா கூட்டு ஆணையக் கூட்டத்தில் இருதரப்பு உறவுகள் தொடர்பான ஆலோசனைகள் மேற்கொள்ளப்பட்டதாக டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்தார். மத்திய அரசின் நலத்திட்டங்கள் மூலம் கோடிக்கணக்கான மக்களின் வாழ்க்கை தரம் மேம்பட்டுள்ளதாக மத்திய ஊரக மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கை ஒன்றில், உஜ்வாலா திட்டம், ஜல்ஜீவன் திட்டம், ஆயுஷ்மான் பாரத், ஏழைகளுக்கான கரீப் கல்யாண் அன்ன யோஜனா திட்டம் ஆகியவை சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளார். கடந்த 12 ஆண்டுகளில் அரசின் திட்டங்கள் மூலம் மக்களுக்கு புதிய வாய்ப்புகளும் எதிர்பார்ப்புகளும் தன்னம்பிக்கையும் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். காமன்வெல்த் நாடுகளின் நாடாளுமன்ற சங்கத்தின் மூலமாக நடைபெறும் மாநாட்டை மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா சண்டிகரில் இன்று தொடங்கி வைக்கிறார். இன்று பிற்பகல் 3 மணி அளவில் மாநாட்டை அவர் தொடங்கி வைக்க உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நாடாளுமன்ற முறைப்படி சிறப்பு நிகழ்ச்சிகள் நடைபெறும் என்றும், இன்று மாலை கலாச்சார நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறுகிறார். இம்மாநாட்டில் இந்திய அரசியலமைப்பு சட்டம், ஜனநாயக மாண்புகள் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்த சிறப்பு கலை நிகழ்ச்சிகளுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. ஆகாஷவாணியின் 90வது ஆண்டு விழா இன்று கொண்டாடப்படுகிறது. கடந்த 1936 ஆண்டு இதே நாளில் இந்திய ஒலிபரப்பு சேவை அகில இந்திய வானொலி என்று பெயர் சூட்டப்பட்டது. சுதந்திரத்திற்கு பிறகு 1956 ஆண்டில் ஆகாஷவாணி என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. தற்போது ஆகாஷவாணி 591 நிலையங்களிலிருந்து ஒலிபரப்பாகி நாட்டின் 98% மக்களை சென்றடைந்துள்ளது. 23 மொழிகள் மற்றும் 146 வட்டார வழக்கு மொழிகளில் ஒலிபரப்பு சேவைகள் செயல்பாட்டில் உள்ளது. இந்நாளையொட்டி மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், ஆகாஷவாணி நிகழ்ச்சிகள் மூலம் நாட்டை ஒன்றிணைப்பதாக தெரிவித்தார். ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்ற கருப்பொருளுடன் ஆகாஷவாணி செயல்பட்டு வருவதாகவும் அமைச்சர் கூறினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: நார்வேயில் செஸ் சாம்பியன் போட்டியில் பட்டம் வென்ற பிரக்ஞானந்தாவுக்கு தமிழக அரசு 50 லட்சம் ரூபாய்க்கான காசோலையை வழங்கியுள்ளது. சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் திரு விஜய் இன்று பிரக்ஞானந்தாவையும் அவரது குடும்பத்தினரையும் சந்தித்து தமது பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டார். பிரக்ஞானந்தாவுடன் அவர் செஸ் விளையாடினார். மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா மற்றும் விளையாட்டுத்துறையைச் சேர்ந்த உயரதிகாரிகள் இந்த நிகழ்வின் போது உடனிருந்தனர். முதலமைச்சருடனான சந்திப்பு தமக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாகவும், விளையாட்டுத்துறையில் அதிக ஊக்கம் அளிக்கும் வகையில் அவர் இளம் செஸ் விளையாட்டு வீரர்களை பாராட்டியிருப்பது தமக்கு கிடைத்த பெருமையாகும் என்று பிரக்ஞானந்தா கூறினார். தமிழகம், ஒடிசா, மகாராஷ்டிரா ஆகிய மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கான இடைத்தேர்தல் மற்றும் 24 மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கு வரும் 18ஆம் தேதி நடைபெறவுள்ள தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்றுடன் நிறைவடைகிறது. தமிழகத்தில் இதுவரை காங்கிரஸ் கட்சியின் திரு பிரவீன் சக்கரவர்த்தி உட்பட 7 பேர் வேட்புமனுக்களை தாக்கல் செய்துள்ளனர். வேட்புமனுக்கள் இன்று பிற்பகல் 3 மணி வரை தாக்கல் செய்யலாம் என்று தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. வேட்புமனுக்கள் பரிசீலனை நாளை நடைபெறும். மனுக்களை திரும்பப் பெற வரும் 11ஆம் தேதி கடைசி நாளாகும். போட்டி இருக்கும் பட்சத்தில் வரும் 18ஆம் தேதி காலை 9 மணி முதல் மாலை 4 மணி வரை தேர்தல் நடைபெறும். நீட் மறுதேர்வு இம்மாதம் 21ஆம் தேதியன்று நடைபெறும் என்று தேசிய தேர்வு முகமை தெரிவித்துள்ளது.

0: தேர்வெழுதும் மாணவர்கள் அவர்களது விவரங்களை இணையதளத்தில் சரிபார்த்துக் கொள்ளலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. 21ஆம் தேதி பிற்பகல் 2 மணி முதல் மாலை 5:15 வரை நாட்டின் 551 நகரங்களிலும் வெளிநாடுகளில் 14 மையங்களிலும் எழுத்து மூலமாக தேர்வு நடைபெறும். தேர்வெழுதும் மாணவ மாணவிகள் தாங்கள் எங்கு தேர்வு எழுத வேண்டும், நுழைவுச்சீட்டு உள்ளிட்ட தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். கடந்த மாதம் 3ஆம் தேதி நடைபெற்ற நுழைவுத் தேர்வு முறைகேடுகள் காரணமாக 12ஆம் தேதி ரத்து செய்யப்பட்டது. வினாத்தாள் வெளியானதை ஒட்டி மத்திய புலனாய்வு அமைப்பான சிபிஐ விசாரணை மேற்கொண்டு வருவதை ஒட்டி மறுதேர்வு நடத்தப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மேற்குவங்க மாநிலத்தில் ஆயுஷ்மான் பாரத் திட்டம் அமல்படுத்தப்படவுள்ளது. இது தொடர்பாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு JP நட்டா மற்றும் மேற்குவங்க முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி முன்னிலையில் தேசிய சுகாதார ஆணையமும் மேற்குவங்க அரசும் புதுதில்லியில் இன்று புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட உள்ளன. ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் மூலம் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஆண்டிற்கு 5 லட்சம் ரூபாய் வரையில் மருத்துவ சிகிச்சை அளிக்கப்படும். அம்மாநிலத்தில் 36,000 அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் இந்த திட்டத்தின் கீழ் சிகிச்சை பெறலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஈரானுக்கு எதிரான ராணுவ தாக்குதலை இஸ்ரேல் தீவிரப்படுத்தியுள்ளது. ஈரான் செய்தி நிறுவனம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெஹ்ரான் உள்ளிட்ட முக்கிய நகரங்களில் ஈரான் வான்வழி தாக்குதலை நடத்தியதாக கூறியுள்ளது. இஸ்ரேல் மீது ஈரான் நடத்திய தாக்குதலுக்கு பதிலடியாக இந்த ராணுவ தாக்குதல் நடத்தப்படுவதாக கூறப்படுகிறது. மேற்காசியாவில் அமைதியை நிலைநாட்டும் முயற்சிகளுக்கு இந்த தாக்குதல் நடவடிக்கை பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்நிலையில் ஈரான் தாக்குதலுக்கு பதிலடி நடத்தக்கூடாது என்று இஸ்ரேலிய பிரதமர் திரு பெஞ்சமின் நெத்தன்யாகுவை அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் வலியுறுத்தியுள்ளார். ஈரானுடனான அமைதி பேச்சுவார்த்தை பாதிக்கப்படும் என்று அவர் எச்சரித்துள்ளார். சீன அதிபர் ஜி ஜின்பிங் 2 நாள் அரசுமுறை பயணமாக இன்று வடகொரியா சென்றடைந்தார். கடந்த 7 ஆண்டுகளில் சீன அதிபர் வடகொரியா செல்வது இதுவே முதன்முறையாகும். இரு நாடுகளுக்கு இடையேயான உறவுகளை மேம்படுத்துவது, பொருளாதாரம் மற்றும் பாதுகாப்பு ஒத்துழைப்பு குறித்து முக்கியமாக விவாதிக்கப்படும் என்றும் தெரிகிறது. பிலிப்பைன்ஸில் இன்று காலை சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. ரிக்டர் அளவுகோலில் இது 7.8 பதிவானது. இதனையடுத்து அங்கு சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. பிலிப்பைன்ஸின் தெற்கு பகுதியில் உள்ள மிண்டானோ தீவில் நிலநடுக்கம் ஏற்பட்டதாகவும் இதில் 15 பேர் உயிரிழந்திருக்கக்கூடும் என்றும் காவல்துறையினர் தெரிவித்தனர். கோடைகால விடுமுறைக்கு பின்னர் பள்ளிகள் இன்று திறக்கப்பட்ட நிலையில் நிலநடுக்கத்தால் சில கட்டிடங்கள் இடிந்து விழுந்ததாக செய்திகள் தெரிவிக்கின்றன. நியூ சண்டிகரில் நடைபெற்று வரும் இந்தியாவுக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 3ஆம் நாளான இன்று ஆப்கானிஸ்தான் ஃபாலோ ஆன் செய்து பேட் செய்து வருகிறது. ஆப்கானிஸ்தான் தனது 2வது இன்னிங்ஸில் சற்று முன்வரை விக்கெட் இழப்பின்றி 25 ரன் எடுத்துள்ளது. முன்னதாக இந்தியா தனது முதல் இன்னிங்ஸை 8 விக்கெட் இழப்பிற்கு 564 ரன் என்ற நிலையில் டிக்ளேர் செய்தது. தொடர்ந்து விளையாடிய ஆப்கானிஸ்தான் தனது முதல் இன்னிங்ஸில் 152 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. இந்தியாவின் மானவ் சுதார் 6 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஏழைகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த தொழில்நுட்பத்தின் பங்கு முக்கியமானது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் 4 கோடி வீடுகள் கட்டப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு மனோகர்லால் தெரிவித்துள்ளார். இந்தியா இந்தோனேஷியா இடையே ஒருங்கிணைந்த பாதுகாப்பு ஒப்பந்தங்கள் மேலும் வலுப்படுத்தப்படும் என்று வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். ஈரானுக்கு எதிரான ராணுவ தாக்குதலை இஸ்ரேல் தீவிரப்படுத்தியுள்ளது. இந்தியாவுக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் ஃபாலோ ஆன் செய்த ஆப்கானிஸ்தான் பேட்டிங் செய்து வருகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: நேரம் 12:50. தருமபுரி பண்பலை 102.5 மற்றும் ஏற்காடு பண்பலை 103.7.
2: கேம்பஸ் இன்டர்வியூ எல்லாம் தயக்கமே இல்லாம கான்பிடன்ஸ் அடைந்த மாதிரி மாதிரியான ஒரு காலேஜ்ல சேரணும்.
3: அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ்ல சேருங்க. ஏன்னா இங்கதான் 100+ இண்டஸ்ட்ரி நெட்வொர்க், L&T எஜுடேக், குவி HCL மாதிரியான கம்பெனிஸோட இன்டெகிரேட்டட் கரிக்குலம் இந்த அகாடமிக் இயர்ல இருந்து சேலம் சரௌண்டிங் குள்ள ஃப்ரீ டிரான்ஸ்போர்டேஷனும் இருக்கு. அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648. கால் 9500509984.
4: தருமபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் அவருக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
6: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: நேர்களினை கேட்கலாம் திரை செய்பாடல்.

0: வித்யா விகாஸ் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி ஊத்தங்கரை, தரமான விளையாட்டு மைதானம், இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, நவீன ஆய்வகங்கள் கொண்ட பள்ளி. அட்மிஷன் நடைபெறுகிறது.
1: ஆர்கேஜி நெய் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: தர்மபுரி பண்பலை 102.5 நாளை

0: நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: ஜானு ஜானு.
4: என்ன சோனு?
3: நாளைக்கு நம்ம ரெண்டு பேரும் துணிக்கடைக்கு போய் கொஞ்சம் நியூ மாடல் டிரெஸ் எல்லாம் வாங்கிட்டு வரலாம். சரியா? சீக்கிரமா ரெடி ஆகி வர. நம்ம ரெண்டு பேரும் போறோம், புது டிரெஸ் வாங்குறோம், கலக்க போறோம்.
4: சோனு, 2 மாசம் முன்னாடி தான் துணிக்கடைக்கு போய் 10 செட்டு டிரெஸ் எடுத்தோமே, அதுக்குள்ள அந்த டிரெஸ் எல்லாத்தையும் என்ன பண்ண?
3: அந்த டிரெஸ் எல்லாம் இருக்கு, ஆனா இந்த 2 மாசத்துல நிறைய புது மாடல் வந்திருக்கு. அதனால முன்னாடி எடுத்த டிரெஸ் எல்லாம் தூக்கி ஓரம் கட்டிடுவேன். புதுசா எடுத்திருக்கிற டிரெஸ் போட்டா சூப்பரா இருக்கும். அதுதான் துணி கடைக்கு போகலான்னு சொல்றேன். நீயும் அம்மா கிட்ட சொல்லி பணம் எடுத்துட்டு வா. பழைய மாடல்லாம் எதுக்கு? புது மாடல் டிரெஸ் போட்டா தான் கெத்தா இருக்கும்.
4: அது கெத்து இல்ல சோனு, வெத்து வேலை. உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? துணிய சாதாரணமா காசை கொடுத்து எடுக்கிறதா நாம நினைச்சிட்டு அளவில்லாம எடுத்து குவிக்கிறோம். துணி நம்ம கையில வந்து சேர்றதுக்கு முன்னாடி நடக்கிற வேலையில நம்ம பூமிக்கு எவ்வளவு மாசு ஏற்படுதுங்கிறத பத்தி நிறைய படிச்சிருக்கோம். ஆனா அதை பத்தி நம்மள நிறைய பேருக்கு கவலையே கிடையாது. பருத்திய பயிரிட்டு அதை கொண்டு வந்து நூலா மாத்தி அதுக்கு தேவையான சாயங்களை போடும்போது சாயப்பற்றையில நடக்கிற வேலைகளால நம்ம பூமி அதிக அளவுல மாசுபடுது. துணிகளுக்கு சாயமிடுதல் மற்றும் வெளுத்தல் செயல்முறைகளால கடுமையான சுற்றுச்சூழல் சீரழிவு ஏற்படுது. சாயப்பற்றை கழிவுகள் ஆறுகளை நச்சுத்தன்மையுள்ள கருமையான சேரா மாத்துறதோட நிலத்தடி நீரை ரசாயனங்கள் மற்றும் கன உலோகங்களால பெருமளவு மாசுபடுத்துது. கிணறுகள் அப்புறம் ஆழ்துளை கிணறுகளில் சாயக்கழிவுல இருக்கிற நச்சு பொருட்கள் கலந்து குடிப்பதற்கும் விவசாயத்துக்கும் பயன்படாத அளவுக்கு நீர் மாசுபாடு அடையுது. குறிப்பா சாயக்கழிவுகள் வேளாண் சூழல் மண்டலத்தை மாசுபடுத்துது. குறிப்பா சாயக்கழிவுகள் வேளாண் சூழல் மண்டலத்தை சேதப்படுத்துது. இதனால வேளாண்மை தொழில் பெரிதும் பாதிக்கப்படுது. நீர்வாழ் உயிரினங்கள் நீர்ல வாழ முடியாம போகுது. சாயக்கழிவுகளால பாதிக்கப்பட்ட பகுதியில் இருக்க மக்கள் அதிக அளவிலான சுகாதார பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டி இருக்கு. பாத்தியா எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குன்னு? ஆடை அப்படின்றது ஆடம்பரத்துக்கானது கிடையாது. நம்ம தாத்தா பாட்டி எல்லாரும் அடிக்கடி சொல்லி கேட்டிருக்கோம். 4-5 ஆடைகள் எடுத்து வச்சு அந்த ஆடைகள் கிளியற நிலைக்கு வந்தாதான் மறுபடியும் எடுப்பாங்களாம். தாத்தா பாட்டி அப்படியெல்லாம் இருந்ததால தான் பூமி வளமா இருந்துச்சு.
5: ஜானு, நீ ரொம்ப நல்லா சொன்ன ஜானு. நானும் இனிமே தேவையில்லாம ஆடம்பரத்துக்காக கெத்து காட்டுறதுக்காக எல்லாம் துணிலாம் எடுத்து மழை மாதிரி பூச்சி வச்சுக்க மாட்டேன். இனிமே தேவைக்கு மட்டும் துணிகளை எடுப்பேன். அது மட்டும் இல்ல ஜானு, என்னால முடிஞ்ச அளவுக்கு நம்ம சொந்தக்காரங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கிட்டையும் தேவைக்கு அதிகமா துணிலாம் எடுக்க கூடாது. அப்படி எடுக்கிறதால பூமிக்கு பாதிப்பு என்னென்ன ஏற்படும் அப்படின்றதெல்லாம் எடுத்து சொல்லி அவங்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துவேன். என்ன ஜானு, நான் சொல்றது ஓகே தானே?
3: இந்த பூமியில வாழக்கூடிய எல்லாரும் சூழல் மாசாகிறதுக்கான காரணங்களை பத்தி சிந்திச்சு செயல்பட்டா வளமான அழகான பூமியை அடுத்த தலைமுறைக்கு தர முடியும். சிந்திப்போம், செயல்படுவோம். இது

0: is reportedly attempting to flee across the border when STF officials, acting on a secret tip-off, intercepted and detained him. The arrest comes in the wake of the Paltta Assembly re-election held on the 21st of last month. Just 48 hours before polling, Jahangir Khan dramatically withdrew from the contest, announcing at a press conference that he was stepping aside in support of a special development package promised by Chief Minister Shubhendu Adhikari. Despite his withdrawal, Khan's name remained on the ballot beside the Trinamool symbol and he finished fourth while the BJP candidate won the election. Jharkhand Chief Minister Hemant Soren suffered a major legal setback today after a special PMLA court rejected his discharge petition in a money laundering case linked to 8.86 acres of land in Ranchi's Batgai area. The court had earlier reserved its order after hearing arguments from both sides. But while delivering its verdict, the court said there were sufficient grounds and materials on record to proceed with the case. It ruled that the accused could not be discharged at this stage and dismissed Soren's plea. In his discharge petition filed in December last year, Mr. Soren argued that the allegations were baseless. The Central Board of Secondary Education, CBSE, today said the application window for verification and re-evaluation for Class 12 examination 2026 remained fully functional during the 2nd to 7th of this month. During the period, more than 1,60,000 candidates successfully submitted requests for over 3,08,000 answer books. The system remained under continuous monitoring by dedicated cybersecurity teams throughout the operational period to prevent malicious traffic and cyber threats. It reminded that only those candidates who had applied for their scanned answer books during the preceding stage were eligible to avail the subsequent stage. Akashvani is celebrating the completion of its 90 years today. On this day in 1936, the Indian State Broadcasting Service was renamed All India Radio. Post-independence, All India Radio expanded rapidly, adopting the name Akashvani in 1956. Today, Akashvani operates through 591 stations across the country. Israel and Iran have traded fresh missile attacks on each other, triggering escalation in West Asia and jeopardizing the ceasefire. Iran's Islamic Revolutionary Guard Corps, IRGC, launched a fresh wave of strikes on key Israeli military installations. The IRGC Aerospace Force said the operation, named Operation Nasr, targeted core sectors of two of Israel's most important air bases, Nevatim and Tel Nof. According to media reports, the operation was carried out in direct retaliation for recent Israeli missile strikes that hit Iranian radar sites at three separate locations across the country. Benchmark domestic equity indices were trading around 0.6% lower during afternoon trade today. The Sensex fell 434 points to 73,809, while the Nifty dropped 145 points to 23,222 when reports last came in. And with that, we end this news bulletin.
1: நேயர்கள் அனைவருக்கும் இனிய நண்பகல் வணக்கங்கள். நேரம் 1:10, இது உங்கள் இதயங்களோடு உறவாடிக் கொண்டிருக்கும் ஆகாஷவாணி. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேயர்களே, நம் இணைகிறோம். தருமபுரி பைசுவள்ளி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் நேயர் விருப்பம் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தருமபுரி பைசுவள்ளி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு.
2: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
3: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
4: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையிலிருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரி, பச்சமுத்து எஜுகேஷன் கல்லூரி, பச்சமுத்து நர்சிங் கல்லூரி, பச்சமுத்து ஃபார்மசி கல்லூரி, பச்சமுத்து பிசியோதெரபி கல்லூரி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வியாண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு

பழமையும் செழுமையும் மாறாமல் என்றும் இளமையோடு வெற்றி நடை போட்டு வளம் வந்து கொண்டிருக்கும் வானொலிக்கு 90 வயது. ஆம் நேயர்களே, அகில இந்திய வானொலியின் வெற்றி பயணம் இன்று 90வது ஆண்டை நிறைவு செய்துள்ளது.

பாசமிகு பண்பலையில் நேசமிகு நேயர்களின் கடித வழி விருப்ப பாடல் ஒலிபரப்பு செய்யும் நேயர் விருப்பம் நிகழ்ச்சி இது. இந்த நிகழ்ச்சியில் உங்களோட விருப்ப பாடலும் இடம்பெற நீங்கள் செய்ய வேண்டியது உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்பட பெயர், உங்கள் பெயர் மற்றும் ஊர் ஆகியவற்றை அஞ்சல் அட்டையில் எழுதி எங்களது நிறைய முகவரியான நிலைய இயக்குனர் நேயர் விருப்பம் பகுதி ஆகாஷவாணி வானொலி நிலையம் அதியமான்கோட்டை அஞ்சல் நல்லமல்லி 636807 என்ற எண்ணிற்கு அனுப்பி வைங்க. உங்களுடைய விருப்ப பாடலை வானொலியில கேட்டு மகிழுங்க. நிகழ்ச்சியில் முதலாவது பாடலுக்கு கடிதம் வழியாக விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. நாத்தம்பட்டி பகுதியை சேர்ந்த என்ஆர் முத்துமல்லிகா இவங்க கேட்டிருக்கக்கூடிய பாடல் காஞ்சி தலைவன் என்ற திரைப்படத்திலிருந்து. இதோ அந்த நேயர் கேட்ட பாடல்.

0: பண்பலை 102.5 மெகாஹெர்ட்ஸ், ஏற்காடு பண்பலை 103.7 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசைகளில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
2: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
1: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
3: पता है, न्याय विभाग भारत सरकार ने गरीब और जरूरतमंदों को न्याय दिलाने की प्रक्रिया को किया और भी आसान।
4: हाँ बिल्कुल, टेलीलॉ और न्याय बंधु सेवाओं का हो गया है एकीकरण।
3: अब चाहे टेलीलॉ के माध्यम से मुफ्त कानूनी सलाह लेनी हो
4: या न्याय बंधु में पंजीकृत वकीलों से कोर्ट में निःशुल्क कानूनी सहायता के लिए जुड़ना हो,
3: अब दोनों एक ही ऐप पर उपलब्ध। डाउनलोड करें आज ही टेलीलॉ फॉर सिटीजंस मोबाइल ऐप अथवा लॉग इन करें www.tele-law.in या अपने नजदीकी CSE सेंटर से संपर्क करें। न्याय विभाग भारत सरकार द्वारा जनहित में जारी।
5: நிகழ்ச்சியின் அடுத்த பாடலுக்கு கடித வழியாக விருப்பம் தெரிவித்தவர் பாலக்கோடு பகுதியை சேர்ந்த அன்பு. இவங்க கேட்டிருக்கக்கூடிய பாடல் முதல் மரியாதை என்ற திரைப்படத்திலிருந்து. இதோ அந்த நேயர் கேட்ட இனிமையான பாடல்.
6: பூங்காத்து திரும்புமா

0: யார் அம்மா சமையல் தான் பிடிக்கும்னு சொன்னவருக்கு ஒரு நாள் ஆர்கே ஜிமேல சமைச்சு கொடுத்தேன்.
1: ஆஹா, சம்ம வாசனை! அட்டட்டட்டட்டட்ட அம்மா வந்திருக்காங்க. அம்மா வெளியில வெளியில வாங்க. ஏய் அம்மா எங்க?
0: அது நான் சமைச்சது தான் சொன்னதும் அவரு ஆடியே போயிட்டாரு. இந்த வளர்ந்த பிள்ளைங்களோட அம்மா கைப்பக்குவம் எல்லாம் ஆர்கேஜி மீல் உபயோகப்படுத்தினாலே கிடைச்சிருது. இது சுத்தமான பசு நெய்ங்கிறதுனால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கணும். ரொம்பவே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம் நான் சொல்லுவோம்.
2: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.
3: மற்றும் தேவையான
4: கடலெண்ணெய்
5: நம்ம எண்ணங்களுக்கு எழுத்து கொடுத்து அதை அழகுபடுத்த இசையும் சேர்த்தா அது பாடலாகும். அந்த பாடல் நம்ம வாழ்க்கையை வண்ணமயமாக்கும். அப்படிப்பட்ட உங்கள் வாழ்வை வண்ணமயமாக்கிய பாடல்களை தான் கேட்டுட்ருக்கோம் நேர் விருப்பம் நிகழ்ச்சியில். உங்களோட கடித வழி விருப்ப பாடல்களை ஒவ்வொன்றா கேட்டுட்ருக்கோம். இதே போன்று உங்களுடைய விருப்ப பாடலும் நம்ம நேயர் விருப்பம் பகுதியில் ஒளிபெற நீங்கள் செய்ய வேண்டியது, உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்பட பெயர், உங்கள் பெயர், ஊர் ஆகியவற்றை ஒரு அஞ்சல் அட்டையிலே எழுதி எங்களுடைய நிலைய முகவரியான நிலைய இயக்குனர் நேயர் விருப்பம் பகுதி ஆகாஷவாணி வானொலி நிலையம் அதியமான்கோட்டை அஞ்சல் நல்லம்பள்ளி 63687 என்ற முகவரிக்கு அனுப்பி வைங்க. உங்களுடைய விருப்ப பாடலை காற்றலையில் கேட்டு மகிழுங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காரு. ஏலகிரி பகுதியை சேர்ந்த குணசேகரன் இவர் கேட்டிருக்கக்கூடிய பாடல் ராஜா என்ற திரைப்படத்திலிருந்து. இதோ அந்த நேயர் கேட்ட இனிமையான பாடல்.
6: ராஜா

0: நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தர்மபுரி பைசுவாலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் நேயர் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தர்மபுரி பைசுவாலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
1: சிறுநீரக கற்கள், சிறுநீர் தேக்கம், டயாலிசிஸ் மற்றும் கிட்னி பிரச்சனைகளுக்கு அணுகவும்
2: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை பைசுவாலி தர்மபுரி.
3: தொடர்புக்கு 9500848420.
4: காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்
5: 28 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். இன்ஜினியரிங் காலேஜ், பாலிடெக்னிக் காலேஜ், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், காலேஜஸ் ஆஃப் எஜுகேஷன், பார்மசி காலேஜ், பிசியோதெரபி காலேஜ், நர்சிங் காலேஜ் அண்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹெல்த் சயின்ஸ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம்
4: தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், மேச்சேரி, சேலம். தொடர்புக்கு 9524936156.
6: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
7: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் அவருக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: நேரம் 1:31. நேயர்கள் இனி கேட்கலாம்.
1: தர்மபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும். இந்நிகழ்ச்சியினை உங்களுக்காக வழங்குபவர்கள் தர்மபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. தர்மபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும் வழங்குகிறார் டாக்டர் ராஜேஷ் அவர்கள்.
8: தர்மபுரி பண்பலை நேயர்கள் மற்றும் ஏற்காடு பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் எனது மதிய வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இது வந்து பதிவில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஹாஸ்பிட்டலில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்கு, எப்படி எப்படிலாம் ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம், என்ன காரணங்களுக்காக பேஷண்ட் வந்தாங்க, அவங்களுக்கு எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணி அமிச்சோம், அதில் வந்து இன்வால்வை பண்ணாங்க அப்படின்றத பற்றி வந்து நம்ம வந்து சொன்னோம். ஒரு ஒரு வியாதிகளுக்கான அவேர்னஸ் எல்லாம் நான் வேணுங்கிற அளவு ஒரு டைம் ரெண்டு டைம் பேசிட்டேன்னு நினைக்கிறேன். குறிப்பாக வந்து இந்த ஆசன வாயிலில் வரக்கூடிய பிரச்சனைகள் மற்றும் வந்து இந்த வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், குடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், ஈரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாருமே வந்து இந்த

0: இருப்பாங்க. பேஷன்ஸு, எனக்கு வந்து பேஷன்ஸு, எப்படியாப்பட்ட ஒரு ப்ரெசன்டேஷனோடு வந்தாங்க, எப்படி வந்து அவங்களுக்கு வந்து நாம் ட்ரீட்மெண்ட் பண்ணோம் அப்படின்றத பற்றி பேசலான் இருக்கிறேன். எனக்கு வந்து ஒரு பேஷண்ட் ஒருத்தர் வந்து வராரு. வரும்போது பார்த்தீங்கனாக்கா வந்து, சார் கையில் வந்து ஏதோ சுருக்குன்னு கடிச்சிருச்சு அப்படின்ட்டு சொல்கிறார். அவரோட ஹிஸ்ட்ரி எப்படின்னாக்கா வந்து, நம்ம முறப்பூர்லேருந்து தருமபுரி நோக்கி வந்து அவர் வந்து டூ வீலரில் வந்துட்டுருக்கிறார். வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா நல்ல கடுமையான மழை. மழைக்காக என்ன பண்ணுறாருனாக்கா, ஒரு அந்த இடத்துல வந்து ஒரு ஓலை போட்டு ஒரு சின்ன குடிசை மாதிரி, குடிசைன்னு கூட சொல்ல முடியாது, ஓலை கீத்து கொட்டாய் போட்டு ஒரு சின்ன ஷெட்டு மாதிரி இருக்குது, அதில் வந்து உள்ளே போகிறாங்க எல்லா ஜனங்களுமே. இவரும் போகிறாரு. இவர் போனவர் செஞ்சவர் பண்ணவர் மழை நிறைய பெய்து செய்து பண்ணது, மழை நிறைய பெய்து என்னடா பண்ணுறது அப்படின்றதுக்காக அந்த துண்டெல்லாம் எடுத்து தோட்டி செஞ்சு பண்ணிவிட்டு அந்த ஓலை குடிசை மேலே வந்து, அந்த ஓலை கீத்து கொட்டாய் மேலே வந்து கையை வைக்கிறாரு. இவ்வளோ தான் நடந்தது. கையை வச்ச உடனே சுருக்குன்னு ஏதோ வந்து அவருக்கு வந்து பட்டிருக்குது. சரி, ஏதோ அந்த ஓலையில் இருக்கிற ஏதோ முள் குத்திருச்சு அப்படின்ற மாதிரி இருக்கிறாரு. வித்தின் ஒரு 15 மினிட்ஸுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கனாக்கா வந்து அவருக்கு வந்து ஒரு மாதிரி உடலில் வந்து ஒரு சோர்வு தெரியுது, ஒரு மயக்கம் வர்ற மாதிரி தெரியுது, உடலெல்லாம் வந்து வேக்க ஆரம்பிக்குது. உடனே வந்து இது ஏதோ சரியில்லையே அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவர் கூட வந்தவங்ககிட்ட சொல்லி அவங்க மலையிலேயே வந்து அவரை வந்து பைக்கில் உட்கார வச்சுக்கிட்டு வேக வேகமாக கூட்டிக்கிட்டு எங்கிட்ட வர்றாங்க. இதுதான் அவரோட ஹிஸ்ட்ரி, வேறு எதுவுமே இல்லை. நல்லாவே இருக்காரு. அவருக்கு பிபி கிடையாது, சுகர் கிடையாது, ஹார்ட் பிரச்சனை கிடையாது, எந்த விதமான கெட்ட பழக்கங்களும் கிடையாது. குறிப்பாக சொல்லணும்னா ஒன்றும் மது ஒரு மாதிரி ட்ரிங்க்ஸ் பண்ணுறது அந்த மாதிரியான பழக்கங்களும் இல்லை. இதுதான் அவரோட ப்ரெசன்டேஷன். ஹாஸ்பிட்டலுக்குள்ளே வர்றாங்க, எல்லோரும் கூட்டிகிட்டு செஞ்சுட்டு மலையில் அப்படியே நலைஞ்சிட்டு செஞ்சுட்டே வந்து தொப்பை அப்படியே மூணு பேரும் வர்றாங்க செய்கிறாங்க. வந்த உடனே என்னங்க ஆச்சு எதுன்னு, இந்த மாதிரி சுருக்குனுச்சு சார், அதுலேருந்து எனக்கு ஒரு மாதிரி படபடப்பாக இருக்குது, மயக்கம் வருது, வேக்குது அப்படின்ற மாதிரி சொன்னார். சரிங்க உட்காருங்கன்னு சொல்கிறேன். சொன்ன உடனே வந்து அவர் உட்கார போகிறாரு. சுத்தமாக வந்து கம்ப்ளீட்டாக வந்து நினைவில்லாத வந்து மயக்கமாயிட்டார். சரின்னு உடனே டக்குன்னு ஐசியூக்கு ஷிஃப்ட் பண்ணி பார்த்து செஞ்சு பண்ணோம், இது பண்ணோம். பார்த்தாக்க பிபி கொஞ்சம் லோவாக இருந்தது, நாடி துடிப்பு ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது. உடனே அதுக்கு உதவும் வேணுங்கிற முதலுதவி சிகிச்சை எல்லாம் மென்ஃபிளான்லாம் போட்டு உடனே டக்கு டக்குன்னு அதுக்கு வேணுங்கிற இன்ஜெக்ஷன்லாம் போட்டு பிபிக்கு தயார்படுத்துறதுக்கான இன்ஜெக்ஷன்லாம் போட்டு உடனே அங்கேயும் வந்து எம்டி மருத்துவர் நம்ம ஹாஸ்பிட்டல்லையே இருந்தார். உடனே அவரையும் பார்க்க வச்சு செஞ்சு பண்ணிவிட்டு அவரை பார்த்தும்போது நான் ஃபஸ்ட்டு நினச்சது வந்து ஏதாவது ஹார்ட் அட்டாக் மாதிரி இருக்குமோ அப்படின்ட்டுன்னு. பட் ஆனால் எக்ஸ்ரே, இசிஜியும் அந்த எக்கோ டெஸ்ட்டும் நம்ம பண்ணணும். எக்கோ டெஸ்ட் ரெண்டும் பண்ணும்போது பார்த்தோம்னாக்க வந்து பேஷண்ட்ஸுக்கு வந்து அப்சல்யூட்லி நார்மல். உடனே வந்து பிளட் டெஸ்ட்லாம் எடுத்து அமிச்சோம், போட்டு யூரின் இது பண்ணி பார்த்தாக்கா யூரின் வந்து கொஞ்சம் வந்து கலர் மாறி வந்து கொஞ்சம் பிளட்டு கலந்த மாதிரி வந்து யூரின் வந்து வர ஆரம்பிச்சு. என்னடா அது வித்தியாசமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த கடித்த இடங்களில் பார்த்தா செஞ்சோம்னா அந்த இடத்துலையும் ஒரு பெரிய பைட் மார்க்கெல்லாம் தெரியல. ரத்த டெஸ்ட்லாம் அமிச்சோம், ரத்த டெஸ்ட்லாம் அமிச்சு செஞ்சு பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா அந்த பிடிசிடி என்று சொல்லக்கூடிய அந்த ரத்தம் உராயிற தன்மை வந்து பார்த்தீங்கனாக்கா வந்து நார்மலாக இருக்கிறத விட 10 மடங்கு வந்து அவருக்கு வந்து ஜாஸ்தியாக இருந்து செஞ்சு பண்ணிச்சு. அப்பயே வந்து எங்களுக்கு ஒரு மாதிரி வந்து புடிபட்டுருச்சு செஞ்சிச்சு, ஓ இது இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இருக்குன்ட்டுன்னு. அது என்னமான விஷயம், அவருக்கு என்ன வைத்தியம் கொடுத்தோம், அவர் இன்றைக்கும் நல்லா இருக்கிறாரு. 2 நாளைக்கு முன்னாடி கூட வந்துட்டு என்னை பற்றி என்னை பார்த்து வாழ்த்து சொல்லிட்டு தான் போனார். அதை பற்றி நாளைய பதிவில் நான் பேசுகிறேன். நன்றி, வணக்கம்.
1: நேயர்கள், இதுவரை தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிய ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும் கேட்டீர்கள். வழங்கினார் டாக்டர் ராஜேஷ் அவர்கள். இந்நிகழ்ச்சியினை உங்களுக்காக வழங்கியவர்கள் தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
2: காற்றின் சிறகில் வரும் இனிய தோழன் வானொலி, காதுகள் வழியே அறிவை விதிக்கும் நல்லொளி, இசையின் இனிமையால் இதயத்தை தொட்டிடும் செய்தியின் செல்வத்தை உலகமெங்கும் சேர்த்திடும். இன்று வானொலியின் வெற்றி பயணம் 90 ஆண்டுகளை நிறைவு செய்கிறது.

நிகழ்ச்சியில் அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கிறார். சத்தியமங்கலம் கே என் பாளையம் பகுதியைச் சேர்ந்த பேச்சுமுத்து மற்றும் இளங்கோவன் பூங்கோதை இவர்கள் கேட்டிருக்கக்கூடிய பாடல் பொறி என்ற திரைப்படத்திலிருந்து. இதோ அந்த நேயர் கேட்ட பாடல்.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8 மணிக்கு இன்று 1 நன்று. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
1: தருமபுரி அருவா ரத்த பரிசோதனை நிலையம், நேதாஜி பைபாஸ் ரோட், தருமபுரி.
0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் பிரசண்டம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
3: நேயர்களின் கவனத்திற்கு இன்று மதியம் 2 மணிக்கு விவசாய அரங்கம். இன்றைய நிகழ்ச்சியில் எள் மற்றும் சூரியகாந்தி பயிர்களில் விதை உற்பத்தி தொழில்நுட்பங்கள் குறித்து திரூர் வேளாண்மை அறிவியல் நிலைய இணை பேராசிரியர் முனைவர் பி யோக மீனாட்சி அவர்கள் தரும் தகவல்களை கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து 2:30 மணிக்கு அறிவியல் மலர் கேட்கலாம். நேயர்களே, ஒழித்த பாடலோடு நிறைவு பெற்றது இன்றைய நேயர் விருப்பம் நிகழ்ச்சி. இன்றைய நேயர் விருப்பம் பகுதியில் ஒழித்த பாடல்களுக்கு விருப்பம் தெரிவித்து கடிதம் எழுதியோர் நாத்தம்பட்டி என்ஆர் முத்துமல்லிகா, பாலக்கோடு அன்பு, ஏலகிரி குணசேகரன் பெருமாள், சத்தியமங்கலம் கே என் பாளையம் பகுதியைச் சேர்ந்த பேச்சுமுத்து மற்றும் பூங்கோதை இளங்கோ.

0: நேயர்களே, இதுவரை இணைந்திருந்தோம் தருமபுரி பைசல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிய நேயர் விருப்பம் இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தருமபுரி பைசல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு.
1: நேர்களே, இன்னும் சில நொடிகளில் பண்பலையில் தொடர்வது மாநில செய்திகள்.

வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். ஏழை எளிய மக்களின் நலனுக்காக மத்திய அரசு கடந்த 12 ஆண்டுகளாக செயலாற்றி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டின் 10 மாநிலங்களில் காலியாக உள்ள 24 மாநிலங்களவை உறுப்பினர் பதவியிடங்களுக்கு வரும் 18 தேதி நடைபெறும் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று நிறைவடைகிறது. நார்வே செஸ் சாம்பியன் பட்டத்தை வென்ற கிராண்ட் மாஸ்டர் பிரஜ்ஞானந்தாவிற்கு 50 லட்சம் ரூபாய்க்கான காசோலை முதலமைச்சர் திரு விஜய் இன்று வழங்கி அவரை கௌரவித்தார். மத்திய அரசின் புதிய வக்ஃப் வாரிய சட்டம் தமிழகத்தில் நடைமுறைப்படுத்தப்பட மாட்டாது என்று மாநில சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு ஷாஜஹான் கூறியுள்ளார். சண்டிகரில் இந்தியாவிற்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் ஆப்கானிஸ்தான் திணறி வருகிறது. இனி விரிவான செய்திகள். தேசிய ஜனநாயக கூட்டணி தலைமையிலான மத்திய அரசு ஆட்சி பொறுப்பேற்று 12 ஆண்டுகள் நிறைவடைந்த நிலையில் ஏழை எளிய மக்களின் நலனுக்காக தமது அரசு முனைப்புடன் செயலாற்றி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். கடந்த 12 ஆண்டுகளில் இந்தியா மாபெரும் மாற்றங்களுடன் வெற்றி பாதையில் முன்னேறி செல்லும் நிலையில் பிரதமரின் ஏழை எளிய மக்களுக்கான உணவு தானிய திட்டம் மாற்றங்களுக்கான முத்தாய்ப்பாக திகழ்ந்ததாகவும் தமது சமூக வலைதள பதிவில் பிரதமர் கூறியுள்ளார். வறுமை கோட்டிற்கு கீழ் மிகவும் பின்தங்கிய நலிவடைந்த மக்களின் மேம்பாட்டிற்கான அந்தியோத்யா திட்டம் தமக்கு உத்வேகம் அளிக்கும் திட்டமாக உள்ளது என்று கூறியுள்ள பிரதமர், ஏழை எளியோருக்கான பயன்கள் கிடைக்கப்பெற வேண்டும் என்பதில் தமது அரசு உறுதியுடன் செயலாற்றி வருவதாகவும் கூறினார். ஜன்தன் வங்கி கணக்கு, நேரடி பண பரிவர்த்தனை, தூய்மை பாரதம், வீட்டு வசதி, ஜல்ஜீவன் நீர் மேலாண்மை இயக்கம், ஆயுஷ்மான் பாரத் காப்பீடு போன்ற திட்டங்கள் மக்களின் வாய்ப்புகளுக்கான திறவுகோலாக அமைந்ததுடன் அவர் தம் மாண்பையும் உறுதி செய்ததாக பிரதமர் எடுத்துரைத்தார். ஏழை எளிய மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தியதில் தொழில்நுட்பங்கள் முக்கிய பங்காற்றுவதாகவும் பிரதமர் கூறினார். உணவு தானிய திட்ட பயணம் ஒட்டுமொத்த மக்களின் ஆளுமையை உறுதி செய்து வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான கனவை முன்னெடுத்து செல்வதாகவும் பிரதமர் பெருமிதம் தெரிவித்துள்ளார். ஏழை எளிய மக்களின் நலமே மத்திய அரசின் உயர் முன்னுரிமை என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். நிதி பாதுகாப்பு, சுய வேலைவாய்ப்பு, வங்கி

0: வசதிகள் போன்றவை மூலம் கோடிக்கணக்கான மக்களை மத்திய அரசு இணைத்துள்ளதாகவும் தமது சமூக வலைதள பதிவில் அவர் குறிப்பிட்டுள்ளார். பிரதமரின் நடைபாதை வியாபாரிகள் திட்டம், சிறு வணிகர்களுக்கான முத்ரா வங்கி கடன் திட்டம், வீட்டு வசதி திட்டம் போன்றவை மக்களின் மேம்பாட்டில் முக்கிய பங்காற்றி இருப்பதாகவும் அவர் எடுத்துரைத்தார். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் கோடிக்கணக்கான ஏழை மக்கள் பாதுகாப்பு, தன்னம்பிக்கை, மதிப்புடன் வாழ்வில் முன்னேற்றம் கண்டுள்ளதாக ஊரக மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். மத்திய அரசின் சமையல் எரிவாயு திட்டம், வீட்டு வசதி திட்டம், ஜல்ஜீவன் நீர் மேலாண்மை திட்டம், ஆயுஷ்மான் பாரத் காப்பீடு, உணவு தானிய திட்டம், ஜன்தன் வங்கி கணக்கு திட்டம் உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்டங்களால் ஏழை மக்களின் வாழ்வாதாரம் மேம்பட்டதாகவும் அவர் எடுத்துரைத்தார். நாட்டின் 10 மாநிலங்களில் காலியாக உள்ள 24 மாநிலங்களவை உறுப்பினர் பதவியிடங்களுக்கு வரும் 18 தேதி நடைபெறும் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று நிறைவடைகிறது. தமிழகம், மகாராஷ்டிரா மாநிலங்களின் 2 மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கான இடைத்தேர்தலும் இத்துடன் நடைபெறுகிறது. அஇஅதிமுகவின் திரு சி வி சண்முகம் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டதை தொடர்ந்து ஏற்பட்ட காலியிடத்திற்கு தமிழகத்தில் நடைபெறும் இடைத்தேர்தலில் தாவிகா சார்பில் அக்கூட்டணியில் அங்கம் வகிக்கும் காங்கிரஸ் கட்சியின் திரு பிரவீன் சக்கரவர்த்தி போட்டியிடுகிறார். ஆகாஷ்வாணியின் 90th ஆண்டு நிறைவையொட்டி மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு வாழ்த்து தெரிவித்துள்ளார். ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்ற வலிமைமிகு ஒற்றுமை உணர்வுடன் ஆகாஷ்வாணி தேசம் முழுவதையும் இணைத்துள்ளதாக அமைச்சர் பெருமிதம் தெரிவித்தார். 1936 ஆண்டு ஜூன் 8 தேதி இந்திய ஒலிபரப்பு சேவை என்பது அகில இந்திய வானொலியாக உருப்பெற்றது. நாட்டின் கலாச்சார தகவல் ஒலிபரப்பு வரலாற்றில் மிக முக்கியமான இந்த தினம் தொடங்கி தலைமுறை தலைமுறைகளாக வானொலி மக்கள் சேவையாற்றி வருவது குறிப்பிடத்தக்கது. சுதந்திரத்திற்கு பின்னர் 1956 ஆண்டு ஆகாஷ்வாணி என்ற பெயருடன் 591 நிலையங்கள் செயலாற்றுவதோடு 23 மொழிகள் வாயிலாகவும் 146 வட்டார மொழிகளுடனும் வானொலி செயலாற்றி வருகிறது. வானொலியின் முக்கியத்துவம் குறித்து தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியின் ஓய்வு பெற்ற அரசு ஊழியர் பிரிவு மாநில ஒருங்கிணைப்பாளரும் பத்திரிகை தகவல் அலுவலகத்தின் முன்னாள் தலைமை இயக்குநருமான முனைவர் மாரியப்பன் எமது செய்திப் பிரிவிடம் பேசுகையில்,
1: அகில இந்திய வானொலி நேயர்களுக்கு வணக்கம். வானொலிக்கு 90 ஆண்டுகள் வயது என்பது மனதுக்கு மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது. சிறுவயதிலிருந்தே வானொலியில் பாடல்கள் கேட்டு மகிழ்ந்த காலத்தை மறக்க முடியாது. எனக்கு சிறுவயதில் இருந்தே பாடல்கள் கேட்பதில் அதிக ஆர்வம் என்பதால் எப்பொழுதெல்லாம் திரை இசை பாடல்கள் ஒலிக்கப்படுகிறதோ அப்போதெல்லாம் தவறாமல் பாடல்களை கேட்டு வந்திருக்கிறேன். கல்லூரி பருவத்திலிருந்து வானொலி செய்திகளையும் கேட்டு வருகிறேன். இன்றும் வானொலியின் ஆங்கில செய்திகள், தமிழ் செய்திகள், ஸ்பாட்லைட் என்று சொல்ல கூடிய ஆங்கில கலந்துரையாடல், பிரதமரின் மனதின் குரல் நிகழ்ச்சி போன்றவற்றை கேட்க தவறுவதில்லை. வானொலி இசைப்பெரியர்களுக்கு ஒரு இசை களஞ்சியம், அறிவு தேடல் உள்ளவர்களுக்கு ஒரு தகவல் பெட்டகம், எல்லாவற்றிற்கும் மேலாக மன அழுத்தத்தை போக்கும் ஒரு மாமருந்து. குழந்தைகள், இளைஞர்கள், பெண்கள், முதியவர்கள் என சமூகத்தின் அனைத்து தரப்பினரும் கேட்டு மகிழும் நிகழ்ச்சிகளை ஒளிபரப்பி வரும் வானொலி என்றும் மக்கள் மனதில் நீங்காமல் நிலைத்திருக்கும். வாழ்க வானொலி.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டு உள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். நார்வே செஸ் பட்டத்தை கைப்பற்றிய முதல் இந்தியர் என்ற வரலாற்று சாதனை படைத்த கிராண்ட் மாஸ்டர் பிரஜ்ஞானந்தாவிற்கு 50 லட்சம் ரூபாய்க்கான காசோலையை முதலமைச்சர் திரு விஜய் இன்று வழங்கி அவரை கௌரவித்தார். சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இந்த சந்திப்பின் போது தமது வெற்றி கோப்பையை முதலமைச்சரிடம் காண்பித்து அவர் வாழ்த்து பெற்றார். மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா உள்ளிட்டோர் உடனிருந்தனர். மத்திய அரசின் புதிய வக்ஃப் வாரிய சட்டம் தமிழகத்தில் அமல்படுத்தப்பட மாட்டாது என்று மாநில சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு ஷாஜஹான் கூறியுள்ளார். சென்னை விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இச்சட்டம் இதுவரை அமல்படுத்தப்படவில்லை என்றும் குறிப்பிட்டார். குறுவை தொகுப்பு திட்டம் குறித்து விரைவில் அறிவிக்கப்படும் என்று மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். கும்பகோணத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மும்முனை மின்சார பிரச்சினையை தீர்க்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். திண்டுக்கல் மாவட்டம் பழனி மின்

0: நிலைய பகுதிகளில் பக்தர்களுக்கான அடிப்படை வசதிகளையும் பாதுகாப்பு ஏற்பாடுகளையும் மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் இன்று ஆய்வு செய்தார். காத்திருந்த மக்கள் கூட்டத்தில் பக்தர்களிடம் குறைகளை அவர் கேட்டறிந்தார். நிலையத்தின் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் தரத்தையும் உப்பின் தன்மையும் பரிசோதித்த அமைச்சர் குறைபாடுகளை நிவர்த்தி செய்ய அதிகாரிகளுக்கு உத்தரவு பிறப்பித்துள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே அயோத்திப்பட்டினம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் இன்று காலை உணவை உட்கொண்ட மாணாக்கருக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டது. இதனையடுத்து இம்மாணாக்கர் மேல் பள்ளிப்பட்டு வட்டார ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டதை தொடர்ந்து மாணவர்கள் தற்போது நல்ல உடல் நலத்துடன் இருப்பதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். நீலகிரி மாவட்டத்தில் தென்மேற்கு பருவமழையால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை சரிசெய்ய மாவட்ட நிர்வாகம் தயார் நிலையில் உள்ளதாக ஆட்சித்தலைவர் திருமதி லட்சுமி பவ்யா தண்ணீரு கூறியுள்ளார்.
1: ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா ஹெல்ப்ல வல்னரபிள் லொகேஷன்ஸ் ஐடென்டிஃபை பண்ணிருக்கோம். 160 லொகேஷன்ஸ் 29 ஜோனல் டீம்ஸ் நம்ம போட்டிருக்கோம். டிஸ்ட்ரிக்ட் எமர்ஜென்சி ஆபரேஷன் சென்டர் 24/7 இருக்கிற கண்ட்ரோல் ரூம் இப்போ ஆபரேட் ஆயிட்டு இருக்கு. 20,000 சாண்ட் பேக் ரெடி பண்ணி வச்சிருக்கோம். 20 JCB டீடைல்ஸ் ரெடி பண்ணி வச்சிருக்கோம். இன்கேஸ் ஏதாவது கிளியரன்ஸ் பண்ணோம்னா அந்தந்த ஏரியால உடனே அனுப்புறதுக்கு மக்களுக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் கண்ட்ரோல் ரூமுக்கு கால் பண்ணி சொன்னா உடனே நாங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணோம்.
0: மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக மணிமுத்தாறு அருவி களக்காடு தலையணையில் சுற்றுலா பயணிகள் குளிக்க 5வது நாளாக இன்றும் தடை நீடிப்பதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
2: தென்மேற்கு பருவமழை தொடங்கியுள்ள நிலையில் கடந்த 5 தினங்களாக நெல்லை மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. கனமழையின் காரணமாக நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே உள்ள மணிமுத்தாறு அருவியில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. எனவே பாதுகாப்பு காரணம் கருதி சுற்றுலா பயணிகள் அருவியில் குளிக்க இன்று 5வது நாளாக வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர். இதே போன்று களக்காடு தலையணையிலும் இன்று 6வது நாளாக சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. நெல்லையிலிருந்து திருமலைக்குமார்.
0: தேனி மாவட்டம் கம்பத்திலிருந்து கேரளாவிற்கு செல்லும் கம்பம் மெட்டு சாலை பராமரிப்பு பணிகளுக்காக இன்று முதல் ஒரு மாத காலத்திற்கு மூடப்படுவதாக நெடுஞ்சாலைத்துறை தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக போக்குவரத்தில் சில மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளதாகவும் நிர்வாகம் கூறியுள்ளது. சண்டிகரில் இந்தியாவிற்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 3வது நாளான இன்று 2வது இன்னிங்ஸை ஃபாலோ ஆன் முறையில் தொடர்ந்து விளையாடும் ஆப்கானிஸ்தான் சற்று முன் 3 விக்கெட் இழப்பிற்கு 92 ரன் எடுத்திருந்தது. முன்னதாக முதல் இன்னிங்ஸில் 152 ரன்னுக்கு ஆப்கானிஸ்தான் ஆட்டமிழந்தது. இந்தியா முதல் இன்னிங்ஸ் ஸ்கோர் 564 டிக்ளேர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஏழை எளிய மக்களின் நலனுக்காக மத்திய அரசு கடந்த 12 ஆண்டுகளாக செயலாற்றி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டின் 10 மாநிலங்களில் காலியாக உள்ள 24 மாநிலங்களவை உறுப்பினர் பதவியிடங்களுக்கு வரும் 18 தேதி நடைபெறும் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று நிறைவடைகிறது. நார்வே செஸ் சாம்பியன் பட்டத்தை வென்ற கிராண்ட் மாஸ்டர் பிரஜ்ஞானந்தாவிற்கு 50 லட்சம் ரூபாய்க்கான காசோலையை முதலமைச்சர் திரு விஜய் இன்று வழங்கி அவரை கௌரவித்தார். மத்திய அரசின் புதிய வக்ஃப் வாரிய சட்டம் தமிழகத்தில் நடைமுறைப்படுத்தப்பட மாட்டாது என்று மாநில சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு ஷாஜஹான் தெரிவித்துள்ளார். சண்டிகரில் இந்தியாவிற்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் ஆப்கானிஸ்தான் திணறி வருகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
3: நேரம் 1:56. இது உங்கள் இதயங்களோடு உறவாடி கொண்டிருக்கும் தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேர்கள் இனி கேட்கலாம் வானிலை அறிக்கை.
4: வானிலை அறிக்கை. கடந்த 24 மணி நேரத்திற்கான வானிலை தொகுப்பு. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது. பதிவான அதிகபட்ச மழை அளவு சின்னக்கல்லார் கோயம்புத்தூர் பகுதியில் 61 மில்லிமீட்டர். வெப்பநிலை நிலவரம். கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் பொதுவாக குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏதுமில்லை. அதிகபட்ச வெப்பநிலை தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் இயல்பிலிருந்து 2-4 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்தும் ஏனைய தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியும் இருந்தது. அதிகபட்ச வெப்பநிலை சென்னை விமான நிலையத்தில் 40.4 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்ச வெப்பநிலை சமவெளி பகுதிகளில் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் 22.6 டிகிரி செல்சியஸ், மலைப்பகுதிகளில் உதகமண்டலம் 12.6 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது. தஞ்சாவூர் மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டங்களில் வெப்பநிலை கணிசமாக குறைந்துள்ளது. -2.1 டிகிரி செல்சியஸ் முதல் -4 டிகிரி செல்சியஸ் வரை குறைந்துள்ளது. மற்ற ஏனைய மாவட்டங்களில் பெரிய மாற்றம் ஏதுமில்லை. இயல்பிலிருந்து வெப்பநிலை அளவின் வேறுபாடு இயல்பை விட மிக அதிகமாக

3.1 டிகிரி செல்சியஸ் முதல் 5 டிகிரி செல்சியஸ் வரை மதுரை மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களில் பதிவாகியுள்ளது. இயல்பை விட அதிகமாக சென்னை, கடலூர், நாகப்பட்டினம், வேலூர் மாவட்டங்கள் மற்றும் புதுவையில் 1.6 டிகிரி செல்சியஸ் முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை பதிவாகியுள்ளது. இயல்பை விட குறைவாக ஈரோடு, நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மற்றும் வால்பாறை பகுதிகளில் -1.6 டிகிரி செல்சியஸ் முதல் -3 டிகிரி செல்சியஸ் வரை பதிவாகியுள்ளது. மற்ற ஏனைய மாவட்டங்களில் இயல்பு நிலை -1.5 டிகிரி செல்சியஸ் முதல் 1.5 டிகிரி செல்சியஸ் வரை பதிவாகியுள்ளது குறிப்பிடத்தக்கது. அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. சுமார் 3.1 மற்றும் 4.6 கிலோமீட்டர் உயரத்தில் கடலோர கர்நாடகம் மற்றும் கடலோர ஆந்திரம் வழியாக வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இன்று தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். நீலகிரி, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, கன்னியாகுமரி, ஈரோடு, சேலம் மாவட்டங்கள் மற்றும் கோயம்புத்தூர், தென்காசி, திருநெல்வேலி மாவட்டங்களின் மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் கூடிய கனமழையும் பெய்யக்கூடும். 9 தேதியன்று தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். தேனி, கன்னியாகுமரி, நீலகிரி மாவட்டங்கள் மற்றும் கோயம்புத்தூர், தென்காசி, திருப்பூர், திண்டுக்கல், திருநெல்வேலி மாவட்டங்களின் மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் கூடிய கனமழையும் பெய்யக்கூடும். வருகின்ற 10 தேதியன்று தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கன்னியாகுமரி மாவட்டம் மற்றும் திருநெல்வேலி மாவட்டத்தின் மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் கூடிய கனமழையும் பெய்யக்கூடும். வருகின்ற 11, 12, 13 தேதிகளில் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை பற்றிய முன்னறிவிப்பு. 24 மணி நேரத்தில் அதிகபட்ச வெப்பநிலை மாறுதல். தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை குறிப்பிடத்தக்க மாற்றத்திற்கான வாய்ப்பு குறைவு, எனினும் படிப்படியாக குறையக்கூடும். இயல்பு நிலையிலிருந்து அதிகபட்ச வெப்ப அளவின் வேறுபாடு. வருகின்ற 11 தேதி வரை தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பு ஒட்டியும் சற்று அதிகமாகவும் இருக்கக்கூடும். இன்று அதிக வெப்பநிலையும் அதிக ஈரப்பதமும் இருக்கும் நிலையில் வடகடலோர தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் வெப்பம் சார்ந்த அசௌகரியம் ஏற்படலாம். மீனவர்களுக்கான எச்சரிக்கை. அந்தமான் கடல் பகுதிகள், மத்திய கிழக்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு மற்றும் தெற்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். இன்று முதல் வருகின்ற 11 தேதி வரை மீனவர்கள் கடலுக்குள் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். நிறைவு பெற்றது வானிலை அறிக்கை.

0: வானொலி உலா வரும் நேரம் 2 மணி. இது உங்கள் அபிமான தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.
1: ஆர்கேஜி நெய் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: இன்ஜினியரிங் முடிச்சுட்டு இன்ஜினியரிங் காலேஜ் சங்ககிரி மெயின் ரோட் சேலம், கவுன்சிலிங் கோட் 2648, கால் 9500509984.
0: நேயர்கள் இனி கேட்கலாம் விவசாய அரங்கம்.

0: ஏன் செல்வி, நீ என்ன ஊர்ல தான் இருக்கியா?
1: இங்கதான் பிள்ள இருக்கேன். ஏன் அப்படி கேக்குற?
0: முந்தி மாதிரி உன்னை பார்க்கவே முடியலையே. அதான் வெளியூர் எங்கேயாவது போயிருக்கியோன்னு நினைச்சுக்கிட்டேன்.
1: அது சரி, உன்கிட்ட கூட சொல்லாம வெளியூர் போயிருவேனா என்ன?
0: நம்ம பட்டக்கா வீட்டு திண்ணையில நாம எல்லாரும் ஒன்று கூடி பல்லாங்குழி, நாலு கல், தாயம், பாண்டின்னு விளையாடிட்டு இருந்தோம்ல. ஆனா

0: நீ அந்த பக்கம் வந்தே ரொம்ப நாள் ஆச்சே.
1: விளையாட்டு முக்கியம்தான், ஆனா என் நேரமா விளையாடிக்கிட்டே இருந்தா போதுமா? வீட்டு வேலை காட்டு வேலை இதை பார்த்தா அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் கொஞ்சம் ஓய்வு கிடைக்கும் இல்ல?
0: அது சரி, நாங்கெல்லாம் வீட்டு வேலை காட்டு வேலை செய்யாமையா இருக்கோம். களை பறிக்க நீர் பாய்ச்சன்னு அம்மா கூப்பிடும் போதெல்லாம் கழனி வேலை செஞ்சுக்கிட்டு தானே இருக்கோம். ஆமா, நீ அப்படி என்ன கழனி வேலை பாக்குற, அத சொல்லு.
1: வேற என்ன, காட்டுக்கு தேவையான மண்புழு உரம் தயாரிக்கிறது, மண் பரிசோதனைக்கு மண்ணை எடுத்துக்கிட்டு வேளாண் அலுவலகம் போறது, அப்புறம் மண் பரிசோதனை செஞ்ச முடிவை அங்க இருந்து வாங்கிட்டு வர்றது. இதோ இப்ப கூட வேளாண் அறிவியல் நிலையத்துக்கு போயிட்டு இருக்கேன், முக்கியமான தகவல்களை தெரிஞ்சுக்க.
0: பரவாயில்லையே, இவ்வளவு ஒத்தாசை செய்யறியா? எனக்கும் இதை கேட்கும் போது கூடுதலா கழனி வேலை செய்யணும்னு ஆசை வந்துருச்சு.
1: அப்படின்னா இப்பவே மொத அடியை எடுத்து வையு.
0: புரிஞ்சிருச்சு செல்வி, நானும் உன்னோட வேளாண் அறிவியல் நிலையத்துக்கு வந்து அங்க நமக்கு எடுத்து சொல்ற விவரங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். செல்வி, இதோ நம்ம வேளாண் அறிவியல் நிலையத்துக்கு வந்துட்டோம். ஆனா இங்க என்ன விவரம் தெரிஞ்சுக்க போறோம்னு சொல்லவே இல்லையே.
1: வள்ளி, எள் மற்றும் சூரியகாந்தி பயிர்களில் விதை உற்பத்தி தொழில்நுட்பங்கள் பத்தின விவரங்களை திரூர் வேளாண்மை அறிவியல் நிலைய இணை பேராசிரியர் முனைவர் பி யோக மீனாட்சி அவங்க எடுத்து சொல்ல போறாங்க. வாப்பிள்ள கேட்டுப்போம்.
2: விவசாயத்தில் விதைகள் வந்து மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகின்றன. விதைகள் வந்து அடுத்த சந்ததியை உருவாக்குவதற்கு முக்கிய காரணியாக இருப்பதனால தரமான விதைகளும் மற்றும் சரியான நேரத்தில் கிடைக்கக்கூடிய தரமான விதைகள் வந்து விவசாயிகளுக்கு ஒரு மகசூல் அதிகரிக்கவும் அவர்களுக்கு அதிக வருமானத்தை கொடுக்கவும் ஒரு மூலதனமாக அமைகின்றது. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய விதைகள் நம்ம தரமான முறையில் உற்பத்தி செய்து எப்படி வந்து நம்ம வந்து கொடுக்கலாம், அதில் விவசாயிகள் என்னென்ன வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும் அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்றைக்கி விரிவாக பார்க்கலாம். நிலக்கடலை, எள் மற்றும் சூரியகாந்தி ஆகிய பயிர்கள் வந்து பிரதானமான எண்ணெய் வித்து பயிர்களாக இருக்கின்றன. இந்த எண்ணெய் வித்து பயிர்களில் வந்து நம்ம விதை உற்பத்தி எப்படி செய்யணும் அப்படின்னு சொன்னாக்க, விவசாயிகள் வந்து இந்த விதைக்கும் தானியத்துக்குமான வேறுபாடு என்ன அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். விதைகள் வந்து இப்போது அடுத்த சந்ததியை உருவாக்குறதுல ஒரு முக்கிய மூலதனம். ஸோ அதனால் வந்து விதைகள் வந்து உங்களுக்கு தரமாக இருக்கணும். விதையில் என்னென்ன தரங்கள் முக்கியமாக பார்க்கப்படுது அப்படின்னு சொன்னால், கலப்பினங்கள் இல்லாமல் இருக்கணும். அதே மாதிரி அதனோட முளைப்பு திறன் பாதிப்படையாமல் அதிகப்படியாக இருக்க வேண்டும். அதனோட ஈரப்பதம், ஒவ்வொரு எண்ணெய் வித்து பயிருக்கும் ஒரு குறிப்பிட்ட அளவு இருக்குது, அந்த ஈரப்பதத்திற்கு மிகாமல் இருக்க வேண்டும். இது மூணுமே முக்கியம். இன்னொன்று வந்து பூச்சி நோய் பாதிப்பு இல்லாமல் வந்து இருக்க வேண்டும். இந்த மாதிரி இருக்கும்போது தான் இப்போ அடுத்த சந்ததியில் உருவாகக்கூடிய பயிரானது நல்ல முறையில் வீரியமாக வளர்ந்து நல்ல ஒரு மகசூலை கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அமையும். அந்த வகையில் பார்த்தோன்னாக்கா, எள் பயிரில் வந்து என்னென்ன சாகுபடி தொழில்நுட்பங்களை விவசாயிகள் கடைபிடிக்கணும் அப்படின்னு பார்க்கலாம். எள் பயிரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா, அது வந்து 30% அளவுக்கு அயல் மகரந்த சேர்க்கையுடைய ஒரு ரகமாக இருக்குது. அதனால் விவசாயிகள் வந்து ஒரு பயிருக்கும் அடுத்த பயிருக்கும் பயிர் விலகு தூரம் குறைந்தபட்சம் சான்று நிலை விதையாக இருந்ததுனாக்கா 50 மீட்டரும், ஆதார நிலை விதையாக இருந்ததுன்னு சொன்னாக்கன்னா 100 மீட்டரும் இருக்கிற மாதிரி நம்ம வந்து வயல்களை வந்து விலகு தூரம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். இந்த இடைவெளி இருக்கும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மகரந்த சேர்க்கை வந்து அந்த மாற்று வரகத்திலிருந்து இந்த ரகத்துக்கு வராமல் தடை செய்யப்படும். அதனால் வந்து விலகு தூரத்தை கவனமாக வந்து பார்த்துக்கணும். இதில் இன்னொன்று என்னென்னா, இந்த கலவன்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதுலேயும் வந்து எட்பயிரை பொறுத்த வரைக்கும் ஆதார நிலை விதையாக இருந்தாலும் 0.1%, சான்று நிலை விதையாக இருந்தால் 0.2% அளவுக்கு வந்து கலப்பினங்கள் அங்கீகரிக்கப்படுது. ஸோ அதற்கு குறைவாக இருக்கிற மாதிரி நம்ம வந்து கலவன்கள் இல்லாமல் பார்த்துக்கணும். இந்த விதைகள் வந்து நல்ல தரமான விதைகளாக தேர்ந்தெடுத்ததுக்கு அப்புறமா வந்து தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தோட விதை அமிர்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வளர்ச்சி விக்கிரை வந்து பார்த்தீங்கன்னா, 1 கிலோ விதைக்கு வந்து 68 மில்லிலிட்டர் அளவுக்கு விதைகளை விதை நேர்த்தி செய்து விதைக்கிறதுக்கு பயன்படுத்தலாம். இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா, விதைக்கும் பொழுது 1 பங்கு விதைக்கு வந்து 4 பங்கு மணலோட கலந்து விதைகள் வந்து ஈவனாக விழற மாதிரி தூவி விடணும். ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு வந்து பயிர் எண்ணிக்கை பராமரிக்க முடியும். இதோட இடைவெளி எப்படி இருக்கணும்னாக்கா, 30 சென்டிமீட்டருக்கு 30 சென்டிமீட்டர், 1 அடிக்கு 1 அடி இருக்கிற மாதிரி விவசாயிகள் பார்த்து கொண்டாங்கன்னா கிட்டக்கிட்ட அருகருக வந்து விதைகள் விழுந்து பயிர் எண்ணிக்கை மிக அதிகமாக இல்லாமல் வந்து கரெக்டான அளவுக்கு வந்து பராமரிக்க முடியும். இதில் என்னென்னா முக்கியமாக உரம் வந்து எவ்வளோ இடணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, 50 கிலோ தழைச்சத்து, 25 கிலோ மணிச்சத்து மற்றும் 25 கிலோ சாம்பல் சத்து. இதோட சேர்த்து பார்த்தீங்கன்னா 5 கிலோ மேங்கனி சல்ஃபேட்டை அடியுரமாக வந்து இடும்போது அதிகமான எண்ணெய் சத்தை வந்து கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக கிடைக்கும். இதை தவிர வந்து இலைவழி ஊட்டமாக 10 கிராம் அளவுக்கு, அதாவது 1% DAP கரைசலை பூக்கள் பூக்கக்கூடிய சமயத்தில் வந்து

தெளிக்கும் போது, அதற்கு அடுத்தது ரெண்டாவது தடவைக்காக வந்து 10 நாள் இடைவெளியில் இன்னொரு முறையும் வந்து தெளிக்கும் போது அதிகப்படியான பூக்கள் உருவாகும், மற்றும் வந்து பூ உதிராத தன்மை வந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பாக இருக்கும். இதில் வந்து கலவன்கள் நம்ம நீக்கிறது வந்து செடிகள் வந்து உருவாகும் போது ஒரு தடவையும், பூக்கிற தருணத்தில் ஒரு தடவையும், நம்ம அதுக்கப்புறமா வந்து காய்கள் உருவாகிற சமயத்தில் ஒரு தடவையும், செடியோட அமைப்பு, இலைகளோட நிறம், மற்றும் வந்து செடிகள் இருக்கக்கூடிய ரோமங்கள், அந்த காய் அமைப்பு, பூவோட நிறங்கள், இதெல்லாம் வந்து நம்ம பார்த்து வேற ரகங்கள் இல்லாமல் இருக்கா அப்படிங்கிறத பார்த்து நீக்கிடணும். இந்த மாதிரி இருக்கும்போதும் அதே மாதிரி பூச்சி நோய் பாதிப்படையாத மாதிரியும் நம்ம சரியான தருணத்தில் பூச்சி நோய் கட்டுப்பாடை வந்து பராமரிக்கணும். இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம வந்து நிறைய மகசூல் எடுக்க முடியும். வயல்களை வந்து ஆய்வு வந்து 3 முறை இதில் வந்து பண்ணுவாங்க. இதில் பூக்கிறதுக்கு முன்னால் ஒரு தடவைக்கும், பூக்கிற தருணத்தில் ஒரு தடவைக்கும், அறுவடைக்கு முன்னால் ஒரு தடவையும், 3 முறை வந்து இதில் வயல் ஆய்வு விதை சான்றலர்களால் பண்ணப்படும். அறுவடை சமயத்தில் நம்ம என்ன முக்கியமாக பார்க்கணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கீழே இருக்கக்கூடிய காய்கள் மஞ்சள் நிறமாக மாறி இருக்கும். அதாவது 75 முதல் 80% காய்கள் வந்து மஞ்சள் நிறமாக மாறி இருக்கும். கீழே இருக்கக்கூடிய காய்கள் வந்து ஒரு வெடிக்க தொடங்கக்கூடிய சமயத்தில் அது வந்து கரெக்டான சமயமாக இருக்கும். அந்த சமயத்தில் நம்ம வந்து எள்ள வந்து நம்ம அறுவடை செய்யணும். அறுவடை செய்யும் போது பார்த்தீங்கன்னா, காயோட ஈரப்பதம் வந்து 50 முதல் 60%, விதையோட ஈரப்பதம் வந்து 25 முதல் 30% இருக்கிற மாதிரி இருக்கும். விதைகள் வந்து பழுப்பு நிறமாக மாறி இருக்கும். இப்போ இந்த மாதிரி அறுவடை சமயத்தில் அதை கரெக்டாக அதை நம்ம பண்ணிட்டா 3 முதல் 4 நாட்களுக்கு வந்து நம்ம வந்து செடிகளை வந்து தலைகீழே அடுக்கி வச்சு அதுக்கப்புறமா விதைகளை பிரித்து எடுக்கணும். இந்த விதைகளை வந்து நம்ம வந்து பிரித்து எடுக்கும்போது சுத்திகரிப்பு செய்கிறது என்னென்னா, 1.6 மில்லிமீட்டர் அந்த வட்டக்கண் அளவு கொண்ட சல்லடையில் வந்து சலித்து நம்ம வந்து விதைகளை வந்து சுத்திகரிப்பு செய்யணும். அதுக்கப்புறமா வந்து காய வைக்கிறது என்னென்னா, ஈரப்பதம் வந்து 7-8% அளவுக்கு குறைந்த அளவுக்கு வர அளவுக்கு நம்ம வந்து காய வைக்கணும். நல்லா காய வச்சு அதுக்கப்புறமா தான் அதை வந்து நம்ம சேமித்து வைக்க வேண்டும். இப்போ இதில் என்னென்னா, முக்கியமாக வந்து இதில் என்னென்ன விதை தரம் விதை சான்றலர்களாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு பார்த்தோன்னாக்கா, கலப்பினம் இல்லாத தூய்மையான விதைகள் வந்து 97% இருக்கணும். அதோட முளைப்பு திறன் வந்து குறைந்தபட்சம் 80% இருக்கணும். அதே மாதிரி ஈரப்பதம் வந்து குறைந்தபட்சம் 9% தான் இருக்கணும். அதிகபட்சம் 9% தான் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து முக்கியமான தரப்பண்புகள் சரியான முறையில் வந்து நம்ம பராமரிக்கும் போது விதை உற்பத்தி வந்து ஒரு லாபகரமான ஒரு விஷயமாக நம்ம வந்து எள் பயிரை பொறுத்த வரைக்கும் நம்ம பண்ணலாம். அதே போல் வந்து நம்ம சூரியகாந்தி இந்த பயிரில் வந்து நம்ம விதை உற்பத்தி விவசாயிகள் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். சூரியகாந்தி பயிரை பொறுத்த வரைக்கும் அது ஒரு அயல் மகரந்த சேர்க்கை கொண்ட ஒரு பயிர். முற்றிலும் அயல் மகரந்த சேர்க்கை நடக்கிறதுனால சான்று நிலை விதையாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டுனா, ஒரு பயிருக்கும் இன்னொரு பயிருக்கும் 200 மீட்டர் அளவுக்கு குறைந்தபட்சம் விலகு தூரம் இருக்கணும். அதே ஆதார நிலை விதையாக இருந்தது அப்படின்னு சொன்னாக்கன்னா, ஒரு பயிரிலிருந்து இன்னொரு பயிருக்கு 400 மீட்டர் அளவுக்கு விலகு தூரம் இருக்கிற மாதிரி நம்ம இடைவெளி விட்டு தான் நம்ம வந்து அந்த ரகத்தை வந்து நம்ம விதை உற்பத்திக்கு உட்படுத்தணும். பயிர் இடைவெளி அப்படின்னு சொன்னாக்கன்னா, சூரியகாந்தி ரகங்களாக இருந்துனாக்கா 45-30 சென்டிமீட்டர் இடைவெளி வந்து நம்ம வந்து பராமரிக்கணும். இதில் விதை நேர்த்தி வந்து நம்ம செய்து விதைகளை வந்து விதைச்சோன்னா பூச்சி நோய் பாதிப்பு இல்லாமல் வந்து நம்ம பராமரிக்க முடியும். இதற்கு வந்து என்ன பண்ணணும்னா, 1 கிலோ விதைக்கு 2 கிராம் அளவுக்கு கார்பன் டைஆக்சைடு, 5 மில்லி லிட்டர் அளவுக்கு இமிடாக்ளோப்ரைடு, இதை வந்து நம்ம கலந்து நம்ம விதை நேர்த்தி செய்து வந்து விதைக்கணும். அது இல்லை அப்படின்னு சொல்லிட்டோம்னா, பேசிலஸ் சப்டிலஸ் அப்படிங்கிற வந்து ஒரு பூஞ்சான விதை நேர்த்தி வந்து 1 கிலோ விதைக்கு 10 கிராம் அப்படிங்கிற அளவுக்கு விதை நேர்த்தி செய்து நம்ம வந்து விதைக்கலாம். இதுக்கு வந்து என்னென்ன உரங்கள் இட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, 60 கிலோ தழைச்சத்து, 45 கிலோ மணிச்சத்து, மற்றும் 45 கிலோ சாம்பல் சத்து. இந்த உரங்களை வந்து சரியான அளவில் நம்ம வந்து சரியான தருணங்களில் நம்ம கொடுத்து பராமரிக்கலாம். இதில் இன்னொன்று என்னென்னா, மகரந்த சேர்க்கை வந்து அயல் மகரந்த சேர்க்கை உள்ளதுனால இந்த வந்து செயற்கையாக வந்து பூக்கிற சமயத்தில் வந்து காடா கிளாத் அப்படின்னு சொல்லுவாங்க, மஸ்லின் துணிகள் இருக்கும், அந்த துணிகளை வைத்து மலர்கள் வந்து பூக்கள் ஒரு பூத்து ஒரு 7-10 நாட்களில் வந்து நல்ல மகரந்தத்தை எடுத்து துணிகள்லேருந்து நம்ம ஒரு பூலேருந்து இன்னொரு பூவுக்கு நம்ம வந்து நல்ல மகரந்தம் ஒட்டுற மாதிரி தேய்ச்சி விடணும். அந்த மாதிரி பண்ணும்போது ஒன்றோடு ஒன்று மலர்களை வந்து தேய்க்கும் போது பார்த்தீங்கன்னா, மகரந்த சேர்க்கை வந்து தடைபடாமல் நல்ல வந்து அதிகப்படியாக வந்து மகரந்த சேர்க்கை நடக்கக்கூடிய வாய்ப்பாக இருக்கும். இந்த மாதிரி பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அதிகப்படியான காய்பிடிப்பு இருக்கும். இன்னொன்று வந்து என்னென்னா, கலவன்களை வந்து நீக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, இதுலேயும் வந்து பூக்கிறதுக்கு முன்னால் ஒரு தடவையும், பூக்கிற சமயத்தில் ஒரு தடவையும், செடியோட அமைப்பு, காய்களோட அமைப்பு, மற்றும் பூக்களோட தன்மைகள்லாம் பொறுத்து நம்ம வந்து கலவன் இருக்கக்கூடிய பட்சத்தில் கலவன்களை நீக்கி வந்து வயல்களை வந்து தூய்மையாக பராமரிக்கணும். இப்போ அறுவடை செய்யும்போது பார்த்தீங்கன்னாக்கா, விதைகள் வந்து நல்ல கருப்பு நிறமாக மாறி இருக்கும், 25% அதில் ஈரப்பதம் இருக்கும். இந்த அறுவடைக்கு பின்னால் வந்து பார்த்தோன்னா, விதைகளை வந்து 15-16% அளவுக்கு ஈரப்பதத்தை வந்து குறைச்சி நம்ம வந்து உலர்த்தணும். விதை வந்து சுத்திகரிப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு 6 மில்லிமீட்டர் வட்டக்கண் அளவு கொண்ட சல்லடை, இதை வச்சு நம்ம வந்து சலித்து விதைகளை வந்து தரம் பிரிக்கணும். இதில் வந்து உடைந்த விதைகள், வேறு ஏதாவது வந்து பூச்சி நோய் பாதிப்படைந்த விதைகள் இருந்ததுனாக்கா அதை வந்து நீக்கி அதுக்கப்புறமா தரமான விதைகளை மட்டும் நம்ம வந்து பயன்படுத்தலாம். விதை சேமிப்பு வந்து இதுலேயும் வந்து குறுகிய கால சேமிப்பு,

0: இடைப்பட்ட கால சேமிப்பு அல்லது நீண்ட கால சேமிப்பு வந்து நம்ம பண்ண முடியும். குறைந்த கால சேமிப்பாக இருந்தனாக்கா 8 முதல் 9% அளவிற்கு வந்து உங்களுக்கு விதைகளோட ஈரப்பதம் இருக்கும்போது துணிப்பைகளில் வந்து நம்ம குறுகிய கால சேமிப்பு பண்ணலாம். இடைப்பட்ட கால சேமிப்பு அப்படின்னு சொன்னாக்கன்னா 6 முதல் 7% வந்து ஈரப்பதத்தை குறைத்து பாலித்தீன் உள் உரை கொண்ட சாக்குப்பைகளை நம்ம சேமிக்க முடியும். இதே மாதிரி நீண்ட கால சேமிப்பு அப்படின்னா 15 மாதங்களுக்கு மேலே வந்து சேமிக்கணுன்னா ஈரப்பதத்தை வந்து 7% கீழாக குறைத்து 700 காஜ் கன அளவு கொண்ட அடர் பாலித்தீன் பைகளில் வந்து நம்ம வந்து சேமிக்க முடியும். இதுதான் வந்து சூரியகாந்தியை பொறுத்த வரைக்கும் விவசாயிகள் வந்து விதை உற்பத்திக்கு கவனம் செலுத்த வேண்டிய தொழில்நுட்பங்கள். எள் மற்றும் சூரியகாந்தியில் வந்து விதை உற்பத்தி தரமான முறையில் எப்படி செய்து விவசாயிகள் பயனடையலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். விவசாயிகள் இந்த தொழில்நுட்பங்களை கடைபிடித்து மேலும் மேலும் வந்து பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன்.
1: வள்ளி, எள் மற்றும் சூரியகாந்தி பயிர்களில் விதை உற்பத்தி தொழில்நுட்பங்கள் பற்றின விவரங்களை திரூர் வேளாண்மை அறிவியல் நிலைய இணை பேராசிரியர் முனைவர் பி யோக மீனாட்சி அவங்க எம்பிட்டு அருமையாக எடுத்து சொன்னாங்கள்ல.
2: ஆமாம், எண்ணெய் வித்து பயிர்களில் குறிப்பாக எள் அப்புறம் சூரியகாந்தி பயிர்களில் தரமான விதை உற்பத்திக்கு என்னென்ன விஷயங்களை நாம் கவனத்தில் வச்சு செய்யணும்னு நல்லா தெளிவுபடுத்திட்டாங்கள்ல.
1: இவங்க சொன்ன மாதிரி தரமான விதைகள் தானே தரமான பயிர் வளர்ச்சிக்கு ஆதாரம். அதனால இந்த தகவல்களை நாம சரியா கடைபிடிக்கணும்.
2: கண்டிப்பா செல்வி, குறிப்பா பூச்சி நோய் தாக்காம இருக்க விதை நேர்த்தி பத்தியும் தெளிவா எடுத்து சொன்னாங்கல்ல. இது போல தொழில்நுட்பங்களை தெரிஞ்சுக்கிட்டதுல ரொம்ப சந்தோஷம்.
1: அப்ப நாம கிளம்புவோமா?
2: ஆகட்டும் செல்வி,
1: நீ வீட்டுக்கு போயிட்டே இருப்பில்ல, நான் பின்னாடியே வரேன்.
2: ஏன் நீ எங்க போற?
1: இவ்வளவு தூரம் வந்துட்டோம், அப்படியே எங்க காட்டுக்கு போய் ஒரு பார்வை பார்த்துட்டு வரேன்.
2: அது சரி, நானும் இப்ப எங்க காட்டுக்கு தான் போறேன். ஏதாச்சும் பராமரிப்பு செய்ய வேண்டியிருந்தா அதை செஞ்சுட்டு பிறகு வீட்டுக்கு ரெண்டு பேரும் ஒன்னாவே போவோம்.

இனி தொடர்வது வேளாண் செய்திகள். வாழை சாகுபடிக்கு உகந்த இயந்திரங்கள். வாழை மரம் நம் அன்றாட தேவையை பூர்த்தி செய்யும் விதமாக பழம், பூ, இலை மற்றும் இதன் நார் பயன்படுகிறது. வாழை சாகுபடியில் விதைக்கட்டைகள் பெரும் பங்கு வகிக்கிறது. கட்டைகளின் வயது, அளவு மற்றும் எடையை பொறுத்து வாழையின் விளைச்சல் மாறுபடுகிறது. வாழைக்கட்டை ஆரோக்கியமாகவும் நோய் தொற்று இல்லாததாகவும் பூச்சி தாக்குதல் இல்லாததாகவும் இருக்கும் பட்சத்தில் வாழை விளைச்சல் அதிகரிக்கும் என ஆராய்ச்சிகள் கூறுகின்றன. வழக்கமாக வாழைக்கட்டைகளை நடவு செய்வதற்கு முன் தேவையில்லாத வேர்பகுதி மற்றும் நோய் பாதித்த பகுதிகளை செதுக்கி நடவுக்கு பயன்படுத்த வேண்டும். தற்போது வாழைக்கட்டையை செதுக்கும் பணி கூலியாட்கள் கொண்டு செய்யப்படுகிறது. இது மிகவும் சிரமமான மற்றும் அதிக நேரம் எடுத்துக்கொள்ளும் பணியாகும். வாழைத்தண்டில் ஏற்படும் பூச்சி தாக்குதலை கட்டுப்படுத்த மோனோக்ரோட்டோபாஸ் எனும் திரவ மருந்து 4 மில்லி வீதம், 45 சென்டிமீட்டர் மற்றும் 150 சென்டிமீட்டர் உயரங்களில் மாதம் ஒருமுறை 5 முதல் 8 மாதம் வரை உட்செலுத்த பரிந்துரைக்கப்படுகிறது. இந்த பணியானது தற்பொழுது ஊசி அல்லது திருப்புளி கொண்டு சிறு துவாரமிட்டு செலுத்தப்படுகிறது. இம்முறையில் அதிக பூச்சிக்கொல்லி கரைசல் வீணாவதுடன் நேரமும் விரயமாகிறது. வாழைக்குலை அறுவடை செய்யும் தருணத்தில் 2 கூலியாட்கள் தேவைப்படுகின்றனர். ஒருவர் மரத்தை வெட்டுவதற்கும் மற்றொருவர் குலையை தாங்கி பிடிப்பதற்கும் தேவைப்படுகின்றனர். இது மிகவும் சிரமமான பணியாகும். இந்த பணிகளை கூலியாட்கள் கொண்டு செய்யும்போது அதிக நேரமாவதுடன் உடற்சோர்வு மற்றும் இதர பிற பாதிப்புகளும் கூலியாட்களுக்கு ஏற்பட வாய்ப்புள்ளது. இதனை கருத்தில் கொண்டு கோயம்புத்தூரில் உள்ள மத்திய வேளாண் பொறியியல் நிறுவனத்தின் மண்டல மையமும் திருச்சியில் உள்ள தேசிய வாழை ஆராய்ச்சி மையமும் இணைந்து நடவு வாழைக்கட்டையை சீவும் கருவியையும் பூச்சிக்கொல்லியை வாழை மரத்தில் உட்செலுத்தும் கருவியையும் டிராக்டரால் இயங்கும் வாழைக்குலை அறுவடை கருவியையும் உருவாக்கியுள்ளனர். முதலில் நடவு வாழைக்கட்டை சீவும் இயந்திரம் பற்றி தெரிந்து கொள்ளலாம். இந்த இயந்திரத்தில் செங்குத்து அச்சில் சுழலக்கூடிய ஒற்றை சிரவு கத்தி பொருத்தப்பட்டுள்ளது. இந்த சிரவு கத்தியை இயக்க 1 குதிரை திறன் கொண்ட மின் மோட்டார் போதுமானது. சீவ வேண்டிய வாழைக்கட்டையை சுழலும் கத்திக்கு எதிராக பிடித்துக்கொண்டு நடவுக்கு தேவையான அளவு மற்றும் ஆழத்திற்கு ஏற்ப வாழைக்கட்டையை சீவிக்கொள்ளலாம். இந்த இயந்திரத்தின் இயக்க வேகத்தை வேக கட்டுப்பாட்டு மோட்டார் மூலம் மாற்றிக்கொள்ளலாம். கத்தியானது எந்த திசையிலும் சுழலக்கூடியது. பொதுவாக சிரவு கத்தியை சுத்தம் செய்ய கத்தியை எதிர் திசையில் சுழற்றி சிரவு பகுதியை சுத்தம் செய்து கொள்ளலாம். வாழைக்கட்டையை சரியான பகுதியில் சிரவு செய்ய உகந்ததாக உள்ளதால் கிடைக்கக்கூடிய நடவு வாழைக்கட்டை தரம் உடையதாக இருப்பதால் இந்த இயந்திரத்தை எளிதாக கையாளலாம். இந்த இயந்திரத்தை கொண்டு 1 மணி நேரத்தில் 90 முதல் 100 கட்டைகளை சீவ முடியும். இதன் வேலை திறன் 70% ஆகும். அடுத்து சுழலும் இரட்டை சிரவு கத்தி அமைப்பு பற்றி தெரிந்து கொள்ளலாம். இந்த இயந்திரத்தில் செங்குத்து அச்சில் சுழலக்கூடிய இரட்டை சிரவு கத்தி பொருத்தப்பட்டுள்ளது. இந்த சிரவு கத்தியை இயக்க 1 குதிரை திறன் கொண்ட மின் மோட்டார் போதுமானதாகும். சீவ வேண்டிய வாழைக்கட்டையை சுழலும் கத்திக்கு எதிராக பிடித்துக்கொண்டு நடவுக்கு தேவையான அளவு மற்றும் ஆழத்திற்கு ஏற்ப வாழைக்கட்டையை சீவிக்கொள்ளலாம். கத்தியின் வேகமானது 1 வினாடிக்கு 2400 சுற்றுகள் ஆகும். இந்த இயந்திரத்தை கொண்டு 1 மணி நேரத்தில் 200 முதல் 500 கட்டைகளை சீவ முடியும். செங்குத்து கத்தி. இந்த இயந்திரத்தில் வாழைக்கட்டையை பிடிக்கும் அமைப்பு உள்ளதால் கட்டையை பிடிக்கும் இடத்தில் வைத்து சீவிக்கொள்ளலாம். இந்த இயந்திரத்தின் மேற்பகுதியில் உள்ள ஸ்பிரிங் சுமையுடன் கூடிய பிடுங்கும் அமைப்பு வாழைக்கட்டையை தேவையான நிலையில் நிறுத்தி சீவிக்கொள்ள உதவியாக இருக்கும். பிடிக்கும் அமைப்பு தேவையான வேகத்தில் இயக்க 1 குதிரை திறன் கொண்ட மின் மோட்டார் போதுமானதாகும். சீவும் கத்தியை தேவையான இடத்தில் வைப்பதன் மூலம் சுழலும் பிடிப்பானின் மீது பொருத்தப்பட்டுள்ள வாழைக்கட்டையை தேவையான உருவத்திற்கு கொண்டு வருவதன் மூலம் ஒரே மாதிரியான வாழைக்கட்டை நடவுக்கு கிடைக்கிறது. வாழைக்கட்டையை சீவ பிடிப்பானின் மீது பொருத்துவதற்கு முன்பு அடி

0: பேரை வெட்டி எடுப்பதற்கு கூடுதலாக கத்தி ஒன்றும் இந்த இயந்திரத்தில் இணைக்கப்பட்டுள்ளது. இந்த இயந்திரம் பெரிய அளவிலான வாழைக்கட்டைக்கு உகந்தது. இந்த இயந்திரத்தின் மூலம் ஒரு மணி நேரத்தில் சுமார் 120 முதல் 150 வாழைக்கட்டைகளை செய்ய முடியும். அடுத்து வாழை மரத்திற்கு மருந்து உட்செலுத்தும் கருவியை பார்க்கலாம். இந்த கருவி மருந்து கலன், பம்பு, மருந்து அளவை கட்டுப்படுத்தும் அமைப்பு மற்றும் மருந்து உட்செலுத்தும் ஊசி ஆகிய பாகங்களை கொண்டது. இந்த மருந்து உட்செலுத்தும் ஊசி 7.5 சென்டிமீட்டர் நீளமும் 2 மில்லிமீட்டர் கூர்மையான முனையுடன் கூடிய எஃகு 304 தர உலோகத்தால் செய்யப்பட்டுள்ளது. பிளாஸ்டிக்கால் செய்யப்பட்ட மருந்து கலனின் கொள்ளளவு 8 முதல் 16 லிட்டர் ஆகும். பெரிஸ்டால்டிக் பம்பை பயன்படுத்தி மருந்து கலனிலிருந்து மருந்தை உட்செலுத்தும் ஊசியை தேவையான அளவு வெளியேற்றத்தை கட்டுப்படுத்தலாம். இந்த கட்டுப்படுத்தும் அமைப்பு எலக்ட்ரானிக் அமைப்புடன் இணைத்து மருந்து அளவை கட்டுப்படுத்தும். மருந்தை மரத்திற்கு உட்செலுத்தியதற்கு பிறகு மருந்து திரும்ப ஊசிக்கு வருவதை கட்டுப்படுத்த கட்டுப்படுத்தும் அமைப்பில் ஒரு முனை குழாய் பொருத்தப்பட்டுள்ளது. இதன் மூலம் ஒரு மணி நேரத்தில் 140 முதல் 150 மரம் வரை மருந்து உட்செலுத்த முடியும். ஒரு மரத்திற்கு மருந்து செலுத்தும் அளவு 2 முதல் 4 மில்லி லிட்டர் ஆகும். இதன் கசிவு 2% விடவும் குறைவு. அடுத்து மினி டிராக்டரால் இயங்கும் வாழை குலை அறுவை இயந்திரம் பற்றி தெரிந்து கொள்ளலாம். இந்த இயந்திரம் முதன்மை சட்டம், அறுவடை சட்டம், குலை தாங்கும் அமைப்பு, குலை வெட்டும் கத்தி அமைப்பு, ஹைட்ராலிக் அமைப்பு மற்றும் சக்தி பரிமாற்றம் அமைப்பு ஆகிய பாகங்களை கொண்டது. இந்த முதன்மை சட்டம் மினி டிராக்டரின் முன்புறத்தின் அடிச்சட்டத்தில் பொருத்தும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. குலை அறுவடை செய்யும் சட்டம் முதன்மை சட்டம் மற்றும் ஹைட்ராலிக் சிலிண்டருடன் இணைக்கப்பட்டு அறுவடை செய்யும் சட்டத்தை மேலும் கீழும் தூக்கி இறக்க பயன்படுகிறது. இந்த ஹைட்ராலிக் சிலிண்டர் ஆனது அறுவடை சட்டம், குலையை தாங்கி பிடிக்கும் அமைப்பு மற்றும் குலையை வெட்டும் அமைப்பை கொண்டு வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த மேம்படுத்தப்பட்ட வாழை குலை அறுவடை இயந்திரத்தை கொண்டு வாழை மரத்திலிருந்து குலையை வெட்ட முடியும். இந்த இயந்திரம் 1.1 முதல் 2.7 மீட்டர் உயரம் வரை உயர்த்த முடியும். இந்த இயந்திரத்தை கொண்டு 18 முதல் 25 கிலோ எடை உள்ள வாழை குலையை கையாள முடியும். இந்த அறுவடை இயந்திரம் ஒரு மணி நேரத்தில் 25 முதல் 32 வாழை குலைகளை வெட்டும் திறன் கொண்டது. வாழை மரத்தின் வெளிப்புற மட்டையிலிருந்து தட்டு தயாரிக்கும் இயந்திரம். வாழைத்தார் அறுவடைக்கு பிறகு வாழை மரத்தின் மொத்தமுள்ள 14 முதல் 18 அடுக்குகளில் வெளிப்புறம் உள்ள 6 முதல் 8 அடுக்குகளை பயன்படுத்தி தட்டு தயாரிக்க இந்த இயந்திரம் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த இயந்திரத்தின் மூலம் தயாரிக்கப்படும் வாழைத்தட்டு மலிவானதாகவும் சுகாதாரமானதாகவும் மக்கும் தன்மை கொண்டதாகவும் உள்ளது. இந்த இயந்திரத்தின் முதன்மை அமைப்பானது வாழை மட்டையை பிடிக்கும் அலுமினியத்திலான பிட்டமாகும். இந்த இயந்திரத்தில் தட்டின் அளவிற்கு ஏற்ப அச்சின் வெப்பநிலை மற்றும் அழுத்தத்தை மாற்றிக்கொள்ளும் வசதி உள்ளது. இந்த இயந்திரத்தின் மூலம் ஒரு மணி நேரத்தில் 25 முதல் 30 தட்டுகளை தயாரிக்கலாம். அதேபோல வெவ்வேறு சதுர அளவிலான அச்சுகளை பயன்படுத்தி சதுர அளவிலான தட்டுகளையும் தயாரிக்க முடியும். இந்த புதிய அணுகுமுறையின் மூலம் வாழை கழிவிலிருந்து வருமானம் பெறுவதுடன் சிறந்த தொழில் முனைவோராகவும் உருவெடுக்க முடியும். இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள்.
1: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுல தான் கிடைக்கும்ல?
2: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்றாங்களே.
3: NAC ஜாயின்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி, சேலம்.

0: நேரம் 2:31. இது உங்கள் அபிமான தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:30 சிந்தனை சிறகுகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், உம்மிடி, தருமபுரி மாவட்டம். அட்மிஷன் கான்டாக்ட் 9025400159.
0: நேயர்கள் இனி கேட்கலாம் அறிவியல் மலர்.
3: அறிவியல் மலர். பசியை போக்கும் உணவு உயிரை காக்கும் மருந்து. ஆனால் அந்த உணவே பாதுகாப்பற்றதாக மாறினால் ஆரோக்கியம் ஆபத்தாகிவிடும். விதைத்த விவசாயி முதல் விருந்தாய் உண்ணும் மனிதர் வரை ஒவ்வொருவரின் பொறுப்பிலும் தான் உணவின் பாதுகாப்பு இருக்கிறது. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்றால் பாதுகாப்பான உணவே அதன் அடித்தளம். உலக உணவு பாதுகாப்பு தினத்தை முன்னிட்டு உணவின் தரம், சுத்தம் மற்றும் பாதுகாப்பின் அவசியத்தை பத்தி தான் இன்னைக்கு அறிவியல் மலர் நிகழ்ச்சியில நம்ம தெரிஞ்சுக்க இருக்கோம். இன்னைக்கு அறிவியல் மலர் நிகழ்ச்சியில்

0: பாதுகாப்பான உணவு, ஆரோக்கியமான எதிர்காலம் இது குறித்த கலந்துரையாடல் கேட்கலாம். கலந்துரையாடலில் பங்கேற்கின்றனர் அறிவிப்பாளர்கள் தமிழ் செல்வி மற்றும் திவ்ய செல்வி.
1: தமிழ், நம்மெல்லாம் எதுக்காக வாழ்றோம்னு உனக்கு தெரியுமா?
2: அட என்ன திவ்யா இப்படி கேட்டுட்ட? நம்மளா சாதிக்கணும் திவ்யா, சாதிக்கிறதுக்காக தான் வாழ்ந்துட்டு இருக்கோம்.
1: சரி சரி, நீ சாதிக்கிறதுக்காக தான் வாழ்ற, ஆனா நான்லாம் டெய்லியும் சாப்பிட்றதுக்காக தான்ப்பா வாழ்றேன்.
2: எனது சாப்பிட்றதுக்காகவே வாழ்றியா? என்ன திவ்யா பொசுக்குன்னு இப்படி சொல்லப்பட்ட?
1: பின்ன சாப்பாடுன்றது ரொம்ப முக்கியம், சோறு முக்கியம், கேள்விப்பட்டிருக்கல்ல?
2: கேள்விப்பட்டிருக்கேன். சோறு முக்கியம் பிகிலுன்ற டைலாக் எல்லாம் கூட கேள்விப்பட்டிருக்கேன்.
1: நீ கிண்டல் அடிக்கிற. உலக உணவு பாதுகாப்பு தினம்னு ஒரு தினம கொண்டாடிட்டு இருக்கோம், தெரியுமா?
2: உலக உணவு பாதுகாப்பு தினமா? என்ன திவ்யா, நம்ம டெய்லி சாப்பிட்டுட்டு தானே இருக்கோம்.
1: நம்ம டெய்லி சாப்பிட்டுட்டு தான் இருக்கோம். அந்த சாப்பாட்டுல எந்த அளவுக்கு நம்ம விழிப்புணர்வோடு சாப்பிடுறோன்றதுக்காகவே இந்த உலக உணவு பாதுகாப்பு தினம் கொண்டாடுறாங்க.
2: இப்பதான் ஞாபகம் வருது. இத பத்தி நான் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் கூட படிச்சிருக்கேன். உனக்கு தெரியுமா திவ்யா, நான் இத பத்தி பேச்சு போட்டியெல்லாம் கூட பேசிருக்கேன், தெரியுமா?
1: அப்படியா? எங்க சொல்லுங்களேன்.
2: எதுக்காக தெரியுமா இந்த நாளை கொண்டாடுறோம்? உணவு மூலமா பரவக்கூடிய நோய்களை பத்தி ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காகவும், நம்ம பாதுகாப்பான உணவு பழக்க வழக்கங்களை கடைபிடிக்கணும் அப்படின்றதுக்காகவும் தான் இந்த நாளை கொண்டாடுறோம். சரியா?
1: சரிதான் சரிதான். பாதுகாப்பற்ற உணவால என்னென்ன பாதிப்புகள்லாம் வரும்னு உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரியாம இருக்குமா? நீங்க செய்யறது எல்லாமே பாதுகாப்பற்ற உணவுதான். பாவம் எங்க அண்ணன்.
2: திவ்யா கிண்டல் பண்றியா? என் வீட்டுல வந்து பாரு, கிச்சன் எவ்வளவு நீட்டா வச்சிருக்கேன் தெரியுமா? அது மட்டும் இல்ல, டெய்லி சமைக்கிறதுக்கு முன்னாடி 20 செகண்ட் கேட்டுக்கோ திவ்யா, அதுவும் 20 செகண்ட் கைய நல்லா சோப்பு போட்டு கழுவிட்டு தான் சமைக்கிறேன் சாப்பிடுறேன், அது தெரியுமா? உங்க அண்ணெல்லாம் ரொம்ப குடுத்து வச்சிருக்கணும் இந்த மாதிரி சமைச்சு போடுறதுக்கு.
1: ஆமா ஆமா, குடுத்து வச்சிருக்கணும். கைய கழுவுறீங்க, சரி காய்கறிய கழுவுறீங்களா? அது மட்டும் இல்லாம சமைச்ச உணவை அப்படியே தூக்கிட்டு போய் எங்க அண்ணன் சாப்பிடலன்னா ஃப்ரிட்ஜில் வச்சிடுறீங்களாமே? கேள்விப்பட்டேன். இதெல்லாம் இனிமே பண்ணாதீங்க.
2: என்ன திவ்யா பண்றது, நான் ஆசாசியா கஷ்டப்பட்டு சமைக்கிறேன், அதுலயும் கொஞ்சம் மீதி வச்சிடறாங்க. மனசு எவ்வளவு வலிக்குது தெரியுமா? சாப்பாட்ட வீணாக்க கூடாது இல்ல, அதான் கொண்டு போய் ஃப்ரிட்ஜில் வச்சு அடுத்த நாள் நான் தான் சாப்பிடுறேன், உங்க அண்ணனா சாப்பிடுறாரு.
1: அச்சோ தமிழ, அப்படியும் சாப்பிடக்கூடாது. அது மட்டும் இல்லாம எங்க அண்ணன் வெளியிலயும் வாங்கி சாப்பிடுதாமே. உணவை வெளியே வாங்கி சாப்பிடும் போது நம்ம நிறைய விஷயங்களை கவனிக்கணும், தெரியுமா?
2: ஆமா திவ்யா, நானும் ஒரு சில விஷயங்கள்லாம் கவனிச்சுதான் சாப்பிடுறேன், கவனிச்சுதான் வாங்கிட்டும் வரேன். நம்ம கடையில வாங்குறப்போ அந்த உணவுல எக்ஸ்பிரி டேட் பார்த்துதான் வாங்கணும். பேக்கெட்ல அடைச்சி வைக்கக்கூடிய சில உணவுகள்லாம் பாத்தீங்கன்னா எக்ஸ்பிரி டேட் பாக்குறதோட அதோட தரம் என்ன அப்படின்னு பாக்கணும். அது மட்டும் இல்லாம சில நான்வெஜ் எல்லாம் கூட பேக்கெட் பண்ணி விற்பாங்க, அதுல நம்ம வெஜ்ஜா நான்வெஜ்ஜா அப்படின்ற குறியீடெல்லாம் இருக்குமா, அதெல்லாம் பார்த்துதான் வாங்கணும். குறிப்பா நம்ம இந்த ரோட்டு கடையிலாம் சாப்பிடுவோம் இல்லையா, அங்கெல்லாம் ரொம்ப தரமா இருக்கான்னு செக் பண்ணி தான் சாப்பிடுவோம். அவங்க கைக்கு கிளவுஸ் எல்லாம் போட்டிருக்காங்களான்னு பாக்கணும். அது இல்லாம அந்த இடத்த சுத்தி சுத்தமா இருக்கா அப்படின்னு பாக்கணும். ஈலாம் முக்கியதா? அந்த மாதிரி நிறைய விஷயங்களை பார்த்துதான் திவ்யா செய்யணும்.
1: எல்லாம் தெளிவாதான் சொல்ற தமிழ், ஆனா சில விஷயங்களை நீ கடைபிடிக்கிறியான்றதுலதான் எனக்கு கொஞ்சம் சந்தேகம். இருந்தாலும் பரவாயில்ல, எங்க அண்ணன் கொஞ்சம் ஆரோக்கியமா இருக்கிறத பார்த்தா நீ கடைபிடிக்கிறன்னு தான் நம்புறேன். இன்னொன்னு சொல்லணும், உணவு பாதுகாப்புக்கும் உணவு வீணாவதற்கும் ஏதாவது தொடர்பு இருக்குன்னு நினைக்கிறியா தமிழ்?
2: கண்டிப்பா இருக்கு திவ்யா. நம்ம வீணாக்கிற உணவையும் கெட்டு போனதுக்கு தான் சமம், அதனால தேவைக்கு ஏத்த மாதிரி அளவா சமைச்சு சாப்பிடணும்.
1: இந்த பதில நான் உன்கிட்ட இருந்து எதிர்பார்க்கல. அந்த ஃப்ரிட்ஜ கொஞ்சம் தர.
2: திவ்யா என்ன பார்த்து இப்படி கேட்ட? வா வா, உனக்கு நான் ஃப்ரிட்ஜ திறந்து காட்டுறேன்.
1: அம்மாடி, என்ன 7 நாளுக்கு முன்னாடி நான் கொடுத்த சட்னி மாதிரி தெரியுது.
2: ஐயோ, அதை மட்டும் டிஸ்போஸ் பண்ண மறந்துட்டேன், கரெக்டா இவ கண்ணிலயா படணும். திவ்யா திவ்யா, அது நீ 7 நாளைக்கு முன்னாடி கொடுத்தது இல்ல, 4 நாளைக்கு முன்னாடி கொடுத்ததுதான். அது சாப்பிடணும்னு நினைச்சு வச்சேன், அதுக்கப்புறம் மறந்துட்டேன், அதை டிஸ்போஸ் பண்ணவும் மறந்தே போயிட்டேன் திவ்யா. நீ வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது உடனே டிஸ்போஸ் பண்றீரு.
1: என்ன நேர்களே, நீங்களும் இந்த மாதிரிதான் உங்க ஃப்ரிட்ஜில வீணா போயிடும்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜில வச்சு இன்னும் வீணடிக்கிறீங்களா? அது உங்க உடலுக்கு இன்னும் கெடுதல் தரும்.
2: சரிதான் திவ்யா, நாம எப்பவுமே

0: சாப்பாட்டுக்காக தான் ஓடுறோம், உழைக்கிறோம், எல்லாமே செய்யறோம். ஆனா அதை நம்ம பொறுமையா உட்காந்து சாப்பிடுறது கூட இல்ல. மென்னு சாப்பிட்டா நல்ல ஆரோக்கியமா ரொம்ப நாளைக்கு வாழலாமா? நம்ம அப்படியா சாப்பிடுறோம்? கிளம்புற நேரத்துல 2 நிமிஷத்துல இட்லியை புட்டு வாயில போட்டு வேலைக்கு ஓடுறோம். எதுக்காக சம்பாதிக்கிறோம் அப்படின்றத மறந்துட்டே நம்ம சம்பாதிக்க ஓடிக்கிட்டே இருக்கோம். நம்ம பிள்ளைங்களுக்கும் கேக்குறதெல்லாம் வாங்கி கொடுக்கறோம், அதுல எவ்வளவு தீமைகள் இருக்குன்னு யோசிக்கிறதே இல்ல.
1: ஆமா தமிழ், ஒரே நிமிஷத்துல எவ்வளவு அழகா சொல்லிட்ட பாரு. நம்மளோட ஆரோக்கியம்ன்றது நம்ம உணவுலதான் இருக்கு. பாதுகாப்பான உணவுன்றது ஆரோக்கியத்திற்கான அடிப்படை தேவைன்னு சொல்றாங்க. சுத்தமான உணவு, சுகாதாரமான பழக்கங்கள், விழிப்புணர்வு, இதெல்லாம் நமக்கு இருந்தா நம்ம ஆரோக்கியமாவும் இருக்கலாம், ஆனந்தமாவும் இருக்கலாம்.
0: அடடே, நம்ம திவ்யா எவ்வளவு அழகா சொல்லிட்டாங்க. நேர்களே கேட்டுக்கிட்டீங்களா? இதுக்கு மேல நம்ம ஆரோக்கியமாவும் ஆனந்தமாவும் ஒரு வாழ்க்கைய வாழணும். அதுக்கு நாம சரியான அளவுல உணவு சமைச்சு சாப்பிடணும், சத்தானதா சாப்பிடணும் அப்படின்றத யோசிக்காம ஆரோக்கியமா சாப்பிடுறோம், ரொம்ப நாளைக்கு ஜாலியா வாழ்றோம்.
1: உங்க வயிறு ஒரு சின்ன பூந்தோட்டம் மாதிரி, அதுல நல்ல சாப்பாடு மட்டும் போட்டா பூ பூக்கும், கெட்ட சாப்பாடு போட்டா வயிறு வலிக்கும். அதனால நீங்க எல்லாரும் எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணுவீங்களா? நான் சுத்தமா சாப்பிடுவேன், அம்மா அப்பாக்கும் சொல்லி கொடுப்பேன்.
0: சரி திவ்யா, முதல்ல இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான வேலையை செய்வோம். இன்னைக்கே நம்ம ஃப்ரிட்ஜ் கிச்சன்ல எல்லாம் போய் செக் பண்றோம், எதெல்லாம் எக்ஸ்பிரியான பொருள் ஏதாச்சும் இருக்கா அப்படின்றத பார்த்து உடனே அதை அப்புறப்படுத்துறோம். இந்த நல்ல வேலையை செஞ்சிட்டோம் அப்படின்னாவே கண்டிப்பா நம்ம ஆரோக்கியமா வாழ்ந்துடலாம்.
1: உங்க தட்டுக்கு வர்ற உணவுக்கு நீங்க தான் கடைசி செக்யூரிட்டி. நீங்க அலட்சியமா இருந்தா ஹாஸ்பிட்டலுக்கு போறதும் நீங்க தான், வழிய அனுபவிக்கிறதும் நீங்க தான்.
0: சரி திவ்யா, நாம முன்ன ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டோம். இப்போ கடையில வாங்குறப்போ எல்லா பாக்கெட் உணவுலயும் பாத்தீங்கன்னா இந்த FSSA அப்படின்னு சொல்லக்கூடிய லைசன்ஸ் நம்பர் இருக்கும். நம்ம எல்லாரும் கடையில போயிட்டு பாக்கெட் உணவு வாங்குறப்போ இதை முதல்ல கவனிக்கணும். அந்த பாக்கெட் உணவுல FSSA சொல்லக்கூடிய லைசன்ஸ் நம்பர் 1 இருக்கும். இது 14 இலக்கத்துல இருக்கும். இது இருக்கா அப்படின்றத பார்த்து வாங்கணும்.
1: அது மட்டுமா, நம்ம ஏதாவது உணவுப் பொருட்கள் வாங்குறோம்னா அதுக்கு கண்டிப்பா பில் வாங்கணும். அப்போதான் அதுல ஏதாவது பிரச்சனை இருந்தா நம்ம கம்ப்ளைண்ட் பண்ண முடியும்.
0: சரிதான் திவ்யா, நிறைய தகவலை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம், நேர்களும் தெரிஞ்சிருப்பாங்க. உணவு பாதுகாப்பு நம் உயிரின் பாதுகாப்பு.
2: FSSAI இன்னைக்கு இருக்க சமுதாயத்துல எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். அதை பத்தின இன்னும் கொஞ்சம் தகவல்கள் நான் சொல்றேன், தெரிஞ்சுக்கோங்க. ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அப்படின்றதுதான் FSSAI அப்படின்றதோட விரிவாக்கம். இந்திய அரசின் உணவு பாதுகாப்பு மற்றும் தரத்தை கண்காணிக்கும் அமைப்பு. இது இந்தியாவின் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் அமைச்சகத்தின் கீழ் செயல்படுது. இதோட முக்கியமான பணிகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உணவுப் பொருட்களின் தரத்தை உறுதி செய்யறது, உணவு உற்பத்தியாளர்கள் மற்றும் விற்பனையாளர்களுக்கு லைசன்ஸ் கொடுக்கிறது, உணவுப் பொருட்களில் கலப்படம் மற்றும் தரமின்மையை கட்டுப்படுத்துவது, நுகர்வோரின் ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறது. இந்த FSSAI சர்டிபிகேட் இல்ல லைசன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உணவு தயாரிப்பு, சேமிப்பு, போக்குவரத்து, விநியோகம் அல்லது விற்பனை செய்யும் அனைத்து நிறுவனங்களும் FSSAI பதிவு அல்லது லைசன்ஸ் பெற்றிருக்கணும். இந்த பதிவு வகைகள் என்னென்னு பாத்தீங்கன்னா, பேசிக் ரிஜிஸ்ட்ரேஷன், அதாவது சிறிய அளவிலான உணவு வணிகங்களும் சிறிய கடைகள், வீட்டு உணவு தயாரிப்பாளர்கள் போன்றவர்கள் கண்டிப்பா இந்த அடிப்படையான பதிவை செஞ்சிருக்கணும். ஸ்டேட் லைசன்ஸ், அதாவது நடுத்தர அளவிலான உணவு நிறுவனங்களுக்கு, மாநில அளவில் செயல்படுபவர்களுக்கு இந்த லைசன்ஸ் வாங்கணும். பெரிய நிறுவனங்கள், இதே போல பெரிய நிறுவனங்கள், பல மாநிலங்கள்ல செயல்படுறவங்க, இறக்குமதி ஏற்றுமதி நிறுவனங்கள் சென்ட்ரல் லைசன்ஸ் வாங்கியிருக்கணும். ஒவ்வொரு FSSAI சான்றளிக்கப்பட்ட உணவுப் பொருள்லையும் FSSAI அப்படின்ற லோகோ இருக்கும். அதே போல அதுல அந்த லோகோக்கு கீழே 14 இலக்க லைசன்ஸ் எண் இருக்கும். நுகர்வோர் உணவு வாங்கும் போது இதை கண்டிப்பா சரிபார்த்து தான் வாங்கணும். நம்ம உணவுப் பொருட்களை கடைகளில் வாங்கும் போது கண்டிப்பாக கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த உணவுப் பொருள் தயாரிக்கப்பட்ட தேதி, அது காலாவதியாகக்கூடிய தேதி, FSSAI லைசன்ஸ் எண், அப்புறம் அது வந்து பேக் பண்ணியிருக்கிறது சேதம் இல்லாமல் இருக்கா, நல்ல பிராண்டான பொருட்களா, சுகாதாரமான இடத்துல தான் தயாரிக்கப்பட்டதா அப்படின்ற விஷயங்களை கண்டிப்பா கவனிக்கணும். இதே போல வீட்லயும் உணவை பாதுகாப்பா வச்சுக்கணும். சமைக்கிறதுக்கு முன்னாடி கைகளை கழுவணும், காய்கறிகள் பழங்களை நல்லா சுத்தம் செய்யணும், சமைத்த உணவை நீண்ட நேரம் வெளியில வைக்க கூடாது, சுத்தமான குடிநீரை மட்டும் பயன்படுத்தணும், கச்சா உணவுகளையும் சமைத்த உணவுகளையும் தனித்தனியா வைக்கணும்.

இதை எல்லாத்தையுமே நம்ம பின்பற்றணும் அப்படின்னா நம்மளோட உணவு கண்டிப்பா ஆரோக்கியமானதா இருக்கும். உணவு என்பது வெறும் வயிற்றை நிரப்புவதற்கான ஒன்றல்ல, அது நம் உடலின் ஆரோக்கியத்தையும் வாழ்க்கையின் தரத்தையும் தீர்மானிக்கும் சக்தி. உணவை தேர்வு செய்யும் ஒவ்வொரு தருணத்திலும் விழிப்புணர்வுடன் இருப்போம். காலாவதி தேதியை பார்ப்போம். FSSAI அங்கீகாரத்தை உறுதி செய்வோம். பாதுகாப்பான உணவை தேர்ந்தெடுத்து ஆரோக்கியமான சமூகத்தை உருவாக்குவோம். பாதுகாப்பான உணவு அனைவருக்கும் உரிமை என்ற விழிப்புணர்வோட இன்னைக்கு நிகழ்ச்சிய நிறைவு செய்துக்கலாம். இன்னைக்கு அறிவியல் மலர் நிகழ்ச்சியில பாதுகாப்பான உணவு ஆரோக்கியமான எதிர்காலம் கலந்துரையாடல் கேட்டீர்கள். கலந்துரையாடலில் பங்கேற்றனர் அறிவிப்பாளர்கள் தமிழ்ச்செல்வி மற்றும் திவ்யச்செல்வி.

இனி கேட்கலாம் அரசியல் செய்திகள். இன்னைக்கு அறிவியல் செய்திகள்ல தொலைந்து போன கோள்களுக்கான தடயங்களை தேடி விஞ்ஞானிகள் யுரேனஸை ஆய்வு செய்கின்றனர். அது குறித்த தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். 2026 ஜூன் மாதம் யுரேனஸை ஆய்வு செய்த விஞ்ஞானிகள் ஆரம்ப கால சூரிய மண்டலத்தில் பிற்காலத்தில் விண்மீன்களுக்கு இடையேயான விண்வெளியில் வெளியேற்றப்பட்ட கூடுதல் மாபெரும் கோள்கள் இருந்தனவா என்பதை சோதிக்க அதன் நிலவு இயக்கவியல் வளைய அமைப்பு மற்றும் கோள் உருவாக்க மாதிரிகளை ஆய்வு செய்தனர். இந்த ஆராய்ச்சி சூரிய மண்டலத்தின் குழப்பமான வரலாற்றின் உருவாக்கப்படுத்துதல்களை பயன்படுத்தி அவற்றை யுரேனஸ் மற்றும் அதன் நிலவுகளின் தற்போதைய அமைப்போடு ஒப்பிட்டது. யுரேனஸ் மற்றும் பனிக்கோள் வகை. யுரேனஸ் சூரியனிலிருந்து 7வது கோளாகும். இது சூரிய மண்டலத்தின் 4 வெளிப்புற பெருங்கோள்களில் ஒன்றாகும். இதற்கு அறியப்பட்ட 29 நிலவுகள் உள்ளன. மேலும் இதன் முக்கிய நிலவுகளில் மிராண்டா, ஏரியல், ஆம்பிரியல், டைட்டானியா மற்றும் ஓப்ரான் ஆகியவை அடங்கும். அறிவியலில் யுரேனஸ் மற்றும் நெப்டியூனுக்கு பனி பெருங்கோள் என்ற சொல் பயன்படுத்தப்படுகின்றது. இருப்பினும் 2026 ஆண்டில் யமிலா மிக்குவல் மற்றும் பிற ஆராய்ச்சியாளர்கள் மேற்கொண்ட ஒரு ஆய்வு அவற்றின் வெளிப்புற ஓடுகளில் அதிக அளவு பாறை, ஹைட்ரஜன் மற்றும் ஹீலியம் வாயு உள்ளது என்பதை ஆராய்ந்தது. யுரேனஸ் சுமார் 98 டிகிரி சாய்ந்த சுழற்சி அச்சை கொண்டுள்ளது. இது சூரிய மண்டலத்தின் மிகவும் அசாதாரணமான கோள்களில் ஒன்றாக அமைகிறது. இக்காரஸ் இதழில் வெளியிட்ட ஆய்வாளர்கள் சூரிய மண்டலம் பரிணாம வளர்ச்சியின் 122 சாத்திய கூறுகளை சோதித்து ஆரம்ப கால சூரிய மண்டலத்தில் கூடுதலாக ஒரு மாபெரும் கோள் இல்லாமல் யுரேனஸின் நிலவு அமைப்பு நிலைத்திருக்க முடியுமா என்பதை ஆய்வு செய்தனர். பிற்காலத்தில் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட மாபெரும் கோள்கள் அந்த அமைப்பிலிருந்து அகற்றப்படாவிட்டால் நிலவு அமைப்பு சிதைந்திருக்கும் என்று அந்த உருவாக்கப்படுத்தல்கள் சுட்டிக்காட்டின. மிராண்டா இத்தகைய ஆய்வுகளில் ஒரு முக்கிய யுரேனிய நிலவாகும். ஏனெனில் அதன் மேற்பரப்பில் கடந்த கால சிதைவு மற்றும் மறுசீரமைப்பின் அறிகுறிகள் காணப்படுகின்றன. சூரிய மண்டல வரலாற்றின் முதல் 3 முதல் 4 பில்லியன் ஆண்டுகளில் கோள்களின் இடப்பெயர்வு மற்றும் சுற்றுப்பாதை நிலையற்ற தன்மை குறித்த ஒப்பீட்டு ஆய்வுகளிலும் வியாழன் மற்றும் யுரேனஸின் நிலவுகள் பயன்படுத்தப்படுகின்றன. யுரேனஸ் 1977 முதன்முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட குறுகிய வளையங்களின் அமைப்பை கொண்டுள்ளது. 2026 அதன் வெளி வளையங்கள் குறித்த ஆய்வுகள் ஏற்கனவே அறியப்பட்ட 29 நிலவுகளுக்கு அப்பால் கூடுதல் நிலவுகள் இருப்பதற்கான சாத்தியத்தை காட்டின. ஏனெனில் சிறிய செயற்கை கோள்களால் ஈர்ப்பு விசையின் மூலம் வளையங்களின் விளிம்புகளையும் இடைவெளிகளையும் வடிவமைக்க முடியும். கோள்களின் வளையங்கள் பனி, தூசி மற்றும் பாறை துகள்களால் ஆனவை. மேலும் அவற்றின் அமைப்பு பெரும்பாலும் அருகிலுள்ள நிலவுகளால் பாதிக்கப்படுகின்றது. பூமியிலிருந்து செயல்படும் ஆய்வுகள் மூலம் வளையங்கள் கண்டுபிடிக்கப்படுவதற்கு முன்பு யுரேனஸ் மட்டும் இதுவரை கண்டுபிடிக்கப்பட்ட ஒரே கோளாக உள்ளது. விண்கலன்கள் இந்த கோள்களுக்கு சென்றதில்லை. 1986 வாயேஜர் 2 விண்கலம் யுரேனஸுக்கு பயணம் மேற்கொண்டது. அவ்வாறு பயணம் செய்த ஒரே விண்கலமாக அது இன்றும் விளங்குகிறது. கோளை கடந்து பறந்தது. இக்காரஸ் என்பது சூரிய மண்டல அறிவியல் மற்றும் கோள்கள் உருவாக்கம் குறித்த ஆராய்ச்சிகளை வெளியிடும் ஒரு சக மதிப்பாய்வு செய்யப்பட்ட ஆய்விதழ் ஆகும். இன்னைக்கு அறிவியல் செய்திகள்ல தொலைந்து போன கோள்களுக்கான தடயங்களை தேடி விஞ்ஞானிகள் யுரேனஸை ஆய்வு செய்கின்றனர். இது குறித்த தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம்.

0: நிறைவு பெற்றது அறிவியல் மலர்.
1: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலையை விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
2: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரம்.

உங்களோட மொபைல்ல இருக்கக்கூடிய வாட்ஸ்அப்பை ஓபன் பண்ணுங்க. உங்களோட வாட்ஸ்அப் நம்பர்ல இருந்து எங்களோட வாட்ஸ்அப் நம்பரான 0434224244 என்ற வாட்ஸ்அப் நம்பர்

உங்களோட மொபைல்ல இருக்கக்கூடிய வாட்ஸ்அப்பை ஓபன் பண்ணுங்க. உங்களோட வாட்ஸ்அப் நம்பர்ல இருந்து எங்களோட வாட்ஸ்அப் நம்பரான 0434224443 என்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுக்கு பிடிச்ச பாட்டு, பாட்டு இடம் பெற்ற திரைப்படம், உங்களுடைய பெயர், ஊர் ஆகியன டைப் செஞ்சு கடகடகடன் உடனே அனுப்பிச்சு வைங்க. இந்த நிகழ்ச்சியில நாம கேட்டு ரசிக்கலாம். எஸ், இது கட்சவியில் கலக்கல் பாடல்கள். நிகழ்ச்சியில முதல் பாடலாக ஒலிக்க வருகிறது நாகரசம்பட்டியிலிருந்து கோகுல் கேட்டிருக்காங்க வில்லன் என்ற திரைப்படத்திலிருந்து.

0: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: ஆர்கேஜி நெய் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: இரைப்பை, குடல், கல்லீரல் மற்றும் கணைய பிரச்சனைகள், செரிமான கோளாறு, வயிற்றில் கட்டி, பித்தப்பை கற்கள், குடலிறக்கம், ஒட்டுக்குடல் மற்றும் பைல்ஸ் பிரச்சனைகளுக்கு அணுகவும்
3: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
4: தொடர்புக்கு 9500848420.
1: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:05 பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ஆர்கேஜி நெய்.
5: கல்வி சேவையில் 90 ஆண்டுகளாக தமிழகத்தின் அடையாளம் செட்டிநாடு கல்வி நிறுவனங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர் CBSE பள்ளியில் உலகத்தரமான கல்வி, ஒழுக்கம், திறன் மேம்பாடு, விளையாட்டு பயிற்சிகள், பாதுகாப்பான விடுதி வசதி அனைத்தும் ஒரே வளாகத்தில். சேர்க்கை நடைபெற்று வருகிறது. இன்றே உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை உறுதி செய்யுங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர், கரூர். தொடர்புக்கு 9043533367.
0: உங்களுடைய விருப்பாட்டலை கேட்டு ரசிக்கலாம். நீங்க செய்ய வேண்டியது உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர்ல இருந்து 0434224443 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு உங்களுக்கு பிடிச்ச பாடல் இடம்பெற்ற திரைப்படம் உங்களுடைய பெயர் ஊர் ஆகியன டைப் செய்து அனுப்பி வைங்க. தர்மபுரி பண்பலை 102.5 மற்றும் ஏற்காடு பண்பலை 103.7 கேட்டு ரசிக்கலாம். அடுத்ததாக வரக்கூடிய பாடல் சுள்ளான் என்ற திரைப்படத்திலிருந்து கேட்டிருக்காங்க. கரூர் பகுதியை சேர்ந்த சண்முதி அவர்கள்.

0: விபத்து, எலும்பு முறிவு மற்றும் மூட்டுமாற்று அறுவை சிகிச்சைக்கு அணுகவும்
1: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
2: தொடர்புக்கு 9500848420.
3: ஸ்ரீனிவாசா பாலிடெக்னிக் கல்லூரி, போமடி. தரமான கல்வியுடன் அனைவருக்கும் வேலை வாய்ப்பு பெற்றுத்தரும் கல்லூரி. 2026-27 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
4: ஆர்கேஜி நெய் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
5: கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் தர்மபுரி பண்பலை 102.5 மற்றும் ஏற்காடு பண்பலை 103.7. கச்சவியல உங்களுடைய விருப்ப பாடலை கேட்டு ரசிக்கலாம். இது கச்சவியல் கலக்கல் பாடல்கள். உங்களுடைய விருப்ப பாடல் நீங்க கேட்டு ரசிக்க நீங்க செய்ய வேண்டியது, உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர்ல இருந்து 0343422443 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு உங்களுக்கு பிடிச்ச பாட்டு, பாட்டு இடம்பெற்ற திரைப்படம், உங்களுடைய பெயர், ஊர் ஆகியன டைப் செய்து அனுப்பி வைங்க. நிகழ்ச்சியில கேட்டு ரசிக்கலாம். அடுத்த பாடலாக ஒலிக்க வருகிறது பிரம்மா என்ற திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்டிருக்காங்க தர்மபுரி பகுதியை சேர்ந்த சிவகுமார்.

0: வித்யா விகாஸ் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி ஊத்தங்கரை, தரமான விளையாட்டு மைதானம், இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, நவீன ஆய்வகங்கள் கொண்ட பள்ளி. அட்மிஷன் நடைபெறுகிறது.
1: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலைய விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
2: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையிலிருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வியாண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
0: பண்பலை 102.5 MHz, ஏற்காடு பண்பலை 103.7 MHz அலைவரிசைகளில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
3: ஆர்கேஜி நெய் வழங்கும் விடை தேடல்.

ஆர்கேஜி நெய் வழங்கும் கச்சவியல் கலக்கல் பாடல்கள் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஆர்கேஜி நெய். நிகழ்ச்சியில அடுத்த பாடலாக ஒழுக்க வருகிறது. சின்ன மாப்பிள்ளை என்ற திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காங்க. சாமல்பட்டியிலிருந்து ஷாகுல் ஹமீத். 3:20 இதோ அவர் கேட்ட இந்த பாடல். நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது கச்சவியல் கலக்கல் பாடல்கள். உங்கள் அபிமான பண்பலை தருமபுரி பண்பலை 102.5 மற்றும் ஏற்காடு பண்பலை 103.7.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:30 சிந்தனை சிறகுகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: ஸ்ரீ மகாலட்சுமி
2: ஆறுமுக ஆட்டாரி தெரு மற்றும் டி கே சீனிவாசராவ் தெரு,
1: தருமபுரி.
3: விபத்து, எலும்பு முறிவு மற்றும் மூட்டுமாற்று அறுவை சிகிச்சைக்கு அணுகவும்
4: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
5: தொடர்புக்கு 9500848820.
3: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
6: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அன்கோ.
1: சரி சரி,
7: ஆர்கேஜி நெய் வழங்கும் கச்சவியல் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில அடுத்ததா காலமெல்லாம் காதல் வாழ்க என்ற திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் ஒலிக்க வருகிறது. இந்த படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காங்க பிடமனேரி பகுதியை சேர்ந்த ஆசிப்.

காற்றோடு கலந்து காதோரம் கவி பாடிக் கொண்டிருக்கிறது. தருமபுரி பண்பலை 102.5 மற்றும் ஏற்காடு பண்பலை 103.7. கச்சவியல் கலக்கல் பாடல்கள்ல அடுத்ததா தீனா என்ற திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காங்க. பெண்ணாகரம் பகுதியை சேர்ந்த அன்பு

தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மா

0: வெறும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
4: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
3: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
0: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
5: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்.
6: தர்மபுரி பைசாலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் கட்சவியல் கலக்கல் பாடல்கள் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தர்மபுரி பைசுவள்ளி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு. கட்சவி மூலமாக உங்களுடைய விருப்ப பாடலை கேட்டு ரசிக்கலாம். நீங்க செய்ய வேண்டியது உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர்லிருந்து 0434224404 என்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுக்கு பிடிச்ச பாட்டு, பாட்டிடம் பெற்ற திரைப்படம், உங்களோட பெயர், ஊர் ஆகியன டைப் செஞ்சு அனுப்பிவிங்க. நிகழ்ச்சியில கேட்டு ரசிக்கலாம். 3:40 அடுத்ததா ஒலிக்க வரும் பாடல் நான் பாடும் பாடல் என்ற திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காங்க. தும்பலஹள்ளி கிராமத்தை சேர்ந்த தீபிகா அரவிந்தன், இதோ அவர்களுக்காக இந்த பாடல்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
2: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
3: ஸ்ரீனிவாசா பாலிடெக்னிக் கல்லூரி போமடி, மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஆட்டோமொபைல் பாடப்பிரிவுகளுக்கு 2026-27 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
4: தர்மபுரி பண்பலை 102.5 MHz, ஏற்காடு பண்பலை 103.7 MHz அலைவரிசைகளில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள். தர்மபுரி பைசுவள்ளி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் கட்சவியல் கலக்கல் பாடல்கள் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தர்மபுரி பைசுவள்ளி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக பச்சமுத்து என்பவர் கேட்டிருக்காங்க, அம்மாப்பேட்டையிலிருந்து, தில் என்ற திரைப்படத்திலிருந்து. இதோ அவர் கேட்ட இந்த பாடல்.

0: விபத்து, எலும்பு முறிவு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கு அணுகவும்
1: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
2: தொடர்புக்கு 9500848820.
3: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:45 இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சல்பால்.
5: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடலை நினைக்கும், கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
6: உங்களுக்கு மிஸ்டர் கோல்டு மாதிரி 100% கடலை எண்ணெயா, இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்படம் இருக்கா?
5: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம்.
6: அளவாவது மிஸ்டர் கோல்டு மாதிரி கரெக்டா 1 லிட்டர் இருக்குமா, இல்ல அளவும் கம்மியா தான் இருக்குமா?
5: அளவு முன்ன பின்ன இருந்தாலும் பாக்க 1 லிட்டர் பாக்கெட் மாதிரி தான் இருக்கும். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
6: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்டு. தரத்திலையும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்.
7: மிஸ்டர் கோல்டு 100% கடலெண்ணெய்.
8: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
9: உடனடி வேலை வாய்ப்பு பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
8: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
10: அடுத்த பாடல் வானவில் என்ற திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காங்க. அரியகுளம் பகுதியை சேர்ந்த ஹரி

0: പിടിക്കുമെന്ന് സ്വന്തവർക്ക് ഒരു നാൾ ആർക്കി ജിനയില് സമച്ച് കൊടുക്കാം.
1: ആഹാ, സമ്മവാസന
2: അതെല്ലാം
0: സമച്ചിട്ടാന്ന് സ്വന്തരും അവര് ആടിയെ പോയിട്ടാറ്. இந்த வளர்ந்த பிள்ளைங்களோட அம்மா கைப்பக்கு வந்தா ஆர்கேஜினை உபயோகப்படுத்தினாலே கிடைச்சிருது. இது சுத்தமான பசுனைங்கிறதுனால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கணும். அதே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம் சொல்லுவோம்.
3: ஆர்கேஜினை உலகம் விரும்பும் சுவை.
4: லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி பல்கலைக்கழக அளவில் 55 தங்கப்பதக்கம், 322 ரேங்குகள் பெற்று தொடர் சாதனை. ஒழுக்கம் பாதுகாப்பிற்கு தனி கவனம். லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி தோக்கம்பட்டி சேர்க்கை நடைபெறுகிறது.
5: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
6: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200

0: ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: தருமபுரி வைசொல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிய கச்சவியல் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தருமபுரி வைசொல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு. நிறைவு பெறுகிறது இன்றைய கச்சவியல் கலக்கல் பாடல்கள். ஹலோ, யார் பேசுறது?
2: வணக்கம் மேடம், நாங்க ஆஷ்புஸ் கம்பெனில இருந்து பேசுறோம்.
1: சொல்லுங்க, என்ன விஷயம்?
2: நீங்க என்ன வர்க் பண்ணிட்டு இருக்கீங்க?
1: நான் வீட்ல ஹவுஸ் வைஃபா தான் சார் இருக்கேன்.
2: சரி, நல்லதா போச்சு. எங்க கம்பெனில ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, செய்றீங்களா?
1: என்ன வேலை சார்?
2: பார்ட் டைம் ஜாப் தான் மேடம். நீங்க வீட்ல இருந்து மாசம் 50,000 ரூபாய் சம்பாதிக்கலாம்.
1: ஓ, அப்படியா சார்? 50,000 ரூபாயா? நான் இப்ப என்ன பண்ணணும் அதுக்கு?
2: மேடம், ஒன்னும் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது மேடம். 50,000 ரூபாய் என் அக்கௌண்ட் காமிச்சு விடுங்க மேடம். உங்களுக்கு பார்ட் டைம் ஜாப் நாங்க செட்டில்மென்ட் பண்ணி கொடுத்துருவோம்.
1: நான் இப்ப அமிச்சு விட்டா எனக்கு மாசம் மாசம் 50,000 ரூபாய் சம்பளம் வந்துரும்ல?
2: கண்டிப்பா நீங்க இதை நம்பி இறங்கலாம் மேடம்.
3: பேராசைகளை கைவிடுவோம், பெரும் இழப்பை தவிர்ப்போம்.
4: வயலோரம் வானுயரை பார்த்து வானிலை நிலவரம் அறிந்து காலத்திற்கு தகுந்தபடி பயிர் செய்து நஞ்சில்லா உணவை தரும் வேளாண் பெருமக்களின் அனுபவங்களை அறிந்து கொள்ள வேண்டுமா? கேளுங்கள் வயல்வெளி நிகழ்ச்சியினை. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினந்தோறும் இரவு 7:25 வயல்வெளி நிகழ்ச்சி.

0: வணக்கம் நேயர்களே, நேரம் மாலை 4 மணி. இதை தருவரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. சேலம் மற்றும் திருச்சி மங்கள் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் விடை தேடும் வினாக்கள் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்கள் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. நேரம் இந்த விடை தேடும் வினாக்கள் நிகழ்ச்சியில் தொடர்ந்து குறிப்புகள் தரப்படும். குறிப்புகளுக்கேற்ற சரியான பதிலை சொல்பவர்கள் வெற்றியாளராக கருதப்படுபவர்கள், அவர்களுக்கு பரிசு பாடல் உண்டு. அதனுடைய நிகழ்ச்சியில் பங்கேற்க நேயர்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசிகள், புதிய நேயர்கள் 0 43 42 என்ற முன்னெடுப்பினோடு, 24 40 30 என்ற எண்ணிலும், 94 86 81 10 25 என்ற எண்ணில் புதிய நேயர்களாம். மற்ற நேர்கள் 0 43 42 என்ற முன்னெடுப்பினோடு, 24 40 31 என்ற எண்ணிலும், 94 86 65 20 25 என்ற எண்ணில் மற்ற நேயர்கள். வணக்கம் சசிகலா.
1: வணக்கம். சொல்லுங்க.
0: நீண்ட நாட்களுக்கு பிறகு இணைகிறோம்.
1: ஆமாம், கண்டிப்பாக.
0: என்ன, எதுக்காக வந்திருக்கீங்க இன்னைக்கு?
1: விடை தேடும் வினாக்கள் நம்ம விடைகள் வந்து லைனாக கொடுக்க போகிறோம். அதெல்லாம் கனெக்ட் பண்ணி மக்கள், அதாவது நேயர்கள் வந்து விடையை கண்டுபிடிச்சி அவங்களுக்கான பரிசு பாடல் வாங்கிட்டு போகிறாங்க. நீங்கள் இவ்வளோ சொல்லும் போது ஒரு குறிப்பை மட்டும் சொல்லலை.
0: சரி, என்ன
1: விளையாட்டு விதியை
0: விதிமுறைகள்
1: என்ன விதிமுறைகள்?
0: அதாவது போன திங்கக்கிழமை வந்து இந்த திங்கக்கிழமை வரை, சரிங்களா, வெற்றி பெற்ற, அதாவது வெற்றி பெற்று பரிசு பாடலை பெற்ற நேயர்கள் இந்த நிகழ்ச்சியில பங்கேற்க கூடாது. இது வந்து பல புதிய நேயர்கள் பங்கேற்க ஏதுவாக இருக்கும். போன திங்கக்கிழமை வெற்றி பெற்ற நேயர் கூட இந்த நிகழ்ச்சியில வரக்கூடாது, சரிங்களா. மற்றபடி மற்ற நேயர்கள் வரலாம், இதுதான் விதிமுறைகள். முதல் நேயர் வருகை வணக்கம். உங்களுக்கான முதல் 3 குறிப்புகள். இது வந்து ஒரு கப்பல், நம்ம இந்திய நாட்டை சேர்ந்ததுதான். பல ஆண்டுகளாக கப்பல்ல வந்து இந்த கடல்ல வந்து பயணித்து வந்திருக்கு இந்த கப்பல்.
2: இந்திய நேசிய கப்பல்.
0: இல்லைங்க, அது இல்லைங்க, தவறு. அடுத்த நேயர் வருகை வணக்கம்.
3: ஐயா வணக்கம். ஐயா
0: வணங்க, யாரு இருந்து பேசுறீங்க?

0: வாழ்க வளத்துடன் கேள்வி ஜெயசீலன் கொடபாட்டப்பட்டீங்களா?
1: சரி, உங்களுக்கான குறிப்பு. இந்த கப்பல் பார்த்தீங்கன்னா ஆரம்ப கட்டத்தில் அரபிக்கடல் அந்த கடலோரம் நிலைநிறுத்தப்பட்டது. இல்லைங்க, அது இல்லைங்க, தவறு. அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
2: ஹலோ. வணக்கம் சார்.
1: வணக்கங்க. யார் எங்கிருந்து பேசுறீங்க?
2: தருமபுரி மாவட்டம் அரூர்ல இருந்து ஆர்த்தி பேசுறேன்
3: சார். ஆர்த்திங்களா?
2: ஆமாங்க.
3: சரிங்கம்மா, உங்களுக்கான ஒரு குறிப்பு கொடுக்கலாங்களா?
2: கொடுங்க.
1: சரி, குறிப்பு பார்த்தீங்கன்னா இந்த கப்பல் பார்த்தீங்கன்னா உறுதிப்பாடு, கவனம், எதிர்கால திட்டமிடல், உள்ளுணர்வு சார்ந்த முடிவெடுத்தல், பாதுகாப்பு ஆகியவற்றை குறிக்கிறது.
3: ஆமா, பாதுகாப்பு துறையால கட்டமைக்கப்பட்ட ஒரு கப்பல்.
1: நன்றிம்மா.
3: நன்றி.
4: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
5: பெண்ணகரம் ரோடு ஆட்டக்காரன்பட்டி ஸ்ரீ லட்சுமி நாராயண் பார்மசி அண்ட் நர்சிங் கல்லூரி. பி ஃபார்ம், டி ஃபார்ம், பிஎஸ்சி நர்சிங், டிப்ளமோ நர்சிங், டிஎம்எல்டி, பிஎட் போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது.
6: எங்களின் இணை நிறுவனம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பாலிடெக்னிக் மற்றும் கலை அறிவியல் கல்லூரி. தொடர்புக்கு 7558137222.
7: குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு PICU நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருகிறது. அனுபவம் வாய்ந்த பீடியாட்ரிக் இன்டென்சிவிஸ்ட் மூலம் கடுமையான காய்ச்சல், தீவிர டெங்கு, மூச்சு திணறல், ஆஸ்துமா, நிமோனியா போன்ற நோய் தொற்றுகளுக்கு வெண்டிலேட்டர் வசதியுடன் 24 மணி நேரமும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, பைசுவள்ளி, தருமபுரி.
8: தொடர்புக்கு 9500848820.
9: தருமபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
10: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
9: For admissions contact Srinivasa Poriyal Kalluri Autonomous, Bommidi, Dharmapuri District. Call 9025400159. Counseling code 2683.
1: நேயர் ஸ்ரீனியம், அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
11: ஐயா வணக்கம். ஐயா
1: வணங்க. யார் எங்க இருந்து பேசுறீங்க?
11: இருவருக்கும் வணக்கம்ங்க.
3: வணக்கம் சொல்லுங்க. யார் இங்க இருந்து பேசுறீங்க?
11: நான் மரியன்பாளையம் ராமகாயில இருந்து 1வது வாண்டி 88 பேசுறேன் ஐயா.
1: சரி சொல்லுங்க. தயாரிக்கப்பட்ட கப்பல் இது.
11: நீர்மொழி
1: கப்பல்.
11: தவறு.
1: பதில் தெரியுமா?
11: குறிப்பு கொடுங்க.
1: கடல்சார் கண்காணிப்பு, மீட்பு பணிகள் ஆகியவற்றுக்கு முக்கிய பங்காற்றுகிறது இந்த கப்பல்.
12: பதில்
1: தெரியுமா? சரி, இது மும்பை அரபிக்கடல், மும்பை அந்த பக்கம் நிலைநிறுத்தப்பட்டது, அதுக்கப்புறம் சென்னைக்கு மாற்றப்பட்டது இந்த கப்பல்.
12: போர்க்கப்பல்.
1: இல்லைங்க, அது இல்லைங்க, தவறு. நன்றி. சரி, அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
13: வணக்கம்.
1: வணங்க. யார் எங்கிருந்து பேசுறீங்க?
13: நான் கிருஷ்ணகிரி மாவட்டம் சாமல்பட்டி கோபால்.
1: வாங்க கோபால்.
13: வந்துட்டேன் சார்.
1: வந்துட்டீங்களா? உங்களுக்கு பதில் தெரியுமா?
13: எனக்கு ஒரு குறிப்பு கொடுங்க.
1: சரி, இது பாத்தீங்கன்னா பல ஆண்டுகளாவே கடலோர கப்பல் படையில பணியாற்றி வருகிறது. விக்ராந்த். இல்லைங்க, தவறு. நன்றி.
14: வாய்ப்புக்கு
1: நன்றி. அடுத்த
14: நேயர்.
1: இந்த கப்பலுக்கான ஒரு விழா வந்து அண்மையில் சென்னையில் தான் நடைபெற்றது. இல்லைங்க, தவறு. நன்றி.
14: நன்றி.
1: அடுத்த நேயர் வருகை. வணக்கம்.
15: மாலை. வணக்கம் சார். இருவருக்கும்
1: வணக்கங்க. யார் எங்கிருந்து பேசுறீங்க?
15: நல்லமல்லி ஒன்றியம் நார்த் டிஸ்ட்ரிக்ட், என்ஆர் முத்து.
1: சார் சொல்லுங்க.
15: எனக்கு ஒன்று குறிப்பு ஒன்று கொடுங்க
1: சார். இந்த கப்பல் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கிய ஒரு வேலையை, ஒரு வரலாறு படிச்சிருக்கு. ஒரு இடத்துல ஒரு கப்பல் ஏற்பட்ட தீயை வந்து இந்த கப்பல் போய் அணைச்சிருக்கு. அப்படி ஒரு உதவி பண்ணியிருக்கு இந்த கப்பல்.
15: ஆமாம்

0: தேங்க்யூ சார், வாய்ப்பு நன்றி சார்.
1: சரி, நன்றிங்க. அடுத்த நேயர் வருக, வணக்கம்.
0: இனிமையான மாலை. வணக்கம்.
1: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
0: மங்களபுரம் ராஜசேகரிங்க.
1: மங்களபுரம் ராஜசேகர், சார் சொல்லுங்க, பதில் தெரியுமா?
0: கடலோர ரோடு கப்பலுங்களா?
1: ஆமாங்க.
0: அப்படின்னா ஜிஆர்எஸ்பி லிமிடெட் உருவாக்கிய என்ஜிஓ பிவி யார்டு 3039?
1: இல்லைங்க, அது இல்லைங்க, தவறு. நன்றி.
2: கல்வி சேவையில் 90 ஆண்டுகளாக தமிழகத்தின் அடையாளம் செட்டிநாடு கல்வி நிறுவனங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர் CBSE பள்ளியில் உலகத்தரமான கல்வி, ஒழுக்கம், திறன் மேம்பாடு, விளையாட்டு பயிற்சிகள், பாதுகாப்பான விடுதி வசதி அனைத்தும் ஒரே வளாகத்தில் சேர்க்கை நடைபெற்று வருகிறது. இன்றைய உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை உறுதி செய்யுங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர் கரூர். தொடர்புக்கு 9043533367.
3: பிளஸ் டூ முடிச்சாச்சு, அடுத்து என்ன படிக்கலாம்னு யோசிக்கிறீங்களா? ஓசூர் கோழியின உற்பத்தி மற்றும் மேலாண்மை கல்லூரியில 2026-2027 கல்வியாண்டிற்கான பிடெக் போல்ட்ரி டெக்னாலஜிக்கான சேர்க்கை தொடங்கிருச்சு. விண்ணப்பிக்க கடைசி நாள் June 17. ADM.TANUVAS.AC.IN என்ற இணையதளத்தில் இன்றே விண்ணப்பிக்க தொடங்குங்கள்.

0: உலகம மனம் நலம் தரும் தினம் பார்க்கேஜி நெய்.
1: நிகழ்ச்சியும் அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
2: வணக்கம் ஐயா.
1: வணங்க, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
2: ஐயா, மதுரையில இருந்து புஷ்பலதா பேசுறீங்க.
1: மதுரையில இருந்து புஷ்பலதா. சரி,
2: ஆமாங்க. மேலும் ஒரு குறிப்பு கொடுங்க.
1: மேலும் ஒரு குறிப்பு. சரி, இந்த பார்த்தீங்கன்னா மும்பையில் வந்து நிலைநிறுத்தப்பட்டது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சென்னைக்கு வந்து மாற்றப்பட்டது இந்த கப்பல்.
2: சமுத்திர பிரதான கப்பல்
1: இல்லைங்க, அது இல்லைங்க, தவறு. நன்றி.
2: சரிங்க,
1: அடுத்த நேயர் வருகை. வணக்கம். வருகை. வணக்கம். சரி, சொல்லுங்க, உங்களுக்கு பதில் தெரியுமா?
3: ஐஎன்எஸ் அஞ்சதி போர் கப்பல்.
1: ஐஎன்எஸ்
3: அஞ்சதி
1: இல்லைங்க, அது இல்லைங்க, தவறு.
3: நன்றி.
1: அடுத்த நேயர் வருகை. வணக்கம். வருகை. வணக்கம்
4: ஐயா. வணக்கம்.
1: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
4: நான் தருமபுரி மாவட்டம் காரிமங்கலம் வட்டம் சுண்ணாம்பட்டிலிருந்து பழனிசாமிங்க.
1: சரி பழனிசாமியா, சொல்லுங்க, உங்களுக்கு பதில் தெரியுமா?
4: ஐடிஜிஎஸ் செங்கல் 46 என்ற கப்பலுங்கய்யா.
1: இல்லைங்க, அது இல்லைங்க, தவறு.
4: நன்றிங்க.
1: அடுத்த நேயர் வருகை. வணக்கம்.
5: ஹலோ.
1: வணக்கங்க, யார் எங்க இருந்து பேசுறீங்க?
5: தூம்பட்டிலிருந்து சுதாமூர்த்தி பேசுறேன்.
1: சுதாமூர்த்தி. சரிங்கம்மா, உங்களுக்கு தெரியுங்களா
5: கப்பலோட நேம்?
1: ஆமா.
5: டியர் ஐலாண்ட் நேம்.
1: இல்லைங்க, அதெல்லாம் இல்லைங்க, தவறு. நன்றி. அடுத்த நேயர் வருகை. வணக்கம். வணக்கம்மா, யார் எங்க இருந்து பேசுறீங்க?
5: தருமபுரி
1: மாவட்டம்
5: கடத்தக்கோட்டை.
1: தவறு. ரத்னகிரி, தவறு. நன்றி. சரிங்க சசிகரா, நீங்க கப்பல்ல பயணித்த அனுபவம் இருக்கு?
6: இல்லைங்களே, நான் கப்பல்ல பயணித்த அனுபவம் இல்லை, ஆனா ஒரு போட்ல வேணா சின்னதா போயிட்டு வந்திருக்கேன். இந்த பக்கம் நம்ம ஊரு.
1: சரி, மாவட்டம் விட்டு மாவட்டம் போயிருக்கீங்க.
6: ஆமா,
1: நாடெல்லாம் போறது. நீங்க பரசல்ல போயிருக்கீங்க, இந்த மீன் பிடி படகுல போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன்.
6: ஆமா, நாகமரை ஏரியில இருக்குமே அந்த படகுல தான் போயிருக்கேன்.
1: சரி, நிறைய ஊர் மூலமா தெரியுது. அடுத்த நேர் வர அவட்ட பேசும். வருக. வணக்கம்.
6: இந்த கப்பலுக்கு வந்து அண்மையில ஒரு விழா நடைபெற்றது சென்னையில.
4: நன்றி மேடம்.

0: ரிசல்ட் வந்தவுடன் ஜாயின் பண்றதுக்கு பெஸ்டான காலேஜ் தேடிட்டு இருக்கீங்களா? கன்ஃபியூஷனே வேணாம். அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் ஆட்டோனமஸ் இன்ஸ்டிடியூஷன் தான் பெஸ்ட் சாய்ஸ். வைப்ரண்டான 10க்கும் மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் கிளப், ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் லேபரேட்டரி ஃபெசிலிட்டிஸ், தனித்தனியா எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்க்கும் இருக்கு. வெல் ஸ்டாக்ட் லைப்ரரி வித் 25,000 பிளஸ் புக்ஸ். சாமானியர்களையும் சாதனையாளராகும் அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் ஆட்டோனமஸ் இன்ஸ்டிடியூஷன், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648. கால் 9500509984.
1: நம்ம வீட்ல எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் தானே, அப்புறம் இந்த ஆயில் எதுக்கு?
2: விலை கம்மியா இருந்துச்சுன்னு வாங்கினேன்.
1: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
2: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
1: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
2: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
1: இத 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
3: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில்.
4: கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
5: எஸ் எம் ஆறுமுகம் பாலிடெக்னிக் கல்லூரி, அதியமான் பைபாஸ் ரோட், தருமபுரி.
6: சிவில், மெக்கானிக்கல், EEE, ECE, CT.
5: நன்கொடை இல்லை, கவுன்சிலிங் இல்லை. எஸ் எம் ஆறுமுகம் பாலிடெக்னிக் கல்லூரி, அதியமான் பைபாஸ் ரோட், தருமபுரி.
7: கிருஷ்ணகிரி ICICI வங்கி அருகில் JP நீரோ ஸ்பைன் மற்றும் வலி நிவாரணி மருத்துவமனை. மூளை, நரம்பியல், பக்கவாதம், வலிப்பு நோய்க்கு சிகிச்சை அளிக்கப்படும். 24 மணி நேரமும் முதுநிலை மூளை மற்றும் முதுகு தண்டுவட நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர் உள்ள ஒரே மருத்துவமனை JP மருத்துவமனை, ICICI வங்கி அருகில், கிருஷ்ணகிரி.
8: சேலம் மற்றும் திருச்சி மங்கள் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் விடை தேடும் வினாக்கள் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்கள் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. நேரம் மாலை 4:15. இது தருமபுரி 107.5, ஏற்காடு 103.6. சசிகலா,
9: சொல்லுங்க.
8: ஒரு கப்பலை பத்தி நம்ம கேட்டிருக்கோம், எல்லா குறிப்பும் கொடுத்தாச்சு, இன்னும் பதில் மட்டும்தான் வரல.
9: கண்டிப்பா
8: இப்ப வந்துடும் நினைக்கிறேன். அடுத்த நேயர் இருக்கிறவர்கிட்ட பேசுறோம். வருக, வணக்கம்.
10: வணக்கம் ஐயா.
8: வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்க?
10: நான் வேலூர் மாவட்டம் கட்பாடி பகுதியிலிருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
8: சொல்லுங்க
10: ஐயா, மேலும் எனக்கான ஒரு குறிப்பு கொடுக்கறீங்களா?
9: சரிங்க, உங்களுக்கான குறிப்பு, இதை வந்து நம்ம ஒரு கடலோரம் ரோந்து கப்பல்னு சொல்லிட்டோம். எத்தனை வருஷமா இருக்குன்னு சொல்லல, அததான் உங்களுக்கான குறிப்பு. 27 வருஷமா இது கடலோர ரோந்து கப்பலா இருக்கு.
10: 27 வருஷமா கடலோர ரோந்து கப்பல்.
9: ஆமா.
10: ஓகே, நான் நினைக்கிறேன் INS சிந்து கோஷ் அந்த கப்பல்.
9: இல்லைங்க ஐயா, தவறான பதில். முயற்சிக்கு நன்றி.
8: நன்றி,
10: நன்றி, வணக்கம்.
8: அடுத்த நேயர், வருக, வணக்கம். வருக, வணக்கம்.
11: ஹலோ,
8: வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்க?
11: நான் சென்னையில இருந்து சம்பத்.
8: சென்னையில இருந்து சம்பத். சார், சொல்லுங்க, பதில் சொல்லுங்க.
11: இது வந்து ஒரு பிரிட்டிஷ் கப்பலுக்கு வந்து அந்த ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் இருந்ததா?
8: இல்லைங்க.
11: INS விசாகப்பட்டினம்னு சொன்னாலும்
9: இல்லைங்க. தவறான பதில். முயற்சித்தமைக்கு நன்றி.
8: அடுத்த நேயர், வருக, வணக்கம்.
12: வணக்கம்.
8: வணக்கங்க. யார், எங்க இருந்து பேசுறீங்க?
12: வணக்கம் சொல்வது காரி மலம் போகணும்னு. குமார்
8: சொல்லுங்க. குமார், உங்களுக்கு பதில் தெரியுமா?
12: சாரங் ICS.
8: இல்லைங்க, அது இல்லைங்க. தவறு.
12: நன்றி.
8: சரிங்க, பதில வந்து நாமளே சொல்லிடுவோம். நெருமையான ஒரு கப்பல் தான், அண்மையில் தான் ஓய்வு பெற்ற கப்பல். நீங்க சொன்னீங்க 27 ஆண்டுகளாக பணிபுரிந்தது அப்படின்னு சொன்னோடனே சமீபத்திய செய்தியை தேடினாவே இந்த கப்பலோட பேர் வந்துடும். சரிங்களா, சாரங் என்ற கப்பல் தான், ICGS சாரங் என்ற
9: கப்பல் தான் நாங்க கொடுத்த குறிப்புகளுக்கான விடை. ஆமா,
8: இந்த கப்பலோட வந்து முக்கியமான ஒரு வரலாறு என்னன்னா, இலங்கை அருகே உள்ள ஒரு கப்பல்ல ஏற்பட்ட தீயை இந்த கப்பல் போய் தான் அணைச்சது. இந்த மாதிரி பெரும் உதவியெல்லாம் இந்த செஞ்சது. கடலோர காவல்படையிலாம் பணியாற்றியது. ஒரு ரோந்து கப்பலா இந்த கப்பல் வந்து இருந்தது. கடல் சார் கண்காணிப்பு, கடத்தல் மற்றும் மீட்பு பணிகளில் முக்கிய பங்காற்றியது இந்த சாரங் கப்பல். 27 ஆண்டுகளுக்கு பிறகு பணியாற்றி சென்னையில தான் ஓய்வு பெற்றது. கடற்படை
9: அதிகாரிகள்லாம்
8: எடுத்து இது வந்து ஓய்வு வந்து அறிவிச்சாங்க. இப்படி தண்ணியில, நிலத்துல மட்டும் இல்லை, நீரில் பணியாற்றக்கூடிய கப்பல் கூட ஒரு முக்கியமான ஒரு தன்மையா இருக்கு நம்ம நாட்டில். சரிங்களா, சாரங் கப்பல், இதை பத்தி தான் கேட்டிருந்தோம். யாரும் பதில் சொல்ல. சரி, நேயருக்காக ஒரு பாடல் நம்ம கொடுத்துடலாம்.

0: மகப்பேறு மற்றும் குழந்தையின்மை சிறப்பு மருத்துவராக கிருஷ்ணகிரியில் கடந்த 10 ஆண்டுகளாக சேவை செய்து கைராசி மருத்துவர் என பெயர் பெற்ற டாக்டர் தஸ்லிம் அவர்களின் லைஃப் கேர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை தற்போது அதிநவீன வசதிகளுடன் புதுப்பொலிவுடன் கிருஷ்ணகிரி சேலம் பைபாஸ் ரோடு ஜங்ஷனில் உதயமாகியுள்ளது. லைஃப் கேர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை கிருஷ்ணகிரி.
1: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ் BE BTech எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் ECE கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி MEMTech டிசைன் என்ஜினியரிங் அண்ட் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் MCA MBA போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முதலாம் ஆண்டு முதலே MNC கம்பெனிகளில் சேரவும் இங்கிலீஷ் ஃப்ளூவன்சிக்கும் சிவில் சர்வீசஸ் தேர்வுகளில் வெற்றி பெறவும் பர்சனாலிட்டி மேம்படவும் சிறப்பு பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன. உயர் மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு மற்றும் தேவையான தகுதியுடைய மாணவர்களுக்கு சிறப்பு ஸ்காலர்ஷிப் வசதியும் உண்டு. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு.
2: RKG நெய் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
3: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9 மணிக்கு இனிய சொல்லமுது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ், அதியமான் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி அருகில், நேதாஜி பைபாஸ் ரோடு, தர்மபுரி.
5: தீராத தலைவலி கழுத்து வழியா? இனி கவலை வேண்டாம். பெரிய அறுவை சிகிச்சை இல்லாமல் நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை. ரெஜிஸ்டர் ஆபீசர்கள் கிருஷ்ணகிரி.
6: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக் மேளா. பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கான ஸ்கூல் பேக், காலேஜ் பேக் மற்றும் லேப்டாப் பேக் வகைகளை பல வண்ண மாடல்களில் நம்பர் 1 தரத்தில் 10% தள்ளுபடியுடன் இலவச அழகிய பவுச்சுடன் வாங்கிட மங்களன் மங்கள். அனைத்து வகையான ஸ்டேஷனரி பொருட்கள் மிக மிக குறைந்த விலையில்.
7: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் சேலம் மற்றும் திருச்சி.
6: வாங்கிச் செல்லுங்கள் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக்குகளை, தாங்கிச் செல்லுங்கள் உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை.
8: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
9: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
10: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மென்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
11: புற்றுநோய் கதிர்வீச்சு சிகிச்சை, ரேடியோ தெரப்பி, கீமோ தெரப்பி மற்றும் புற்றுநோய் அறுவை சிகிச்சை அனைத்தும் ஒரே இடத்தில் நம்ம ஊரில். அணுகவும் விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
12: தொடர்புக்கு 9500848820.
13: நேரம் மாலை 4:26. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, சேலம் மற்றும் திருச்சி மங்களம் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் விடை தேடுமனாக்கள். சசிகலா, நிகழ்ச்சியில் பங்கேற்க நேயர்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் என்ன?
14: புதிய நேயர்களாக இருந்தால் 0 43 42 என்ற முன்னணி ஏற்போடு 24 40 30 என்ற எண்ணிலும், மற்றொரு எண்ணாக 94 86 81 10 25 என்ற இரு எண்களில் அழைக்கலாம். அதே போல வழக்கமாக வரும் நபர்கள் வந்து 0 43 42 என்ற முன்னணி இணைப்போடு 24 40 31 என்ற எண்ணிலும், மற்றொரு எண்ணாக 94 86 65 20 25 என்ற எண்ணில் அழைத்து பங்கு பெறலாம்.
13: சரிங்க, சாரங்கப்பல்
14: பத்தி கேட்டிருந்தோம். ஆமா,
13: சொல்லிட்டாங்க, நான் தான் சொன்னேன். அடுத்து
14: சரி, ஓகே,
13: என்ன மாதிரி குறிப்பு இருக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து நேயர் ஒன்றர் அவர்கிட்ட
14: பேசிடுவோம்.
13: வருக வணக்கம்.
15: வணக்கம்
13: சார். வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்க? சார், உங்களுக்கான முதல் 3 குறிப்புகள்.
14: ஐயா இவர் வந்து ஒரு எழுத்தாளர், தமிழ்நாட்டை சேர்ந்தவர், தமிழ் கவிஞர். ஐயா,
15: தமிழ் கவிஞர்.
14: ஆமா. சரிங்க, நன்றிங்க.
13: சார், அடுத்து என்ன மாதிரி குறிப்பு வருதுங்க?
14: என்ன குறிப்புனா, இவர் வந்து தமிழ் இலக்கிய முன்னோடிகளில் ஒருவராக கருதப்படுறவர் அப்படின்னு சொல்லலாம்.
13: சரிங்க, அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
14: வணக்கம்.
13: வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க?
16: ஹலோ,
14: இணைப்பில் இருக்கீங்க, பேசுங்க.
16: பாலஜன்மிலிருந்து உதயசூரியன் பேசுறேங்க.
14: இன்னொரு டைம் சொல்லுங்க. உதயசூரியனுங்களா?
16: உதயசூரியன்.
14: ஓகேங்க. சரிங்க, உங்களுக்கான குறிப்பு கொடுத்துடலாங்களா, இல்ல உங்களுக்கு ஏதாவது கணிப்பு இருக்கா, யாராவது சொல்றேன் அப்படின்றீங்களா? பாருங்க, அவர் ஒரு எழுத்தாளர், தமிழ் கவிஞர், தமிழ்நாட்டை சேர்ந்தவர்.
16: பாரதியார்
14: இல்ல? நல்லதொரு முயற்சி. நன்றி.

0: சரிங்க, அடுத்த குறிப்பு என்னங்க வருது?
1: அதான் சொன்னேன், அவர் வந்து ஒரு இலக்கிய முன்னோடி, அவரால் ஒரு படைப்புக்கு சொந்தக்காரர் அப்படின்னு சொல்லலாம். ஒரு இலக்கியத்துக்கே அவர் வந்து ஒரு சொந்தக்காரர், ஒரு தந்தை ஸ்தானத்தில் இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். இப்போது லவாசியர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கெமிஸ்ட்ரிக்கு எப்படி தந்தையோ, இந்த மாதிரி இவர் வந்து தமிழ் இலக்கியத்தில் ஒரு பகுதியோட தந்தை அப்படின்னு ஒரு அங்கீகாரம் பெற்றவர் இவர்.
0: அப்படி ஒரு மிகப்பெரிய எழுத்தாளர் கொண்டு வந்துட்டீங்க.
1: ஆமாம்,
0: சரி, அவரை பற்றி தான் குறிப்பெல்லாம் கொடுத்துட்டீங்க. நெய்யலுக்கு தெரியுமா தெரியாதா?

சேலம் மற்றும் திருச்சி மங்கள மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கிய விடை தேடும் வினாக்கள் இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களமங்கள் மாபெரும் தங்க மாளிகை தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

0: நேற்று இன்று இரவு 8 மணிக்கு இயலும் தண்டல் நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியின் தலைப்பாக சொல்லுக வெல்லுக. நேரம் மாலை 4:30. நிகழ்ச்சியில் இனி ஆர்கேஜி நெய் வழங்கும் விடை தேடும் வினாக்கள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஆர்கேஜி நெய். 90 ஆண்டுகளுக்கு மேலாக பாரம்பரியத்தின் சுவை. சரிங்க சசிகலா, ஒரு எழுத்தாளர் பத்தி கொடுத்துட்டீங்க, நீங்களும் குறிப்புகள் கொடுத்தீங்க. அடுத்து நெய் வந்துட்டாரு, அவர்கிட்ட பேசுவோம். வருக, வணக்கம்.
1: வணக்கம். வணக்கம். யார் இங்க இருந்து பேசுறீங்க? தமிழுக்கு அந்த மாதிரி தத்துவம் நிறைந்த கதைகள்ல பல கொடுத்திருக்காரு. இல்லைங்கய்யா, தவறான பதில். நேற்றுக்கு நன்றி. நன்றி.
0: அடுத்த நேயர் வருக, வணக்கம்.
2: தமிழ்
1: கவிஞர், எழுத்தாளர், தமிழ் இலக்கிய முன்னோடிகள்ல ஒருத்தர். அப்புறம் கடைசியா ஒரு குறிப்பு கொடுத்திருந்தோம், தத்துவார்த்த கதைகளை சொல்றதுல ரொம்ப வல்லவர் அப்படின்னு சொல்லலாம். இல்லைங்கய்யா, தவறான பதில். முயற்சி. மிக நன்றி. நன்றி.
0: அடுத்த நேயர் வருக, வணக்கம். வருக, வணக்கம்.
3: வணக்கம்.
0: வணக்கங்க. யார் எங்க பேசுறீங்க?
3: தூத்துக்குடி மாவட்டம், முள்ளக்காடு பாபு.
0: முள்ளக்காடு பாபு, சரி சொல்லுங்க ஐயா, உங்களுக்கு பதில் தெரியுங்களா?
1: ஐயோ, உங்களுக்கான குறிப்பு, இவரோட படைப்புகள் எல்லாம் நாட்டுடைமையாக்கப்பட்டிருக்கு. இப்போ தமிழ்ல நிறைய பேர் எழுதிட்டு இருக்காங்க, கவிஞர்கள் இருக்காங்க. சொல்லுங்க சொல்லுங்க.
3: புதுமை பித்தன்.
1: இல்லைங்கய்யா, ரெண்டுமே எங்களுக்கு குறிப்புக்கான விடை இல்ல. முயற்சித்து மிக்க நன்றிங்கய்யா.
4: மேச்சேரி த காவேரி பாலிடெக்னிக் காலேஜ்,
5: மெடிக்கல் லேபரட்டரி டெக்னாலஜி, ஃபயர் டெக்னாலஜி அண்ட் சேஃப்டி, கெமிக்கல் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங் போன்ற கோர்சஸ் தலைசிறந்த ஆசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
4: த காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், மேச்சேரி, சேலம். மேலும் விவரங்களுக்கு 9524936156.

0: ஆர்கேஜி நெய்.
1: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
2: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
1: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
3: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: பிளஸ் டூ முடிச்சாச்சு, அடுத்து என்ன படிக்கலாம்னு யோசிக்கிறீங்களா? ஓசூர் கோழியின் உற்பத்தி மற்றும் மேலாண்மை கல்லூரியில 2026-2027 கல்வியாண்டிற்கான பிடெக் பவுல்ட்ரி டெக்னாலஜிக்கான சேர்க்கை தொடங்கிருச்சு. விண்ணப்பிக்க கடைசி நாள் June 17. ADM.TANUVAS.AC.IN என்ற இணையதளத்தில் இன்றே விண்ணப்பிக்க தொடங்குங்கள்.

0: நிகழ்ச்சியிலும் அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
1: ஐயா வணக்கம்.
0: வணக்கங்க. யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: ஐயா நலமா இருக்கீங்களா? எதுவும்
2: நல்லங்கய்யா. சரிங்க, குறிப்புகள்லாம் கேட்டீங்களா? போச்சம்பள்ளி குமார். குறிப்புகள்லாம் கேட்டீங்களா?
1: கேட்டாங்க மேடம்.
0: நன்றி.
2: சரி, கொடுத்துடலாம். இவரை பற்றி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் இருக்குது. இவர் வந்து ஒரு திரைப்படத்தில் துணை நடிகராகவும் நடிச்சிருக்காரு.
0: துணை நடிகராகவும் இருந்திருக்காரு, எழுத்தாளரும் இருந்திருக்காரு, நிறைய கதைகளும் சொல்கிறாரு.
2: அது இல்லாமல் திரைப்பட பாடல்களையும் எழுதியிருக்காரு,
0: பாட்டையும் எழுந்திருக்காரு.
2: ஆமாம்,
0: நீங்கள் பயங்கரமாக சொல்லிட்டீங்க. அடுத்து பதில் சொல்ல நேயர் வராரு. கேட்டுருவோம். வருக. வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: தர்மபுரி மாவட்டம் மாண்டியல்லி பஞ்சாயத்தில் நடமாடும் பஞ்சகர கோவிந்த் சாமி.
0: கோவிந்த் சாமியா, சொல்லுங்கள், உங்களுக்கு பதில் தெரியுங்களா?
2: ஐயா, இவருடைய கவிதைகள் வந்து தினமணி, மணிக்கொடி போன்ற இதழ்கள்ல வெளிவந்திருக்குங்க. இவருடைய படைப்புகள் யாருங்க?
1: விவேகானந்தா?
2: இல்லைங்கய்யா, தவறான பதில். முயற்சித்துக்கு நன்றி.
0: அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
3: வணக்கம்.
0: வணக்கம்மா, யார் எங்க இருந்து பேசுறீங்க?
3: நேச்சர்ல இருந்து நிஷா பேசுறேங்க.
0: சொல்லுங்கம்மா, பதில் சொல்லுங்க.
3: தேவி ராஜன்.
2: இல்லைங்கய்யா, தவறான பதில். இல்லைங்கம்மா.
3: நன்றிங்க.
0: அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
4: ஐயா வணக்கம்.
0: வணக்கங்க. யார் எங்கிருந்து பேசுறீங்க?
4: ஐயா நான் தர்மபுரி உழவர் சந்தர்கள் முனைப்பம் தான் பேசுறேன். மேலும் ஒரு குறிப்பு கொடுங்க.
0: மேலும் ஒரு குறிப்பு தான் கொடுத்துருங்க.
2: ஐயா, இவர் வந்து சென்னை சட்டக்கல்லூரியில படிச்சுட்டு வழக்கறிஞரா பணியாற்றிருக்காருங்கய்யா.
4: சரி மேடம், பாருங்க கேசிகளை கரெக்டா தப்பானு. சுப்பிரமணிய பாரதி.
2: இல்லைங்கய்யா, தவறான பதில். முயற்சிக்கு நன்றி. இணைப்பில் இணையும் அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
5: வணக்கம்.
2: யார் இங்க இருந்து பேசுறீங்க? சொல்லுங்க வீரமணி ஐயா. குறிப்பெல்லாம் கேட்டீங்களா? உங்களுக்கு விடை தெரியுங்களா? உங்களுக்கான ஒரு குறிப்பு. இவரோட தந்தை வந்து அரிக்கதை, நாடகம், ஆயுர்வேதம், சாகித்யம், தாந்திரிகம் ஆகிய துறைகளில் வல்லவராக இருந்திருக்காரு. அவர்கிட்ட இவர் வந்து தமிழ் கற்றுக்கிட்டு தமிழ் எழுத தொடங்கியவர். எப்படி சொன்னீங்க? எந்த குறிப்பு உங்களுக்கு ஏதுவாக இருந்துச்சு?
0: நண்பர் வந்து உதவிட்டாரு, சொல்லிட்டாரு. உங்க பேர் என்னங்க? வீரமணிங்களா?
5: ஆமா.
0: சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்?
2: என்ன பரிசு பாடல் வேணும்?
5: வீரம் விளைஞ்ச மண்ல இருந்து ஒரு நல்ல கொடுத்துருக்கோம்.
0: வீரம் விளைஞ்ச மண். சரி, அதுல இருந்து ஒரு பாடல் கொடுத்தாங்க. நன்றிங்க. சரிங்க, எப்படியாவது நண்பர் உதவியோட பதில் சொல்லிட்டாரு.
2: ஆமா, பக்கத்திலே இருந்து குறிப்பு சொல்ல சொல்ல டச் பண்ண. இது
0: உண்மையிலே பாராட்டுக்கள், நல்லா சொல்லிருக்காங்க. அதை பற்றிய தகவல்கள்
2: சொல்லிடலாம். இவர் வந்து கும்பகோணத்தை சேர்ந்தவர். எங்க அப்பா வந்து அரிக்கதை, அதான் சொன்ன இல்லைங்களா, அரிக்கதை, நாடகம், ஆயுர்வேதம், சாகித்யம், தாந்திரிகம் ஆகிய துறைகள்லாம் பயங்கர ஃபேமஸாக இருந்தார். அவர்கிட்ட இருந்து இவர் வந்து பாடம் கற்றுக்கிட்டாரு. அவங்க அப்பாவுக்கு வந்து ஒரு 4-5 மொழி தெரியும் இந்திய மொழிகளில். அந்த மொழியில் எல்லாத்துலேயுமே படித்தவர் தமிழ் தான் அவருக்கு வந்து சுவையாக இருக்குது அப்படின்னு கருதி அதில் தான் கவிதைகளை எழுத ஆரம்பித்தார். கவிதைகளில் அதுவும் குறிப்பாக புதுக்கவிதை எழுதி ரொம்ப ஃபேமஸ் ஆனவர். தமிழ் புதுக்கவிதையின் தந்தை அப்படின்னு போற்றப்படக்கூடிய கவிஞர் மற்றும் எழுத்தாளர் தான் நா பிச்சமூர்த்தி. என்னதான் இவர் வந்து புதுக்கவிதையில தந்தையா இருந்தாரோ, இவர் வந்து எழுத ஆரம்பிச்சது வந்து சிறுகதை தான். ஃபர்ஸ்ட் எழுதினார். அவருடைய முதல் சிறுகதை சன்னியாசிக்கு பலி அப்படின்ற சிறுகதை, அது சாகித்ய அகாடமி பெற்றிருக்கு.
0: சரி, அருமையா சொல்லிட்டீங்க. நேயர் கேட்ட பரிசு பாடல் கொடுத்துடலாம்.

0: எலும்பு முறிவு மற்றும் மூட்டுமாற்று அறுவை சிகிச்சைக்கு அணுகவும்
1: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வைசுவள்ளி தர்மபுரி.
2: தொடர்புக்கு 9500848420.
3: லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி பல்கலைக்கழக அளவில் 55 தங்கப்பதக்கம் 322 ரேங்குகள் பெற்று தொடர் சாதனை. ஒழுக்கம் பாதுகாப்பிற்கு தனி கவனம். லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி தோக்கம்பட்டி சேர்க்கை நடைபெறுகிறது.
4: என்ன உங்க குழந்தைய ஹாஸ்டல்ல சேர்த்துட்டு ரொம்ப மிஸ் பண்றீங்களா?
5: நான் ஏன் மிஸ் பண்றேன்?

0: அவங்க வீக்கெண்ட் ஆனா வீட்டுக்கு வந்துருவாங்களே, வீட்டையும் மிஸ் பண்ண கூடாதுன்னு தான் வீக் லாங் போர்டிங்ல சேர்த்திருக்கேன்.
1: செட்டிநாடு வித்யா மந்திர் CBSE கரூர் 2026-27 கல்வியாண்டு சேர்க்கை நடைபெற்று வருகிறது. தொடர்புக்கு 9043533367.
2: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையிலிருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வியாண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலை கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
3: வித்யா விகாஸ் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஊத்தங்கரை. ரோபோட்டிக்ஸ் ஆக்டிவிட்டி, கேஜி பிளேயிங், ஸ்மார்ட் கிளாஸ், எக்ஸ்பீரியன்ஸ்டு அண்ட் கேரிங் டீச்சர்ஸ். ப்ரீ கேஜி 2+2 வரை அட்மிஷன் நடைபெறுகிறது.
4: பெண்ணகரம் ரோடு, ஆட்டுக்காரன்பட்டி, ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பாலிடெக்னிக் மற்றும் கலை அறிவியல் கல்லூரி.
5: கம்ப்யூட்டர் சயின்ஸ் உள்ளிட்ட பாலிடெக்னிக் பாடப்பிரிவுகளுக்கும் கலை அறிவியல் பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது.
4: எங்களின் இணை நிறுவனம் ஸ்ரீ லட்சுமி நாராயண் பார்மசி அண்ட் நர்சிங் கல்லூரி. தொடர்புக்கு 7558137222.
6: அப்பப்பா பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
7: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடையை பத்தி தானே சொல்றீங்களா?
6: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள், பரிசு பொருட்கள், அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன். ஸ்கூல், காலேஜ், ஆபீஸ் பேக், ஷூ, செப்பல், மெத்தை விரிப்புகள், வாட்ச், செல்போன், சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன். மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட். டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மிஷின், குக்கர், மிக்சி, கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்.
7: பர்னிச்சருக்குன்னு ஃப்ளோர் டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான் மங்களன் மங்கள்ல.
6: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.
8: மேச்சேரி தி காவேரி பாராமெடிக்கல் கேம்பஸ்,
9: BPT பிசியோதெரபி, BSc நர்சிங், பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி, டிப்ளமோ இன் ஃபார்மசி, டிப்ளமோ இன் ஜெனரல் நர்சிங் ஆகிய படிப்புகள் சிறந்த ஆசிரியர்களின் வழிகாட்டுதலின்படி மாணவர்களின் கற்றல் திறனை மேம்படுத்துகிறது.
8: தி காவேரி பாராமெடிக்கல் கேம்பஸ், மேச்சேரி, சேலம். மேலும் விவரங்களுக்கு 9524936156.
10: ஆர்கேஜி நெய் வழங்கும் விடை தேடும் வினாக்கள் இந்நிகழ்ச்சியை வழங்கி கொண்டிருப்போர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஆர்கேஜி நெய்.

0: நேரம் மாலை 4:47. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. ஆர்கேஜி நெய் வழங்கும் விடை தேடும் வினாக்கள். சசிகலா
1: சொல்லுங்க.
0: இதுவரைக்கும் 2 கேள்வியை நம்ம கேட்டிருந்தோம். ஒரு கேள்விக்கு நேயர் வந்து அழகா பதில் சொல்லிட்டாரு, பரிசு பாடலும் கொடுத்துட்டோம். அடுத்த குறிப்பு உங்ககிட்ட தயாரா இருக்கு, நேயரும் தயாரா இருக்காங்க. நினைச்சலாங்களா?
1: நினைச்சிடலாம்.
0: வருக, வணக்கம்.
1: வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, பேசுங்க.
2: வணக்கம் மேடம், ராஜேஷ்னா ஃப்ரம் சேலம் மாவட்டம், இங்கே காட்டாமங்கலம் வில்லேஜ்.
1: சரிங்கய்யா, குறிப்புகள் கொடுத்துடலாங்களா? முதல் 3 குறிப்புகள். இது ஒரு கடல். கொள்கலன் கப்பல் போக்குவரத்தில் ஃபேமஸாக இருக்கிற ஒரு கடல். இந்த பகுதியில் வந்து மிகப்பெரிய உலகளாவிய உள்நாட்டு உற்பத்திக்கான பங்களிப்பு வளர்ச்சிக்கு இது பங்களிக்குது. அதாவது அங்கே அதிகமான சரக்கு கப்பல்கள் வந்து செல்றதுனால அங்கே உள்நாட்டு வளர்ச்சி அதிகரிக்கிறதுக்கான பங்கு அங்கே இருக்கு அந்த கடல்ல. இல்லைங்கய்யா, தவறான பதில். முயற்சி மிக்க நன்றி.
0: அடுத்த நேயர் வருகை, வணக்கம்.
3: வாழை, வணக்கம்.
0: வணக்கங்க, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
3: சரி,
0: பழனிட்டேன்.
1: உங்களுக்கான குறிப்பு, இந்த கடல்னால பருவகால மாறுபாடுகள் வந்து கணிக்கப்படுது.
3: வணக்கம்.
1: வணக்கம்.
4: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க?
4: திருப்பட்டிலிருந்து தோஷன் பேசுறேன் மேடம்.
1: சரிங்கய்யா, உங்களுக்கான குறிப்பு கொடுத்துடலாங்களா இல்ல வேலை விடை சொல்றீங்களா?
4: குறிப்பு கொடுங்க மேடம்.
1: சரிங்கய்யா, உங்களுக்கான குறிப்பு, இந்த கடல்ல வந்து புவியின் நீர்பரப்புல 20

0: சதவீதம் தனி அக்கௌண்ட் இருக்குங்கய்யா.
1: அது எந்த நாட்டில் இருக்குங்க மேடம்?
0: இந்தியா தாங்கய்யா, சொல்லுங்க.
1: நன்றிங்க மேடம்.
0: நன்றிங்கய்யா, நன்றி,
2: நன்றி.
3: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
4: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத் தரும் பாடப்பிரிவுகள்.
3: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
5: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலைய விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
6: என் பையனை பெஸ்ட் எஜுகேஷன் படிச்சு முடிச்ச உடனே நல்ல கம்பெனில வேலை கிடைக்கிற மாதிரி அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ்ல சேர்த்து விட்டேன்.
7: சரியான சாய்ஸ். ஏன்னா ஃபர்ஸ்ட் இயர்லயே எம்ப்ளாயபிலிட்டி என்ஹான்ஸ்மெண்ட் ட்ரைனிங், கம்யூனிகேஷன், பிஹேவியரல் ஆப்டிடியூட் அண்ட் டெக்னிக்கல் ட்ரைனிங்கோட ஃபைனல் இயர்ல கம்பெனி ஸ்பெசிபிக் இன்டர்வியூ ப்ரிப்பரேஷனும் தராங்க. அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648. கால் 9500509984.

0: RKG नहीं।
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
3: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் அவருக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: நிகழ்ச்சியும் அடுத்த நேயர் வருகிற
5: வணக்கம்.
4: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
5: நான் மதுரை மாவட்டம் மணிநேரம் ஷோ சண்முகசுந்தரம்.
4: சண்முகசுந்தரம், நீங்க சனிக்கிழமை தான் வந்திருக்கீங்க, ஒரு வாரம் முடியல சரிங்களா? ஒரு வாரம் முடிச்சுட்டு வாங்க. நன்றி. அடுத்த நேயர் வருக, வணக்கம். சரிங்க, அடுத்த குறிப்பு என்ன வருது?
6: என்ன குறிப்புனா, கடல்வழி போக்குவரத்தில் ஒரு உயிர் நாடியாக செயல்படக்கூடிய ஒரு கடல் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல், இந்த கடல் கடல்னாவே ஆறுகள் வந்து கலக்கிற இடம் அப்படின்னு சொல்லலாமா? இந்த கடலுக்கு எந்தெந்த ஆறுகள்லாம் தண்ணி வரவழைச்சு கலக்குது அப்படின்னா, ஜாம்பேசி, கங்கை, பிரம்மபுத்திரா, சிந்து, ஜீப்பா மற்றும் முர்ரே அப்படின்ற ஆகிய ஆறுகள் வந்து கடந்து வந்து இந்த கடலில் கலக்குது. இத்தனை ஆறுகள் சேர்ந்து அந்த கடலை உருவாக்கியிருக்கு அப்படின்னு சொல்லலாம்.
4: சரி, ஆரம்பிங்க.
7: ஸ்ரீனிவாசா பாலிடெக்னிக் கல்லூரி போமடி, தரமான கல்வியுடன் அனைவருக்கும் வேலை வாய்ப்பு பெற்றுத்தரும் கல்லூரி. 2026-27 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:05 பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் RKG நெய்.
1: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் BE BTech இல் எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் ECE கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி MA MTech இல் டிசைன் இன்ஜினியரிங் அண்ட் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் டேட்டா சயின்ஸ் MCA MBA போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முதலாம் ஆண்டு முதலே MNC கம்பெனிகளில் சேரவும் இங்கிலீஷ் ஃப்ளூவன்சிக்கும் சிவில் சர்வீசஸ் தேர்வுகளில் வெற்றி பெறவும் பர்சனாலிட்டி மேம்படவும் சிறப்பு பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன. உயர் மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு மற்றும் தேவையான தகுதியுடைய மாணவர்களுக்கு சிறப்பு ஸ்காலர்ஷிப் வசதியும் உண்டு. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு.
2: 24 மணி நேரமும் ஹார்ட் அட்டாக் சிகிச்சை, ஆஞ்சியோகிராம் மற்றும் ஸ்டென்ட் சிகிச்சை அனுபவம் வாய்ந்த கார்டியாலஜிஸ்ட் மூலம் செய்யப்படும் ஒரே மருத்துவமனை விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி. தொடர்புக்கு 9500848420.
3: கல்வி சேவையில் 90 ஆண்டுகளாக தமிழகத்தின் அடையாளம் செட்டிநாடு கல்வி நிறுவனங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர் CBSE பள்ளியில் உலகத்தரமான கல்வி, ஒழுக்கம், திறன் மேம்பாடு, விளையாட்டு பயிற்சிகள், பாதுகாப்பான விடுதி வசதி அனைத்தும் ஒரே வளாகத்தில். சேர்க்கை நடைபெற்று வருகிறது. இன்றே உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை உறுதி செய்யுங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர் கரூர். தொடர்புக்கு 9043533367.
4: நிகழ்ச்சி நீம் அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
5: ஹலோ,
4: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
5: சிந்தாமணி.

0: சொல்லுங்க, உங்களுக்கு பதில் தெரியுமா?
1: எனக்கு குறிப்பு
2: சரிங்க, உங்களுக்கான குறிப்பு இது வந்து மிக இளமையான ஒரு கடல். ஆமா,
1: அந்தமான் நிக்கோபார் பக்கத்துல இருக்க கடலா
2: அது. என்ன கடல் பேர் சொல்லுங்க.
0: சரி,
2: இனிப்பில இருந்து விடுபட்டுட்டாரு. இனிப்பில் இனியும் அடுத்த நேரம் வரைக்கும் வணக்கம். வணக்கம்.
0: வணக்கங்க. சார் மௌனமாக இருக்காரு. சரி, நிறைவு தரவையில் வந்துட்டோம். இந்த கேள்விக்கான பதில நீங்களே சொல்லிடுங்க.
2: நானே சொல்லிடுறேன். இது வந்து இந்திய பெருங்கடல் தான் இந்த கடல். இது ஒரு இன்றியமையாத கடல்வழி உயிர் நாடியாக செயல்படுது. உலகின் கொள்கை கப்பல் போக்குவரத்தில் ஏறக்குறைய பாதியை இதன் வழியாக தான் செயல்படுத்துது.
0: சரிங்க, ஏன் இந்த கேள்வி? இன்னைக்கு
2: ஏன் இந்த கேள்வினா, இன்னைக்கு உலக பெருங்கடல்கள் தினம். அதனால நம்ம இந்திய பெருங்கடலை பற்றி கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குவெஸ்சன் கேட்டு
0: ஆரம்பிங்க. சரி, அழகாக சொல்லிட்டீங்க. சரி, நேயருக்காக ஒரு பரிசு படத்தை கொடுத்துடலாம்.

0: நகலை ஒளித்தந்த பாடலோடு நிறைவுக்கு வருகிறது இன்றைய விடை தேடும் வினாக்கள் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்வர் உங்கள் அன்பு அறிவிப்பாளர்கள் ஈஏ பிரபாகரன் மற்றும்
1: சசிகலா கிருஷ்ணன்.
0: ஆர்கேஜி நெய் வழங்கும் விடை தேடும் வினாக்கள். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஆர்கேஜி நெய், 90 ஆண்டுகளுக்கு மேலாக பாரம்பரியத்தின் சுவை.

மகிழ்ச்சியாக இருப்பதற்கு மந்திரங்கள் தேவையில்லை, மனதிற்கு பிடித்த இசை இருந்தாலே போதுமானது. மனதை மயக்கும் மாலை நேர இசையோடு இது மாலை தென்றல். உங்கள் அபிமான பண்பலை தருமபுரி பண்பலை 102.5 மற்றும் ஏற்காடு பண்பலை 103.7. முதல் பாடலாக ரிஷி என்ற திரைப்படத்திலிருந்து இது உங்களுக்காக.

ஒலித்த இந்த பாடல் ஹரிஹரன் மற்றும் எஸ் ஜானகி குரலில். நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் கிரீவ்ஸ் வழங்கும் மாலை தென்றல் நிகழ்ச்சியை. வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் கிரீவ்ஸ், நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான்.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் மாலை 6 மணிக்கு தினம் ஒரு திருக்கோவில். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா, தி வெட்டிங் பாரடைஸ், டிஆர் சுந்தரம் ரோட், வாசன் ஐ கேர் அருகில், தருமபுரி.
0: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்,
3: பயோமெடிக்கல், சிவில் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், பிடெக், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், பிஹெச்டி எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எம்சிஏ, எம்பிஏ போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
2: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ், மேச்சேரி, சேலம். கால் 9524936156.
4: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக் மேளா. பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கான ஸ்கூல் பேக், காலேஜ் பேக் மற்றும் லேப்டாப் பேக் வகைகளை பல வண்ண மாடல்களில் No.1 தரத்தில் 10% தள்ளுபடியுடன் இலவச அழகிய பவுச்சுடன் வாங்கிட மங்களன் மங்கள். அனைத்து வகையான ஸ்டேஷனரி பொருட்கள் மிக மிக குறைந்த விலையில். மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி. வாங்கிச் செல்லுங்கள் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக்குகளை. தாங்கிச் செல்லுங்கள்.

0: Talking Bunions and Briefs.
1: ஐந்து மணி 9 நிமிடத்தில் தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். மாலை தென்றல் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக ஒலிக்க வருகிறது பகவதி என்ற திரைப்படத்திலிருந்து கார்த்திக் மற்றும் சாதனா சர்கம் குரலில்.

0: லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி பல்கலைக்கழக அளவில் 55 தங்கப்பதக்கம் 322 ரேங்குகள் பெற்று தொடர் சாதனை. ஒழுக்கம் பாதுகாப்பிற்கு தனி கவனம். லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி தோக்கம்பட்டி. சேர்க்கை நடைபெறுகிறது.
1: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
2: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
3: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
4: RKG நெய் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
5: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
6: மெஷின்ல துணிய போடுறதுக்கு முன்னாடி செக் பண்ணலையா?
5: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
7: இப்போது அருகில் உள்ள வங்கி கிளைக்கு சென்று கிழிந்த பழைய நோட்டுகளை மாற்றுங்கள். வங்கி ஏற்க மறுத்தால் RBI குறை தீர்ப்பாளரிடம் புகார் அளியுங்கள். RBI சொல்கிறது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
8: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
9: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அன்கோ. சரி சரி.
10: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் ப்ரீவ்ஸ் வழங்கும் மாலை தென்றல் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் ப்ரீவ்ஸ். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உனக்காக எல்லாம் உனக்காக என்ற திரைப்படத்திலிருந்து யுவன், டிம்மி மற்றும் சௌமியா பாடிய இந்த பாடல்.

0: நான் இன்ஜினியரிங் முடிச்சிட்டு HCLல வர்க் பண்ணிட்டு இருக்கேன்.
1: நான் இன்ஜினியரிங் முடிச்சிட்டு L&Dல வர்க் பண்றேன்.
0: நீங்க எங்க படிச்சீங்க?
2: அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ்.
3: சாமானியர்களையும் சாதனையாளராக்கும் அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ் an autonomous institution. NAAC A grade accredited, NBA accredited, Apple authorized training center, 3D printing facility னு எல்லா தரத்தையும் பெற்றிருக்கு. இங்க வர்க் பண்ற ஃபேக்கல்டீஸ்ல 50% members PhD degree holders. ICT enabled smart classrooms ஓட லேர்னிங்க என்ஹான்ஸ் பண்றாங்க. அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ் Green Main Road, Salem. Counseling code 2648. Call 9500-509984.
4: எப்ப பார் அம்மா சமையல் தான் பிடிக்கும்னு சொன்னவருக்கு ஒரு நாள் ஆர்கேஜி மேல சமைச்சு கொடுத்தேன்.
5: ஆஹா, சம்ம வாசனை! அட டட வாங்க, அம்மா எங்க?
4: அது நான் சமைச்சதுதான்னு சொன்னதும் அவரு ஆடியே போயிட்டாரு. இந்த வளர்ந்த பிள்ளைங்களோட அம்மா கைப்பக்குவம் எல்லாம் ஆர்கேஜி மேல் உபயோகப்படுத்தினாலே கிடைச்சிருது. இது சுத்தமான பசு நெய்ங்கிறதுனால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கணும். கொஞ்சமே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம் நான் சொல்லுவோம்.
6: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.
7: மற்றும் கலை அறிவியல் கல்லூரி தொடர்புக்கு 7558137222.
8: வலி உங்க வாழ்க்கைய பாதிக்குதா? தலைவலி, முதுகு, கழுத்து, நரம்பு சம்பந்தப்பட்ட வலிகளுக்கு அறுவை சிகிச்சை இல்லாம உலகத்தரம் வாய்ந்த ரேடியோ பிரீக்வன்சி மற்றும் ரீஜெனரேட்டிவ் மருத்துவம் அளிக்கப்படும் JP நியூரோ ஸ்பைன் மற்றும் வலி நிவாரணி மருத்துவமனை ICICI வங்கி அருகில் கிருஷ்ணகிரி.

0: Viking Bunions and Briefs.
1: 5:23 தருமபுரி பண்பலை 102.5 மற்றும் ஏற்காடு பண்பலை 103.7. இது வைக்கிங் பன்னியன் சம் ரீவ்ஸ் வழங்கும் மாலை தென்றல் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உல்லாசம் என்ற திரைப்படத்திலிருந்து. இதோ சூப்பரான ஒரு பாடல், எஸ்பி பாலசுப்ரமணியம், ஹரிணி, வெங்கட் பிரபு குரலில்.

0: குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு PICU நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருகிறது. அனுபவம் வாய்ந்த பீடியாட்ரிக் இன்டென்சிவிஸ்ட் மூலம் கடுமையான காய்ச்சல், தீவிர டெங்கு, மூச்சு திணறல், ஆஸ்துமா, நிமோனியா போன்ற நோய் தொற்றுகளுக்கு வெண்டிலேட்டர் வசதியுடன் 24 மணி நேரமும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, பைசுவள்ளி, தருமபுரி.
1: தொடர்புக்கு 9500848420.
2: வித்யா விகாஸ் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி ஊத்தங்கரை. தரமான விளையாட்டு மைதானம், இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, நவீன ஆய்வகங்கள் கொண்ட பள்ளி. அட்மிஷன் நடைபெறுகிறது.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: பிளஸ் டூ முடிச்சாச்சு, அடுத்து என்ன படிக்கலான்னு யோசிக்கிறீங்களா? ஓசூர் கோழியின உற்பத்தி மற்றும் மேலாண்மை கல்லூரியில 2026-2027 கல்வியாண்டிற்கான பிடெக் போல்ட்ரி டெக்னாலஜிக்கான சேர்க்கை தொடங்கிருச்சு. விண்ணப்பிக்க கடைசி நாள் June 17. adm.tanuvas.ac.in என்ற இணையதளத்தில் இன்றே விண்ணப்பிக்க தொடங்குங்கள்.
2: என்ன

0: உங்க குழந்தைய ஹாஸ்டல்ல சேர்த்துட்டு ரொம்ப மிஸ் பண்றீங்களா?
1: நான் ஏன் மிஸ் பண்றேன்? அவங்க வீக்கெண்ட் ஆனா வீட்டுக்கு வந்துருவாங்களே, வீட்டையும் மிஸ் பண்ண கூடாதுன்னு தான் வீக் லாங் போர்டிங்ல சேர்த்திருக்கேன்.
2: செட்டிநாடு வித்யா மந்திர் CBSE கரூர் 2026-27 கல்வியாண்டு சேர்க்கை நடைபெற்று வருகிறது. தொடர்புக்கு 9

0: நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
1: சிந்துவது தண்ணீர் அல்ல, எதிர்கால தலைமுறையினர் சிந்த இருக்கும் கண்ணீர்.
0: தண்ணீர் சிக்கனம் தேவை இக்கணம்.
2: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
3: உடனடி வேலை வாய்ப்பு பெற்றுத்தரும் பாட பிரிவுகள்.
2: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
4: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் மாலை 6:55 நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
5: கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ், கடை வீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில், சேலம்.

0: Viking Bunions and Briefs.
1: மகப்பேறு மற்றும் குழந்தையின்மை சிறப்பு மருத்துவராக கிருஷ்ணகிரியில் கடந்த 10 ஆண்டுகளாக சேவை செய்து கைராசி மருத்துவர் என பெயர் பெற்ற டாக்டர் தஸ்லிம் அவர்களின் லைஃப் கேர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை தற்போது அதிநவீன வசதிகளுடன் புதுப்பொலிவுடன் கிருஷ்ணகிரி சேலம் பைபாஸ் ரோடு ஜங்ஷனில் உதயமாகியுள்ளது. லைஃப் கேர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை கிருஷ்ணகிரி.
2: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:05 பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ஆர் கே ஜி நெய்.

வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் மாலை தென்றல் இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ், நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான். மாலை தென்றலில் அடுத்த பாடலாக ரோஜாவனம் என்ற திரைப்படத்திலிருந்து கார்த்திக் குரலில்

0: லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி 28 வருடமாகத்தான கல்வி சேவை, அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை, அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் நேரடியாக பிஇ சேர்ந்திடும் வாய்ப்பு, எம்என்சி நிறுவனங்களில் நிரந்தர வேலை வாய்ப்பினை பெற்றுத்தரும் லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி நல்லம்பள்ளி நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது.
1: வித்யா விகாஸ் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி ஊத்தங்கரை, தரமான விளையாட்டு மைதானம், இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, நவீன ஆய்வகங்கள் கொண்ட பள்ளி, அட்மிஷன் நடைபெறுகிறது.
2: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையிலிருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
3: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி டி ஃபார்ம் பி ஃபார்மிற்கான நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் மற்றும் மகளிர் கலை அறிவியல் கல்லூரிகளின் இடை நிறுவனம் எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி தோக்கம்பட்டி. சேர்க்கைக்கு 9566-723-823.
5: ஹெட் இன்ஜுரி, பக்கவாதம், மூளையில் கட்டி, ரத்த கசிவு மற்றும் தண்டுவட பிரச்சனைகளுக்கு அனுபவம் வாய்ந்த நியூரோ டீம் மூலம் 24 மணி நேரமும் உடனடி சிகிச்சைக்கு அணுகவும்.
6: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
7: தொடர்புக்கு 9500-84-8820.
8: ரிசல்ட் வந்தவுடன் ஜாயின் பண்றதுக்கு பெஸ்டான காலேஜ் தேடிட்டு இருக்கீங்களா? கன்ஃபியூஷனே வேணாம். அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் அட்டோனமஸ் இன்ஸ்டிடியூஷன் தான் பெஸ்ட் சாய்ஸ். வைப்ரண்டான 10க்கும் மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் கிளப், ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் லேபரேட்டரி ஃபெசிலிட்டிஸ்,

தனியா எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்க்கும் இருக்கு. வெல் ஸ்டாக்ட் லைப்ரரி வித் 25,000 பிளஸ் புக்ஸ். சாமானியர்களையும் சாதனையாளராக்கும் அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648. கால் 9500509984.

0: நேரம் 5:45 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். தர்மபுரி பண்பலை 102.5 மற்றும் ஏற்காடு பண்பலை 103.7.
1: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் மாலை 6:55 நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் கடை வீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில் சேலம்.
3: ஸ்ரீனிவாசா பாலிடெக்னிக் கல்லூரி போமடி மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆட்டோமொபைல் பாடப்பிரிவுகளுக்கு 2026-27 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.

கமகம மனம் நலம் தரும் தினம் ஆர்கேஜி நெய். மாலை தென்றலில் அடுத்த பாடலாக ஒலிக்க வருகிறது லவ்லி என்ற திரைப்படத்திலிருந்து உன்னிகிருஷ்ணன் அனுராதா ஸ்ரீராம் குரலில்.

0: தீராத தலைவலி கழுத்து வழியா, இனி கவலை வேண்டாம். பெரிய அறுவை சிகிச்சை இல்லாமல் நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை. ரிஜிஸ்டர் ஆபீசர்கள் கிருஷ்ணகிரி.
1: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
2: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலக தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
1: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு. வாங்க
3: மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம், மற்றும் NSB ரோட் திருச்சி.
4: கல்வி சேவையில் 90 ஆண்டுகளாக தமிழகத்தின் அடையாளம் செட்டிநாடு கல்வி நிறுவனங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர் CBSE பள்ளியில் உலகத்தரமான கல்வி, ஒழுக்கம், திறன் மேம்பாடு, விளையாட்டு பயிற்சிகள், பாதுகாப்பான விடுதி வசதி அனைத்தும் ஒரே வளாகத்தில். சேர்க்கை நடைபெற்று வருகிறது. இன்றே உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை உறுதி செய்யுங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர் கரூர். தொடர்புக்கு 9043533367.
5: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
6: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
5: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
7: தர்மபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
8: ஆனந்த ராகங்களில் ஆலாப்பனை செய்து கொண்டிருக்கிறது உங்கள் அபிமான தர்மபுரி பண்பலை 102.5 மற்றும் ஏற்காடு பண்பலை 103.7. நிகழ்ச்சியில அடுத்ததா ஒலிக்க வருது வானத்தை போல என்ற திரைப்படத்திலிருந்து. சுக்விந்தர் சிங் குரலில், அனுராதா ஸ்ரீராம் குரலில்.

0: மா தங்கச்சிமா உன் போனை கொஞ்சம் கூட.
1: என்னம்மா
0: உன் போன்ல சாப்பாடு வாங்கி சாப்பிட்றதுக்கு ஒரு 10 ஆப் வச்சிருக்க, துணிமணி வாங்குறதுக்கு ஒரு 15 ஆப் வச்சிருக்க, உபயோகமா ஒரு ஆப்புமே காணுமேம்மா.
1: ஆ உன் போனை பார்த்தா தானே எனக்கு தெரியும் நீ என்ன ஆப் வச்சிருக்கன்னு.
0: நீ சொல்றதெல்லாம் வாஸ்தவம்தான், ஆனா உன்ன மாதிரி பொண்ணுங்களாம் நிறைய வெளியில வேலைக்கு போயிட்டு வரீங்கம்மா, அன்டைம்லாம் வரீங்க வீட்டுக்கு. அதனால உங்களுக்கு ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னா இந்த காவல் உதவி ஆப் ஒன்று கண்டிப்பாக இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்கம்மா, அது உங்களுக்கு பெரும் உதவியாக இருக்கும்.
2: இப்பொழுதே காவல் உதவி செயலியை பதிவிறக்கம் செய்யுங்கள், பாதுகாப்போடு இருங்கள்.

ஒலித்தந்த பாடலோடு நிறைவு பெறுகிறது இன்றைய மாலை தென்றல் நிகழ்ச்சியில். இதுவரை உங்களோடு உங்கள் தோழி கவியரசி மற்றும் ஒரு அழகிய நிகழ்ச்சியில் சந்திக்கலாம்.

0: இசையோடு இசையாய் இணைய இயல்பாய் இனிதே கரைய நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது இசை அரசி 102.5 மெகாஹெர்ட்ஸ். நேயர்கள் இனி கேட்கலாம்
1: தர்மபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ் வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ்.
2: உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ். பாரம்பரிய பட்டு சங்கமிக்கும் முதல் தளத்தில் 40% வரை ஸ்பெஷல் தள்ளுபடி. வீட்டு உபயோக பொருட்களுக்கான இரண்டாம் தளத்தில் அனைத்து பொருட்களுக்கும் 10% தள்ளுபடி. உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா த வெட்டிங்.

0: பேரடைஸ், டிஆர் சுந்தரம் ரோடு, வாசன் ஐ கேர் அருகில், தருமபுரி.
1: தருமபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பேரடைஸ் வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில்.
2: இன்றைய தினம் ஒரு திருக்கோவில் நிகழ்ச்சியில் வடக்குநாதன் கோவிலை தரிசிக்கலாம். இந்தியாவின் கேரள மாநிலத்தின் திருச்சூர் மாவட்டத்தில் உள்ள சிவனுக்காகவே அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு பழமையான இந்து கோவில்தான் இந்த வடக்குநாதன் கோவிலாகும். கேரளாவின் கட்டிடக்கலை பாணிக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டுதான் இந்த வடக்குநாதன் கோவில். கோவிலின் நான்கு பக்கங்களிலும் பிரம்மாண்டமான கோபுரங்களை கொண்டுள்ளது. கோவிலின் உள்ளே மகாபாரதத்தின் பல்வேறு காட்சிகளை சித்தரிக்கும் சுவர் ஓவியங்களை நம்மால் காண முடியும். சன்னதிகளிலும் கூதம்பலத்திலும் மரத்தில் செதுக்கப்பட்ட சிறு சிற்பங்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. இக்கோவிலும் இதன் சுவர் ஓவியங்களும் தேசிய நினைவு சின்னமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இது விஷ்ணுவின் ஆறாவது அவதாரமான பரசுராமரால் கட்டப்பட்ட முதல் கோவிலாகும். வடக்குநாதன் கோவிலை சுற்றியுள்ள தெக்கின் காடு மைதானம் புகழ்பெற்ற திருச்சூர் பூரம் திருவிழாவின் முக்கிய இடமாகும். பரசுராமரால் நிறுவப்பட்ட பண்டைய கேரளாவில் உள்ள 108 சிவன் கோவில்களில் இக்கோவில் முதலாவதாகும். இது தெற்கின் கைலாசமலை என்று அழைக்கப்படுகிறது. நான்கு திசைகளையும் நோக்கியவாறு நான்கு கோபுரங்கள் உள்ளன. உள்கோவிலுக்கும் வெளிச்சுவர்களுக்கும் இடையில் ஒரு விசாலமான வளாகம் உள்ளது. அதன் நுழைவாயில் கோபுரங்கள் வழியாக அமைந்துள்ளது. கோவிலின் பிரதான தெய்வமான சிவன் மேற்கு நோக்கியும் அவருக்கு பின்னால் அவரது துணைவியார் பார்வதி கிழக்கு நோக்கியும் உள்ளனர். இது அவர்களின் இணைந்த வடிவமான அர்த்தநாரீஸ்வரரை குறிக்கிறது. கருவறையில் சிவன் 16 உயரமுள்ள லிங்கமாக வழிபடப்படுகிறார். பல ஆண்டுகளாக தினமும் நெய்யால் அபிஷேகம் செய்வதால் உருவான நெய் குவியலால் இந்த லிங்கம் முழுவதுமாக மூடப்பட்டுள்ளது. இந்த லிங்கம் தங்கத்தால் ஆன 13 அடுக்கடுக்கான பிறைகளாலும் அதன் உச்சியில் 3 நாகப்படங்களாலும் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. நெய்யால் மூடப்பட்ட இந்த லிங்கம் சிவனின் இருப்பிடமான பனிமூடிய கைலாச மலையை குறிக்கிறது. லிங்கம் கண்ணுக்கு தெரியாத ஒரே கோவில் இதுதான். இங்கு பல நூற்றாண்டுகளாக படைக்கப்படும் நெய்யிக்கு எந்த துர்நாற்றமும் இல்லை என்றும் அது கோடை காலத்திலும் உருகுவதில்லை என்றும் கூறப்படுகிறது. பழங்கால சுவர் ஓவியங்கள், மர சிற்பங்கள் மற்றும் பண்டைய கால கலை படைப்புகள் அடங்கிய அருங்காட்சியகமும் இங்கு உள்ளது. நெய்யில் சுட்டப்பட்ட இனிப்பான அரிசி அப்பம் படைப்பது இக்கோவிலின் மிக முக்கியமான காணிக்கைகளில் ஒன்றாகும். இங்கு இவரை வழிபடுவது செழிப்புக்கும் செல்வத்திற்கும் வழிவகுக்கும் என்றும் நம்பப்படுகிறது. தைப்பூயம் இங்கு நடைபெறும் முக்கிய திருவிழாவாகும். மகா சிவராத்திரி இக்கோவிலில் மிக விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. கோவில் வளாகத்தில் கலாச்சார மற்றும் இசை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு திருவிழாவில் சுமார் 100,000 கோவில் விளக்குகள் ஏற்றப்படுகின்றன. இந்த நாளில் நெய் மற்றும் இளநீர் கொண்டு லிங்கத்திற்கு தொடர்ச்சியான அபிஷேகம் செய்யப்படுகிறது. இரவில் கோவில் மூடப்படுவதில்லை. அன்று அபிஷேகத்துடன் சிறப்பு பூஜைகளும் நடைபெறுகிறது. யானைகளுக்கு உணவளிக்கும் ஆணூட்டு இக்கோவிலில் நடைபெறும் இரண்டாவது பெரிய திருவிழாவாகும். பக்தர்கள் யானை முகக் கடவுளான விநாயகரின் அவதாரமாக யானைகளை குறிப்பிடுகிறார்கள். இத்தனை சிறப்பு வாய்ந்த கேரள மாநிலத்தின் திருச்சூர் மாவட்டத்தில் அமைந்துள்ள வடக்குநாதன் கோவிலை நாமும் நேரில் கண்டு தரிசிப்போம்.
1: நேயர்கள், இதுவரை தருமபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பேரடைஸ் வழங்கிய தினம் ஒரு திருக்கோவில் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் தருமபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பேரடைஸ்.
3: நேர்களே, இது உங்கள் அபிமான தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. பண்பலையில் தொடர்வது ஆங்கில செய்திகள் டெல்லி அஞ்சலாக.

இது உங்கள் உள்ளங்களோடு உறவாடி கொண்டிருக்கும் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேர்களே, இது மாலை தென்றல் வீசும் அழகான மாலை நேரம், 6:10. நாம் இணைகிறோம் நேயர்களே. பாட்டுதான் நிகழ்ச்சி அப்படின்னாவே ஒரே தாரத்தப்பட்ட மியூசிக் இருந்தால் எப்படி இருக்கும், கால் ரெண்டும் ஆடு இல்லைங்களா? அந்த மாதிரி ஒரு துள்ளலான இசை அரங்கேற்றம் தான் இப்போ நடக்க போகுது. மலைச்சாரல்ல நனைஞ்சிருப்பீங்க, இசைச்சாரல்ல நனைய தயாரா?

0: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள். லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி 28 வருடமகத்தான கல்வி சேவை, அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை, அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் நேரடியாக பி சேர்ந்திடும் வாய்ப்பு, எம்என்சி நிறுவனங்களில் நிரந்தர வேலை வாய்ப்பினை பெற்றுத்தரும் லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி நல்லம்பள்ளி நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது.
1: அம்மா சமையல் தான் பிடிக்கும்னு சொன்னவருக்கு ஒரு நாள் ஆர்கே ஜெனில சமைச்சு கொடுக்கிறேன். பசுனைங்கிறதுனால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கணும். பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம் சொல்லுவோம்.
2: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.
3: மேச்சேரி த காவேரி பாலிடெக்னிக் காலேஜ்,
4: மெடிக்கல் லேபரட்டரி டெக்னாலஜி, ஃபயர் டெக்னாலஜி அண்ட் சேஃப்டி, கெமிக்கல் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங் போன்ற கோர்சஸ் தலைசிறந்த ஆசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
3: த காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், மேச்சேரி, சேலம். மேலும் விவரங்களுக்கு 9524936156.
0: காற்றின் சிறகில் வரும் இனிய தோழன் வானொலி, காதுகள் வழியே அறிவை விதைக்கும் நல்லொளி, இசையின் இனிமையால் இதயத்தை தொட்டிடும், செய்தியின் செல்வத்தை உலகெங்கும் சேர்த்திடும். இன்று நம் வானொலியின் வெற்றிகரமான பயணம 90 ஆண்டுகளை நிறைவு செய்கிறது. தொடர்ந்து பயணிப்போம். என்றும் மக்கள் சேவையில் நமது ஆகாஷவாணி.

பாட்டுதான் நிகழ்ச்சியில் உங்கள் மனங்களை கொள்ளை கொள்ள அடுத்ததா பாடல் ஒலிக்க வருகிறது. ஃபோர் ஸ்டூடெண்ட்ஸ் என்ற திரைப்படத்திலிருந்து.

0: பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 11 மணிக்கு கேட்டால் சுவைக்கும். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தர்மபுரி
2: கேம்பஸ் இன்டர்வியூ எல்லாம் தயக்கமே இல்லாம கான்பிடன்ஸ் அடைன் பண்ற மாதிரியான ஒரு காலேஜ்ல சேரணும்.
3: அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ்ல சேருங்க. ஏன்னா இங்கதான் 100+ இண்டஸ்ட்ரி நெட்வொர்க், L&T எஜுடெக், குவி HCL மாதிரியான கம்பெனிஸோட இன்டெகிரேட்டட் கரிக்குலம் இந்த அகாடமிக் இயர்ல இருந்து சேலம் சரௌண்டிங் குள்ள ஃப்ரீ டிரான்ஸ்போர்டேஷனும் இருக்கு. அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648. கால் 9500509984.
4: अब टेलीलॉ के माध्यम से न सिर्फ घर बैठे मुफ्त कानूनी सलाह ले सकते हैं बल्कि अनुभवी वकीलों से कोर्ट में कानूनी सहायता भी पा सकते हैं।
5: तो डाउनलोड करें आज ही टेलीलॉ फॉर सिटीजंस मोबाइल ऐप अथवा लॉगिन करें www.tele-law.in या अपने नजदीकी CSC सेंटर से संपर्क करें। न्याय विभाग, भारत सरकार द्वारा जनहित में जारी।
0: विद्या विकास मेट्रिक हायर सेकेंडरी स्कूल ऊतंगरई, रोबोटिक्स एक्टिविटी, KG प्लेइंग, स्मार्ट क्लास, எக்ஸ்பீரியன்ஸ்டு அண்ட் கேரிங் டீச்சர்ஸ். ப்ரீ கேஜ் 2+2 வரை அட்மிஷன் நடைபெறுகிறது.

நம்ம எண்ணங்களுக்கு எடுத்து கொடுத்து அதை அழகுபடுத்த இசையும் சேர்த்தா அது பாடலாகும். அந்த பாடல் நம்ம வாழ்க்கைய வண்ணமயமாக்கும். ஒரு சில பாடல்கள் நம்ம உணர்வுகளோட கலந்தது நம்மளை ஆட வைக்கும், பாட வைக்கும், ஏன் பல வண்ணமயமான கனவுகளுக்கே கூட்டிட்டு போகும். அந்த மாதிரி பாட்டில் இந்த மாதிரி இந்த பாட்டும் ஒன்று. கஜினி திரைப்படத்திலிருந்து ஒலிக்க வருது

0: சயின்ஸ் கல்லூரியில் பிஏ தமிழ் இங்கிலீஷ் கெமிஸ்ட்ரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் மைக்ரோபயாலஜி நியூட்ரிஷன் அண்ட் டயட்டெடிக்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் பிகாம் பிகாம் சிஏ பிசிஏ பிபிஏ எம்காம் எம்எஸ்சி மைக்ரோபயாலஜி பிஎட் அண்ட் எம்எட்னு நிறைய கோர்சஸ் இருக்கு.
1: இப்பொழுது அட்மிஷன் நடைபெறுகிறது.
0: ஃபார் டீடைல்ஸ் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் மேச்சேரி சேலம் கான்டாக்ட் 9524936156.
2: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட இனி கவலையை விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரெஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
1: நேர்களை இன்னும் சில நொடிகளில் பண்பலியில் தொடர்வது மாநில செய்திகள்.
3: பாஸ்வேர்டு மட்டும் செய்யுங்க.

0: எங்க போற? கேக்லியா? நோ ஷேரிங்.
1: ஆர்பிஐ சொல்லுது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
2: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷியாமளா. தலைப்புச் செய்திகள். நாட்டின் வளர்ச்சி நடப்பாண்டில் 8% கூடுதலாக இருக்கும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்

0: தலைப்புச் செய்திகள். நாட்டின் வளர்ச்சி நடப்பாண்டில் 8% கூடுதலாக இருக்கும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன் என்பதை தாரக மந்திரமாக கொண்டு மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். மின்தடை பிரச்சினைக்கு உடனுக்குடன் தீர்வு காண நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தமிழக அரசு கூறியுள்ளது. தமிழகத்தில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி குற்றம் சாட்டியுள்ளது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஒரு இன்னிங்ஸ் 300 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் வளர்ச்சி விகிதம் நடப்பாண்டில் 8% கூடுதலாக இருக்கும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இது தொடர்பாக உலக வங்கியின் இயக்குநர் திரு நீல்காந்த் மிஸ்ரா செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியையும் பகிர்ந்துள்ளார். மேற்காசியாவில் நிலவும் பதற்றமான சூழலிலும் கூட இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி சீராக உள்ளது என்றும் அவர் அந்த பேட்டியில் குறிப்பிட்டுள்ளார். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக 25 கோடி பேர் வறுமையிலிருந்து மீட்கப்பட்டுள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஏழைகளின் மேம்பாட்டிற்காக மத்திய அரசு கடந்த 12 ஆண்டுகளில் நிறைவேற்றிய திட்டங்களை பட்டியலிட்டுள்ளார். 58 கோடிக்கும் மேற்பட்ட ஜன்தன் வங்கிக் கணக்குகள் தொடங்கப்பட்டுள்ளதாக அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். ஆயுஷ்மான் பாரத் அட்டைகள் 44 கோடி பேருக்கு வழங்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன் என்பதை தாரக மந்திரமாக கொண்டு மத்திய அரசு செயல்பட்டு வருவதாகவும் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். சீரான மின் விநியோகத்தை உறுதி செய்வதற்காக பல்வேறு நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொண்டு வருவதாக மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். மின்தடை ஏற்படும் இடங்களில் அதனை உடனுக்குடன் சரி செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார்.
1: நம்ம குழுக்கள் அமைச்சு உடனடியாக சரி பண்ணிட்டே தான் வரோம். 4.5 லட்சம் மேற்பட்ட டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் இருக்கு. 70% மேல வந்து 20% பழைய டிரான்ஸ்ஃபார்மர்ஸ். நமக்கு சப்ஸ்டேஷன்ஸ் நிறைய தேவைப்படும். ஸோ அந்த சப்ஸ்டேஷன்ஸ் எல்லாம் லோடு ஹேண்டில் பண்ண முடியாம இருக்கு. நிறைய இடத்துல லோ வோல்டேஜஸ் அதனால தான் ப்ராப்ளம். ஸோ இதையும் வந்து கணக்கிட்டு வரோம். ஸோ இதெல்லாம் லாங் டேர்ம் ப்ராஜெக்ட்ஸ். எங்கெல்லாம் பெண்டிங் இருக்கோ அதெல்லாம் உடனே முடிக்க சொல்றோம். எங்கெல்லாம் பாதி கமிஷன் ஆகிருக்கோ அதெல்லாம் உடனே முடிக்க சொல்றோம். ஸோ இதுக்கும் பட்ஜெட்டிங் பண்ண வேண்டியிருக்கு. என்ன இருந்தாலும் மக்களுக்கு தேவையான சேவைகள் எங்கேயும் பாதிக்கப்படக்கூடாது. ஸோ எக்யூப்மெண்ட்ஸ் வரல, ஃபியூஸா பிரச்சனைனா, டிரான்ஸ்ஃபார்மர் பிரச்சனைனா, அங்கங்க சரி பண்ற பணிகள்ல குழுக்கள் அமைக்கப்பட்டு அவங்க எல்லாம் உடனே சரி பண்ணிட்டு வரான். கார்பரேஷன்லயும் தனியார் கான்ட்ராக்டர்ஸ் அவங்க ஏதாவது வேலையை எடுத்து அவங்க பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க மீது கடுமையான ஃபைன் எல்லாம் போடப்படும் சொல்லியிருக்கோம். அதையும் வந்து திரும்ப இம்ப்ளிமெண்ட் பண்ற வேலையா இருப்போம்.
0: வருகையில்லா ஆவணப்பதிவு திமுக ஆட்சி காலத்தில் நிறைவேற்றப்பட்ட திட்டம் என்றும், அதனை புதிய திட்டம் போன்று தாவேக அரசு விளம்பரப்படுத்துவதாகவும் திமுக குற்றம் சாட்டியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஜனவரி மாதத்திலேயே திமுக அரசு இந்த திட்டத்தை நிறைவேற்றியதாக கூறியுள்ளது. கருத்து சுதந்திரத்தை பறிக்கும் வகையில் தாவேக அரசு செயல்படுவதாக அஇஅதிமுக குற்றம் சாட்டியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில், அரசுக்கு எதிராக கருத்துக்களை தெரிவித்ததற்காக யூடியூபர் மாரிதாஸ் மீது கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தெரிவித்துள்ளது. ஜனநாயக குரலை நெரிக்க முயலும் தாவேக அரசின் இந்த நடவடிக்கை கண்டிக்கத்தக்கது என்றும் அந்த அறிக்கையில் அஇஅதிமுக கூறியுள்ளது. உயர்நீதிமன்ற உத்தரவிற்கு பின்னரும் கூட திருப்பரங்குன்றம் தீபத்தூணில் தீபம் ஏற்ற விடமாட்டோம் என்று மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியிருப்பது வழிபாட்டு உரிமைகளுக்கு எதிரானது என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், உயர்நீதிமன்றத்தின் 3 நீதிபதிகள் அளித்த தீர்ப்பினை மதிக்காமல் ஒரு சாராருக்கு ஆதரவாக அமைச்சர் கருத்து தெரிவித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இதுதான் தாவேக்காவின் மத நல்லிணக்க அரசியலா என்றும் திரு நயினார் நாகேந்திரன் வினவியுள்ளார். திருவான்மியூர் உத்தண்டி உயர்மட்ட பால ஒப்பந்தத்தை ரத்து செய்வது குறித்து தாவேக அரசு ஆய்வு செய்து வருவது வரவேற்கத்தக்கது என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், 700 கோடி ரூபாய் ஊழல் முறைகேடு தொடர்பான இந்த ஒப்பந்தம் குறித்து சிபிஐ விசாரணைக்கு தாவேக அரசு உத்தரவிட வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தின் தொழில் வளர்ச்சியை பெருக்குவதில் தாவேக அரசு கவனம் செலுத்தவில்லை என்று அமமுக பொதுச் செயலாளர் திரு டி டி வி தினகரன் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழக அரசுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட பல்வேறு தொழில் நிறுவனங்கள் பிற மாநிலங்களுக்கு செல்வதாக குறிப்பிட்டுள்ளார். இதனை கருத்தில் கொண்டு பொருளாதார மேம்பாட்டிலும் புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதிலும் தாவேக அரசு கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் திரு டி டி வி தினகரன் வலியுறுத்தியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.

0: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: தமிழகத்தில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் அருகே வேலை வாங்கி தருவதாக இளம் பெண்ணை அழைத்துச் சென்று தாவேகா நிர்வாகிகள் பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்ட சம்பவம் அதிர்ச்சி அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த குற்றச்செயலில் தொடர்புடையவர்கள் ஆளுங்கட்சியைச் சேர்ந்தவர்கள் என்பதால் எவ்வித அரசியல் தலையீடும் இன்றி விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று அவர் அந்த அறிக்கையில் கூறியுள்ளார். பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு உரிய பாதுகாப்பும் அரசு வேலையும் நிவாரண உதவியும் வழங்கிட வேண்டும் என்றும் திரு சண்முகம் கோரிக்கை விடுத்துள்ளார். தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த இரு தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
2: சுமார் 3.1 கிலோமீட்டர் முதல் 4.5 கிலோமீட்டர் உயரம் வரை கடலோர கர்நாடக பகுதியிலிருந்து கடலோர ஆந்திர பகுதிகள் வரை ஒரு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். மேலும் திருநெல்வேலி மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், திண்டுக்கல், தேனி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். வெப்பநிலை பொறுத்தவரை அடுத்த 2 நாட்களுக்கு தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடும்.
1: மாவட்ட செய்திகள். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இலவச வீட்டுமனை பட்டாக்களை ஆட்சியர் திருமதி ஸ்னேகா இன்று பயனாளிகளுக்கு வழங்கினார். உதகை அரசு தாவரவியல் பூங்காவை உருவாக்கிய மெக்கைவரின் நினைவு தினத்தை ஒட்டி அன்னாரது நினைவிடத்தில் ஆட்சியர் திருமதி லட்சுமி பவ்யாத நேரு மலர்வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார். நாமக்கல் மாவட்டத்தில் பொதுமக்களிடமிருந்து பெறப்படும் கோரிக்கை மனுக்கள் தொடர்பாக குறித்த நேரத்திற்குள் நடவடிக்கை எடுக்குமாறு ஆட்சியர் திரு மதுபாலன் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் தீயணைப்புத்துறை சார்பில் பேரிடர் கால தற்காப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஒரு இன்னிங்ஸ் 300 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. நியூ சண்டிகரில் நடைபெற்ற இப்போட்டியின் 3ஆம் நாளான இன்று 5 விக்கெட் இழப்பிற்கு 113 ரன் என்ற நேற்றைய ஸ்கோருடன் முதல் இன்னிங்ஸை தொடர்ந்து ஆடிய ஆப்கானிஸ்தான் 152 ரன்னுக்கு ஆட்டமிழந்து ஃபாலோ ஆனை பெற்றது. பின்னர் 2வது இன்னிங்ஸை தொடர்ந்து ஆடிய ஆப்கானிஸ்தான் அடுத்தடுத்து விக்கெட்டுகளை இழந்து 112 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. அதிகபட்சமாக செதிக்குல்லா அதல் 42 ரன் எடுத்தார். எஞ்சியவர்கள் சொற்ப ரன்னுக்கு விக்கெட்டுகளை பறிகொடுத்தனர். வாஷிங்டன் சுந்தர் 4 விக்கெட்டுகளையும் குல்தீப் யாதவ் 3 விக்கெட்டுகளையும் வீழ்த்தினர். இந்தியா முதல் இன்னிங்ஸில் 8 விக்கெட் இழப்பிற்கு 564 ரன் எடுத்திருந்த நிலையில் ஆட்டத்தை முடித்துக் கொள்வதாக அறிவித்தது. லிபேமா ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி, அமெரிக்காவின் ராஜீவ் ராம் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 7-6, 4-6, 10-7 என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் இவான் கிங் ஸ்வீடனின் ஆந்திரே ரோன்சன் இணையை வென்றது. அமெரிக்காவில் நடைபெற்ற சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன், ரித்விக் சௌத்ரி, பொல்லிப்பள்ளி இணை பட்டம் வென்றது. ஆடவர் இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்த இணை 7-6, 7-6 என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் ஜக்கூரி ஃபியூக்ஸ் வாலிதைன் இணையை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் வளர்ச்சி நடப்பாண்டில் 8% கூடுதலாக இருக்கும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன் என்பதை தாரக மந்திரமாக கொண்டு மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். மின்தடை பிரச்சினைக்கு உடனுக்குடன் தீர்வு காண நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தமிழக அரசு கூறியுள்ளது. தமிழகத்தில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி குற்றம் சாட்டியுள்ளது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஒரு இன்னிங்ஸ் 300 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
3: இனி விளம்பரங்கள்.

0: அப்பா, காலேஜ் ஃபீஸ் அதிகம்.
1: கண்ணு,
2: ஞாபகம் இருக்கா? போனஸ்ல இருந்து கொஞ்சம் பணத்தை வேற கணக்குல வச்சிருந்தோமே.
1: 2 வருஷமா கணக்குல கொடுக்கல் வாங்கல் இல்ல. ஒருவேளை இன்ஆபரேட்டிவ் ஆயிருக்கலாம்.
3: அதனால இப்போ பேங்க்குக்கு போங்க, அல்லது வீடியோ கேவைசி மூலம் கேவைசி அப்டேட் பண்ணுங்க. கணக்கு ஃப்ரீயாவே ஆக்டிவ் ஆயிடும். போலாமா?
0: எங்க?
3: அட்மிஷன் வாங்க, கணக்கு ஆக்டிவ் ஆயிடுச்சு.
2: RBI சொல்கிறது.
4: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

0: நேரம் மாலை 6:41. இது தருமணி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிகழ்ச்சி நீங்க கேட்கலாம்.
1: வேலை காத்திருக்கு வேலை வாய்ப்பு செய்தியுடன் கூடிய நிகழ்ச்சி செய்திகளை, அதன்படி நிகழ்ச்சியின் முதல் வேலை வாய்ப்பு செய்தியாக, இந்திய விமானப்படையில் வேலைவாய்ப்பு காலி பணியிடங்கள் 379 பதவி, பிளையிங் கிரவுண்ட் டியூட்டி, தொழில்நுட்பம் சார்ந்து மற்றும் தொழில்நுட்பம் சாராதது, இதற்கான கல்வி தகுதி பிஇ, பிடெக், பிகாம், பிபிஏ, பிஎஸ்சி, சிஏ, சிஎம்ஏ. வயது 1/7/2027 அன்றைய தேதியின்படி 20 முதல் 24 வயதிற்கு உட்பட்டவர்கள், தேர்வு முறை எழுத்துத் தேர்வு, கேட் தேர்வு மதிப்பெண். விண்ணப்பிக்க கடைசி தேதி 19/6/2026. இணையதள முகவரியாக https://afcat.edcl.co.in என்ற இணையதள முகவரியை பார்த்து அறிந்து கொள்ளலாம். நிகழ்ச்சியில் அடுத்த வேலைவாய்ப்பு செய்தியாக, பிஎஸ்என்எல் நிறுவனத்தில் காலி பணிகளுக்கான அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இதில் காலி பணியிடலாக 100, பணி நிறுவனம் பாரத் சஞ்சார் நிகாம் லிமிடெட், இதற்கான பதவி ஜூனியர் டெலிகாம் ஆபீசர், கல்வி தகுதி பிஇ, பிடெக், எம்எஸ்சி, வயது 3/7/2026 அன்றைய தேதிப்படி குறைந்தபட்ச வயது 20, அதிகபட்ச வயது 30, அரசு விதிமுறைகளின்படி வயது தளர்வு உண்டு, தேர்வு முறை கம்ப்யூட்டர் அடிப்படையிலான தேர்வு, ஆவண சரிபார்ப்பு, தேர்வு மையம் சென்னை. விண்ணப்பிக்க கடைசி தேதி 3/7/2026. நிகழ்ச்சியில் அடுத்த வேலைவாய்ப்பு செய்திக, ஐடிஐ படித்தவர்களுக்கு வேலை, பணி நிறுவனம் தேசிய அலுமினிய நிறுவனம் நால்கோ, காலி பணியிடங்கள் 268, பதவி டெக்னீஷியன் ஆபரேட்டர், போர்மேன் மற்றும் திறன் மேம்பாட்டு செய்முறை பயிற்சியாளர், வயது வரம்பு 10/6/2026 அன்றைய தேதிப்படி டெக்னீஷியன் ஆபரேட்டர் பதவிகளுக்கு 35 வயது, போர்மேன் பதவிக்கு 40 வயது, திறன் மேம்பாட்டு செய்முறை பயிற்சியாளர் பதவிக்கு 27 வயது, அரசு விதிமுறைகளின்படி வயது தளர்வு உண்டு, கல்வி தகுதி 10 வகுப்பு, ஐடிஐ டிப்ளமோ பிஎஸ்சி, தேர்வு முறை ஆன்லைன் தேர்வு, திறனறி தேர்வு, ஆவண சரிபார்ப்பு. விண்ணப்பிக்க கடைசி தேதி 10/6/2026. நிகழ்ச்சியில் அடுத்த வேலைவாய்ப்பு செய்தியாக, இந்திய ரயில்வேயில் காலியிடனுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இதில் டெக்னீஷியன் கிரேட் சிக்னல் பிரிவில் 323 இடங்களும், டெக்னீஷியன் கிரேட் 3 பிரிவில் 6,242 இடங்கள் என மொத்தம் 6,565 இடங்கள் உள்ளன. இதற்கான கல்வி தகுதி ஐடிஐ டிப்ளமோ பிஇ பிஎஸ்சி, வயது வரம்பு 18-33 வயதிற்குள் இருக்க வேண்டும், தேர்ச்சி முறை ஆன்லைன் தேர்வு, சான்றிதழ் சரிபார்ப்பு, மருத்துவ சோதனை, விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைன், விண்ணப்ப கட்டணம் ₹500, பெண்கள் எஸ்சிஎஸ்டி பிரிவினருக்கு கட்டணமாக ₹250, விண்ணப்பிக்க கடைசி நாள் 29/7/2026. மேலவர்களுக்கு rrbchennai.gov.in என்ற இணையதள முகவரியை பார்த்து அறிந்து கொள்ளலாம். நிகழ்ச்சியில் அடுத்த வேலைவாய்ப்பு செய்தியாக, பெட்ரோலியம் அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் பால்மர் லாரி நிறுவனத்தின் காலியிடங்களுக்கு அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இதில் எக்ஸிகியூட்டிவ் ட்ரைனிங் பிரிவில் 99 இடங்களும், கிராஜுவேட் இன்ஜினியர் பணியில் 23 இடங்கள் என மொத்தம் 62 இடங்கள் உள்ளன. இதற்கான கல்வி தகுதி பிஇ, பிடெக், எம்பிஏ, வயது வரம்பு 18-27 வயதிற்குள் இருக்க வேண்டும், தேர்ச்சி முறை ஆன்லைன் தேர்வு, சான்றிதழ் சரிபார்ப்பு, நேர்முக தேர்வு, விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைன், விண்ணப்ப கட்டணம் ₹500, எஸ்சிஎஸ்டி பிரிவினருக்கு கட்டணம் இல்லை, விண்ணப்பிக்க கடைசி நாள் 9/6/2026. நிகழ்ச்சியில் அடுத்த வேலைவாய்ப்பு செய்தியாக, மத்திய எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் ஆய்வு மையத்தில் காலியிடங்களுக்கு அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இதில் டெக்னிக்கல் ஆபீசர் பணியில் 8 இடங்களும், டெக்னீஷியன் பணியில் 14 இடங்கள் என மொத்தம் 22 இடங்கள் உள்ளன. இதற்கான கல்வி தகுதி ஐடிஐ பிஇ, பிடெக், எம்எஸ்சி, வயது வரம்பு 18-30 வயதிற்குள் இருக்க வேண்டும், தேர்ச்சி முறை எழுத்துத் தேர்வு, ட்ரேடு தேர்வு, பணியிடம் சென்னை, ஜெய்ப்பூர், விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைன், விண்ணப்ப கட்டணம் ₹500, பெண்கள் எஸ்சிஎஸ்டி பிரிவினருக்கு கட்டணம் இல்லை, விண்ணப்பிக்க கடைசி நாள் 20/6/2026. மேலவர்களுக்கு carry.rs.in என்ற இணையதள முகவரியை பார்த்து அறிந்து கொள்ளலாம். மேலே இத்துடன் இன்னிதே நிறைவு பெற்றது வேலை காத்திருக்கு நிகழ்ச்சி.

கேட்கலாம் வானிலை அறிக்கை. கடந்த 24 மணி நேரத்திற்கான வானிலை தொகுப்பு இது. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியில் வறண்ட வானிலை நிலவியது. பதிவான அதிகபட்ச மழையளவு திருநெல்வேலி ஊத்து பகுதியில் 114 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. வெப்பநிலை நிலவரம். கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் பொதுவாக குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏதுமில்லை. தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்களில் 7-2 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்தும் ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியில் இயல்பை ஒட்டியும் இருந்தது. அதிகபட்ச வெப்பநிலை கடலூரில் 40.7 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது. குறைந்தபட்ச வெப்பநிலை சமவெளி பகுதியில் கன்னியாகுமரியில் 21.4 டிகிரி செல்சியஸும் மலைப்பகுதியில் உதகமண்டலத்தில் 13.6 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது.

0: அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. சுமார் 3.1 கிலோமீட்டர் முதல் 4.5 கிலோமீட்டர் உயரத்தில் கடலோர கர்நாடகா பகுதியிலிருந்து கடலோர ஆந்திர பகுதிகள் வரை ஒரு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. ஆகையால் இன்று தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடியும் மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். திருநெல்வேலி மாவட்டத்தில் மலைப்பகுதிகள், நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், திண்டுக்கல், தேனி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். 9ஆம் தேதி தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். வேலூர், ராணிப்பேட்டை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், சென்னை மற்றும் செங்கல்பட்டு மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். திருநெல்வேலி மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், திண்டுக்கல், தேனி, கன்னியாகுமரி, தருமபுரி, சேலம் மற்றும் ஈரோடு மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழையும் பெய்யக்கூடும். 10ஆம் தேதி தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். திருநெல்வேலி மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழையும் பெய்யக்கூடும். 11ஆம் தேதி தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். நீலகிரி, கோயம்புத்தூர், வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, ஈரோடு மற்றும் சேலம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழையும் பெய்யக்கூடும். 12ஆம் தேதி தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். 13 மற்றும் 14ஆம் தேதி தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியிலும் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பள்ளிக்கான வானிலை முன்னறிவிப்பு இது. இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நாளை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 39-40°C ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 30°C ஒட்டியும் இருக்கக்கூடும். வெப்பம் சார்ந்த அசௌகரியம் ஏற்படலாம். மீனவர்களுக்கான எச்சரிக்கை. தமிழக கடலோர பகுதியில் இன்று முதல் 12ஆம் தேதி வரை தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதியில் சூறாவளிக்காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். வங்கக்கடல் பகுதியில் இன்று, வடக்கு ஆந்திரா கடலோர பகுதிகள், அந்தமான் கடல் பகுதிகள், மத்திய கிழக்கு மற்றும் தெற்கு வங்கக்கடல் பகுதியில் சூறாவளிக்காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். 9ஆம் தேதி அந்தமான் கடல் பகுதிகள், தெற்கு வங்கக்கடல் பகுதியில் மற்றும் மத்திய வங்கக்கடலில் சில பகுதியில் சூறாவளிக்காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகம் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். 10ஆம் தேதி தெற்கு வங்கக்கடல் பகுதிகள், மத்திய மேற்கு வங்கக்கடலின் சில பகுதிகள், அந்தமான் கடல் பகுதிகள் மற்றும் அதனையொட்டிய மத்திய கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் சூறாவளிக்காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். இப்போது கூறப்பட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிக்கு செல்ல வேண்டாம் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். நேயர்கள், இதுவரை வானிலை அறிக்கையை கேட்டீர்கள். மேலே இன்றைய இரவு 8 மணிக்கு இளம் தண்டல் நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியின் தலைப்பாக சொல்லுக வெல்லுக பொது அறிவு வினாடி வினா நிகழ்ச்சி. நேரம் மாலை 6:50.
1: ஆகாஷவாணி தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் இனி கேட்கலாம் உள்ளூர் உலா. உள்ளூர் உலா நிகழ்ச்சியில் முதலாவதாக தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்திடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு. ஒருங்கிணைந்த தொழில்நுட்ப பணிகள் நான் இன்டர்வியூ தேர்வுக்கான அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. தேர்வுக்கு விண்ணப்பிக்கும் அனைத்து விண்ணப்பதாரர்களும் தேர்வாணையத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளமான www.t

nnpc.gov.in என்ற முகவரியில் விண்ணப்பிக்க வேண்டும். வருகின்ற 25ஆம் தேதி இதற்கு விண்ணப்பிக்க கடைசி நாளாகும். உள்ளூருலா நிகழ்ச்சியில் அடுத்ததாக பணியாளர் தேர்வு ஆணையத்திடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு. மத்திய அரசில் பணிபுரிய பட்டதாரிகளுக்கான பல்வேறு காலி பணியிடங்களுக்கு தேர்வு நடைபெற உள்ளது. இதற்கான கல்வி தகுதி ஏதேனும் ஒரு பட்டப்பிரிவில் பட்டப்படிப்பு படித்திருக்க வேண்டும். இதற்கான வயது வரம்பு 18 முதல் 32 வயது வரை ஆகும். விண்ணப்பிக்க கடைசி நாள் இம்மாதம் 22ஆம் தேதி ஆகும். மேலும் விவரங்களுக்கு www.ssc.gov.in என்ற இணையதளத்தை பார்வையிடலாம். உள்ளூருலா நிகழ்ச்சியில் அடுத்ததாக விவசாயிகளின் தனித்துவ அடையாள எண் பெற அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. தருமபுரி மாவட்டத்தில் உள்ள அனைத்து விவசாயிகளும் வருங்காலங்களில் தொடர்ந்து மத்திய மாநில அரசுகளின் சலுகைகளை பெற்றிட நில உடைமை ஆவணங்களை பதிவு செய்து விவசாய அடையாள எண் பெறுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இதுவரை தங்களது நில உடைமை விவரங்களை வேளாண் அடுக்ககம் வலைதளத்தில் பதிவு செய்யாத விவசாயிகள் வேளாண்மை தோட்டக்கலை வேளாண் விற்பனைத்துறை கள அலுவலர்களை தொடர்பு கொண்டு தங்களது நில உடைமை ஆவணங்களை வேளாண் அடுக்ககம் வலைதளத்தில் பதிவேற்றம் செய்து விவசாயிகளுக்கான அடையாள எண் பெற்றிட அறிவுறுத்தப்படுகிறார்கள். அடையாள எண் இல்லாத விவசாயிகள் விவசாயிகளாக கருதப்பட மாட்டார்கள். வரும் காலங்களில் மானிய திட்ட பயன்களை பெற இயலாது. பிரதம மந்திரி கௌரவ நிதி திட்டம், பயிர்காப்பீடு திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களில் பயன்பெற இந்த அடையாள எண் அவசியம். எனவே அருகேயுள்ள பொது சேவை மையம் அல்லது வட்டார தோட்டக்கலை உதவி இயக்குனர் வேளாண்மை உதவி இயக்குனர் அலுவலகத்தை தொடர்பு கொண்டு விவசாயிகளுக்கான தனித்துவ அடையாள எண்ணினை பெற்றிடுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். உள்ளூருலா நிகழ்ச்சியில் அடுத்ததாக கோவை எக்கோ கிரீன் பவுண்டேஷன் நடத்தும் மாபெரும் விவசாயம் சார்ந்த தொழில் வாய்ப்பு பயிலரங்கம் நடைபெற உள்ளது. இங்கு நடைபெற உள்ள பயிற்சிகள் முறையே வெட்டுவேர் சாகுபடி, சோற்றுக்கற்றாலை வளர்ப்பு, தேனி வளர்ப்பு, மைக்ரோ கிரைண்ட்ஸ், பாக்குமட்டை தயாரிப்பு, தென்னை நார், வாழை நார் மதிப்பு கூட்டல் போன்ற தொழில்கள் குறித்த முழுமையான தகவல்கள் மற்றும் வழிகாட்டல்கள் வழங்கப்படும். எனவே தேவைப்படுவோர் 86 108 00 42 மற்றொரு எண்ணாக 94 43 77 15 90 என்ற இரு எண்களை அழைத்து விவரங்களை அறிந்து கொள்ளலாம். உள்ளூருலா நிகழ்ச்சியில் அடுத்ததாக தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களிடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு. தமிழ்நாடு ஆதி திராவிடர் வீட்டு வசதி மற்றும் மேம்பாட்டுக் கழகம் தாட்கோவில் இருந்து வந்துள்ள அறிவிப்பு. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின இளைஞர்களுக்கு தாட்கோ மற்றும் தனியார் நிறுவனம் இணைந்து ஜவுளி வடிவமைப்பு உற்பத்தி மற்றும் துணிகளுக்கு சாயம், ஓவியம் மற்றும் அச்சிடுதல் போன்ற பயிற்சிகள் வழங்கப்பட உள்ளது. எனவே இப்பயிற்சியினை பெற ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினராகவும் 12ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெற்றவராகவும் வயது வரம்பு 18 முதல் 35 வயதுக்குள்ளும் மற்றும் குடும்ப ஆண்டு வருமானம் 3 லட்சத்திற்குள்ளும் இருக்க வேண்டும். இப்பயிற்சிக்கான கால அளவு 4 மாதங்கள் ஆகும். மேலும் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இதற்கான பயிற்சி நடைபெற உள்ளதால் தகுதி பெறும் நபர்கள் பயிற்சி நடைபெறும் மாவட்டத்தில் விடுதியில் தங்கி படிப்பதற்கான செலவின தொகையை தாட்கோவால் ஏற்கப்படும். இப்பயிற்சியினை முழுமையாக முடித்த இளைஞர்களுக்கு சான்றிதழ் மற்றும் பயிற்சிகளுக்கும் நிறுவனத்தின் மூலமாக தகுதியான நபர்களுக்கு வேலை வாய்ப்பும் ஆரம்ப கால ஊதியமாக 25,000 முதல் 50,000 வரையும் வருவாய் ஈட்டும் வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி தரப்படும். எனவே இப்பயிற்சியில் சேர்வதற்கு தாட்கோ இணையதளமான www.தாட்கோ.com என்ற முகவரியில் பதிவு செய்து கொள்ளலாம் என தாட்கோ மேலாண்மை இயக்குநர் அவர்கள் தெரிவித்துள்ளார். உள்ளூருலா நிகழ்ச்சியில் அடுத்ததாக தாட்கோ திறன் மேம்பாட்டு பயிற்சி. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின இளைஞர்களுக்கு தனியார் நிறுவனத்துடன் இணைந்து இலவச பயிற்சிகள் வழங்கப்பட்டுள்ளன. இதில் அளிக்கப்படும் பயிற்சிகள் முறையே கம்ப்யூட்டர் எய்டட் டிசைன், கம்ப்யூட்டர் எய்டட் மேனுபேக்சரிங், இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன் ஆகியன ஆகும். இதற்கான கல்வி தகுதி பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங் அதாவது இளங்கலை பொறியியலில் மெக்கானிக்கல் அல்லது IEEE தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். இதற்கான வயது வரம்பு 18 முதல் 35 வயதிற்குள் இருக்க வேண்டும். குடும்ப ஆண்டு வருமானம் 3 லட்சத்திற்கு மிகாமல் இருக்க வேண்டும். பயிற்சி காலம் 90 நாட்கள் நடைபெறும். இதற்கான பயிற்சி பெரம்பலூர் மற்றும் சேலம் மாவட்டத்தில் நடைபெறும். பயிற்சி மாவட்டங்களில் தங்கி படிப்பதற்கான செலவை தாட்கோவை ஏற்கும். அது மட்டுமின்றி பயிற்சியில் வெற்றி பெறுவோருக்கு பயிற்சி வழங்கும் நிறுவனம் மூலம் வேலை வாய்ப்பு ஏற்பாடு செய்து தரப்படும். இப்பயிற்சியில் சேருவதற்கு தாட்கோ இணையதளமான www.தாட்கோ.com என்ற முகவரியில் பதிவு செய்து கொள்ளலாம். இவ்வாறு தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார். உள்ளூருலா நிகழ்ச்சியில் அடுத்ததாக உளமாக்கல் மற்றும் பணியாளர்கள் நலவாரியத்தில் பதிவு பெற்ற 18 வயது முதல் 60 வயது வரை உள்ள உளமாக்கலுக்கு புதிய இருசக்கர வாகனம் வாங்க மானியத் தொகை 50,000 வழங்க தமிழ்நாடு அரசால் ஆணையிடப்பட்டுள்ளது. இத்திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டில் உள்ள பள்ளி வாசல்களில் பணியாற்றும் பேஷ் இமாம்கள், ஆலிம்கள், அரபி ஆசிரியர்கள், ஆசிரியைகள் உள்ளிட்ட உளமாக்கலிடம் இருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இருசக்கர வாகனத்திற்கான மானியம் பெற மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இயங்கும் மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மை
இறையாண்மையினர் நல அலுவலரிடம்

0: வடிவத்தினை பெற்று உரிய ஆவணங்களுடன் விண்ணப்பித்து ஒப்புதல் பெற்ற பின்னரே பயனாளி இருசக்கர வாகனம் வாங்க வேண்டும். எனவே இதற்கு உரிய நபர்கள் வருகின்ற 30ஆம் தேதிக்குள் உரிய ஆவணங்களுடன் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் விண்ணப்பத்தினை சமர்ப்பித்து பயனடையுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். நேயர்கள், இதுவரை கேட்டீர்கள் உள்ளூர் உலா.
1: நேர மாலை 6:55. நேசையினி நிகழ்ச்சியில் கேட்கலாம்.
2: தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோடு, JN மருத்துவமனை, சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோடு, JN மருத்துவமனை.
3: தருமபுரியில் ஜனனி கிளினிக் தற்பொழுது விரிவுபடுத்தப்பட்டு JN மருத்துவமனையாக 24 மணி நேரமும் 20 படுக்கை வசதியுடன் அறுவை சிகிச்சை அரங்கம், குழந்தைகள் மற்றும் பச்சிளம் குழந்தை தீவிர சிகிச்சை பிரிவுகளுடன் தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோடு ஜனனி கிளினிக் பின்புறம் உதயமாகி உள்ளது. மகளிருக்கான அனைத்து சிறப்பு சிகிச்சை வசதிகளும் உண்டு. JN மருத்துவமனை, மலபார் கோல்ட் அருகில், தருமபுரி.
2: சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ்.
4: நமக்கான கௌரவம் இங்கிருந்தே தொடங்கும். கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ், கடைவீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில், சேலம்.
2: தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோடு, JN மருத்துவமனை, சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். வழங்குகிறார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்கள்.
5: குழந்தைகளோடு பழகிறது எப்படி என்றால், முக்கியமா தெரிஞ்சுக்கங்க, குழந்தைகளை அவங்களுடைய நிலையிலிருந்து ரசிக்கணுங்க. இப்போ சில பேர் என்ன செய்வாங்கன்னா, குழந்தைய கூப்பிட்டு நிப்பாட்டி நங்குன்னு மண்டையில் கொட்டி லேசாக கிள்ளி சிரி அப்படிம்பாங்க. அது பேயா கத்தும் அவங்கள பார்த்த உடனே. அப்போ என்ன தெரியுங்களா, அது இல்லை பழகிற முறை. மலரை பார்த்த உடனே ஒரு சந்தோஷமும், அதை தொடுகிற போது ஒரு மென்மையும், நுகர்கிற போது ஒரு இனிமையும் இருப்பது போல குழந்தைக்கு இத்தனை தன்மையெல்லாம் உண்டுங்க. கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உற்றறியும் ஐம்பலனும் ஒண்டொடியின் கண்ணே உலகம் பார் திருவள்ளுவர். இதை அப்படியே நீங்கள் குழந்தைக்கு வச்சு பாருங்களேன். குரலுக்கான பொருள் என்ன அப்படின்னா, மெய் வாய் கண் மூக்கு செவி என்று சொல்லக்கூடிய ஐம்புலன்களுக்கும் இன்பம் தருகின்றவளாக பெண் இருக்கிறாள்ங்கிறது காமத்து பாடலவர் செய்தி. சரி, இதே எப்படி குழந்தைக்கு வைங்க? எப்படி குழந்தைய பார்த்தால் அழகு கண்ணுக்கு. சரி, அடுத்தது என்ன, அழுதா பிள்ளை சில நேரங்களில் அது கூட எல்லோரும் சிரிப்பாங்க, பாரு எது கெடுத்தாலும் அழுகிறாண்டா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ குழந்தையினுடைய அந்த ஓசை கேட்டல், அது கேட்ட உடனே நமக்கு ஒரு சந்தோஷம் ஏற்படுது. காணுதல், கேட்டல், குழந்தையை அரவணைத்துக்கொள், மக்கள் மெய்தீண்டல் உடற்கின்பம் அப்படிம்பார் திருவள்ளுவர். குழந்தை வந்து அப்படி மடியில் உட்காந்துக்கிட்டா இதுக்கு தானடா இவ்வளோ பெரிய பாடுபட்டோம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரி, இந்த குழந்தையோட பேசுகிற முறை இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் ரொம்ப முக்கியம். என்ன தெரியுங்களா, குழந்தைகிட்ட பயமுறுத்துகிற மாதிரியோ மற்றது மாதிரியோ கேள்வி கேட்கக்கூடாது. இன்னும் சொல்லப்போனால், இன்றைக்கி நீங்கள் யார் வீட்டுக்காவது போனவொடனே அந்த குழந்தைகள்கிட்ட என்ன படிக்கிற, எத்தனாவது ரேங்க் அப்படின்னு கேட்கவே கூடாதுங்க. பெண்கள்கிட்ட வயதை கேட்கக்கூடாது, ஆண்கள்கிட்ட வருமானத்தை கேட்கக்கூடாது, அதே போல் காலேஜ் பையன்ட்ட அரியர் செத்தனை அப்படின்னு கேட்கக்கூடாது. இதெல்லாம் பொது இடத்துல நாகரிகங்களில் ஒன்று. சரி, இந்த குழந்தைகிட்ட பேசுகிறோம், குழந்தைகிட்ட நீ எத்தனாவது ரேங்குற விஷயத்தை கேட்கவே கூடாது. சில குழந்தைகளுக்கு போர் அடிக்கும், எப்படி போனவுடனே பேர் என்ன சொல்லு அப்படின்னு கேட்போம். நான் என்ன செஞ்சேன், விளையாட்டாக இருக்கட்டுமேங்கிறதுக்காக உங்கள் மிஸ்ஸு பேர் என்ன அப்படின்னு கேட்டேன். நாங்கள் என்ன வைக்கலை அப்படின்னு சொல்லிச்சு, நான் அரண்டு போனேன். அது என்னென்னா, அந்த பேர் போக இந்த பிள்ளையை ஒரு பேர் வச்சுருக்கும் போட்டிருக்கு. இருக்கட்டும், இந்த குழந்தைகள்கிட்ட நாம் உரையாடுகிற போது என்ன அப்படின்னா, உனக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு கேட்ட உடனே அந்த குழந்தை சொல்லுது பார்த்தீங்களா, ஒரு பெரிய பட்டியலே கொடுக்குங்க. அது மட்டும் இல்லை, நீங்கள் அந்த குழந்தைகிட்ட நீங்கள் விரும்பி சாப்பிட்ற பொருள் நான் வாங்கி தர போவோம் அப்படின்னு கேட்டு, நம்ம இன்றைக்கி மாலையில் போகிறோம் அப்படின்ட்டு நீங்கள் பேசுங்க. குழந்தை என்ன செய்யறீங்களா, ஏதோ ஒரு பெரிய கிடைக்காத விஷயம் கிடைச்சிட்ட மாதிரி அதுக்கு பிடிச்ச விஷயத்தை பேசுகிறப்ப ரொம்ப இனிமையாக இருக்கும். எங்கள் வீட்டில் ஒரு மீன் இருக்கு பாப்பா அப்படின்னு நீங்கள் சொல்லுங்களேன், அப்படியா நாங்கள் ஒரு மீன் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதுதான் அவங்களுடைய உலகமாக இருக்கும். நம்ம அங்கே போயிட்டு அந்த குழந்தைகிட்ட கழிவு சிப்பிரான்னு படிச்சிருக்கியான்னு நம்ம பேசக்கூடாது. ஏன்னா குழந்தை வந்து அதுவே கவிதை, அப்புறம் என்ன அது இன்னொரு கவிதையை படிப்பதற்கு. சரி, இந்த குழந்தைகள்கிட்ட அதுக்கு பிடிச்ச விஷயம் பேசுவது போல் இன்னொன்று என்ன அப்படின்னா, குழந்தைக்கு தூக்கம் வருது பசிக்குது அப்படின்னு சொன்னால் அங்கனக்குள்ளே கொஞ்சம் நிப்பாட்டிக்கிட்டு விட்டுறணும். இல்லை இல்லை, இந்த வயசில் நீ தூங்கினேன்னா இந்த வயசில் நீ தூங்க மாட்டே, இப்போவே நீ வந்து இப்படி இருந்தேனா அப்போவே நீ எப்படி இருப்ப அப்படின்னா தான் ரொம்ப பயமாக இருக்குங்க. எனக்கு தெரிஞ்சு எங்கள் வீட்டுக்கு ஒருத்தர் வருவார், அவர் வந்த உடனே குழந்தைகளுக்கு எப்போ பார்த்தாலும் கணக்கு போட்டுட்டே இருப்பாருங்க, 46 7 வகு 58 13 பெருக்கு. அவரை கண்டாலே தலைதறிக்க ஓடுவாங்க. நான் ஒரு நாள் அவர் கூப்பிட்டு கேட்டேன், உங்களுக்கு கணக்கு மேலே எவ்வளோ ஆர்வமா அப்படின்னு. இல்லை இல்லை, இல்லாட்டி என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு கேட்பாங்க. இப்படி கேள்வி கேட்டோம்னா ஓடிய போயிடுவாங்கன்னு. இது பாருங்கள், ஒரு பிஸ்கட் பாக்கெட் வாங்கிட்டு வரலாம், ஏதாவது கொடுக்கலாம். இன்னொன்று நினைவு வச்சுக்கோங்க, பெரியவர்கள், குழந்தைகள், தெய்வங்கள், நோயாளிகள் இவர்களெல்லாம் பார்க்க போகிறப்ப வெறுங்கையோடு போகக்கூடாதுங்க. ஏதாவது ஒரு பொருளை வாங்கிட்டு போய் கொடுத்துட்டு அவங்ககிட்ட பேசிட்டு இருந்தால் நல்லது. குழந்தைகளோடு பழகிற போது நாமும் குழந்தையாகிறோம், குழந்தை பருவத்துக்கே சென்று வருகிறோம்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோடு ஜே என் மருத்துவமனை, சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். வழங்கினார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோடு ஜே என் மருத்துவமனை, சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ்.
1: நமக்கான கௌரவம் இங்கிருந்தே தொடங்கும். கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ், கடைவீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில், சேலம்.
2: நேரம் இரவு 7:01. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரலை திரை இசை நிகழ்ச்சி இது. காற்றலையில் இனிமையான கானங்களை கேட்கக்கூடிய நிகழ்ச்சி இது. அந்த வகையில் நிகழ்ச்சியின் முதல் பாடலாக வருகிறது ஏப்ரல் மாதத்தில் என்ற திரைப்படத்திலிருந்து பாடல். பாடலுக்கான இசை யுவன் சங்கர் ராஜா.

0: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 6:55 மழலை மொழி இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: மணிப்பால் மருத்துவமனை, தால்மியா போர்டு, என்ன சோட் சேலம்.
4: நேரம் இரவு 7:07. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. மேலை திரையிசை நிகழ்ச்சி நிகழ்ச்சியில் அடுத்தப்படுவதாக வருகிறது காதலுக்கு மரியாதை என்ற திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: காதல். நேர ஒழித்த இந்த பாடலோடு நிறைவுக்கு வருகிறது இன்றைய திரை இசை நிகழ்ச்சி. இனி பண்பலையில் தொடர்ந்து மாவட்ட செய்திகள், அதனைத் தொடர்ந்து தமிழில் செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலா கேட்கலாம்.
1: ஆகாஷவாணி நாமக்கல் மாவட்ட செய்திகள் வழங்குபவர் எஸ் கண்ணன்.
2: நாமக்கல் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தை திறந்து வைத்து மாநில மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் கே ஜி அருண்ராஜ் செய்தியாளர்களை சந்தித்தார்.

0: தெரிவித்தார். அப்போது கூறிய அவர், ஆப்பிரிக்காவின் காங்கோ, உகாண்டா ஆகிய நாடுகளில் பரவி வரும் எபோலா வைரஸை உலக சுகாதார நிறுவனம் பெருந்தொற்றாக அறிவித்துள்ளது. எனவே தேவையான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் தமிழக சுகாதாரத்துறை மேற்கொண்டு வருகிறது என்றும், குறிப்பாக சர்வதேச விமான நிலையங்களில் ஆப்பிரிக்க நாடுகளிலிருந்து வரக்கூடிய பயணிகளை கண்காணித்து தொற்று அறிகுறிகள் இருந்தால் தனிமைப்படுத்துவதற்கான வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன என்றும் கூறினார். மேலும் துறைமுக பகுதிகளிலும் கண்காணிக்கப்பட்டு வருகிறது என்றும், தமிழகத்தில் இதுவரை எபோலா வைரஸ் தொற்று அல்லது அறிகுறி எதுவும் இல்லை என்றும் கூறினார். இந்த நிகழ்ச்சியில் நாமக்கல் சட்டமன்ற உறுப்பினர் திரு சி எஸ் திலீப் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தமிழகத்தில் பத்திரப்பதிவு எளிமையாக நடைபெறுவதற்கு அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது என்றும், அனைத்து சார்பதிவாளர் அலுவலகங்களிலும் திடீர் ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் மாநில வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் திரு தா லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்ட பத்திரப்பதிவு சார்பதிவாளர் அலுவலகத்தில் அமைச்சர் திரு தா லோகேஷ் தமிழ்ச்செல்வன் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது பத்திரப்பதிவு அலுவலகத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பணிகள், இணையதளங்களில் பத்திரப்பதிவு முறையாக மாவட்ட அளவில் நடைபெற்றதா என பத்திரப்பதிவுத்துறை அலுவலர்களிடம் கேட்டறிந்தார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன், தமிழகத்தில் பத்திரப்பதிவுத்துறையில் லஞ்சம் ஏதும் இல்லாமல் மக்களுக்கு எளிதாக பத்திரப்பதிவு செய்து கொடுக்க வேண்டும் என்பதே தமிழ்நாடு அரசின் நிலைப்பாடு ஆகும் என கூறினார். இதுபோன்ற திடீர் ஆய்வுகள் தமிழகம் முழுவதும் சார்பதிவாளர் அலுவலகங்களில் அவ்வப்போது நடத்தப்படும் என்றும், ஏதாவது முறைகேடுகள் கண்டுபிடிக்கப்பட்டால் உடனடியாக அதன் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் திரு த. லோகேஷ் தமிழ்ச்செல்வன் கூறினார். திருச்செங்கோட்டில் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் நடைபெற்ற உலக புகையிலை ஒழிப்பு தின விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் மாநில அமைச்சர்கள் டாக்டர் கே ஜி அருண்ராஜ், திருமதி சி விஜயலட்சுமி உள்ளிட்டோர் கலந்து கொண்டு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். நிகழ்ச்சியில் பங்கேற்ற அமைச்சர்கள் உலக புகையிலை எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு அமைக்கப்பட்ட விழிப்புணர்வு அரங்குகளை பார்வையிட்டு கையெழுத்து இயக்கத்தை தொடங்கி வைத்தனர். மேலும் உலக புகையிலை எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு உறுதிமொழியும் எடுத்துக் கொள்ளப்பட்டது. அமைச்சர் மருத்துவர் அருண்ராஜ் உறுதிமொழி வாசிக்க அனைவரும் உடன் வாசித்து ஏற்றுக்கொண்டனர். தொடர்ந்து புகையிலை பாதிப்புகள் குறித்து கல்லூரி மாணவ மாணவிகள் பங்கேற்ற விழிப்புணர்வு நாடகமும் இடம்பெற்றது. நாமக்கல் மாவட்டத்தின் புதிய ஆட்சித்தலைவராக திரு எல் மதுபாலன் பொறுப்பேற்றுக் கொண்டார். மருத்துவம், கல்வி, உள்கட்டமைப்புகளை மேம்படுத்த முன்னுரிமை அளிக்கப்படும் என்றும் அவர் கூறினார். திருச்செங்கோடு அருள்மிகு அர்த்தநாரீஸ்வரர் வைகாசி விசாக தேர் திருவிழா கடந்த 22ஆம் தேதி தொடங்கியது. முன்னதாக 450 ஆண்டுகள் பழமை வாய்ந்த தேருக்கு ஓய்வு கொடுக்கப்பட்டு புதிய தேர் வடிவமைக்கப்பட்டு வெள்ளோட்டமும் விடப்பட்டது. பள்ளிப்பாளையம் நகராட்சிக்குட்பட்ட தொழிற்சாலைகளில் மாநில சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறை அமைச்சர் டாக்டர் வி கே ராஜீவ் திடீர் ஆய்வு செய்தார். பால்வளத்துறை அமைச்சர் திருமதி சி விஜயலட்சுமி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். முறையாக சுத்திகரிப்பு செய்து செயல்படாத சாய மற்றும் சலவை ஆலைகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அமைச்சர் திரு ராஜீவ் கூறினார். பள்ளிப்பாளையம் அகரஹாரம், நேரு நகர், வசந்தா நகர், குமரன் நகர், திரையரங்க பகுதி, குமாரபாளையம் அகரஹாரம் மற்றும் முனியப்பன் கோவில் ஆகிய இடங்களில் ஆய்வு மேற்கொண்டு சாய மற்றும் சலவை ஆலைகளின் சுத்திகரிப்பு நிலையங்கள் முறையாக பராமரிக்கப்படுகின்றனவா என்றும், கழிவுநீர் முறையாக மறுசுழற்சி செய்யப்படுகிறதா என்றும் அமைச்சர்கள் கள ஆய்வு செய்தனர். அப்போது முறையான சுத்திகரிப்பு நிலையம் இல்லாமல் அரசின் விதிமுறைகளுக்கு மீறி கழிவுநீர் வெளியேற்றப்பட்டதைக் கண்டு ஒரு சாய ஆலை மூடப்பட்டது. மேலும் ஒரு சாய ஆலை தொழிற்சாலையின் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டது. தமிழகத்தில் சாய மற்றும் சலவை ஆலைகளிலிருந்து சேகரமாகும் கழிவுநீரை சுத்திகரிப்பு செய்து மட்டுமே வெளியேற்ற வேண்டும். மக்களுக்கு தீங்கு விளைவிக்கும் எந்தவொரு சாய சலவை ஆலை மீதும் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் திரு ராஜீவ் கூறினார். பள்ளிப்பாளையம் அடுத்துள்ள அகரகாரம் பகுதியைச் சேர்ந்த கூலி தொழிலாளியான கே கோபாலகிருஷ்ணன் என்பவர் தனது நண்பர்களுடன் பள்ளிப்பாளையம் காவிரி ஆற்றில் கடந்த 2ஆம் தேதி குளித்தபோது எதிர்பாராத விதமாக இடி மின்னல் தாக்கியதில் பரிதாபமாக உயிரிழந்தார். இதனையடுத்து அவரது குடும்பத்தாரை கடந்த 3ஆம் தேதி சந்தித்த தமிழக பால்வளத்துறை அமைச்சர் திருமதி சி விஜயலட்சுமி பாதிக்கப்பட்ட குடும்பத்தாருக்கு ஆறுதல் கூறினார். மேலும் தமிழக பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து 4 லட்சம் ரூபாய் நிதிக்கான ஆணையை கோபாலகிருஷ்ணன் மனைவி தேவகியிடம் அமைச்சர் வழங்கினார். நாமக்கல் அடுத்த அலங்காநத்தம் பகுதியில் மாவட்ட திறன் இந்தியா இயக்கம் மக்கள் கல்வி நிறுவனம் சார்பில் உலக சுற்றுச்சூழல் தின விழா கடந்த 5ஆம் தேதி கொண்டாடப்பட்டது. நிகழ்ச்சியில் பங்கேற்ற சேந்தமங்கலம் சட்டமன்ற உறுப்பினர் திரு பி சந்திரசேகர், உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு அலங்காநத்தம் மகளிர் சுய உதவிக்குழு கட்டடம் அருகே மரக்கன்றுகளை நட்டு வைத்து திறன் பயிற்சி பெற்ற அனைவருக்கும் மரக்கன்றுகள் வழங்கினார். திறன் இந்தியா திட்டத்தில் தையல், எலக்ட்ரீஷியன், பிளம்பிங், தேனீ வளர்ப்பு, காளான் வளர்ப்பு உள்ளிட்ட பல்வேறு திறன் பயிற்சிகளை வெற்றிகரமாக முடித்த 75 பேருக்கு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. அரசு மருத்துவமனைகளில் மருத்துவர்கள் மற்றும் பணியாளர்கள் சிகிச்சைக்கு வரும் பொதுமக்களிடம் மிகவும் பொறுப்புணர்வுடன் நடந்து கொள்ள வேண்டும் என மாநில வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் திரு தா லோகேஷ் தமிழ்ச்செல்வன் அறிவுறுத்தியுள்ளார்.
1: நாமக்கல் மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் எஸ் கண்ணன். தொடர்வது தமிழில் செய்திகள்.
2: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம்.

0: தலைப்புச் செய்திகள். பாதுகாப்பு படையினருக்கான வீர தீர செயலுக்கான விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று புதுதில்லியில் வழங்கினார். ஏழை மக்களின் மேம்பாட்டிற்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த 20 மக்களவை உறுப்பினர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவு தெரிவித்துள்ளனர். பிலிப்பைன்ஸில் நேரிட்ட நிலநடுக்கத்தில் 32 பேர் உயிரிழந்தனர், 200க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டிக்கான பயிற்சி ஆட்டத்தில் இந்தியா 26 ரன் வித்தியாசத்தில் வெஸ்ட் இண்டீஸை வென்றது. இனி விரிவான செய்திகள். பாதுகாப்பு படையினருக்கான வீர தீர செயலுக்கான விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று புதுதில்லியில் வழங்கினார். குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் லெப்டினன்ட் கமாண்டர் சூரஜ் பிரசார், லெப்டினன்ட் கர்னல் நிதேஷ் பாரதி சுக்லா, மேஜர் ஆதித்ய பிரதாப் சிங், ஆய்வாளர்கள் லக்ஷ்மண் கேவத், ரமேஸ்வர் பிரசாத் தேஷ்முக் ஆகியோருக்கு ஷௌரிய சக்ரா விருது வழங்கப்பட்டது. குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி, பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங், மத்திய அமைச்சர்கள் மற்றும் முப்படைகளின் அதிகாரிகள் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். ஏழை மக்களின் மேம்பாட்டிற்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், நடைபாதை வியாபாரிகளுக்கான கடனுதவி திட்டம், முத்ரா கடனுதவி திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் மூலம் கோடிக்கணக்கானோர் பயனடைந்து வருவதாக கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதற்கான இலக்கோடு கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாகவும் ஏழைகளின் சமூக பொருளாதார பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் திரு அமித்ஷா கூறியுள்ளார். தொழில் முதலீட்டிற்கு உகந்த நாடாக இந்தியா திகழும் வகையில் பல்வேறு திட்டங்களை மத்திய அரசு செயல்படுத்தி வருவதாக தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். நாடு முழுவதும் 100 தொழிற்பூங்காக்களை ஏற்படுத்துவதற்கான பணிகளை விரைவுபடுத்துவதற்கான இணையதள சேவையை இன்று புதுதில்லியில் தொடங்கி வைத்து அவர் பேசினார். முதலீட்டாளர்களின் அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்வதற்கு ஏதுவாக இந்த சேவை தொடங்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இந்த தொழிற்பூங்காக்கள் சிறு குறு தொழில்துறையின் வளர்ச்சிக்கு மேலும் உத்வேகம் அளிக்கும் என்றும் அமைச்சர் கூறினார். நாடு முழுவதும் பெட்ரோலிய பொருட்கள் விநியோகம் சீராக உள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய பெட்ரோலியத்துறையின் கூடுதல் செயலர் திரு பிரவீன் கனோஜா, பெட்ரோலிய பொருட்களின் உற்பத்தியும் அதிகரித்து வருவதாக தெரிவித்தார். பெட்ரோலிய பொருட்கள் போதிய அளவில் கையிருப்பில் உள்ளதாகவும் பொதுமக்கள் இதுகுறித்து அச்சம் கொள்ள தேவையில்லை என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். சமையல் எரிவாயு சிலிண்டர் விநியோகமும் சீராக நடைபெற்று வருவதாகவும் திரு பிரவீன் கனோஜா கூறினார். இயற்கை உரத்தின் பயன்பாடு அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. நடப்பு பருவத்தில் மட்டும் 3.5 மடங்கு அதிகமாக இயற்கை உரத்தை விவசாயிகள் வாங்கியுள்ளதாக வேளாண் துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மத்திய அரசு மேற்கொண்ட விழிப்புணர்வு நடவடிக்கைகளே இதற்கு காரணம் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த 20 மக்களவை உறுப்பினர்கள் பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவு தெரிவிக்க முடிவு செய்துள்ளதாக அக்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ககோலி கோஷ் தஸ்திதார் கூறியுள்ளார். செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியில் இதனை தெரிவித்துள்ள அவர், தங்கள் முடிவு குறித்து மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லாவுக்கு கடிதம் எழுதியுள்ளதாக கூறினார். தேசிய ஜனநாயக கூட்டணிக்கான ஆதரவு குறித்தும் அந்த கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக திரு ககோலி கோஷ் தஸ்திதார் தெளிவுபடுத்தினார். எதிர்க்கட்சிகளின் ஒருங்கிணைந்த கூட்டணியின் ஆலோசனைக் கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு எதிராக ஒருங்கிணைந்து போராடுவது என தீர்மானிக்கப்பட்டுள்ளது. வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தப் பணிகள் தொடர்பான அச்சங்களை எடுத்துரைத்து உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு கடிதம் எழுதுவது என்றும் இக்கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டது. இக்கூட்டத்தில் தொடக்க உரையாற்றிய காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே, மத்திய அரசு தவறான பொருளாதார மற்றும் வெளியுறவு கொள்கைகளை கடைபிடித்து வருவதாக குறை கூறினார். மாதத்திற்கு 2 முறை கூட்டணியின் கூட்டம் நடைபெற வேண்டும் என்றும் இதில் முடிவெடுக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான

காப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். மக்களுக்கு தகவல்களை கொண்டு செல்வதில் ஆகாஷ்வாணி முக்கிய பங்கு வகிப்பதாக பிரசார் பாரதி தலைவர் திரு பிரசூன் ஜோஷி கூறியுள்ளார். எமது செய்தியாளரிடம் இதனை தெரிவித்த அவர், ஆகாஷ்வாணியின் 90 ஆண்டுகால சேவை வரலாற்று சிறப்புமிக்கது என்றார். ஆகாஷ்வாணியின் வளர்ச்சிக்காக பங்களித்த எண்ணற்ற கலைஞர்களுக்கும் ஊழியர்களுக்கும் நேயர்களுக்கும் வாழ்த்து தெரிவித்துக் கொள்வதாகவும் திரு பிரசூன் ஜோஷி கூறினார். நாடு முழுவதும் நம்பகத்தன்மை வாய்ந்த செய்திகளை ஆகாஷ்வாணி கொண்டு சேர்ப்பதாக பிரசார் பாரதியின் தலைமைச் செயல் அதிகாரி திரு கௌரவ் திவிவேதி தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் இதனை தெரிவித்த அவர், இந்நாளையொட்டி பிரசார் பாரதி ஊழியர்களுக்கும் நேயர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக கூறினார். மணிப்பூர் மாநிலத்தில் நீதித்துறை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு கெம்சந்த் சிங் கூறியுள்ளார். தௌபால் மாவட்டத்தில் தேசிய புலனாய்வு அமைப்பின் சிறப்பு நீதிமன்றத்தை இன்று திறந்து வைத்து அவர் பேசினார். நீதித்துறையின் சேவைகளை எளிதாக பெறுவதற்கு இந்த புதிய நீதிமன்றம் உதவிடும் என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டார். சிக்கிமில் அரசு அலுவலகங்களில் ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரியும் அரசு ஊழியர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில அரசு கூறியுள்ளது. கல்வித்துறை சார்பில் ஓராண்டு காலத்திற்கு இதற்கான திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாக சிக்கிம் அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. தொழில்நுட்ப பயன்பாட்டிற்கான பயிற்சியும் இதில் இடம்பெற்றுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஈரானில் பயணம் மேற்கொள்வதை தவிர்க்குமாறு மத்திய அரசு மீண்டும் அறிவுறுத்தியுள்ளது. ஈரானில் வசிக்கும் இந்தியர்கள் அந்நாட்டிலிருந்து வெளியேறுமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. ஈரானில் உள்ள இந்திய தூதரகம் சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ளது. மேற்காசியாவில் நிலவும் தற்போதைய சூழலை கருத்தில் கொண்டு இந்த அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இஸ்ரேலும் ஈரானும் உடனடியாக சண்டை நிறுத்தத்தை அறிவிக்க வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கேட்டுக் கொண்டுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், அமைதிக்கான பேச்சுகள் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். பிலிப்பைன்ஸில் நேரிட்ட நிலநடுக்கத்தில் 32 பேர் உயிரிழந்தனர். 200க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். சரங்கானா மாகாணத்திற்குட்பட்ட மாசின் நகர்ப்பகுதியை மையமாக கொண்டு இந்த நிலநடுக்கம் நேரிட்டதாக அந்நாட்டு அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்த நிலநடுக்கம் காரணமாக சுனாமி எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டது. பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்புப் பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டிக்கான பயிற்சி ஆட்டத்தில் இந்தியா 26 ரன் வித்தியாசத்தில் வெஸ்ட் இண்டீஸை வென்றது. கார்டிஃபில் நடைபெற்ற இப்போட்டியில் டாஸ் வென்ற வெஸ்ட் இண்டீஸ் முதலில் பந்து வீச தீர்மானித்தது. இதனையடுத்து பேட் செய்த இந்தியா நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 179 ரன் எடுத்தது. அதிகபட்சமாக பார்த்தி ஃபல்மாலி 40 பந்துகளில் 56 ரன் எடுத்து ஆட்டமிழக்காமல் இருந்தார். 180 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பின்னர் பேட் செய்த வெஸ்ட் இண்டீஸ் 8 விக்கெட் இழப்பிற்கு 153 ரன் மட்டுமே எடுத்து தோல்வியடைந்தது. ஸ்ரேயங்கா பாட்டில் 4 விக்கெட்டுகளையும் ராதா யாதவ் 3 விக்கெட்டுகளையும் வீழ்த்தினர். ஆசிய போட்டிகளில் பங்கேற்பதற்கான இந்திய கோல்ஃப் அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆடவர் பிரிவில் யுவராஜ் சந்து, சப்தக் தல்வார், வீர் அஹ்லவாத் ஆகியோரும், மகளிர் பிரிவில் திக்ஷா தாகர், அதித்தி அசோக், பிரணவி அர்ஸ் ஆகியோரும் இதில் இடம்பெற்றுள்ளனர். உலான்பாட்டர் ஓபன் மல்யுத்த போட்டியில் இந்தியா 8 தங்கம் 9 வெண்கலப் பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் முதலிடத்தை பிடித்தது. லிபேமா ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி, அமெரிக்காவின் ராஜீவ் ராம் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 7-6, 4-6, 10-7 என்ற செட்கணக்கில் அமெரிக்காவின் இவாங்கிங், ஸ்வீடனின் ஆண்ட்ரே குரான்சன் இணையை வென்றது. அமெரிக்காவில் நடைபெற்ற சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன், ரித்விக் சௌத்ரி, போலிப்பள்ளி இணை பட்டம் வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பாதுகாப்பு படையினருக்கான வீர தீர செயலுக்கான விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று புதுதில்லியில் வழங்கினார். ஏழை மக்களின் மேம்பாட்டிற்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த 20 மக்களவை உறுப்பினர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவு தெரிவித்துள்ளனர். பிலிப்பைன்ஸில் நேரிட்ட நிலநடுக்கத்தில் 32 பேர் உயிரிழந்தனர். 200க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டிக்கான பயிற்சி ஆட்டத்தில் இந்தியா 26 ரன் வித்தியாசத்தில் வெஸ்ட் இண்டீஸை வென்றது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.

0: இனிய இரவு வணக்கம் நேயர்களே, இது உங்கள் அபிமான தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் 7:25.
1: கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
2: நான் இன்ஜினியரிங் முடிச்சிட்டு HCL ல வர்க் பண்ணிட்டு இருக்கேன்.
3: நான் இன்ஜினியரிங் முடிச்சிட்டு L&T ல வர்க் பண்றேன்.
2: நீங்க எங்க படிச்சீங்க?
4: அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ்.
5: சாமானியர்களையும் சாதனையாளராக்கும் அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ், an autonomous institution. NAAC A grade accredited, NBA accredited, Apple authorized training center, 3D printing facility னு எல்லா தரத்தையும் பெற்றிருக்கு. இங்க வர்க் பண்ற ஃபேக்கல்டீஸ்ல 50% members PhD degree holders. ICT enabled smart classrooms ஓட லேர்னிங்க என்ஹான்ஸ் பண்றாங்க. அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648. கால் 9500509984.
6: தருமபுரி பண்பலை 102.5 நாளையான் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
7: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
8: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: நேயர்கள் இனி கேட்கலாம்
9: வயல் வெளி.
10: அண்ணே, மாடசாமி அண்ணே, வா வா, ரொம்ப நாள் ஆச்சு உன்னை பார்த்து. இப்பதான் இந்த தங்கச்சிய பாக்கணும்னு உனக்கு ஞாபகம் வந்துச்சா என்ன?
9: என்னமா தங்கச்சி பண்றது, இந்த அண்ணனோட வேலை அப்படி. தோட்டத்துல நிறைய வேலை கிடைஞ்சது, அதனாலதான் உன்னை பார்க்க வர முடியல. போன தைப்பொங்கலுக்கு வந்து பார்த்துட்டு போனது, இப்பதான் வரேன். சரி, எல்லாம் சௌக்கியமா இருக்கிறீங்களா?
10: ஊர் உலகத்துல நீ மட்டும்தான் என்னமோ விவசாயம் பண்ற மாதிரியே சொல்ற. சரி சரி, இருந்தாலும் பரவாயில்ல. சரி வாண்ண, முதல்ல வெயில் கலப்பில் வந்திருப்ப, எதனா மோர் சாப்பிட்றியா?
9: ஒன்றும் வேணாமா, தங்கச்சியை பார்த்ததே எனக்கு போதும்.
10: சரிண்ணே, தங்கச்சியை பார்க்கறதுக்கு வர்றதுக்கு நிறைய வாங்கிட்டு வந்திருக்கு போல. பையில் என்ன கொண்டு வந்திருக்க எங்க காட்டு? அடடே சூப்பர்ண்ணே, நிறைய மாங்காய் கொண்டு வந்திருக்கியே. நானே விலைக்கு வாங்கலான்னு நினச்சேன், நீயே கொண்டு வந்துட்ட, ரொம்ப நல்லதுண்ணே. சரி என்ன விளைச்செல்லாம் ரொம்ப அமோகமா மாங்காய்?
9: மாங்காய் செடிலாம் நல்லா தான் இருக்குது, ஆனால் மாங்காய் தான் எதுவுமே உடலை. மாங்காய் காப்பே பிடிக்கலம்மா, என்னன்னே தெரியல. மாங்காயில் வந்து கருப்பு கருப்பாகவும் புள்ளி புள்ளியாகவும் சொத்த சொத்தையாக இருக்குது, என்னன்னே தெரியல. என்னன்னு பார்த்தாலும் ஒன்றுமே புரியல. என்ன செய்யறது என்ன பண்ணுறதுன்னு எந்த ஒரு இதுவும் விளங்கலம்மா. இந்த மாங்காயில் இப்படி ஆகிறதுக்கு ஏதாவது செய்தி தெரியுமா உனக்கு? தெரிஞ்சால் எனக்கு கொஞ்சம் சொல்லு தங்கச்சி.
10: அண்ணே, அதுக்கு தான் நாலு விஷயம் நமக்கு தெரியணும்னா என்ன கேட்கணும் தெரியுமா?
9: நாலு விஷயம் தெரியும்னா எங்கம்மா நான் போய் கேட்கறது? யாரை கேட்கறது, என்ன கேட்கறது? இப்பெல்லாம் யாரு விவசாயம் பண்றாங்க போய் கேட்கறதுக்கு?
10: என்ன கேட்கணும்னே என்ன கேட்டிருந்தா நானே சொல்ல போறேன். சரி சரி, நீ வந்துட்ட, அவ்வளோலாம் வந்து நீ வந்து மெனக்கெட்டு எங்கேயும் போய் தேடி அலைய வேணாம். நம்ம தருமபுரி பண்பலை, ஏற்காடு பண்பலை இருக்கு இல்லையா, அதை வந்து கேட்டினாவே உனக்கு எல்லா சந்தேகமும் தீர்ந்துடும். என்ன சரியா?
9: அடடே, வயல்வெளி நிகழ்ச்சியில் மாச்செடியை பற்றின செய்திகள்லாம் சொல்கிறாங்களா? வந்ததே களைப்பாக இருக்கு, கொஞ்சம் ஓய்வு எடுத்துட்டு நாம் அந்த நிகழ்ச்சியை ரெண்டு பேருமே கேட்கலாம்.
10: சரிண்ணே.
9: வயல் வெளி இன்றைய நிகழ்ச்சியில் மா சாகுபடியில் நோய் மேலாண்மை பையூர் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவன துணை பேராசிரியர் டாக்டர் எஸ் சுந்தரமூர்த்தி அவர்களின் உரையினை கேட்கலாம்.
11: மா விவசாயிகள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டத்தில் பொறுத்தவரையிலும் மா அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமான ஒரு பழப்பயிராகும். அதுவும் முக்கியமாக பார்த்தோம் அப்படின்னா இந்த சூழ்நிலையில் மாவில் ஏற்படக்கூடிய நோய்களும் அதன் மேலாண்மை முறைகளை பற்றி தான் இப்போ நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். மா மரத்தில் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நோய் தாக்குதல் அப்படிங்கிறது மிக அதிகமாக காணப்படக்கூடியதை நம்ம பார்த்துட்ருக்குறோம். பொதுவாக மாமரத்தில் பொறுத்தவரையிலும் நோய்கள் தாக்குதலை நம்ம ஒரு மூணு காரணிகளாக, மிக முக்கியமான மூணு காரணிகளாக பிரிக்கலாம். பூஞ்சையால் ஏற்படக்கூடிய நோய்கள், பாக்டீரியாவால் ஏற்படக்கூடிய நோய்கள், வைரஸ் கிருமியால் ஏற்படக்கூடிய நோய்கள்னு நம்ம பிரிக்கலாம். சரி, இப்போ ஏன் வந்து ஒரு மாமரத்தில் வரக்கூடிய நோய்களுக்கு நம்ம முக்கியமாக கவனத்தில் கொள்ளணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, நோய்கள் அப்படிங்கிறது எல்லா உயிரினங்களுக்கும் வரக்கூடிய பொதுவான ஒன்று. அது மனிதனுக்கு வரும், விலங்குகளுக்கு வரும், செடி கொடி புல்லு பூண்டு மரங்களுக்கு வரும். இப்போ இதனால் என்ன விளைவுகள் ஏற்படும்

பொதுவா மரம் இருந்தாலும் சரி செடி கொடியா இருந்தாலும் சரி நோய்கள் தாக்கப்பட்ட மரத்திலேயோ இல்ல செடி கொடிகளிலேயோ அதனுடைய மகசூலும் பயிரில் வரக்கூடிய விளைச்சல தரமும் மிக குறைஞ்சு போயிடும். இதுக்கு மிக முக்கியமான ஒரு காரணியே இந்த நோய் தாக்குதல்ங்கிறது அமையுது. மாவில் ஏற்படக்கூடிய நோய்கள் அப்படின்னு பார்த்தோம், நாம் ஏற்கனவே மூணா பிரிச்சிருக்கிறோம் சொன்னோம். அதாவது பூஞ்சைகளால் ஏற்படக்கூடிய நோய்கள், பாக்டீரியாவால் ஏற்படக்கூடிய நோய்கள், வைரஸ் கிருமியால ஏற்படக்கூடிய நோய்கள்னு. இதுல பலதரப்பட்ட நோய்கள் இந்த மூணு வகைப்படுத்தி இருந்தாலுமே மிகவும் மிக முக்கியமான மகசூலை குறைக்கக்கூடிய தன்மை கொண்ட நோய்கள் அப்படின்னு

அதுக்கு சாதகமாக அமையுது. சுற்றுப்புற சூழல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். வெப்ப சூழ்நிலைகள், ஈரப்பதம், இதை பொறுத்து தான் அந்த நோய்கள் ஏற்படுத்தக்கூடிய நோய் காரணி அப்படிங்கிறது வளர்றதுக்கு ஏற்ப சூழலை உண்டாக்குறதுனால அந்த நோய் கிருமியானது நல்லா வளர்ந்து நம்ம செழுமையாக வளர்த்துட்டு இருக்கிற அந்த மாமரத்தில் நோய்கள் உண்டாக்கும் திறனை அது பெறுது. இதில் முக்கியமாக பார்த்தோம் அப்படின்னா மிக மிக முக்கியமான மாவில் இருக்கக்கூடிய நோய்களில் முதல் நோய் அப்படின்னு சொல்றது, மிக முக்கியமான நோய்ன்னு சொல்றது ஆந்த்ரக்னோஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பல அழுகல் நோய். போன வருடம் கூட இந்து தமிழ் அந்த நியூஸ் பேப்பர்ல பல வகையான இந்த நோய் தாக்குதனால ஒரு பூஞ்சையினால இந்த பூஞ்சை நோய் தாக்குதால மத்தூர் பிளாக்ல பொறுத்தவரையிலும் ஏகப்பட்ட நோய்கள்லாம் தாக்கின பழங்களை விவசாயிகள் வந்து ரொம்ப சிரமத்துக்குள்ளாகி அதெல்லாம் ரொம்ப அழுகி போனதாகவும் ரொம்ப இழப்பீடுகள் சந்தித்ததாகவும் செய்தித்தாளில் செய்தி வந்தது. அப்படியேப்பட்ட மிக முக்கியமான நோய் அப்படின்னு சொன்னோம்னா இந்த ஆந்த்ரக்னோஸ்ன்னு சொல்லக்கூடிய பல அழுகல் நோய். சரி, இப்போ இந்த நோயோடைய அறிகுறிகள் என்ன, அதை எப்படி நாம் கண்டறியறது கட்டுப்படுத்துறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பொதுவான ஒரு திருக்குறளை நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பு செயல் அப்படின்னுங்கிற அந்த திருக்குறள் இந்த நோய் கட்டுப்படுத்துறதுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கும். நம்ம திருக்குறளையே அதில் என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஒரு நோய் வருது அப்படின்னா அந்த ஆந்த்ரக்னோஸுடைய நோய் எந்த மாதிரியான அறிகுறிகளை நம்ம கண்ணுக்கு புலப்படுற மாதிரி அந்த மரத்தில் கொடுக்குது. சரி, அந்த நோய் அறிகுறி கண்ட உடனே எப்படி வந்து முதலுதவி செஞ்சு அதாவது இமீடியட்டாக தடுப்பு நடவடிக்கைகள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம அதை ஆராய்ச்சி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த தாக்குதல் நோய் தாக்குதல் வரக்கூடியதை தடுக்கலாம், மகசூல் இழப்பு ஏற்படாமும் நம்ம கட்டுப்படுத்திக்கலாம். சரி, இப்போ இந்த ஆந்த்ரக்னோஸ் இல்லை பலழுகல் நோய் அதனுடைய அறிகுறிகள் எப்படி இருக்கும் அப்படின்னா பொதுவாக இலைகளில் பொறுத்தவரையிலும் சரி பழங்கள்லையும் சரி இந்த ரெண்டு பகுதியில் மட்டும்தான் மிக முக்கியமான இந்த நோய் தாக்குதலோட அறிகுறி இருக்கும். சரி, இலைகளில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பழுப்பு நிறத்தில் கொப்பளம் மாதிரி இலைகளுடைய மேல் பகுதியில் நோயுடைய தாக்கம் காணப்படும். இது வந்து இலையில வரக்கூடிய அறிகுறி. இதுவே படத்தில் வந்தது பார்த்தீங்க அப்படின்னா கொப்பளம் மாதிரி கருப்பு கலர்ல அதனுடைய தாக்கத்தோட அறிகுறி தென்படும். அதுவும் எப்போ அதிகமாக தென்படும்னா மாங்கனியானது நல்லா காயிலிருந்து பழம் ஆகிட்டே இருக்கக்கூடிய சூழ்நிலையில அந்த நோயுடைய தாக்கம் அதிகரிச்சுக்கிட்டே போகும். கருப்பு கலருடைய கொப்பளங்கிறது ரொம்ப பெருசா அதிகப்படுத்தி தரத்தை குறைக்கிறதுக்கும் அந்த உள்ள இருக்கக்கூடிய சதைகளை வந்து அழுகிறதுக்கும் அந்த நோய் காரணியானது வழிவகிச்சுட்டே இருக்கும். இந்த நோயோட அறிகுறிகள் பார்க்கும் போது இலையில வரக்கூடியதும் படத்துல வரக்கூடியதும் எப்படிங்கறத சொல்லியிருக்கிறோம். சரி, இது கட்டுப்படுத்துறதுக்கு என்ன முறை அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப இலையில நோயோட அறிகுறி தென்படும் போது நம்ம வந்து தெளிப்பான் மூலியமா அதாவது மேங்கோசெப் அப்படின்னு சொல்லி பூஞ்சிக்கொல்லி இருக்குங்க, அந்த பூஞ்சிக்கொல்லிய 2% வீதத்துல தெளிப்பான் மூலியமா தெளிச்சோம் அப்படின்னா இந்த நோயை நம்ம கட்டுப்படுத்திடலாம். இது வந்து இலைக்கு இலையில வரக்கூடிய அந்த ஆந்த்ரக்னோஸ் அப்படிங்கிற நோய். இதுவே பழத்துல வரங்கிற அறிகுறி தென்பட்டுச்சுன்னா பழத்துல வரக்கூடிய நோயோட அறிகுறிக்கு பேரு பல அழுகல் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப அந்த பல அழுகலை வந்து நம்ம கட்டுப்படுத்துறதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னா கார்பன் டசிம் அப்படின்னு சொல்லி பூஞ்சிக்கொல்லி இருக்கு, அது 1 கிராம் 1 லிட்டர் தண்ணியில நம்ம கலந்து தெளிப்பான் மூலியமா தெளிக்கும் போதும் சரி அது நம்ம கட்டுப்படுத்த வாய்ப்பு இருக்கு, மற்ற இடத்துக்கு பரவாம இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி நம்ம அறுவடைக்கு அப்புறம் குடோன்ல ஸ்டோரேஜ் பண்றதுக்கு முன்னாடி அதை ஒரு சுடு நீர்ல ஒரு 15 நிமிடம் நம்ம டிப் பண்ணி அதுக்கப்புறம் எடுத்து நம்ம ஸ்டோரேஜுக்கு போகும்போது அந்த நோயுடைய தாக்கம் இதுல இருக்காது, மற்றதுக்கும் பரவறதுக்கு வாய்ப்பு இல்லாம இருக்கும். சுடுநீர்ல வந்து நம்ம முக்கி அந்த 15 நிமிஷத்துக்கு பதிலா வேற ஏதாவது ஒரு மருந்து இருக்குதான்னு கேட்டீங்கன்னா இருக்குது, பினோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பூஞ்சைக்குள்ளிய அதே 1 கிராம் 1 லிட்டர் தண்ணி ஆனா 5 நிமிடம் மட்டும் முக்கி வச்சுட்டு நம்ம எடுத்து அதுக்கப்புறம் நம்ம ஸ்டோரேஜ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த நோய் தாக்குதல் அளவே குறைக்கப்படும், மீதிய மத்த அறுவடை பண்ண பழங்களுக்கும் பரவாம நம்ம ஒரு பாதுகாத்துக்கலாம். இது வந்து மிக முக்கியமான முதல் நோய் இந்த ஆந்த்ரக்னோஸ் சொல்லக்கூடிய பல அழுகல் நோய். இரண்டாவதுன்னு பாத்தீங்க அப்படின்னா முக்கியமா இந்த சம்மர் கண்டிஷன் வெயிலுடைய தாக்கம் அதிகமா இருக்கும் போது வரக்கூடிய இரண்டாவது நோய் அப்படின்னு சொல்லணும்னா அது சாம்பல் நோய் சொல்லக்கூடிய பவுடர் மெல்டியூ டிசீஸ் அப்படின்னு சொல்லி சாம்பல் நோய் அப்படின்னு சொல்லும் போது அதனுடைய அறிகுறிகள் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது முக்கியமா மாவுடைய இலைகள்லயும் பூக்கள்லயும் வரும், கனியில வராது. அப்ப இலைகள்லயும் சரி பூக்கள்லயும் சரி எப்படி அந்த நோயோட அறிகுறி தென்படும் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா வெள்ளை பவுடரு வந்து அந்த இலை மேல ஒரு படலமா கொட்டனா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அந்த வெள்ளை கலர்ல படர்ந்து இருக்கும். இதே மாதிரிதான் அந்த பூக்களும் சரி படலமா ஃபுல்லா அதை கவர் பண்ணி இருக்கும். இதனால என்ன ஆகும் பிரச்சனைனா உங்களுக்கு தெரியும் அந்த பச்சையங்கிறது முக்கியம், பச்சையம் இருந்தாதான் ஒளிச்சேர்க்கை ஈடுபட்டு அதனுடைய மகசூல் உற்பத்திக்கு அந்த தாவரமானது இயங்கும். இது வந்து இயற்கை நீதி ஒளிச்சேர்க்கை போட்டோசிந்தசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். பச்சையத்தை சாம்பல் நோய் அப்படிங்கிற அந்த வெள்ளை படலமானது முழுமையா மூடுறதால
ஒளிச்சேர்க்கைங்கிறது பாதிக்கப்படுது. ஒளிச்சேர்க்கை பாதிக்கப்படுறதுனால இயற்கை

நடக்கக்கூடிய பிசியாலஜிக்கல் ஆக்டிவிட்டின்னு சொல்லக்கூடிய அந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே தடைபடுது. இதனால உற்பத்தியும் அதனுடைய தகுந்த உற்பத்தி மகசூல கொடுக்க முடியாது. மலர்கள்லயும் இந்த நோய் தாக்கம் அதிகமா இருக்கும், இந்த சாம்பல் நோயோட தாக்கம். அப்படி இருக்கும்போது என்ன ஆகும்னா பூக்கள்ல இருந்து கனி ஆகாது. அப்படியே கனி ஆகும் போதும் இந்த பட்டன் ஷெட்டிங் மாதிரி சொல்லக்கூடிய சின்ன மொட்டா இருக்கும் போதே பிஞ்சானது கீழே உதிர்ந்துடும். இது வந்து இந்த இரண்டு நோய்களுடைய இரண்டு இலைகள்லையும் பூக்கள்லையும் வரக்கூடிய சாம்பல் நோயுடைய நோயின் அறிகுறிகள் இது. சரி, இது எந்த சூழ்நிலையில் வரும் அப்படிங்கறத நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வெப்பம் அதிகமா இருக்கக்கூடிய சம்மர் சீசன் சொல்லக்கூடிய இந்த கோடை காலத்துல இந்த நோயுடைய தாக்கம் மிக அதிகமா இருக்கும். தாக்குதல வந்து நம்ம முறையா கட்டுப்படுத்துறது எப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா சல்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய பூஞ்சிக்கொல்லி நம்ம சந்தையில கிடைக்குது. அந்த வெட்டபிள் சல்பர் சொல்லுவோம், அதை 0.2% தண்ணியில கலந்து தெளிப்பான் மூலமா தெளிக்கிறோம் அப்படின்னா இந்த சாம்பல் நோய் இலையிலும் சரி இல்ல பூக்களிலும் சரி அதனுடைய தாக்கத்தை நம்ம கட்டுப்படுத்திடலாம். மரத்திலிருந்து இன்னொரு மரத்துக்கு பரவாமே நம்ம நோய் தடுப்பு முறையை கையாண்டலாம். இது இரண்டாவது மிக முக்கியமான நோய் அப்படின்னு சொல்லிட்டோம். மூணாவது அப்படின்னு பாத்தீங்கன்னா கரும் படல நோய் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கரும் படல நோய் அப்படிங்கறது என்ன அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா முன்னாடி சொன்ன அந்த சாம்பல் நோய்க்கு அப்படியே ஆப்போசிட்டா நடக்கும். நம்ம முன்னாடி சொன்ன அந்த சாம்பல் நோயில வெள்ளக்கலர்ல படலமா இருக்குன்னு சொன்னோம். ஆனா இதுல பொறுத்த வரையிலும் அந்த நோயோட பேர்லயே நம்மளுக்கு தெரியுது, கரும்படல நோய் அப்படின்னு சொல்லுவோம். அந்த கரும்படல் நோய் வந்து எந்தெந்த பாதிக்கும் அப்படின்னா முக்கியமா இலைகள், அதுதான் ரொம்ப முக்கியம். இலைகளை தாண்டி இது பூக்கள் வருமானம் வராது, கனியில வருமானம் வரும். இதை எப்படி நம்ம வந்து கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சுலபமான ஒண்ணுதான். இது வந்து பாத்தீங்கன்னா கருப்பான ஒரு மேலோட்டமான பூஞ்சையா உருவாகுது. எதனால மெயினா உருவாகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த தத்து பூச்சியோடைய சர்க்கரை சுரப்பிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது பொதுவா அந்த பூச்சி வந்து அந்த இலையில உட்காரும் போது அதனுடைய எச்சம் பூஞ்சையை வந்து வளர்றதுக்கு உதவி செய்யுது. இந்த பூச்சிகள் சுரக்கக்கூடிய அந்த சர்க்கரை பொருளுக்கு மேலதான் அந்த இலப்பரப்புக்கு மேலதான் இந்த பூஞ்சை கரும் பூஞ்சையானது வளரும் தன்மை கொண்டது. இதுல ஏற்கனவே சொன்ன மாதிரி பாதிக்கப்பட்ட இலைகள் ஆகட்டும், முதிர்ந்த பழத்துல வரக்கூடிய இல்ல கனியில வரக்கூடிய இந்த கரும்பூஞ்சன் அப்படிங்கறது இந்த மாதிரியான சூழல்தான் உருவாகுது. சரி, இந்த நோய் எப்படி கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா இது வந்து ரொம்ப மிக முக்கியமான ஒரு கட்டுப்படுத்தும் முறைதான். இதுல எப்படி பண்ணலாம்னா இந்த மீத்தேல் டெமட்டான் அப்படிங்கிற இந்த பூச்சிக்கொல்லி, முன்னாடி சொன்னதெல்லாம் பூஞ்சனை கொல்லி, ஏன் இதுல பூச்சிக்கொல்லி பத்தி பேசுறோம் அப்படின்னா இந்த நோயானது இந்த பூச்சியுடைய எச்சத்தின் மேலதான் வளரக்கூடியது. அதனால இந்த மீத்தேல் டெமட்டான் போன்ற பூச்சிக்கொல்லி மருந்து தெளிக்கிறது மூலமா இந்த நோயை கட்டுப்படுத்தலாம். அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னாக்கா இந்த மைதா கரைசல், ஸ்டார்ச் கரைசல் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து 1 கிலோ மைதாவை 5 லிட்டர் தண்ணியில கலந்து கொதிக்க வச்சு அது 20 லிட்டரா மாத்தி தண்ணீர் ஆட் பண்ணி அது 20 லிட்டரா மாத்தி அதுக்கப்புறம் தெளிக்கும் பட்சத்துல இந்த நோயோட தாக்கம் கண்டிப்பா. இது எப்படி ஆகும்னா இதுல முக்கியமான விஷயம் இந்த இதுவும் தெளிப்பான் மூலியமா தான் தெளிக்கிறோம். ஏன்னா இது கரும் படலங்கிறதுனால இதுக்கு மேல ஒரு லேயர் மாதிரி இருக்கும். அப்ப முக்கியமா மேகமூட்டத்தோட இருக்கும் போது நம்ம இதை தெளிப்பான் தெளிக்க கூடாது. நம்ம வெயில் அடிக்கிற சமயத்துல இந்த தெளிப்பான் தெளிச்சோம்னா அந்த மைதா கரைசலானது அந்த வெயிலுடைய தாக்கத்தினால அந்த கரும் படலமானது உளிஞ்சி செதில் செதில வெளியே கீழே தள்ளிடும். பாத்தீங்க அப்படின்னாக்கா அந்த நோயோட தாக்கம் வந்து இயற்கையை நம்ம பொதுவாக கட்டுப்படுத்திடலாம். இதுதான் மாமரத்தில் வரக்கூடிய முக்கியமான ஒரு மூன்றாவது நோய் அப்படின்னு நம்ம சொல்றோம். இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மிக குறைவான நோய்கள் உண்டு, துரு நோய் அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் வந்து மாவுடைய உருகுலைவு நோய் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நுனி தண்டலுகள் நோய் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது முதல் மூன்று மட்டும்தான் ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான மாவில் மகசூலை குறைக்கும் தன்மை கொண்ட நோய்கள் அப்படின்னு நம்ம வகைப்படுத்துறோம். அடுத்தது பாத்துக்கிட்டீங்க அப்படின்னாக்கா அந்த பச்சையத்துல ஏற்படக்கூடிய விளைவுகள் தான் இப்ப நம்ம அடுத்து பாக்குறது. அதாவது இந்த துரு நோய் அப்படின்னு சொல்லக்கூடியது இது வந்து பாத்தீங்கன்னா ஆள்கள் நோய் அப்படின்னு கூட சொல்லலாம். பச்சை ஆள்கள் நோய் அப்படின்னு சொல்லுவோம், பச்சை பாசி நோய் அப்படின்னு கூட சொல்லுவோம். இது வந்து பாத்தீங்கன்னா இலைகள் மற்றும் கிளைகள்ல வந்து தாக்கும். இதுல எப்படி இந்த நோயோட புள்ளி எப்படி இருக்கும்னா முதல்ல வட்ட வடிமா, அப்புறம் சற்று உயர்த்தி ஒழுங்கற்ற ஒரு புள்ளியா அமையும். இதுல வந்து பார்க்கும் போதே ஆரஞ்சு கலர்ல அந்த நோய் புள்ளியானது ஆரஞ்சு கலர்ல தெரியும். முக்கியமான ஒரு ஹார்மோன் பேர் ஹெமட்டோக்ரோம் அப்படின்னு சொல்லுவோம். அது மூலியமா தான் இந்த பூஞ்சையானது நல்லா, ஐ மீன் இந்த பாசியானது நல்லா வளரும் தன்மை கொண்டது. இந்த என்ன ஆகுது அப்படின்னாக்க இலையிலிருந்து முக்கியமா பச்சையத்தில் ஏற்படக்கூடிய விளைவுகளால மகசூல இழப்பு ஏற்படுத்துது. இது எப்படி கட்டுப்படுத்துறது? அது இல்லாம இது எப்படி கட்டுப்படுத்துறது அப்படின்னா இந்த போடோ மிக்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய போடோ கலவையை, போடோ கலவை தெளிக்கும் மூலமா நம்ம கட்டுப்படுத்தலாம் 0.6%. இல்ல காப்பராக்சி குளோரைட் அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ளூ காப்பர் அப்படின்னு கூட கிடைக்குது. அப்படி இந்த காப்பராக்சி குளோரைடை வந்து 0.25% நம்ம தெளிப்பான் மூலமா தெளிக்கிறதுனால இந்த நோயை வந்து நம்ம முழுமையாக கட்டுப்படுத்திடலாம். ஆக இப்ப இந்த மாவில் ஏற்படக்கூடிய நோய்கள்ல மிக முக்கியமான நோய்கள் சொல்லக்கூடியது முதல்ல பார்த்த அந்த 3 முக்கியமான நோய்கள் தான். முதல்ல ஆந்த்ராக்னோஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய படலுகள் நோய் ரொம்ப சீரியஸான

0: தன்மை கொண்ட ஒரு நோயினா அதுதான். இரண்டாவது பார்க்கக்கூடியது இந்த சாம்பல் நோய். அதுக்கு அடுத்து மூன்றாவது பார்த்தது கரும்படல நோய். அடுத்ததா நம்ம பார்த்தது துரு நோய்னு சொல்லக்கூடிய பாசி மூலியமா வரக்கூடிய நோய்கள். இதுல விவசாயிகள் மாவு விவசாயிகள் அத்தனை பேருமே இந்த முதல்ல விவரிக்கப்பட்ட இந்த மூன்று நோய்களை மட்டும் மனசுல வச்சுக்கிட்டு இந்த நோயுடைய தாக்கம் எப்படி வந்து அந்த அறிகுறி நம்ம கண்ணால பார்த்து கண்டுபிடிக்கிறது, அந்த நோயை பார்த்தது உடனே அதுக்கு தடுக்க கூடிய பரிந்துரைக்கப்பட்ட வழிமுறைகளை பயன்படுத்தி நம்ம மருந்து தெளிக்கிறதோ இல்ல அந்த நோய் பரவாம மற்ற விஷயங்கள் செய்யறதோ பண்ணணும் அப்படின்னா கிடைக்கக்கூடிய அறுவடை பண்ணக்கூடிய மாவோட விளைச்சல் அதிகமா கிடைக்கும். அப்படி அறுவடை பண்ண மாவுடைய தரமும் அதிகமா இருக்கும். இது எல்லாமே கவனத்துல வச்சுக்கிட்டு நம்ம இந்த மாவில் ஏற்படக்கூடிய நோய்கள் அதோட அறிகுறிகள் அதனை தடுக்கும் நடவடிக்கைகளை செம்மையா செயல்படுத்தினோம் அப்படின்னா இதனுடைய முடிவும் நம்மளுக்கு அதிக மகசூலும் தரமான மாங்கனிகளும் நம்மளுக்கு கிடைக்கும். அதுல மார்க்கெட்டுக்கு அதை சந்தைப்படுத்துதலும் நம்மளுக்கு சுலபமா இருக்கும். ஆக மாவு விவசாயிகள் அத்தனை பேரும் நோய் மேலாண்மை கடைபிடிக்குங்கிற பட்சத்துல அவங்களுடைய வாழ்வாதாரமும் மேம்படும் அப்படிங்கறத உறுதியா நம்ம சொல்லலாம். மாவு விவசாயிகள் அனைவருக்கும் நன்றி.
1: அண்ணா அண்ணா, இப்ப பாத்தியா மாங்காவை பத்தி எல்லா விவரமும் தெளிவா சொன்னாங்கல்ல, நீ கேட்டியா இல்லையா காது கொடுத்து, இல்ல வந்த கலைப்புல தூங்கினே கேட்டுட்டியா?
2: நல்லா கேட்டமா. நம்ம பேராசிரியர் சுந்தரமூர்த்தி ஐயா வந்து மாங்காயில ஏற்படக்கூடிய தொற்றுகளும் அதனுடைய பாதிப்புகளும் அதை எப்படி நீக்கிறது அப்படிங்கிற எல்லா தகவலையும் அழகா எடுத்து சொன்னாருமா. நானும் கேட்டேன், அதே மாதிரி அண்ணன் போய் மா சாகுபடி செய்ய போறேன். உனக்கும் அடுத்து வரும்போது நிறைய மாங்காய் கொண்டு வரேன், நான் வரமா. நேயர்கள், இதுவரை மா சாகுபடியில் நோய் மேலாண்மை பையூர் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவன துணை பேராசிரியர் டாக்டர் எஸ் சுந்தரமூர்த்தி அவர்களின் உரையினை கேட்டீர்கள்.
1: அட இருன்னே, அதுக்குள்ள என்ன அவசரம்? இதே செய்தியில இன்னொரு விஷயமும் சொன்னாங்கல்ல, அத பத்தி விளக்கம் நீ என்கிட்ட சொல்லவே இல்லையே.
2: ஆமாமா, கரும்ப பத்தி அழகா சொன்னாங்கல்ல, அந்த செய்தியை போய் நான் மறப்பனா? அதையும் தெளிவா கேட்டமா. கரும்பும் நல்லா சாகுபடி பண்ணலான்ட்டு முடிவு பண்ணிட்டேன். என் தங்கச்சியை பார்க்க வந்ததுக்கு நல்ல ஒரு செய்தி தான் எனக்கு கிடைச்சிருக்குது. தங்கச்சினா யாரு?
1: அண்ணே, அது மட்டும் இல்ல, அடுத்த முறை வரும்போது எனக்கு மாங்காய் மட்டும் இல்ல கரும்பும் சேர்த்து கொண்டு வரணும், என்ன சரியா?
2: சரிமா சரிமா, அடுத்த முறை வரும்போது ரெண்டையும் சேர்த்து எடுத்துட்டு வரேன். இந்த தங்கச்சிக்கு செய்யாம யாருக்கு செய்ய போறேன்?
1: சரிண்ணே, பத்திரமா வீட்டுக்கு போயிட்டு வாங்க.
2: நிகழ்ச்சியில் தொடர்ந்து பணம் தரும் பன்னீர் கரும்பு தருமபுரி கண்ணிப்பட்டி சி முனியப்பன் அவர்களுடன் நேர்முகம் உடன் உரையாடுகிறார் நிகழ்ச்சி அமைப்பாளர் எஸ் கோபாலகிருஷ்ணன் அவர்கள்.
3: ஐயா வணக்கம்.
4: விவசாயமா நான் 30 வருஷமா எனக்கு அப்பா பங்கிட்டு விட்டு ஒரு 30 வருஷமா நான் விவசாயம் செய்யறேன். நான் படிச்சு முடிச்சுட்டு போய் விவசாயத்தில்
3: என்ன படிச்சீங்க?
4: நான் பிஏ கூட்டுறவு படிச்சேன் சார்.
3: இப்போ அந்த காலத்தில் பிஏ கூட்டுறவு
4: 1995 நம்ம ஆர்ட்ஸ் காலேஜில் தருமபுரியில் படித்தேன்.
3: ஓ
4: சரி,
3: அதெல்லாம் படிச்சுட்டு ஏன் விவசாயத்துக்கு போயிட்டீங்க?
4: நான் வந்து மொத விவசாயம் பண்ண வெட்டி நாங்கள் அதிகமாக வந்து கீரை அது போடுவோங்க. கீரை தருமபுரி வந்து உழவர் இதுக்கு வருவோங்க மார்க்கெட்டுக்கு. கீரை புதனா கொத்தமல்லி எங்களுக்கு சிறப்பான விவசாயம் அதுதான். அங்கே அதாவது 5 நாளைக்கு கீரையெல்லாம் 20 நாளைக்கு பிடிங்கிடுவேன். ஒரு 10 சென்ட் 20 சென்ட் ஓட்டினா அதில் 6000 7000 நான் சம்பாதிச்சிருவேன் டெய்லியும். அப்படி இல்லைன்னா ஊர் வாக்கில் எடுத்துன்னு கீரை போய் வித்துட்டு வந்துடுவோம் 10-10 ரூபா அப்படின்னு. அந்த இதில் முன்னாடி நான் 95 முடிச்சுட்டு போனதுமே அந்த இதுக்கு
3: இறங்கிட்டேன்.
4: தினசரி ஒரு வருமானத்தை பார்ப்பேன்.
3: யாரையும் நம்பி நம்ம
4: ஜாஸ்தியாக இருந்தால் இதுக்கு வருவோம் மார்க்கெட்டுக்கு.
3: 95 போடுவீங்களா?
4: உரமெல்லாம் போடுவோங்க. என்னன்னா அந்த சிம்பிளாக அந்த எருவு மாடு வச்சுருந்தேன். மாடுக்கு இது ஒரு 4 மாடு எருவு சாணி கொட்டுவோங்க. அப்போ அதுவும் பசுமாடு வச்சிருந்தேன் அப்போ. இப்போ தான் வந்து இந்த மாடு கிராஸ் மாடு.
3: சரி,
4: அப்போ பசுமாடு அந்த எருவெல்லாம்
3: கறக்கும். அந்த
4: பசுமாடுன்னா சார் எருமு அதுவெல்லாம் வச்சுருக்கோம். பசுமாடு நம்ம அது கன்று போட்டு இதுன்றதுக்கான அது ஏறு ஓட்டுறதுக்கு மட்டும் உழவுக்கு மட்டும் வச்சுருக்கோம். உழவுக்கு மட்டும் மாட்டேன். இறமையில் ஒரு 5 லிட்டர் 4 லிட்டர் 2 இறமும் வச்சுருக்கோங்க. அதில் வச்சுன்னு மெயின்டெனன்ஸ் பண்ணி
3: வந்தேன்
4: குடும்பத்தை.
3: இப்பயும் இருக்கா எருமா?
4: இப்போ வந்து மாடு வச்சுருக்கேன். 4 மாடு மட்டும் எருமி வித்துவிட்டேன். அது வந்து பால் தான் 4 லிட்டர் 3 லிட்டர்ன்றதுனால நம்மளுக்கு

0: போதுமான வருமானம் ஈட்டுறதில்ல.
1: சரி,
0: அப்படி அதெல்லாம் மாறி கொஞ்சம் இதான இதில் கொஞ்சம் வருமானம் பரவாயில்ல. இப்போ கூட்டுறவு தான் கொண்டு போய் ஊற்றுறேன், ஒரு நாளைக்கு சராசரி 20 லிட்டர் 25 லிட்டர்
1: ஊற்றுறேன்.
0: சரி, கவர்மெண்ட்டுகள் நம்மளுக்கு பிரச்சனை இல்லை, தனியார் கிட்ட கூட ஏதோ ஒரு இது அதுன்னு சொல்கிறான்ட்டு நம்ம.
1: இப்போ எருமை எல்லாம் யாரும் இல்லை,
0: எருமைனா பெரும்பாலும் தீனியை அதிகமாக எடுத்துக்குது தீவனம்.
1: சரிங்க,
0: இப்போ எவ்வளோன்னா பால் மிஞ்சி மிஞ்சி நல்லா இறமையாக காலத்தினா ஒரு 4 லிட்டர் 5 லிட்டர் தான் வரும். பராமரிப்பு செலவு ஜாஸ்தி. இப்போ இது 10 லிட்டர் கறக்குது, நம்ம இருக்கிற மாடு நம்மளுதுங்க இதுங்கெல்லாம் சிந்து அந்த இதுங்கெல்லாம் அதெல்லாம் கறக்குது. அதனால இதுக்கு வந்து மாறிக்கணுங்க, மாட்டை வித்து
1: போட்டு 5 லிட்டர் கறந்தா கூட எருமை பாலுக்கு விலை கூட.
0: ஆமாம், 45 ரூபா 45 ரூபா லிட்டரு சொசைட்டி அதுன்னு ஊத்துறாங்க கொண்டு வந்து. அதான் 4 லிட்டருக்கு 16 அப்படிக்கான போட்டு 10 லிட்டர் கறக்குது இல்லை மாடு.
1: சரி,
0: அதனால் அந்த வருமானத்தை வந்து குறைவாக இருக்கிறதுனால நாங்கள் அதை இறமைக்கு வந்து இது முக்கியத்துவம் கொடுக்கல.
1: சரி சரி,
0: அதனால் நான் இதுக்கு மாறிக்கணும். இப்போ வந்து புதுசாக வந்து விவசாயத்தில் வந்து மாற்றிக்கணும், கரும்பு, பன்னீர் கரும்பு.
1: நீங்களா?
0: ஆமாம், 3 வருஷம் ஒரு 1.5 ஏக்கரா கரெக்டாக 55 சென்ட் போட்டிருந்தேன். 3.25 லட்சம்.
1: எங்கேயிருந்து வாங்கினீங்க?
0: இது எடப்பா, இது கொங்கனாபுரம் செங்கரி.
1: செங்கரி
0: கொங்கனாபுரத்துலேருந்து விதை வாங்கினு வந்தேன். கரும்பை வெட்டி கொடுத்துறாங்க, ஒரு கரணம் 3.25 ரூபா.
1: செங்கரும்பா?
0: செங்கரும்பு தான் பன்னீர் கரும்பு. பன்னீர்னா தான் இந்த பொங்கல் கொடுக்குறாங்க,
1: பொங்கல் கொடுக்குறது.
0: அந்த கரும்பு போட்டு நம்ம போட்டு ஒரு 50 சென்ட்டுக்கு அதான் 3.5 லட்சம் ரூபா வந்துச்சு. கவர்மெண்ட்டுக்கு தான் கொடுத்தேன்.
1: ஓ, நேரா அந்த ரேஷன் கடைக்கு?
0: ரேஷன் கடைக்கு கொடுத்துட்டேன் நானும். இப்போ 3-4 வருஷமா இப்போ அதுக்கு ஒரு 3-4 வருஷமா பயிர் பண்றேன் அது.
1: சரி, இப்போ அந்த அங்க கோணாபுரத்துல இருந்து வாங்கிட்டு வந்தீங்கல்ல, அதே தான் வச்சிருக்கீங்களா நீங்க?
0: அதே விதை தான் இப்போ வச்சுருங்க. இப்போ விதைக்கு நட்டு வச்சுருக்கிறேன். இப்போ நட்டு ஒரு 4 அடி வந்துருச்சு.
1: எந்த மாசத்துல நட்டுறீங்க அது?
0: அது வந்து புரட்டா அரிப்பிசியில் நட்டேன். இப்போ விதைக்கு நட்டு வச்சிருந்தேன், இப்போ அது எடுத்து வெட்டி கொடுத்துனுங்கண்ணா. அது கொஞ்சம் ரொம்ப மட்டமாக இருந்ததுனால என்ன பண்ணிட்டேன்னா, எந்தவே வேற வாங்கினு வந்து நட்டுக்குன்னா இது இப்போ வளருது. இப்போ ஆடி மாதம் அது விதைக்கு கொடுத்துருவோம் திருப்பினும். ஆடி மாதம் நடுறாங்க கட்சியில், அது நட்டங்கன்னா இப்போ பங்குனி மாதம் திருப்பினும் நடுறதுக்கு அது யூஸ் ஆகிக்க. அதுக்கு வந்துட்டேன் இப்போ.
1: மொத்தமா எவ்வளவு இடத்துல போறீங்க இந்த கரும்பு போடுறது?
0: இப்ப முன்ன போட்டதா
1: கடைசியா போட்டது?
0: கடைசியான்னு போட்டது 50 சென்ட். 14,000 கரும்பு வந்துச்சு, 14,000. ஒரு கரும்பு 25 ரூபான்னு கொள்முதல் பண்ணாங்க. வெட்டு கூலி அவங்களுக்கு 2 ரூபா கொடுத்தேன், கொடுங்கணவங்களுக்கு. மற்றது நம்மளுக்கு அக்கௌண்ட் கூட்டு இதுல நம்மளுக்கு போட்டாங்க எனக்கு. இப்ப அதுதான் பண்ணிருக்கேன். இப்ப திருப்பி 1.5 ஏக்கரா நட்டுங்கிறேன். நம்மளுதே விதைய வெட்டி இப்போ நட்டு ஒரு 3 மாதம் பங்குனி நட்டு 2 மாதம் ஆயிடுச்சு. எல்லாம் கொத்தி விட்டுனுங்கிறேன், கொத்தி களை பிடுங்கி மருந்து எல்லாம் கரெக்டாக களை கொல்லி எல்லாம் பயன்படுத்தினாலும் அந்த இது போட்டுருவேன், கேளை களியை பிடுங்கிடுவேன் நான். அதிகமாக களை கொல்லி பயன்படுத்த மாட்டேன், மண் கெட்டு போயிதுன்னு. அதனால் களியை பிடுங்கிடுவேன், ஆளுங்களை வச்சு வெட்டி வெட்டி எடுத்துட்டு நான் ஒருத்தனை கூட ஆளுங்க வரலாம் சேர்த்திடுவேன் நான். விவசாயத்தில் ரொம்ப ஆர்வம்னால அது மாதிரி பண்ணிடுறேன். அதால தான் நமக்கு விவசாயம் தான். அதனால இதுக்கு வந்துட்டேன்.
1: போடுறதுக்கு முன்னாடி என்ன கொடுப்பீங்க? என்ன கொடுப்பீங்க?
0: எருவத்தம் கொட்டணும். இப்போ தொழு உரம் நம்மளுக்கு அதை மாடு இருக்குல்ல, அது பத்தெல்லாம்
1: வாங்கிக்குவேன்,
0: அதே போட்டுருவேன். அப்போ இப்போ கொத்தரங்கள்ல வேப்ப புண்ணாக்கு, இந்த முத்துக்கோட்டை புண்ணாக்கு,
1: சரி
0: கடலை புண்ணாக்கு, இது மாதிரி கலந்து அந்த ஐட்டத்தை வந்து பயன்படுத்திக்குவேன். அதோட என்ன டிஏபி கொஞ்சம் அப்படி பண்ணி அது மாதிரி கொண்டு வந்து அடி உரமாக பயன்படுத்திக்குவேன். 1-2 மாதம் விட்டு விட்டு கொஞ்சம் லைட்டாக ஏதோ நம்மளுக்கு தெரிஞ்சது நான் சிம்பிளான உரத்தை போட்டு வளர்த்துருவோம்.
1: இப்போ நடத்துறதை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த மாதிரி பண்ணிக்கிறம பொறுத்த வரைக்கும் நம்ம அடி உரமாக கொடுக்கறதுல என்னென்ன விஷயத்த கவனத்தில் வச்சுக்கணுங்க? இப்போ இதில் வந்து இந்த வேர்புழு இது மாதிரிலாம் வராமல் இருக்கிறதுக்கு?
0: ஆமாம், அது பார்த்துனே இருக்கணும். வேர்புழு வந்துச்சு அன்றைக்கி உடனே கொரோனா மருந்துன்னு ஒன்று வாயின் வந்து அடி போட்டேன், கையில் நிச்சு போச்சு அது கண்ட்ரோல்.
1: சரி,
0: இந்த கரையாந்தன்னு மாதிரி ஒரு புழு மாதிரி பண்டு மாதிரி கடிச்சிச்சு.
1: சரி,
0: அது போட்டு கண்ட்ரோல் கொண்டு வந்துட்டேன். இப்போ இப்போ நல்லா இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. மாதத்துக்கான ஒரு மருந்து அடிச்சிருவேன். மருந்துன்னா இதை தான் நம்ம விவசாயத்துக்கு பயன்படுத்த மாதிரி தான் நான் இந்த வேற மாதிரி பயன்படுத்துறதில்ல கொஞ்சம்.
1: சரிங்க,
0: அதனால் என்ன கொடுக்குறாங்களோ அதை அடிச்சிருவோம் மேல் மருந்தை. இந்த இயற்கை இதுக்கு போகிறதில்ல கொஞ்சம் மருந்துக்கு, அது நம்மளா பண்ணலாம். அதுக்கான நேரம் கிடைக்கிறதில்ல, இதை எல்லாம் அது இது சொல்கிறாங்க. நம்ம அதெல்லாம் பயன்படுத்தி பார்த்தோம், காவியை பஞ்ச காவியெல்லாம் பயன்படுத்துகிறாங்க. அதுவும் ஒரு காலத்தில் நீங்கள்
1: சொன்னீங்கல்ல
0: விவசாயம் இந்த கீரைக்கெல்லாம் அப்போ பயன்படுத்தி அடித்தேன். இளநீர் இந்த கோமியம் வேப்பந்தால அதெல்லாம் இடித்து பார்த்து நானே 15-20 நாள் வச்சு அதையும் அடித்து இந்த இதுக்கு தான் பார்த்தோம். கீரைக்கு அருமையான ஈல்டு, நல்லா எந்த பூச்சி புழுவு உக்காரதில் நல்லா கீரையை கொண்டு வருவோம். செங்க சிவப்பு கீரை அந்த இதெல்லாம் புதனாவெல்லாம் அவ்வளோ தெளிவாக்கும். அப்படி போட்டங்கண்ணே அதெல்லாம் மாற்றி இப்போ விவசாயம் கொஞ்சம் வந்தனால மஞ்சளுக்கும் கரும்புக்கும் வந்துட்டேன் சார்.
1: சரி, மஞ்சளும் போட ஆரம்பிச்சிங்களா?
0: ஆமாம் சார், 3 வருஷம் மஞ்சள் 1 ஏக்கரை போட்டிருந்தேன், ஒரு 2.5 லட்சம் வந்துச்சு.
1: பரவாயில்லையே, இப்போ நீங்கள் போடலாமல் கரெக்டாக பணப்பயிராகவே
0: அப்படி பண்ணாதான் சார்.

0: கொஞ்சம் இது வருது.
1: உங்களை பார்த்து வேற யாராவது போட்டிருக்காங்களா?
0: நம்ம ஏரியா பக்கங்கிறவங்களாம் நம்மளை பார்த்து அந்த தொழில் தான் ஈடுபாடு அதிகம். கரும்பு மஞ்சள் இப்போ நம்ம இண்டமாங்கல் தான் கன்னிப்பின்னு சொல்றல, மஞ்சள் தான் பெரும்பாலும் பண்ணி பாதி. கரும்பு அடுத்தது மஞ்சள் தான் அதிகமான சாகுபடி. இப்போ என்ன பண்ணோம், மஞ்சள் வெட்டந்தியும் கலைநி அதான் நீக்கி இதுன்னு சொல்கிறாங்களே சார், இது விதை நீத்தி வாங்கின்னு வந்து நெலசி மூட்டை கட்டி வச்சிட்டேன். பயிரெல்லாம் கரெக்டாக வந்துருச்சு. இப்போ உளுந்துட்டேன், இது போட்டு எருவு கொட்டி உளுந்து ஆச்சு. இப்போ எடுத்து இந்த மாதத்தில் வச்சிடணும். இப்போ ஒரு 10 நாள் கரவட்டி வைகாசியில் ஒரு 10 நாள் கரவட்டி வச்சா அந்த பட்டம் கரெக்டாக மஞ்சளுக்கு எந்த நோய் நொடியும் இல்லாமல் அப்படியே வளர்ந்துடும். அது கடைச்சாலும் நடக்கூடாது, அந்த மாதத்தில் நட்டுணும் கடைசியில் வைகாசி ஒரு 10 நாள் கரவட்டி, அது கரெக்டான பட்டம். அதுக்கு மேலே போய் நீ ஆணி ஆடியிலலாம் நட்டினா அது போதுமான கிழங்கு ஈல்டு வராது. 3 வருஷம் நட்டேன், நட்டு நல்ல ஈல்டு. அதுக்கு தேவையான
1: அதெல்லாம் இங்கே விலைக்கு எங்கே கொடுக்குறீங்க கொடுக்குறது?
0: சார் சேலம் தான்.
1: சேலம்
0: ஒழுங்குமுறை
1: இது சேலம்
0: தனியாருக்கு, இல்லைன்னா ஈரோடு போகிறவங்க போகிறாங்க. நம்மளுக்கு ஈரோடு வந்து கவர்மெண்ட்டுக்கு போகிறவங்க போகிறான், நம்ம தனியாருக்கு இங்கே லீ பஜாருக்கு போயிட்டேன் நான். தனியாருக்கு போடணும் சார், நம்ம இப்போ 20-30 வருஷமா அந்த இல்லைன்னா கவர்மெண்ட்டுக்கு போகாத என்ன ஒரு போனங்க ஒரு அது.
1: அப்போ நமக்கு இந்த மஞ்சளை பொறுத்துக்கு என்னென்ன பிரச்சனைலாம் வருதுங்க நமக்கு?
0: மஞ்சளில் வேர்ப்புழு வருது சார், அதுக்கு முக்கியமாக அதை அடியடி பார்த்துக்கணும். அப்புறம் இந்த இலை சுருட்டு அப்படியே நம்ம இதாகி போயிடும், சுருட்டி அப்படியே மஞ்சள் இலை மாதிரி அப்படியே இதாகிடும், அது முக்கியமாக பார்த்துக்கணும். அப்போ அந்த கிழங்கு ஓட விட்டு கிழங்கு அழுகலன்னு வரும், அது முக்கியமாக தண்ணி வந்து அதிகமான தண்ணி கூடக்கூடாது.
1: சரி,
0: இல்லை மழை தேங்கினாலே மழை பெஞ்சி ரொம்ப தண்ணி வாய்க்க வச்சினாலே கிழங்கு அழுகலாயிரும். அதெல்லாம் கொஞ்சம் வறண்டான இதை பார்த்துக்கணும், வறட்சிக்கு கொஞ்சம் இது கொடுக்கணும். அதிகமான ஈரப்பதத்தை தாங்காத சக்தி கிழங்கு, அதனால் தண்ணி வயலில் தேங்காது. ஏன்னா ரொம்ப இப்போ புரட்டாசி அரிப்பிச்சல் நிறைய பெஞ்சினு என்ன பண்ணால் தண்ணி ஃபுல்லாக நிற்கும். வாய்க்கால் நம்மளுக்கு அது மாதிரி இது குழம்புனா ஜவுர் பிடிக்கும், அது வெட்டி விட்டுருவோம் நான். தண்ணியை வர வரன்னு எப்பயும் வச்சுக்குவேன். அதனால் அது 3 பிரச்சனை அதில் மஞ்சள் இருக்குது. அது பார்த்துக்கணும் நல்லா ஈல்டு. ஒரு ஏக்கராவுக்கு குறைஞ்சது ஒரு 100 கொப்பரை கம்மி தேசம் நல்லா விளைஞ்சினா 100-120 கொப்பரை.
1: போன வருஷம்
0: 20-22 2.5 லட்சம் ஒரு ஏக்கரா.
1: நீங்க என்ன வருஷத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு 2 பயிர் எடுக்கிற மாதிரி கரும்பு எடுத்துறீங்க, தைய பொறுத்தவரையும் கரும்பு எடுத்துறீங்க. மஞ்சள் எந்த மாசத்துல இருக்கிறீங்க?
0: மஞ்சள் தை மாசி
1: மாசியில இருக்கிறீங்க. அது இல்லாம தினசரி வருமானத்துக்கு மாடு வச்சுக்கிட்டு
0: மாடுக்கு அதுதான் இது மூணு தான் எந்த இது
1: இது மூணுத்தையும் வச்சு சமாளிச்சுக்கலாம். தண்ணி வசதி பரவாயில்ல
0: தண்ணி சார். இப்ப நேத்து கூட போர் போட்டோம் ஒரு 900 தண்ணி கம்மி பற்றாக்குறை தான். நேத்து ஒரு போர்
1: போட்டேன். எவ்வளோ ஆச்சு போருக்கு?
0: போருக்கு 150,000 ஆச்சு சார். 940
1: தண்ணி வருது.
0: தண்ணி ஒன்றும் ஈல்டு கிடைக்கல சார். ஏற்காடு
1: ஏன் சின்னதாக ஏதாவது குட்டை கிட்ட மாதிரி ஏதாவது வெட்டி வைக்க வேண்டியதான பக்கம்
0: கிணறுக்கு இது ரெண்டு கிணறுலாம் இருக்குது. அதெல்லாம் எடுத்து போய் இப்போ நம்ம பக்கம் ஏரியாவெலாம் 800-900 அடியில் தான் தண்ணி ரொம்ப இழுத்துக்குச்சு. எதுவும் ஏரி கீரி பக்கம் இல்லை.
1: சரி சரி.
0: அதனால் மழை பெஞ்சால் விவசாயம் தண்ணி வந்தால் ஒன்று 3 வருஷமாக இப்போ நல்லா இருந்துச்சு. இந்த வருஷம் ரொம்ப கொஞ்சம் வறட்சியாச்சு.
1: சரிங்க, இப்போ உங்கள் அனுபவத்தெல்லாம் கேட்டால் யாருக்காவது சொல்லி தருவீங்களா நீங்கள்?
0: சொல்லுங்கள் சார்.
1: யார்கிட்ட சொல்லுவீங்க?
0: யாரும் விவசாயம் கேட்டாங்கன்னா அவங்களுக்கு இப்படி என்ன பார்த்தா எனக்கு நிறைய பேர் கேட்பாங்க, என்ன பண்ணுறதுதான் இவ்வளோ சம்பாதிக்க பண்ணுறேன்னு கூட கேட்பாங்க, சொல்லுவேன். விவசாயம்னா இப்படி தான் பண்ணுவேன், எங்கள் அப்பா இதுலேருந்து அப்போந்தே நல்லா உழைப்பு நம்மளுடைய இது என்ன செய்வேன்னா என் விவசாயத்தில் அது சொல்லி கொடுப்பேன், இது மாதிரி பண்ணால் இது வருதுடான்னு. அதான் அந்த கீரை கொத்தமல்லி இதெல்லாம் அப்போல்லாம் நாங்கள் தான் மொத அங்கே ஆரம்பித்து அந்த ஏரியாவில் இதுன்னுவாங்க. இப்போ கொஞ்சம் அதில் தான் வயது ஆவாக நம்ம என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ மார்க்கெட்டுக்கு காலையில் கோழி கூப்பிட வரணும் சார். 2 மணிக்குன்னா 400 கட்டு 2 மூட்டை எடுத்து வச்சோன்னா அப்படி வண்டி ஓட்டினே வந்துடும் அவ்வளோ நேரத்து கூட, 3 மணிக்கு கூட மார்க்கெட்டுக்கு. இப்போ அந்த தெம்பு இல்லை, அதனால் கொஞ்சம் அதில் மாற்றிக்கலான்ட்டு இப்படி மாற்றிட்டேன் சார்.
1: சரி, யாராவது உங்களுக்கு ஃபோன் பண்ணால் அவங்களாம் விவரம் சொல்லுவீங்களா நீங்கள் எப்படி பண்ணுறீங்க என்ன இதெல்லாம் சொல்லுங்கள். உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லுங்கள்.
0: 99-97-45-68-67.
1: ஓகேங்க, நன்றி.
0: சரிங்க, நன்றி சார்.
2: நேயர்கள், இதுவரை பணம் தரும் பன்னீர் கரும்பு தருமபுரி கன்னிப்பட்டி சி முனியப்பன் அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடினார் நிகழ்ச்சி அமைப்பாளர் எஸ் கோபாலகிருஷ்ணன் அவர்கள்.

பயிரை தாக்கும் கியூடா அப்சல்யூட்டா எனப்படும் ஊசி துளைப்பான் பூச்சியினம் தக்காளி பயிரை தாக்கி அதன் மகசூலை பாதித்து சேதமடைய செய்கிறது. இது தக்காளி செடியின் இலைகள் தண்டுகளை சுரண்டியும் பழங்களில் ஊசி துவாரங்களை உண்டாக்கி மிக மோசமாக பாதிக்கும் ஒரு பூச்சியினமாகும். தக்காளியில் இதன் சேதத்தின் அறிகுறிகள்: இப்பூச்சியினம் இலைகளின் மீது உட்கார்ந்து திசுக்களை சுரண்டி உண்பதால் இலைகளில் வெள்ளை நிற கோடுகள் அல்லது புள்ளிகள் போன்ற தழும்புகள் ஏற்படும். தக்காளியில் மிகச்சிறிய ஊசி போன்ற துவாரங்கள் காணப்படும். இதனால் பழங்கள் அழுகி சந்தை மதிப்பினை இழக்கின்றன. மேலும் இந்த புழு இனங்கள் தண்டுகளையும் துளைத்து செல்வதால் செடியின் வளர்ச்சி வெகுவாக பாதிக்கப்படுகிறது. இந்த சேதத்தை நிவர்த்தி செய்யும் மேலாண்மை முறைகள்: பாதிக்கப்பட்ட இலைகள் மற்றும் பழங்களை சேகரித்து ஆழமான குழியில் போட்டு புதைக்க வேண்டும். மேலும் தக்காளிக்கு பிறகு கத்தரி அல்லது மிளகாய் போன்ற ஒரே குடும்பத்தை சார்ந்த பயிர்களை பயிரிடுவதை தவிர்க்க வேண்டும். மேலும் பூச்சி தாக்குதல் இல்லாத ஆரோக்கியமான நாற்றுகளை தேர்ந்தெடுத்து நடவு செய்வது அவசியமாகும். மேலும் இனக்கவர்ச்சி பொறிகள் மூலம் இந்த பூச்சி இனத்தை அழிக்கலாம். அதாவது ஏக்கருக்கு 16 இனக்கவர்ச்சி பொறிகளை வைத்து ஆண் அந்து பூச்சிகளை கவர்ந்து அழிப்பதன் மூலம் பூச்சிகளின் பெருக்கத்தை கட்டுப்படுத்தலாம். இயற்கை முறை கரைசலிலும் இப்பூச்சி இனத்தை கட்டுப்படுத்தலாம். அதாவது சோற்று கற்றாழை, துளசி மற்றும் ஆடு தின்னபானை ஆகியவற்றின் சாற்றை தெளிப்பதன் மூலம் இந்த பூச்சி இனத்தை கட்டுப்படுத்த முடியும். இவ்வாறு பயன்படுத்துவதன் மூலம் தக்காளியை தாக்கும் அப்சல்யூட்டா எனப்படும் ஊசி துளைப்பான் பூச்சியை கட்டுப்படுத்தலாம் என சேலம் மாவட்ட வேளாண் இணை இயக்குநர் அவர்கள் தெரிவித்துள்ளார்.

நேயர்கள் இனி கேட்கலாம் வேளாண் அறிவிப்புகள். சேலம் மாவட்ட வேளாண் இணை இயக்குநரிடமிருந்து வந்துள்ள ஓர் அறிவிப்பு. சேலம் மற்றும் சுற்று வட்டார பகுதிகளில் தக்காளி

0: பாப்பாரப்பட்டி வேளாண்மை நிலைய திட்ட ஒருங்கிணைப்பாளரிடமிருந்து வந்துள்ள ஓர் அறிவிப்பு. பாப்பாரப்பட்டி சுற்று வட்டார பகுதிகளில் கரும்பில் வெள்ளைப்புழு நோய் தாக்குதல் அதிகமாக காணப்படுகிறது. இந்த நோய் தாக்குதலின் அறிகுறிகள், கரும்பின் இலைகள் மஞ்சள் நிறமடைந்து வாடி சருகு போன்று மாறிவிடும். குருத்து பகுதி முழுதும் காய்ந்து காணப்படுகிறது. வேர் மற்றும் அடிக்குருத்து பகுதிகளில் பெரும் சேதத்தை விளைவிக்கும். பாதிக்கப்பட்ட கரும்புகள் வேரற்று கீழே சாய்ந்துவிடும் நிலை ஏற்படுகிறது. முதல் பயிரை விட மறு தாம்பு பயிரில் இப்பூச்சி தாக்குதல் அதிகம் காணப்படுகின்றது. இதனை விவசாயிகள் கட்டுப்படுத்தும் முறைகள். பாதிக்கப்பட்ட கரும்பில் ரட்டூன் பயிர்களை தவிர்த்து கோடை காலங்களில் அறுவடை முடிந்தவுடன் ஒரு ஆழமான உழவு செய்ய வேண்டும். சூரியகாந்தி போன்ற எதிர்ப்பு திறன் கொண்ட பயிர்களுடன் பயிர் சுழற்சி செய்யலாம். வயலில் எப்பொழுதும் ஈரத்தன்மை இருக்குமாறு வைத்திருக்க வேண்டும். ஏனென்றால் கரும்பின் வெள்ளை புழுக்கள் மண்ணை விட்டு வெளியே வர இது சாதகமான சூழ்நிலையாகும். எனவே வயலில் எப்பொழுதும் ஈரத்தன்மை இருக்குமாறு வைத்திருக்க வேண்டும். ஒரு கோடை மழைக்கு பிறகு வேப்ப மரம், தீக்குச்சி மரம், வேளமரம் அருகே இருக்கும் வண்டுகளை அழிக்க வேண்டும். பியூவேரியா, பாசியானா மற்றும் மெட்டாரைசிம் அனிசோப்ளியா உயிர்கொல்லிகளை ஹெக்டேருக்கு 4 கிலோ என்ற அளவில் தொழு உரத்துடன் கலந்து பாதிக்கப்பட்ட வயலின் மண்ணில் போட்டு முறையாக நீர்ப்பாசனம் செய்ய வேண்டும். வெள்ளை புழு மேலாண்மைக்கு ஏக்கருக்கு 2 கிலோ SPI, EBN, எக்கோனிமா கலவையை மண்ணில் இட்டு முறையாக நீர்ப்பாசனம் செய்ய வேண்டும். பாதிக்கப்பட்ட வயலில் போதுமான அளவுடன் மண் அல்லது மணலுடன் பிப்ரோனில் ஏக்கருக்கு 8 முதல் 10 கிலோ என்ற அளவில் கலந்து முறையாக நீர்ப்பாசனம் செய்ய வேண்டும். கரும்பில் வெள்ளை புழுக்களின் தாக்குதல் அதிகமாக இருந்தால் இமிடாக்ளோபிரிட் 40%, பிப்ரோனில் 40%, ஏக்கருக்கு 100 கிராம் என்ற அளவில் 200 லிட்டர் தண்ணீரில் கலந்து வேர்களை நனைக்குமாறு செய்தால் கரும்பில் உள்ள வெள்ளை புழு இனங்களை அழிக்கலாம் என பாப்பாரப்பட்டி வேளாண் நிலைய திட்ட ஒருங்கிணைப்பாளர் அவர்கள் தெரிவித்துள்ளார்.
1: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு, அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
2: யோஜனா உன் நவஜவானோ கே லியே ஹை, தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே, ஆப்கோ கபி கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே, ஆப் அப்னா புடாபா பி கௌரவ் கே சாத் பிதா சகோ.
1: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 8,85,00,000 பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18 லிருந்து 40 வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.
0: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:05 பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் RKG நெய்.
3: மேகையத்துடன் இனிதே நிறைவு பெற்றது வயல்வெளி நிகழ்ச்சி.

0: வணக்கம் நேயர்களே, நேரம் இரவு 8:01. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேயர்களே, இணைந்திருக்கிறோம் இளந்தண்டல் நிகழ்ச்சி. இன்றைய இளந்தண்டல் நிகழ்ச்சியின் தலைப்பாக சொல்லுக வெல்லுக. பொது அறிவு வினாடி வினா நிகழ்ச்சி. நிகழ்ச்சியின் பொது அறிவு வினாக்கள் தொடர்ந்து கேட்கப்படும். மூன்று கேள்விக்கு சரியான பதிலை சொல்பவர்கள் வெற்றியாளராக கருதப்படுவார்கள். அவர்களுக்கு பரிசு பாடல் உண்டு. அதன்படி நிகழ்ச்சியில் பங்கேற்க நேயர்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள்: புதிய நேயர்கள் 0-43-42 என்ற முன் இணைப்பினோடு, 24-40-30 என்ற எண்ணிலும், 94-86-81-10-25 என்ற எண்ணில் புதிய நேயர்களாம். மற்ற நேயர்கள் 0-43-42 என்ற முன் அணைப்பனோடு, 24-40-31 என்ற எண்ணிலும், 94-86-65-20-25 என்ற எண்ணில் மற்ற நேயர்கள் வரலாம். நிகழ்ச்சி நேயர் முதல் அன்பு நேயர் வருகை, வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணங்க, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: மங்களவர் ராசர்ங்க.
0: சரி மங்களவர் ராசர், உங்களுக்கான முதல் கேள்வி
1: கேளுங்க.
0: சூரிய குடும்பத்தில் மிகப்பெரிய கிரகம் எது? எதுங்க?
1: வியாழன்.
0: வியாழன் என்பது மிக சரியான பதில். உங்களுக்கான அடுத்த கேள்வி, மெட்ராஸ் என்ற பெயர் அதிகாரப்பூர்வமாக சென்னை என மாற்றப்பட்ட ஆண்டு எது?
1: 1969
0: என்பது தவறான பதில். நன்றிங்க. அடுத்த நேயர் வருகை, வணக்கம். வருகை, வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணங்க, யார் எங்கிருந்து பேசுறீங்க? சரி, உங்களுக்கான கேள்விங்க
2: கேளுங்க.
0: இந்தியாவின் முதல் பெண் குடியரசுத் தலைவர் யார்?
2: பிரதீபா பாட்டில்.
0: பிரதீபா பாட்டில் என்பது மிக சரியான பதில். உங்களுக்கான அடுத்த கேள்வி, எந்த ஆண்டு தமிழ் மொழி செம்மொழியாக அறிவிக்கப்பட்டது?
2: 2016.
0: இல்லைங்க, 16 என்பது தவறுங்க. நன்றி. அடுத்த நேயர் வருகை, வணக்கம்.
3: ஐயா வணக்கம்.
0: வணங்க, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
3: நாகலாபுரம் கண்ணியப்பன்.
0: கண்ணியப்பன், உங்களுக்கான கேள்வி
3: கொடுங்க.
0: தமிழ்நாட்டில் மலைகளின் இளவரசி என்று அழைக்கப்படும் இடம் எது?
3: என்னங்க?
0: தஞ்சாவூர். இல்லைங்க, தஞ்சாவூர் என்பது தவறு. அடுத்த நேயர் வருகை, வணக்கம். வணங்க, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
4: அன்பு சோதர ஈஏ பிரபாகரன் அவருக்கு
0: வெறும் கண்களால் பார்க்க முடியாத கோள் எது?
4: கண்ணே இருக்காது சார்.
0: வெறும் கண்களால் பார்க்க முடியாத ஒரு கோள், அது என்ன கோள்?
4: ஓ, கோளா சார்? கோள்.
0: ஆமா, கோள் தான்
4: சார். சூரியன்.
0: இல்லைங்க, தவறு. நன்றி.
4: நன்றி சார், வாய்ப்பு. நன்றி சார்.
0: அடுத்த நேயர் வருகை, வணக்கம். வணங்க, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
5: எடப்பாடி.
0: உங்க இணைப்பு சரியா இல்ல, இணைப்பு சரியா இருக்கிறத நின்று பேசுங்க. சரியா, உங்களுக்கான கேள்வி, உலக மக்கள் தொகை நாளை எந்த நாளில் நாம் கொண்டாடுகிறோம்? எந்த நாளில் வருகிறது உலக மக்கள் தொகை தினம்தான்?
5: டிசம்பர் 16.
0: டிசம்பர் 16 என்பது தவறுங்க. நன்றி.

0: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
1: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
0: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
2: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில்.

0: மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: ரிசல்ட் வந்தோட ஜாயின் பண்றதுக்கு பெஸ்டான காலேஜ் தேடிட்டு இருக்கீங்களா? கன்ஃபியூஷனே வேணாம், அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் ஆட்டோனமஸ் இன்ஸ்டிடியூஷன் தான் பெஸ்ட் சாய்ஸ். வைப்ரண்டான 10க்கும் மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் கிளப், ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் லேபரேட்டரி ஃபெசிலிட்டிஸ், தனித்தனியா எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்க்கும் இருக்கு, வெல் ஸ்டாக்ட் லைப்ரரி வித் 25,000 பிளஸ் புக்ஸ். சாமானியர்களையும் சாதனையாளராகும் அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் ஆட்டோனமஸ் இன்ஸ்டிடியூஷன், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648, கால் 9500509984.

0: நிகழ்ச்சியின் அடுத்த நேயர் வருகை. வணக்கம். வணக்கம்
1: ஐயா. வணக்கம்.
0: வணங்க. யார், எங்கிருந்து பேசுறீங்க?
1: நான் வேலூர் மாவட்டம் கட்படி பகுதியிலிருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
0: சந்திரசேகருக்கான கேள்வி
1: கேளுங்க. முயற்சிக்கிறேன்.
0: தமிழ்நாட்டின் மாநில விலங்கு எது?
1: தமிழ்நாட்டின் மாநில விலங்கா?
0: ஆமா.
1: நான் நினைக்கிறேன் செம்மறியாடு.
0: செம்மறியாடு இல்லைங்க, அது வேற ஒரு ஆடு. தவறு. நன்றி.
1: சரி, நன்றி, நன்றி.
0: அடுத்த நீங்க வருகை. வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணங்க. யார், எங்க இருந்து பேசுறீங்க?
2: ஐயா, மதுரையில இருந்து புஷ்பலதா பேசுறீங்க.
0: மதுரையில இருந்து புஷ்பலதா. உங்களுக்கான கேளுங்க.
2: கணிதத்தில்
0: மிகச்சிறந்த பங்களிப்பை அளித்த இந்திய விஞ்ஞானி யார்?
2: கணித மேதை ராமானுஜர்.
0: ராமானுஜர் என்பது சரியான பதில். உங்களுக்கான அடுத்த கேள்வி கேட்கலாமா? மாமல்லபுரம் தெரியுமா?
2: சென்னையில இருக்கு.
0: அது வந்து எந்த ஆண்டு யுனெஸ்கோவால் உலக பாரம்பரிய தலமாக அறிவிக்கப்பட்டது?
2: தெரியலீங்க.
0: சரிங்க, தவறு. நன்றி. அடுத்த நேய வருக. வணக்கம்
3: சார். வணக்கம் சார். நான் தூணாவை மாவட்டம் தாலிப்பாலிருந்து ஹரிசரன் சார். நல்லா இருக்குங்களா சார்?
0: நினையத்தில் அனைவரும் நலங்க. உங்க பேர் என்னங்க?
3: ஹரி சார். ஹரி.
0: சரி ஹரி, உங்களுக்கான கேள்வி. உலகின் இரண்டாவது நீளமான கடற்கரை எது?
3: சென்னை மெரினா சார்.
0: சென்னை மெரினா என்பது சரியான பதில். உங்களுக்கான அடுத்த கேள்வி. உலக எய்ட்ஸ் நாள் எந்த நாளில் வருகிறது?
3: ஆகஸ்ட் 13 சார்.
0: இல்லைங்க, தவறு. நன்றி. அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
4: வணக்கம்.
0: வணங்க. யார், எங்கிருந்து பேசுறீங்க?
4: நாகலாபுரம் மாரியப்பன்.
0: மாரியப்பன், உங்களுக்கான கேள்வி.
4: குடும்ப சார்பாளர்.
0: மரத்தின் கிளைகளிலிருந்து வேர்களை தோற்றுவிக்கும் தாவரம் எது?
4: புரியல சார், சொல்லுங்க பார்க்கலாம்.
0: மரத்தோட கிளையிலிருந்து வேரை வந்து தோற்றுவிக்கும் ஒரு தாவரம், ஒரு மரம், அது எது?
4: நன்றி சார்.
0: சரிங்க. அடுத்த நேயர் வருக. வணக்கம். வணக்கம்.
5: வணக்கம்.
0: வணங்க. யார், எங்கிருந்து பேசுறீங்க?
5: சேலம் மாவட்டம் குளத்தூர்ல பலகட குருநாதங்கண்ணா.
0: சார், உங்களுக்கான கேள்விங்க.
5: கேளுங்க.
0: மதுரையில் அல்லங்காடி எனப்படும் சந்தை எந்த நேரத்தில் வைக்கப்படுகிறது? அது எந்த நேர சந்தை? மதுரையில் அல்லங்காடி எனப்படும் சந்தை எந்த நேர சந்தை? அது காலையில் வைக்கிறாங்களா, மதியத்தில் வைக்கிறாங்களா, நைட்டில் வைக்கிறாங்களா, எப்ப வைக்கிறாங்க? எந்த நேரத்தில் அந்த சந்தை வைக்கிறாங்க? அல்லங்காடி சந்தை இருக்கீங்களா? சார், இணைப்பிலிருந்து விடுபட்டுட்டார். அடுத்த நேயர் வருகை. வணக்கம். வணங்க. யார், எங்கிருந்து பேசுறீங்க?
6: பதிவான்பாளையம் மோகன் பேசுறியா?
0: சார், உங்களுக்கான கேள்விங்க.
6: மூன்று கேள்வியுமே சார்.
0: சோழ அரசின் நிலவரியானது எவ்வாறு அழைக்கப்பட்டது?
6: சோழவரி நிலவரசு.
0: என்னங்க? சோழ அரசின் நிலவரி என்னங்க?
6: அது தெரியலீங்க. நன்றி.
0: சரி, அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
7: வணக்கம்.
0: வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்க?
7: திருவண்ணாமலை மாவட்டம் புதுப்பாளையத்துல விஜயகுமார்.
0: சரி விஜயகுமார், உங்களுக்கான கேளுங்க. இந்தியாவின் மிக பழமையான நாகரிகம் எது?
7: இந்தியாவின் மிக பழமையான நாகரிகமா?
0: ஆமா.
7: தெரியலீங்க. வாய்ப்புக்கு நன்றி.
0: நன்றிங்க.

0: 24 மணி நேரமும் சுகப்பிரசவம், சிக்கலான பிரசவம், அவசர சிசேரியன் அறுவை சிகிச்சை மற்றும் பச்சிளங்குழந்தைகள் தீவிர சிகிச்சைக்கு அணுகவும் விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, மைசூவள்ளி, தர்மபுரி.
1: தொடர்புக்கு 9500848420.
2: எஸ்எம் ஆறுமுகம் பாலிடெக்னிக் கல்லூரி, அதியமான் பைபாஸ் ரோட், தர்மபுரி.
3: சிவில், மெக்கானிக்கல், EEE, ECE, CT.
2: நன்கொடை இல்லை, கவுன்சிலிங் இல்லை. எஸ்எம் ஆறுமுகம் பாலிடெக்னிக் கல்லூரி, அதியமான் பைபாஸ் ரோட், தர்மபுரி.
4: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
5: மெஷின்ல துணிய போடுறதுக்கு முன்னாடி செக் பண்ணலையா?
4: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
6: இப்போது அருகில் உள்ள வங்கி கிளைக்கு சென்று கிழிந்த பழைய நோட்டுகளை மாற்றுங்கள். வங்கி ஏற்க மறுத்தால் RBI குறை தீர்ப்பாளரிடம் புகார் அளியுங்கள். RBI சொல்கிறது. விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
7: மேலே ஒரு பாடலுக்கு பிறகு மீண்டும் இணையலாம். இளம் தென்றல் நிகழ்ச்சியில்

0: வித்யா விகாஸ் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி ஊத்தங்கரை, தரமான விளையாட்டு மைதானம், இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, நவீன ஆய்வகங்கள் கொண்ட பள்ளி. அட்மிஷன் நடைபெறுகிறது.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம்.
0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
3: நேரம் இரவு 8:18. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் இளம் தண்ட நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியின் தலைப்பாக சொல்லுக வெல்லுக, பொது அறிவு வினாடி வினா நிகழ்ச்சி. நிகழ்ச்சியினையும் அடுத்த அன்பு நேயர் வருகை, வணக்கம். வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க? சண்முக சுந்தரம். உங்களுக்கான கேள்வி, பூமியின் வளிமண்டலத்தில் அதிக அளவில் உள்ள வாயு என்ன? நைட்ரஜன் என்பது மிக சரியான பதில். எப்படி கரெக்டாக சொன்னீங்க நைட்ரஜன் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, உங்களுக்கான அடுத்த கேள்வி, மௌரிய வம்சத்தின் மிகச்சிறந்த மன்னர் யார்? இல்லைங்க, தவறு. நன்றி. அடுத்த நேயர் வருக, வணக்கம்.
4: வணக்கம்.
3: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க? நடைபெற்ற சிப்பாய் புரட்சியின் முதல் தியாகி யார்? 1857 நடைபெற்ற சிப்பாய் புரட்சியின் முதல் தியாகி யார்?
4: பாரதியார்.
3: இல்லைங்க, தவறு.

0: ரோடு, ஆட்டுக்காரன்பட்டி, ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பாலிடெக்னிக் மற்றும் கலை அறிவியல் கல்லூரி.
1: கம்ப்யூட்டர் சயின்ஸ் உள்ளிட்ட பாலிடெக்னிக் பாடப்பிரிவுகளுக்கும் கலை அறிவியல் பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது.
0: எங்களின் இணை நிறுவனம் ஸ்ரீ லட்சுமி நாராயண் பார்மசி அண்ட் நர்சிங் கல்லூரி. தொடர்புக்கு 7558137222.

0: கம கம மனம் நலம் தரும் தினம் ஆர்கேஜி நெய்.
1: அடுத்த நேயர் வருக. வணக்கம். வணக்கங்க. யார், எங்கிருந்து பேசுறீங்க?
2: நாமக்கல்ல இருந்து இளங்கோவன்.

0: நாமக்கல் இருந்து இளங்கோவன். உங்களுக்கான கேள்விங்க, சங்க காலத்தில் கடற்கரையோர நகரங்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டன? ஒரு பேரில் வந்து அழைச்சாங்க, என்ன பேர் தெரியுங்களா? இருக்கீங்களா? இணைப்பில் இருக்கீங்களா? சரி, அடுத்த நேரம் நம்ம சந்திக்கலாம். வருக, வணக்கம்.
1: ஐயா வணக்கம்.
0: வணங்க, யார், எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: நான் தருமபுரி மாவட்டம் காரிமங்கலம் வட்டம் ஜெண்டுச்செட்டிப்பட்டி பீமராஜன்.
0: பீமராஜன், உங்களுக்கான கேள்வி
1: கொடுங்க.
0: பாண்டியர்களின் தலைநகரம் எது?
1: பாண்டியர்கள் தலைநகரமா?
0: ஆமாம்.
1: பாண்டியர்கள் மதுரை.
0: மதுரை என்பது மிக சரியான பதில். உங்களுக்கான அடுத்த கேள்வி
1: கொடுங்க ஐயா.
0: ஹரப்பா நாகரிகம் எந்த நதிக்கரையில் அமைந்துள்ளது?
1: ஹரப்பா நாகரிகமா?
0: ஆமாங்க, அதே தாங்க.
1: நதிக்கரை சொல்லணுமா?
0: ம், நதிக்கரை சொல்லணும். எந்த நதிக்கரை?
1: தமிழ்நாடா இந்தியாவா?
0: இந்தியா தான். சிந்து நதியா? இல்லைங்க, தவறு தவறு. அடுத்த நேயர், வருக வணக்கம். வருக வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம், யார், எங்கிருந்து பேசுறீங்க?
2: தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பாபு.
0: முள்ளக்காடு பாபு, உங்களுக்கான கேள்வி. இந்தியாவில் பிரிட்டிஷ் ஆட்சியை எதிர்த்து நடைபெற்ற முதல் பெரிய போராட்டம் எது? அடுத்த நேயர், வருக வணக்கம். வணக்கங்க, இணைப்பில் இருக்கீங்க.
3: வணக்கம் சார், மாதிரி
0: ரங்கசாமியா, உங்களுக்கான கேள்வி. இந்தியாவின் நெப்போலியன் என்று யார் அழைக்கப்படுகிறார்?
3: முதலாம் சந்திரகுப்தர் சார்.
0: முதலாம் சந்திரகுப்தரா?
3: ஆ, சந்திரகுப்தர்.
0: சந்திரகுப்தர், சந்திரகுப்தர் எடுத்துக்கலாம். சரிங்க, சரியான பதில். உங்களுக்கான அடுத்த கேள்வி கேட்கலாமா?
3: கேளுங்க.
0: இந்தியா இந்தியருக்கு என முழங்கியவர் யார்?
3: பாலகங்காதர திலகர்.
0: இல்லைங்க, தவறு. நன்றி.

0: என்ன, உங்க குழந்தைய ஹாஸ்டல்ல சேர்த்துட்டு ரொம்ப மிஸ் பண்றீங்களா?
1: நான் ஏன் மிஸ் பண்றேன்? அவங்க வீக்கெண்ட் ஆனா வீட்டுக்கு வந்துருவாங்களே, வீட்டையும் மிஸ் பண்ண கூடாதுன்னு தான் வீக் லாங் போர்டிங்ல சேர்த்திருக்கேன்.
2: செட்டிநாடு வித்யா மந்திர் CBSE கரூர் 2026-27 கல்வியாண்டு சேர்க்கை நடைபெற்று வருகிறது. தொடர்புக்கு 9043533367.
3: கிருஷ்ணகிரி ICICI வங்கி அருகில் 24 மணி நேரமும் இயங்கும் JP நீரோ ஸ்பைன் மற்றும் வலி நிவாரணி மருத்துவமனை. எங்களிடம் முதுகுத்தண்டு மற்றும் நரம்பு பிரச்சனைகள், டி மூளையில் இரத்த கசிவுகள் ஆகியவற்றிற்கு மைக்ரோஸ்கோபிக் மற்றும் எண்டோஸ்கோபிக் மூலம் சிகிச்சை அளிக்கப்படும். JP மருத்துவமனை, கிருஷ்ணகிரி. தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:05 பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் RKG நெய்.
4: அடுத்த நேயர் வருகை. வணக்கம்.
5: வணக்கம்.
4: வணக்கங்க, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
5: மதிவன் பழைய மதுஸ்ரீ.
4: சரி, உங்களுக்கான கேள்வி, போரில் மரணமடைந்த வீரனின் நினைவை போற்றுவதற்காக நடப்படுவது எது? ஒரு வீரர் வந்து மரணம் அடைஞ்சிட்டா அவர் நினைவா ஒரு ஒன்று வந்து நடுவாங்க, அது என்ன தெரியுமா? இருக்கீங்களா?
5: நன்றி.
4: சரிங்க, அடுத்த நேயர் வருகை. வணக்கம். வருகை. வணக்கம்.
6: வணக்கம்
4: சார். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
6: நான் சென்னையில இருந்து பிரமீலா பேசுறேன் சார்.
4: சரி பிரமீலா, உங்களுக்கான கேள்வி, 1000 கோயில்களின் நகரம் என அழைக்கப்படும் தமிழ்நாட்டில் உள்ள நகரம் எது?
6: காஞ்சிபுரம்.
4: காஞ்சிபுரம் என்பது மிக சரியான பதில். உங்களுக்கான அடுத்த கேள்வி கேட்கலாமா?
6: கேளுங்க.
4: மகாத்மா காந்தியடிகளின் ஆன்மீக குரு என அழைக்கப்படுபவர் யார்?
6: கோபாலகிருஷ்ணன் கோகலே அவர்கள்.
4: இல்லைங்க, அவர் இல்லைங்க, தவறு. நன்றி. அடுத்து நேயர் வருகை. வணக்கம். வணக்கங்க, இணைப்பிட்டு இருக்கீங்க.

0: யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: ஹலோ
0: வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: ஹலோ,
0: இணைப்பில் இருக்கீங்க, நீங்கள் பேசுறது கேட்குது. யார் எங்கேருந்து பேசுகிறீங்க சொல்லுங்க.
1: நல்லம்பிள்ளையிலேருந்து உதயசுவரி பேசுகிறேங்க
0: சார். உங்களுக்கான கேள்விங்க, இந்தியா இந்தியருக்கு என முழங்கியவர் யார்? இந்தியா இந்தியருக்கு என முழங்கியவர் யார், சொன்னவர் யார்?
1: காந்தி.
0: இல்லைங்க, தவறு. நன்றி,
1: நன்றி.
0: அடுத்த நேயர் வருக. வணக்கம். அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம். யார் எங்கேருந்து பேசுறீங்க?
2: நான் திருப்பத்தூர் மாவட்டம் மூக்கனூர் ஜெயராமட்டா.
0: சார், உங்களுக்கான கேள்விங்க,
2: கொடுங்க.
0: நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவரின் அரசியல் குரு யார்?
2: சுபாஷ் சந்திர அரசியல் குருவா?
0: ஆமாம்.
3: காகிதத்தை
0: முதலில் கண்டுபிடித்த நாடு எது? சீனா என்பது மிக சரியான பதில். உங்களுக்கான அடுத்த கேள்வி, மக்கள் நாயகன் என்று அழைக்கப்படுபவர் யார்?
3: கமலாசன்.
0: இல்லைங்க, தவறுங்க. அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
4: வணக்கம்.
0: வணக்கங்க. யார் எங்கேருந்து பேசுறீங்க?
4: மதிவன் பாலச்சந்திர. ரமணி.
0: சரி ரமணி, உங்களுக்கான கேள்விங்க, காற்று நகரம் என்று எந்த நகரத்தை நாம் சொல்கிறோம், அழைக்கிறார்கள்? தெரியுமா?
4: சிகாகோ.
0: சிகாகோ என்பது மிக சரியான பதில். உங்களுக்கான அடுத்த கேள்வி கேட்கலாமா? சரி, சங்க காலத்தில் கடற்கரையோர நகரங்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டன?
4: காவேரி பூம்பட்டினம்.
0: காவேரி பூம்பட்டினமா? அப்படி இல்லைங்க, தவறு. எளிமையான ஒரு கேள்வி. நன்றி. மேலே ஒரு பாடலுக்கு பிறகு மீண்டும் இணையலாம் இளந்தண்டல் நிகழ்ச்சியில்.

0: தீராத தலைவலி கழுத்து வழியா, இனி கவலை வேண்டாம். பெரிய அறுவை சிகிச்சை இல்லாமல் நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை. ரிஜிஸ்டர் ஆபிசர்கள் கிருஷ்ணகிரி.
1: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையில் இருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரி, பச்சமுத்து எஜுகேஷன் கல்லூரி, பச்சமுத்து நர்சிங் கல்லூரி, பச்சமுத்து ஃபார்மசி கல்லூரி, பச்சமுத்து பிசியோதெரபி கல்லூரி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலை கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
2: பண்பலை 102.5 MHz, ஏற்காடு பண்பலை 103.7 MHz அலைவரிசைகளில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
3: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
4: The Kaveri Engineering College, Autonomous.
5: Biomedical, Civil and Computer Science Engineering, Electrical and Electronics Engineering, Electronics and Communication Engineering, Mechanical Engineering, B.Tech, Artificial Intelligence and Data Science, Information Technology, Chemical Engineering and Agricultural Engineering, Ph.D. Electrical and Electronics Engineering, MCA, MBA போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
4: The Kaveri Engineering College, Autonomous, Mecheri, Salem. Call 952-49-36156.
2: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
6: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
7: நேரம் 8:35. இது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. மேலே இன்றைய இரவு 10 மணிக்கு சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி. இன்றைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் தருமபுரி மாவட்டத்தைச் சேர்ந்த நேயர்கள் மட்டும் பங்கு பெற்று தங்களுக்கு பிடித்த பழைய பாடல்களை தொலைபேசி விளக்க கேட்டு மகிழலாம். இணைந்திருக்கிறோம் இளம் தண்ட நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியின் தலைப்பாக சொல்லுக வெல்லுக நிகழ்ச்சியினையும் அடுத்த நேயர் வருக படக்கம் வணங்க. இணைப்பில் இருக்கீங்க, யார் எங்கிருந்து பேசுறீங்க? சார், உங்களுக்கான கேளுங்க. பண்டைய காலத்தில் புகார் என்பது எதனை குறிக்கும் பொதுவான சொல்லாகும்? பண்டைய காலத்தில் புகார் என்பது எதனை குறிக்கும் பொதுவான சொல்லாகும்? எதுங்க?

0: புகார் புகார்
1: இல்லைங்க, அது இல்லைங்க தவறு. அடுத்த நேயர் வருங்க. வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
2: வணக்கம்.
1: ஆ வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
2: பண்பலை சித்தன் தாசமி சார், நல்லா இருக்கிறீங்களா?
1: நிலையத்தில் அனைவரும் நலங்க. உங்களுக்கான கேள்வி
2: கொடுங்க, ஒரு கேள்வி கொடுங்க.
1: தாய்லாந்து நாட்டின் பழைய பெயர்
2: என்ன?
1: தாய்லாந்துன்னு ஒரு நாடு இருக்குங்க, அந்த நாட்டோட பழைய பெயர் என்ன?
2: தாய்
1: என்ன பேருங்க
2: சொல்லுங்க.
1: நீங்க தான் சொல்லணும். தாய்லாந்து நாட்டோட
3: பாப்பாரப்பட்டிங்க.
1: இன்று நடந்த இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கிடையேயான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் ஒரே இன்னிங்ஸில் 6 விக்கெட் எடுத்த வீரர் யார்?
3: ராஜஸ்தான் வீரர் சிவம் தூபே.
1: சிவம் தூபே
3: இல்ல, அதே பேரையும் பேர் வருதுங்க. ராஜஸ்தான் ஸ்பின்னர் அறிமுகமானவங்க சார்.
1: பேர் தான் கேட்கறவர்கள் பேர் தான் எல்லாமே சொல்றீங்க, பேர் மட்டும் சொல்ல
3: மாட்டேன். பேப்பர்ல படிச்சாங்க, வாயில வர மாட்டேங்குது. நன்றிங்க.
1: நன்றி நன்றி. அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
4: ஹலோ. வணக்கம்.
1: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
4: நாமக்கல்ல இருந்து கவி பிரியா பேசுறேன்.
1: சரி, உங்களுக்கான கேளுங்க. தென்னிந்தியாவின் உயரமான சிகரம் எது?
4: தொட்டபெட்டா.
1: தொட்டபெட்டாவா?
4: எவரெஸ்ட். எவரெஸ்ட்
1: இல்லைங்க, தவறு. அடுத்த நேயர் வருக. வணக்கம். வணக்கம்.
5: வணக்கம்.
1: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க? நடந்த செஸ் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற வீரர் யார்? தமிழ்நாட்டுக்காரர்
5: தான்.
1: அவர் பேர் என்ன?
5: சரி, அவர் பேர் தெரியல. நன்றி. வணக்கம்.
1: சரி, நன்றிங்க.

0: என் பையன பெஸ்ட் எஜுகேஷன் படிச்சு முடிச்ச உடனே நல்ல கம்பெனில வேலை கிடைக்கிற மாதிரி அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ்ல சேர்த்து விட்டேன்.
1: சரியான சாய்ஸ். ஏன்னா ஃபர்ஸ்ட் இயர்லயே எம்ப்ளாயபிலிட்டி என்ஹான்ஸ்மெண்ட் ட்ரைனிங், கம்யூனிகேஷன், பிஹேவியரல் ஆப்டிடியூட் அண்ட் டெக்னிக்கல் ட்ரைனிங்கோட ஃபைனல் இயர்ல கம்பெனி ஸ்பெசிபிக் இன்டர்வியூ ப்ரிப்பரேஷனும் தராங்க. அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் 2648. கால் 9500509984.
2: ஆர்கேஜி நெய் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
3: ஏக நிகழ்ச்சி நடந்தாக ஓர் இனிய பாடல்.

0: ஸ்ரீனிவாசா பாலிடெக்னிக் கல்லூரி போமடி, தரமான கல்வியுடன் அனைவருக்கும் வேலை வாய்ப்பு பெற்றுத்தரும் கல்லூரி. 2026-27 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
1: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 7:25 நலம் தானே. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: கோபி மற்றும் சிவகுமாரின் SS ஜுவல்லரி, தர்மபுரி கடை வீதி மற்றும் பாரதிபுரம்.
3: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
4: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
3: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
5: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், பிஇ பிடெக், எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல், இசிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி, எம்ஏ எம்டெக் டிசைன் இன்ஜினியரிங் அண்ட் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், எம்சிஏ எம்பிஏ போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முதலாம் ஆண்டு முதலே எம்என்சி கம்பெனிகளில் சேரவும், இங்கிலீஷ் ஃப்ளூவன்சிக்கும், சிவில் சர்வீசஸ் தேர்வுகளில் வெற்றி பெறவும், பர்சனாலிட்டி மேம்படவும் சிறப்பு பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன. உயர் மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு மற்றும் தேவையான தகுதியுடைய மாணவர்களுக்கு சிறப்பு ஸ்காலர்ஷிப் வசதியும் உண்டு. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், திருச்செங்கோடு.
1: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
6: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்.
1: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 6:55 மழலை மொழி இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
7: ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட், சின்னசாமி நாயுடு தெரு, தர்மபுரி மற்றும் புதிய பஸ் நிலையம் எதிரில் பாலக்கோடு.
2: தர்மபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
8: நேரம் 8:49. இது தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் இன்றைய இரவு 10 மணிக்கு சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் தர்மபுரி மாவட்டத்தைச் சேர்ந்த நேயர்கள் மட்டும் பங்கு பெற்று தங்களுக்கு பிடித்த பழைய பாடல்களை தொலைபேசி வாயிலாக கேட்டு மகிழம் நிகழ்ச்சி இணைந்திருக்கிறோம். இல்லந்தண்ட நிகழ்ச்சி நிகழ்ச்சி இனியும் அடுத்த நேயர் வருகை. வணக்கம். வணக்கம். வணக்கம். யார், எங்கே பேசுறீங்க? சார், உங்களுக்கான கேள்விங்க. விண்வெளிக்கு சென்ற முதல் மனிதர் யார்? இருக்கீங்களா? கேள்வி கேட்டு எங்க போயிட்டீங்க? இருக்கீங்களா? இல்லைங்க, தவறு. நன்றி. அடுத்த நேயர் வருக. வணக்கம். வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்க? உங்களுக்கான கேள்வி, மோனாலிசா என்ற புகழ்பெற்ற ஓவியத்தை வரைந்தவர் யார்? யாருங்க?
9: மறந்துட்டீங்க.
8: நன்றிங்க. அடுத்த நேயர் வருக. வணக்கம். பெருமாள், உங்களுக்கான கேள்விங்க, பரப்பளவில் உலகின் மிகப்பெரிய நாடு எது?
9: ரஷ்யா.
8: ரஷ்யா என்பது மிக சரியான பதில். உங்களுக்கான அடுத்த கேள்வி, முகலாய பேரரசின் கடைசி பேரரசர் யார்?
9: பாபர்.
8: பாபரா? பாபர் என்பது தவறுங்க. நன்றி.
9: நன்றி.
8: அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
10: கருப்பமட்டியில மணி பேசுறேங்க.
8: மணி, உங்களுக்கான கேள்விங்க,
10: சொல்லுங்க,
8: இந்தியாவில் ஜிஎஸ்டி வரி எந்த ஆண்டு முதல் அமலுக்கு வந்தது? 2017 என்பது மிக சரியான பதில். உங்களுக்கான அடுத்த கேள்வி, ஏர் புதிது என்ற கவிதை நூலின் ஆசிரியர் யார்?
10: என்னங்க?
8: ஏர் புதிது. ஏர் புதிது என்ற கவிதை நூலின் ஆசிரியர் யார்?
10: மருகதாசி.
8: இல்லைங்க, தவறு. நன்றி. அடுத்த நேயர் வருக. வணக்கம். நேர ஒரு பாடலுக்கு பிறகு மீண்டும்

0: நேரம் 8:56. இது இந்த அறுவரை பண்பலாய் 102.5, ஏற்காடு பண்பலாய் 103.7. மேகலை இளந்தண்ட நிகழ்ச்சி. இந்த இளந்தண்ட நிகழ்ச்சியான இன்று கேட்கப்பட்ட கேள்விக்கான பதிலை நாம் இப்பொழுது அறிந்து கொள்ளலாம். நேர்களே, தமிழ்நாட்டின் மாநில விலங்கு எது என்று கேட்டதும் அதற்கான பதில் நீலகிரி வரையாடு. இந்தியாவின் முதல் பெண் குடியரசுத் தலைவர் யார் என்று கேட்டதும் அதற்கான பதில் பிரதீபா பாட்டீல். கணிதத்தில் மிகச்சிறந்த பங்களிப்பை அளித்த இந்திய விஞ்ஞானி யார் என்று கேட்டதும் அதற்கான பதில் ஸ்ரீனிவாச ராமானுஜர். தமிழ்நாட்டின் மலைகளின் இளவரசி என அழைக்கப்படும் இடம் எது என்று கேட்டதும் அதற்கான பதில் கொடைக்கானல். தமிழ் எந்த ஆண்டு செம்மொழி அந்தஸ்து பெற்றது என்று கருதும் அதற்கான பதில் 2004. சூரிய குடும்பத்தில் மிகப்பெரிய கிரகம் எது என்று கருதும் அதற்கான பதில் வியாழன். உலகின் இரண்டாவது நீளமான கடற்கரை எது என்று கருதும் அதற்கான பதில் மெரினா கடற்கரை. மாமல்லபுரம் எந்த ஆண்டு யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தலமாக அறிவிக்கப்பட்டது என்று கருதும் அதற்கான பதில் 1984. பூமியின் வளிமண்டலத்தில் அதிக அளவில் உள்ள வாயு எது என்று கருதும் அதற்கான பதில் நைட்ரஜன். மெட்ராஸ் என்ற பெயர் அதிகாரப்பூர்வமாக சென்னை என மாற்றப்பட்ட ஆண்டு 1996. உலக மக்கள் தொகையினால் ஜூலை 11. உலக எய்ட்ஸ் தினம் டிசம்பர் 1. வெறும் கண்களால் பார்க்க முடியாத கோல் எது என்று கேட்டதும் அதற்கான பதில் யுரேனஸ். மரத்தின் கிளைகளிலிருந்து வேர்களை தோற்றுவிக்கும் தாவரம் ஆலமரம். சககாலத்தில் கடற்கரை நகரங்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டன என்று கேட்டதும் அதற்கான பதில் பட்டினம். பண்டைய காலத்தில் புகார் என்பது எதனை குறிக்கும் பொதுவான சொல்லாகும் என்று கேட்டதும் அதற்கான பதில் துறைமுகங்கள். போரில் மரணமடைந்த வீரனின் நினைவை போற்றுவதற்காக நடப்படுவது எது என்று கேட்டதும் அதற்கான பதில் நடுக்கற்கள். சோழ அரசின் நிலவரியானது எவ்வாறு அழைக்கப்பட்டது என்று கேட்டதும் அதற்கான பதில் காணிக்கடன். மதுரையில் அல்லங்காடி எனப்படும் சந்தை எந்த நேரச்சந்தை என்று கேட்டதும் அதற்கான பதில் மாலை நேரச்சந்தை. தாய்லாந்து நாட்டின் பழைய பெயர் என்ன என்று கேட்டதும் அதற்கான பதில் சயாம். காற்று நகரம் என அழைக்கப்படுவது சிகாகோ. தென்னிந்தியாவின் உயரமான சிகரம் ஆனைமுடி. அண்மையில் நார்வே நாட்டில் நடந்த செஸ் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றவர் பிரக்யானந்தா. நடைபெற்ற இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கிடையான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் 6 விக்கெட் ஒரே இன்னிங்ஸில் எடுத்த இந்திய வீரர் அறிமுக வீரர் மானவ் சுதார். இந்தியாவின் மிக பழமையான நாகரிகம் சிந்து சமவெளி நாகரிகம். மௌரிய வம்சத்தின் மிகச்சிறந்த மன்னர் பேரரசர் அசோகர். 1857 நடைபெற்ற சிப்பாய் புரட்சியின் முதல் தியாகி மங்கள் பாண்டே. இந்தியாவில் பிரிட்டிஷ் ஆட்சியை எதிர்த்து நடைபெற்ற முதல் பெரிய போராட்டம் சிப்பாய் கிளர்ச்சி. அரப்பா நாகரிகம் எந்த நதிக்கரையில் அமைந்துள்ளது கேட்டதும் அதற்கான பதில் ராவி நதிக்கரையில். இந்தியாவின் நெப்போலியன் என்று அழைக்கப்படுவர் சமுத்திரகுப்தர். பாண்டியர்களின் தலைநகரம் மதுரை. 1000 கோயில்களின் நகரம் காஞ்சிபுரம். காகிதத்தை முதலில் கண்டுபிடித்த நாடு சீனா. இந்தியா இந்தியருக்கே என முழங்கியவர் தயானந்த சரஸ்வதி. நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸின் அரசியல் குரு சி.ஆர். தாஸ். மகாத்மா காந்தியின் ஆன்மீக குரு லியோ டால்ஸ்டாய். மக்கள் நாயகன் என அழைக்கப்படுபவர் ஜெயபிரகாஷ் நாராயணன். நேர்களை, இத்துடன் இனிதையை நிறைவுக்கு வருகிறது இன்றைய இளந்தண்டல் நிகழ்ச்சி. இன்றைய இளந்தண்டல் நிகழ்ச்சி சொல்லுக வெல்லுக என்ற தலைப்பில் மறந்தது. இனி நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்வார் உங்கள் அறிவிப்பாளர் ஈ.ஏ. பிரபாகரன். இனி பண்பலையில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். தில்லி அஞ்சலாக.
1: Good evening. This is Akashvani and I'm Sahira Mujtaba with the news at 9. The headlines. President Draupadi Murmu presents gallantry awards to armed forces and police personnel at Defence Investiture Ceremony at Rashtrapati Bhavan. Ayushman Bharat Pradhan Mantri Jan Arogya Yojana achieves nationwide coverage with West Bengal joining the scheme. A major fire at Vishakhapatnam steel plant in Andhra Pradesh claims 8 lives. India secures continued market access to export aquaculture products, honey and eggs to European Union beyond September this year. New Delhi calls for immediate de-escalation of tensions as Israel and Iran exchange fresh strikes. And India records biggest ever victory in Test cricket, defeating Afghanistan by an innings and 300 runs in New Chandigarh. And now the news in detail. President Draupadi Murmu presented the gallantry awards to the personnel of the Armed Forces, Central Armed Police Forces and State and Union Territory Police at the Defence Investiture Ceremony at Rashtrapati Bhavan this evening. Vice President C.P. Radhakrishnan, Prime Minister Narendra Modi, Defence Minister Rajnath Singh, along with other Union Ministers and Senior

0: நேரமிரவு 9:30. இது தருமபுரி பண்பலை 107.5, ஏற்காடு பண்பலை 103.7.
1: கல்வி சேவையில் 90 ஆண்டுகளாக தமிழகத்தின் அடையாளம் செட்டிநாடு கல்வி நிறுவனங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர் CBSE பள்ளியில் உலகத்தரமான கல்வி, ஒழுக்கம், திறன் மேம்பாடு, விளையாட்டு பயிற்சிகள், பாதுகாப்பான விடுதி வசதி அனைத்தும் ஒரே வளாகத்தில். சேர்க்கை நடைபெற்று வருகிறது. இன்றே உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை உறுதி செய்யுங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர் கரூர். தொடர்புக்கு 9043533367.
2: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.
0: நேர நிகழ்ச்சியினை கேட்கலாம். இடைவிடாத இசைமலை நிகழ்ச்சியினை.

0: நேயர்கள் இதுவரை இடைவிடாத இசை மலை நிகழ்ச்சியினை கேட்டீர்கள்.
1: மேச்சேரி த காவேரி பாலிடெக்னிக் காலேஜ்,
2: மெடிக்கல் லேபரேட்டரி டெக்னாலஜி, ஃபயர் டெக்னாலஜி அண்ட் சேஃப்டி, கெமிக்கல் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங் போன்ற கோர்சஸ் தலைசிறந்த ஆசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
1: த காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், மேச்சேரி, சேலம். மேலும் விவரங்களுக்கு 9524936156.
3: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலைய விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
4: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையிலிருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரி, பச்சமுத்து எஜுகேஷன் கல்லூரி, பச்சமுத்து நர்சிங் கல்லூரி, பச்சமுத்து ஃபார்மசி கல்லூரி, பச்சமுத்து பிசியோதெரபி கல்லூரி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33999.

0: வணக்கம் நேயர்களே, நேரம் இரவு 10 மணி. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. மேலே காலம் கடந்த காவிய கானங்களோடு இணைந்திருக்கிறோம் சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில். இன்றைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் தருமபுரி மாவட்டத்தைச் சேர்ந்த நேயர்கள் மட்டும் பங்கு பெற்று தங்களுக்கு பிடித்த பழைய பாடல்களை தொலைபேசி வாயிலாக கேட்டு மகிழும் நிகழ்ச்சி. அதன்படி நிகழ்ச்சியில் பங்கேற்கும் நேயர்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள்: புதிய நேயர்கள் 043-42 என்ற முன் இணைப்பினோடு, 24-40-30 என்ற எண்ணிலும், 94-86-81-10-25 என்ற எண்ணில் புதிய நேயர்களெல்லாம். மற்ற நேயர்கள் 043-42 என்ற முன் இணைப்பினோடு, 24-40-31 என்ற எண்ணிலும், 94-86-65-20-25 என்ற எண்ணில் மற்ற நேயர்கள் வரலாம். இந்த நிகழ்ச்சியில் பாடலை கேட்க வரும் முதல் அன்பு நேயர் வருக, வணக்கம்.
1: இரவு வணக்கம் ஐயா. தருமபுரி மாவட்டம் கும்பலப்பட்டில இருந்து செல்வி பேசுறேன்.
0: சொல்லுங்கம்மா, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: பாடல் விளையாட்டு பிள்ளை, அதுல வந்து ஏறு பெருசா ஒரு பேச அந்த பாட்டு கொடுத்துருங்க.
0: நன்றிம்மா, நன்றி.
2: ஏறு பெருசா இந்த ஊரு பெருசா, சொல்லடி நெல்லு பெருசா, அப்பாயக சொல்லு பெருசா. ஏறு பெருசா இந்த ஊரு பெருசா, சொல்லடி நெல்லு பெருசா, அப்பாயக சொல்லு பெருசா. துணிக்கும் வைரம் உள்ள நெஞ்சிருக்கு, எதுக்கும் பணிஞ்சு போக தேவையில்லை பலம் இருக்கு. துணிக்கும் வைரம் உள்ள நெஞ்சிருக்கு, எதுக்கும் பணிஞ்சு

ஆயத்துக்கு சோரோட்டோ என்னவாகும் சொல்லடி ஏரோட்டோ நின்று போன வயத்துக்கு சோரோட்டோ என்னவாகும் ஏறு பெருசா இந்த ஊரு பெருசா.

நீ யாருக்காக தனக்கு நீங்கே சொல்லம்மா, அறுவடைக்கு காத்திருக்கும் நெல்லம்மா. நீ யாருக்காக தனக்கு நீங்கே சொல்லம்மா, பருவம் வந்த பொண்ணு போல அச்சமா, வீட்டை பார்க்க போற ஆசையிலே வெக்கமா. பருவம் வந்த பொண்ணு போல அச்சமா, வீட்டை பார்க்க போற ஆசையிலே வெக்க.

0: சொல்லுங்கள், ஏறு பேருசா, இந்த ஊரு பேருசா,
1: உள்ளடி நெல்லு பெருசா, அப்பா எக சொல்லு பெருசா, ஏறு பெருசா.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அன்கோ.
2: நேரம் இரவு 10:07. இது தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இணைந்திருக்கிறோம். சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் இன்றைய நிகழ்ச்சியில் தருமபுரி மாவட்டத்தைச் சேர்ந்த நேயர்கள் மட்டும் பங்கு பெற்று தங்களுக்கு பிடித்த பழைய பாடல்களை தொலைபேசி வழியாக கேட்டு மகிழம் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் பாடலை கேட்கிறோம். அடுத்த அன்பு நேயர் வருகை. வணக்கம்.
3: வணக்கம் சார்.
2: வணக்கங்க. யார் எங்கிருந்து பேசுறீங்க?
3: தருமபுரி மாவட்டம்.
2: சொல்லுங்க, என்ன பாடல் வேண்டும்?
3: நன்றி.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:05 பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் RKG நெய்.
1: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலமற்றம் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் அவருக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: நேரம் இரவு 10:12. இது தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7.

0: நேயர்களை இணைந்திருக்கிறோம். சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் இன்றைய நிகழ்ச்சியில் தருமபுரி மாவட்டத்தைச் சேர்ந்த நேயர்கள் மற்றும் பங்கு பெற்று தங்களுக்கு பிடித்த பழைய பாடல்களை தொலைபேசி வழியாக கேட்டு மகிழ்ந்தார்களே. இந்த நிகழ்ச்சியில் பாடலை கேட்க வரும் அடுத்த அன்பு நேயர் வருகை. வணக்கம்.
1: இரவு வணக்கம் கூறுவது கண்ணப்பன் நகர் கண்ணாடி தங்கராஜ். எனக்கு வா கண்ணா வா படத்துல ஒரு காலத்திலே என்னை கட்டி போட ஒரு ராஜ்யம் இருந்தது.
0: சரிங்க, கொடுத்தலாம். கண்ணப்ப நகர் எங்க இருக்குங்க?
1: அது பெண்ணாகிராம் ஏரியூர் பகுதியில் மலையனூர்ல இருக்கு கண்ணப்ப நகர்.
0: சரிங்க சரிங்க, நீங்க கேட்ட பாடல் வருது. நன்றிங்க
1: நன்றிங்க.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ். தருமபுரி பண்பலை 102.5 MHz, ஏற்காடு பண்பலை 103.7 MHz அலைவரிசைகளில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: நேரம் இரவு 10:18. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் இணைந்திருக்கிறோம் சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில். இன்றைய நிகழ்ச்சியில் தருமபுரி மாவட்டத்தைச் சேர்ந்த நேயர்கள் மட்டும் பங்கு பெற்று தங்களுக்கு பிடித்த பழைய பாடல்களை தொலைபேசி வழியாக கேட்டு மகிழும் நேரலை. இந்த நிகழ்ச்சியில் பாடலை கேட்க வரும் அடுத்த அன்பு நேயர் வருகை. வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணங்க, யார் அங்கிருந்து பேசுறீங்க?
2: நாகலாபுரம் மாரியப்பன்.
1: சொல்லுங்க ஐயா மாரியப்பன், ஐயா என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
2: ஏணிப்படிகள்
1: ஏணிப்படிகள் பாட்டு கொடுங்க சார். சரிங்க, கொடுத்துலாங்க. நன்றிங்க.
2: நன்றி சார்.

0: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. தினமும் காலை 10 மணிக்கு நன்றே கேட்போம், இன்றே கேட்போம்.
1: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் கலைமகள் கலாலயா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி மத்தூர் கிருஷ்ணகிரி. அட்மிஷன் நடைபெறுகிறது.
2: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, தினமும் பகல் 1:30 ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: தர்மபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
4: நேரம் 10:24. இது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இணைந்திருக்கிறோம் சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் தருமபுரி மாவட்டத்தைச் சேர்ந்த நேயர்கள் மட்டும் பங்கு பெற்று தங்களுக்கு பிடித்த பழைய பாடல்களை தொலைபேசி விளக்க கேட்டு மகிழம் நிலை. இந்த நிகழ்ச்சியில் பாடலை கேட்க வரும் அடுத்த அன்பு நேயர் வருகை. வணக்கம். வணக்கம்மா, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
5: தருமபுரி மாவட்டம் கடத்தப்பட்டு சிவகாணிங்கய்யா.
4: சொல்லுங்க, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
5: முதல் மரியாதை ஒரு பாடலை கொடுத்துருங்கய்யா.
4: முதல் மரியாதையா? சரி, சிவாஜி படத்துல இருந்து ஒரு பாடல் கொடுத்தா. நன்றிம்மா.
5: வெட்டி வெட்டி

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 6:15 இசையால் இறைமனம் கமழும் பக்தி மாலை. பக்தி மாலை கேட்க தவறாதீர்கள் நேயர்களே.
1: நேரம் இரவு 10:29. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேர்களை இணைந்திருக்கிறோம் சுகபாட ராகங்கள் நிகழ்ச்சியில். இன்றைய நிகழ்ச்சியில் தருமபுரி மாவட்டத்தைச் சேர்ந்த நேயர்கள் மட்டும் பங்கு பெற்று தங்களுக்கு பிடித்த பழைய பாடல்களை தொலைபேசி விலக கேட்டு மகிழம். என் நிகழ்ச்சியில் பாடலை கேட்க வரும் அடுத்த அன்பு நேயர் வருக. வணக்கம்
2: ஐயா. இரவு வணக்கம்.
1: வணக்கங்க. யார் எங்கிருந்து பேசுறீங்க?
2: காரிமங்கலம் வட்டம் கெங்கச்சேரிப்பட்டி பீமராஜன்.
1: சொல்லுங்க ஐயா, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
2: எம்ஜிஆர் நடித்த படங்க, 1977 வெளிவந்த படம் மீனவ நண்பன்.
1: சரி,
2: அந்த படத்துல நேருக்கு நேராய் வரட்டும் நெஞ்சில் துணிவு இருந்தா அந்த பாடல் கொடுங்க அனைவருக்கும்.
1: நன்றிங்க.
2: நன்றிங்க.
3: நேருக்கு நேராய் வரட்டும்.

0: நேரம் இரவு 10:33. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இணைந்திருக்கிறோம் சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி. இன்றைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் தருமபுரி மாவட்டத்தைச் சேர்ந்த நேயர்கள் மட்டும் பங்கு பெற்று தங்களுக்கு பிடித்த பழைய பாடல்களை தொலைபேசி விலக கேட்டு மகிழ அமைகளை இந்த நிகழ்ச்சியில் பாடலை கேட்க வருமாறு அன்பு நேயர் வருகை. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்க, யார் எங்கிருந்து பேசுறீங்க? நிலையத்தில் அனைவரும் நலங்க. சொல்லுங்க, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: வானொலி உறவுகளுக்கும் மனம் தியாகம்.
0: சரிங்க,
1: நல்லவர்களுக்கெல்லாம் சாட்சிகள் என்று உண்டு.
0: சரி, கொடுத்துடலாம். நன்றிங்க.
1: நன்றி, வணக்கம்.

விவசாய பெருமக்களே, விவசாயம் செய்வதில் சந்தேகமா? எந்த பயிர் எந்த காலத்தில் நடுவது, பயிருக்கேற்ற உரங்களை எவ்வாறு தருவது என ஒவ்வொரு நாளும் விவசாயிகளுக்கு தேவையான தகவல்களை அள்ளி தருகிறது உழவர்களுக்கான அறிவிப்புகள் நிகழ்ச்சி. தினந்தோறும் காலை 6:35 தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 கேட்க மறவாதீர் உழவர்களுக்கான அறிவிப்புகள் நிகழ்ச்சியினை.

0: நேரம் இரவு 10:39. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இணைந்திருக்கிறோம் சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில். இன்றைய நிகழ்ச்சியில் தருமபுரி மாவட்டத்தைச் சேர்ந்த நேயர்கள் மட்டும் பங்கு பெற்று தங்களுக்கு பிடித்த பழைய பாடல்களை தொலைபேசி வழியாக கேட்டு மகிழம் நேரே. இந்த நிகழ்ச்சியில் பாடலை கேட்க வரும் அடுத்த அன்பு நேயர் வருகை, வணக்கம்.
1: ஐயா வணக்கம். ஐயா
0: வணங்க, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: நாங்கள் மதியன் பாளையம் ராமகாயிலிருந்து ஒன்றாவது வந்து எழுச்சின்னு பேசுகிறோம் ஐயா.
0: சொல்லுங்க ஐயா, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: ஐயா புதிய பூமி. நான் உங்கள் வீட்டு பிள்ளை, இது ஊரறிந்த உண்மை. நான் செல்லுகின்ற பாதை.
0: சார் நன்றி,
1: வாய்ப்புக்கு நன்றி.
0: நன்றி நன்றி.
2: நான் உங்கள்

0: நேரம் இரவு 10:43. இது தருமபுரி பெண்பிளை 107.5, ஏற்காடு பெண்பிளை 103.5. வேலை இணைந்திருக்கிறோம். சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் இன்றைய நிகழ்ச்சியில் தருமபுரி மாவட்டத்தைச் சேர்ந்த நேயர்கள் மட்டும் பங்கு பெற்று தங்களுக்கு பிடித்த பழைய பாடலை தொலைபேசி விளக்க கேட்டு மகிழம். இனி நிகழ்ச்சியில் பாடலை கேட்க ஒரு மாதிரி அன்பு நேயர் வருக வணக்கம்.
1: ஐயாவுக்கு வணக்கம். மோகன், தருமபுரி.
0: சொல்லுங்க ஐயா, என்ன பாடல் வேண்டும்?
1: படம் கஸ்தூரி விஜயம்.
0: சரி,
1: பாடல் மழைக்கால மேகம்.
0: சரிங்க, கொடுத்துடலாங்க. நன்றிங்க.
1: நன்றி.

0: நேரம் இரவு 10:47 நிமிடம். இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேயர்களே, இணைந்திருக்கிறோம் சுகம் ஆர்டர் ஆகுங்கள் நிகழ்ச்சியில். இன்றைய நிகழ்ச்சியில் தருமபுரி மாவட்டத்தைச் சேர்ந்த நேயர்கள் மட்டும் பங்கு பெற்று தங்களுக்கு பிடித்த பழைய பாடல்களை தொலைபேசி விளக்க கேட்டு மகிழம் நேர்களே. இந்த நிகழ்ச்சியில் பாடலை கேட்க வரும் அடுத்த அன்பு நேயர் வருகை. வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம்மா, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: வணக்கம், பெரியாம்பட்டியிலிருந்து சாந்தி பேசுறேங்க.
0: சொல்லுங்க, என்ன பாட்டு வேண்டும்?
1: நன்றிங்க அனைவருக்காகவும்.

0: நேரம் இரவு 10:52. இதே தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாங்களை இணைந்திருக்கிறோம் சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில். இன்றைய நிகழ்ச்சியில் தருமபுரி மாவட்டத்தைச் சேர்ந்த நேயர்கள் மட்டும் பங்கு பெற்று தங்களுக்கு பிடித்த பழைய பாடல்களை தொலைபேசி விளக்க கேட்டு மகிழ முடியும். இனி நிகழ்ச்சியில் பாடலை கேட்க வரும் பாடுத்த அன்பு நேயர் வருக, வணக்கம்.
1: அன்பு சகோதர, வணக்கம்.
0: வணக்கங்க, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: பஞ்சாயத்து
0: சொல்லுங்க, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: அன்னை ஒரு ஆலயம்.

0: படம் அதுல பாட்டுன்னா
1: சரி,
0: அனைத்து உங்களுக்கும்
1: நன்றி,
0: நன்றி, வணக்கம்.

0: நேரம் இரவு 10:57. இது தருமபுரி பண்பலை 107.5, ஏற்காடு பண்பலை 103.7. மேலே சுகமான ராகங்களே, இனி நிகழ்ச்சியில் பாடலை கேட்க வரும் அடுத்த நேயர் வருகை. வணக்கம்
1: ஐயா. வணக்கங்க.
0: வணக்கங்க, சொல்லுங்க, என்ன பாடல் வேணும், யார் எங்கிருந்து பேசுறீங்க? சரி, உங்க பேர் என்னங்க? என்னங்கய்யா? சரி, கொடுத்துடலாங்க. நன்றி ஐயா. நன்றி, நன்றி,
1: நன்றி.
2: அன்பிலார் எல்லாம் தமக்குரியர்

0: நேரம் இரவு 11:01. இதே தருமபுரி பம்பளை 102.5, ஏற்காடு பம்பளை 103.7. இணைந்திருக்கிறோம். சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி. இனி நிகழ்ச்சியில் பாடலை கேட்க வரும் அடுத்த அன்பு நேயர் வருகை. வணக்கம்.
1: ஐயா வணக்கம். ஐயா
0: வணங்க. யார், எங்கிருந்து பேசுறீங்க?
1: தர்மபுரி சீதைப்பட்டி காலையிலிருந்து கஜபதி பேசுறேன்.
0: சொல்லுங்க, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: பாடல் வந்து பவளக்கொடியிலே தொடங்கும் பாடல். படம் பேரு பணம் படித்தவர்.
0: சரிங்க, கொடுத்துலாங்க. நன்றி.

நேரம் இரவு 11:45. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. மேலே பண்பலையில் நாளை பலமர் மீன்சிபுடைய முன்னோடத்தினை இனி கேட்கலாம். காலை ஆர்வத்திற்கு இணைத்தானம் நல்லவை கேட்க வழங்குகிறார் இயமையவன் எஸ் சிவகுருநாதன் அவர்கள். 6:15 பக்தி மாலை, 6:35 உள்ளவர்களோட அறிவிப்புகள், 6:45 மாநில செய்திகள், 6:55 தருமபுரி ஸ்ரீ கிருஷ்ணாசன் சேலம் மணிப்பால் மருத்துவமனையின் மரளை மலை மலையாக நம்மோடு இணைகிறார் பி கௌசிகா. காலை 7 மணிக்கு காலை வணக்கம். இதில் தருமபுரி ஜெய்கி குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர், தருமபுரி அரசு பட்டுக்கூடு அங்காடியின் விலை நிலவரம், தருமபுரி உழவர் சந்தையின் காய்கனி விலை நிலவரம் இனிது இனிது ஆகியன கேட்கலாம். 7:15 தமிழ் செய்திகள், 7:25 தருமபுரி துறை சாமியிடத்தில் நாயுடுத்தரு மற்றும் பாரதிபுரம் எஸ்எஸ் ஜுவல்லரி வழங்கும் நலம் தானே. 7 பிறகு சந்தோஷ சாரல், 8 மணிக்கு தருமபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை வழங்கும் இன்று 1 நன்று, 8:05 பொன்னியின் புதுப்பினர் அறிமுக நேரில் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி, 8 பிறகு தருமபுரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்ஸ் வழங்கும் சிந்தனை சிறகள், 8:45 சருமரோக நிவாரணி சாய்பால் வழங்கும் இன்று ஒரு தகவல், 9 மணிக்கு தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் வழங்கும் இனிய சொல்லும்போது, 9:05 வானொலி வசந்தம், 10 மணிக்கு மாத்தூர் கலைமுகல் கலாலய மற்றும் மேல்நிலைப் பள்ளி வழங்கும் நன்றி கேட்போம் இன்றை கேட்போம். 10:05 நீங்கள் கட்டவை கட்சவியின் விருப்ப பாடலை தனது குரலில் கேட்கும் நிகழ்ச்சி, 11 மணிக்கு தருமபுரி இனிமை சேவையம் மற்றும் மாவு வகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும் நிகழ்ச்சி, 11:05 பூவே பெண் பூவே, 12 மணிக்கு நிகழ்ச்சி குறிப்புகள், 12:05 ஆங்கில திசையில், 12:10 உங்கள் களம் புதிய தடம், நாளை பாலக்கோடு காயத்ரி அவருடன் நேர்முகம் கேட்கலாம், 12:40 தமிழ் செய்திகள், 12:50 திரைசை சூழல் காப்போம் மெல்லிசை ஆகியன இடம்பெற கேட்கலாம், 1:05 ஆங்கில செய்திகள், 1:10 நெய்யர் விருப்பம், 1:30 தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மற்றும் விளக்கம் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும், 2 மணிக்கு விவசாய அரங்கம் நிகழ்ச்சியில் செல்லப்பிராணி சார்ந்த தொழில் முனைதல் மற்றும் வணிகம் வாய்ப்புகள் குறித்து சென்னை தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக துணை வந்திர முனைவர் ஆர் நரேந்திரபாபு அவர்கள் தரும் தகவல்கள், 2 பிறகு மீண்டும் கேட்போம் சிட்டூரில் செல்வது நிகழ்ச்சியில், கிருஷ்ணகிரி மாவட்டம் பாளையகுழலி ஊரில் சிறப்பினை கேட்கலாம், 3 மணிக்கு கட்சவியல் கலக்கப்பாடல்கள், 4 மணிக்கு விடுதலை விழாக்கள், 5 மணிக்கு திரைசை, 6 மணிக்கு தருமபுரி ராதாகிருஷ்ண ஜோதி வழங்கும் தினமரத்திற்கு கோயில், 6:05 காங்கிரஸ் செய்திகள், 6:10 பாட்டுதான், 6:30 மாநில செய்திகள், 6:40 வேலை காத்திருக்கு, 6:45 வானிலை அறிக்கை, 6:50 உள்ளூர் உள்ள, 6:55 சேலம் புதிய பெருநிலை மற்றும் கடைவீதி கோயம்புத்தூர் ஜுவலர்ஸ், தருமபுரி ஜெயின் மருத்துவமனை வழங்கும் நட்சத்திரங்களில் நம்பிக்கை பத்திரிகை, 7 மணிக்கு திரைசை, 7:10 மாவட்ட செய்திகள், 7:15 தமிழ் செய்திகள், 7:25 வயல்வெளி நிகழ்ச்சி, தரமான விதை உற்பத்தி தொழில்நுட்பம், பவியூர் மண்டல ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர் கே கீதா அவர்களின் உரை தொடர்ந்து, மாசாகுபடியில் பழகி மேலாண்மை, பையூர் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவன இணை பேராசிரியர் டாக்டர் பி திலகம் அவர்களின் உரை ஆகியன இடம்பெற கேட்கலாம், 8 மணிக்கு இளந்தனால் என்பாட்டு எசப்பாட்டு, 9 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள் தொடர்ந்து ஸ்பாட்லைட், 9 பேருக்கு இடைவிடாத இசைமலை, 10 மணிக்கு சுகமான ராகங்கள், நாளை சேலம் மாவட்ட நகரின் விருப்பப்பாடல், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 12:10 மத்திய அரசின் 12 ஆண்டு சாதனை நிறைவு சிறப்பு தொடர் நிகழ்ச்சி, 11:05 நிகழ்ச்சி குறிப்புகள், நேயர்கள் இதுவரை நாளை வளமர் வீழ்ச்சி பற்றிய முன்னோட்டினை கேட்டீர்கள். இந்த நிகழ்ச்சியில் அடுத்ததாக கேட்கலாம் உறங்கும் முன் ஒரு சிந்தனை. சக மனிதனின் முன்னேற்றத்துக்காக பாடுபடுவனே சிறந்தவனாக

ஆகாஷ்வாணி தருமபுரி பண்பலை 107.5 மெகாஸில் இந்த ஒளிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. இதே இளவரசல் நிகழ்ச்சிகள் நாளை காலை 5:50 தொடங்கும். சென்னை டிடிஎச் நிகழ்ச்சிகளை ஏற்காடு பண்பலை 103.7 மெகாஸில் தொடர்ந்து கேட்கலாம். நேயர்களுக்கு வணக்கம். ஜெய்ஹிந்த்.